0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த பியந்தை காந்தாரப்பண்ணில் அமைந்த பொது திருப்பதிகமாக உள்ள வேயுரு தோழிபங்கம் என்று சொல்லக்கூடிய கோள் அரு திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்தை அருளிய திருஞான சம்பந்தர், நாம் எல்லாம் சொல்லுவோம், நல்லதை நினை, நல்லதை சொல், நல்லதை செய் என்று சொல்லுவோம். அதுபோன்று இந்த நாளும் கோளும் அடியார்களுக்கு தீங்கு செய்யாது என்று சொல்ல வந்த திருஞான சம்பந்தர் அந்த தீங்கு என்ற வார்த்தையை கூட உச்சரிக்க கூடாது என்பதற்காக நல்லனவே செய்யும் என்று அருளியுள்ளார்கள். ஆகவே நல்லனவே செய்யக்கூடிய இந்த நாளும் கோளும் அடியார்களுக்கு நல்லனவே புரிந்திட வேண்டி கோள் அரு திருப்பதிக பாடல் இங்கே இசைக்கப்படுகிறது.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம்.

ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருக்கோளிலி சீரார் திருவாரூர் தென்னாகை நள்ளாறு காரார் மறைக்காடு காராயில் பேரான ஒத்த திருவாய்மூர் உவந்த திருக்கோளிலி சத்த விடங்கத்தலம் என்பது பழம்பாடல். சத்த விடங்கத்தலங்களில் ஒன்று திருக்கோளிலி. திருக்குவளை என்று வழங்கப்பெறும் தலமும் இதுவே. ஆதியில் நான்முகன் படைத்தல் தொழில் வேண்டி பூசித்தமையால் இத்தலம் பிரம்ம தபோவனம் என்று அழைக்கப்பெற்றது. இத்திருத்தலத்து இறைவர் பிரம்மபுரீஸ்வரர். இறைவி வண்டமறு பூங்குழலாள். இங்கே எழுந்திருளியுள்ள தியாகர் அவனி விடங்கர். ஊழிப்பரன் என்ற திருப்பெயரும் இவருக்கு உண்டு. தீர்த்தம் முத்தி நதியாகிய சந்திர நதி, மணிகர்ணிகை, சக்தி தீர்த்தம் முதலியன. திருத்தலமரம், தேற்றாமரம், நான்முகன், திருமால், இந்திரன், அகத்தியன், முசுகுந்தன், பஞ்சபாண்டவர்கள், ஓமகாந்தன் மற்றும் நவ கோள்களும் பூசித்தனர் என்பர். கோள்கள் எனப்பெறும் நவக்கிரகங்கள் அடியார்களுக்கு வரும் இடையூறுகளை இல்லாமற் செய்தலால் இத்தலம் கோளிலி என வழங்கப்பெறுகிறது. சுந்தரர் பெருமானுக்கு வழங்கிய நின்மலையை ஆரூரில் சேர்ப்பிக்கவும் பயன்கொள்ளவும் பாடிய பதிகம் நீள நினைந்தடியேன் என்ற தொடக்கத்தினது ஆம். ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தரப்பணியே என்று பாடிய குறிப்பு இறைபார்கொண்ட உரிமை வழிபாட்டு உணர்வை மெய்ப்பிக்கின்றது. நற்றமிழ்வல்ல ஞான சம்பந்தப் பெருமான் நமக்கு மட்டுமல்ல நம் சுற்றமும் கூட நன்மையடையும் உபாயத்தை அருளி செய்து கோள்களின் வலியை நீக்குபவன் கோளிலிப் பெருமான் என்று போற்றுகிறார். அவனுக்கு ஆளாகிய அன்பு செய், அவன் அருட்புகளை நாளும் கேள் என்று அறிவுறுத்துகிறார். நாளாய போகாமே எனத் தொடங்கும் பாடல் பண் பழந்தக்கராகும்.

0: என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவேழிமிழலை, பண் காந்தார பஞ்சமம். திருச்சிற்றம்

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருமறைக்காடு.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திருக்கோளிலி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிச் செய்த ஏழாம் திருமுறை. பண் நட்டராகம் இராகம் பந்துவராளி. திருக்கோளிலியில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வேண்டுகோளுக்கு இறங்க இறைவன் நெல் மலைகளை தந்தருளினார். அந்த நெல் மலைகளை அட்டித் தருவதற்காக ஆள் வேண்டி அருளிய திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு சதகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு நாண நாட்டம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு நடுங்க நாட்டம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு: இளமை நிலையாமை. பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம். முதல் தந்திரம் இளமை நிலையாமை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்த பொன் வண்ணத்து அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்த பொன் வண்ணத்து அந்தாதி. பூதப்படை உடை புண்ணியரே புறல் சொற்கள் நொம்மேல் ஏதப்படை எழுகின்றன. வாளிலை ஆளுடும் மைக்காதற்

செப்பன கொங்கைக்கு தே மலர்கொன்றை நிறம் பணித்தான் மைப்புரை கள்ளுக்குவார் புனல் கங்கை வைத்தான் மலத்துக்கோப்பலையில் ஒளிரு கிளறு ஒளி கிளறு உள்மத்தமும் அமைத்தான்

உறைவனுக்கே உறைவனை மூப்புக்கு நான் மறைக்கும் முதல் கடல் அந்துறைவனே சோழ் கைலாய சிலம்பனை தொல்மை கொள்கா தொல்மே கொள்கிறைவனை எல் குணத்து ஈசனை ஏற்றினர் சித்தல் தம் பால் உறைவனை பாம்பனையாம் பின்னையில் சொல்லி ஓதுவதே ஓதவள் நாமல் குறையவள் பல் குணல் உன்னை விட்டே

தோரணல் தோள் அவள் தேரகல் அல்குல் தொல்மைக்கள் வல்ந்த ஓரண குல்புல்.

கோலை வீங்கி இடையுறுகின்றதிற்றால் பிழையாள் நமக்கு இவை கட்டுங்க என்பது பேச்சு குல. பழையார் கழுக்கின்றவாணனை கண்டனை காதலித்தாள் குழையார் செவியொடு கோலக்கயற்கள்கள் ஊ

பயமே மொழியில் பசுபதி ஏறி எம்மை பாய்ந்திடுவார். புயமே குழலியரு புள்ளியர் கோவில்

உமையாள் அவள் கீழ் உறைவிடல் பெற்றோ உரைகின்றதே உரைகின்றனர் ஐவரே ஒன்பது வாயில் ஓர் ஒன்றுள்ளதால் மறைகின்ற இல்பு நரம்போடு இறைச்சி உதிர

ஒன்றெடுத்து ஓதி புகுவர் நரகத்து ஒரு குழிய குழிகட்கொடு நடை கோல் பக்கவட்டடி நெட்டிடை ஓய் உழுமைத்து

ஒழியக் கண்டான் படி மூளக் கண்டான் பிணி முன்கை சங்கம் அழியக் கண்டான் அன்றில் ஏறக் கண்டான் தெல்தல் எல் உயிரை மேல் சுழியக் கண்டான் துயரை கூறக் கண்டான் துகில் சூழ்கலையும்

கள்ள வளாகம் கடிந்து அடிமைப்படக் கத்தவர்தல் உள்ளவளாகத்து உருகின்ற உத்தமன் நீள்முடி மேல் வெள்ளவளாக

அலங்கனை சுட்டாய் புறம் புனல் சடை மேற் செறித்தாய்க்கு இவை புகழ் ஆயில்ற கண்டிமழ செல்வடையும்.

சந்தித்த கோச்சுக்கும் கோச்சாம் பிணிக்குள் தனி மறந்தா சிந்திக்கு சிந்தாமணியாகி தித்தி.

அமைய உலகில் போவனையாரே பொதியங்கு பாற்புறம் மூன்றெரித்த தேவனை தில்லை சிவனை திருந்து அடிக்கை.

யாக்கு அடிமையாயின தொண்டரே துறக்கல் பெறுவது சொல்லுடைத்தே காய்சின ஆனை வளரும் கனகமலையருகே ஓயின காக்க

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை பாடல் வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்கார.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்
2: பண் தக்கராகம் நான்காம் கட்டளை. அந்தமும் ஆதியும் எனத் தொடங்கும் திருப்பாடல்

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: ओम शिवाय नमः। शैवम डॉट ऑर्ग ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அப்பர் சுவாமிகளின் திருத்தாண்டக சிறப்பு. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: கடவுர் என்றால் அமிர்த கடத்தை குடத்தை அந்த ஊர்ல கொண்டு வைத்தார்கள் தேவர்கள். அதனால அதுக்கு கடவுர் என்றது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கடவுர்னு சொல்றது இல்ல, கடையூர்னு சொல்றாங்க. அதுவும் ஒரு ஒரு வகையில பொருத்தம். மார்க்கண்டேய முனிவர் கடைசியாக வந்து பூசித்த தலம் அது. அதனால்தான் கடையூர் கடையூர் என்று சொல்லுகிறார்களோ என்று கூட நான் எண்ணுவது உண்டு. அந்த பெருமானை வழிபட்டால் யம பயம் இருக்காது. அப்படின்னு ரொம்ப பேர் யம பயத்தினால 60 வயசானதுக்கு அப்புறமா அந்த ஊருக்கு போய் சாந்தி செய்து கொடுக்கிறார்கள். அது இப்பவும் செய்துக்கலாம், அப்பவும் செய்துக்கலாம், அது முன்னாடியும் செய்துக்கலாம். சாந்தி செய்து கொள்ள இப்பவும் நினைச்சு கும்பிடலாம், தவறு உண்டு இல்லை. அந்த ஊருக்கு அற்புதமான திருப்பதிகம் சுந்தரர் பாடியது ஒன்று இருக்கிறது. அதைத்தான் அவர் பாட சொன்னார், பொடியார் மேலியனே. பொடி என்பது இங்கே விபூதி, திருநூறு பொடி, மாப்பொடி, மஞ்சள் பொடி, அரப்பு பொடி. பொடியாக துகளாக்கப்பட்டதுக்கு பொடின்னு பேர். இன்னைக்கு பொடி இன்னைக்கு பொடின்னு சொன்னாக்கா வேற எதையோ ஒண்ணுதான், மூக்கு பொடி ஒண்ணத்தான் நினைக்கிறார். இங்க பொடியார்மேனியனே என்பது இங்கே திருநூறு பொடியார்மேனியனே. இந்த திருப்பதியத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ஆர் துணை, எனக்கு ஆர் துணை 10 தடவை வருகிறது. அந்த குறிக்கோள்ல தவறுவதே இல்லை. அந்த பதிய ஒழுங்கு பாத்தீங்கன்னா கரெக்ட். அந்த 10 தடவை எனக்கு ஆர்துணை, எனக்கு ஆர்துணை, எனக்கு ஆர்துணை, எனக்கு ஆர்துணை. கடவுள்தான் துணை. நாம துணை என்று நினைப்பதெல்லாம் துணை என்று நான் தொடப்பட்ட ஒன் சுடரே என்பார். நாம எதையதையோ துணை என்று சொல்லி ஏமாந்து போகிறோம். அவர் சொல்லுகிறார் நீதான் துணை. அந்த திருப்பதியத்தை சொல்லி பார்த்தோம். அத திருப்பதி தான் அவர் சொல்ல சொன்னார்,

0: யமனை உதைத்ததனால வீரட்டத்தில் ஒன்றாக சேர்க்கப்பட்டது இல்லையா. அட்ட வீரட்டம், சிவனுக்கு கோபம் வந்த இடம் எட்டு, அதுல ஒன்று திருக்கடல், காரணை உதைத்த இடம், அதனால அதுக்கு வீரட்டத்தியம் அடிகு.
1: அடிகள் என்ன முதே எனக்கு ஆர் துணை நீ அல்லதே,
0: என் அமுதே என்று சொன்னது. இந்த அமுத கடன் தான் அங்கே சிவலிங்கமாக இருக்கிறது என்று வரலாறு. என் அமுதே என்பது இங்கே அமுத கடேஸ்வரர் என்பதும் ஒரு பொருள். ஆண்டவனை பார்த்து சொல்லுவார்கள் அல்லவா, தெரிவே என் செல்வமே தேனே அப்படின்னு சொல்றது மாதிரி அமுது என்று சொல்லுவதும் சிறப்பாகவும் வைத்துக் கொள்ளலாம். அந்த அமுத கடேஸ்வரர் என்ற பெயர் இருக்கிறதுனால அமுதே என்று சொன்னார் என்றும் வைத்துக் கொள்ளலாம். இதுல ஜீவன் எனக்கு ஆர் துணை நீ அல்லதே என்பது, அது அப்ப கடைசி காலத்துல மாத்திரம் இல்ல, இப்பவும் கூட இல்லையா, வாழ்க்கை முழுதும் கூட

பகலாபதத்தை பகுபதமாக ஆக்கினால் ஒரு பொருள் கிடைக்கும். பகாபதத்தை பகுபதமாக ஆக்கக்கூடாது என்பது நியதி, அது வேண்டாம். நான் ஆக்கினார் இங்கே எனக்கு ஆர் துணை, நீ என்று நிறுத்திவிட்டமே, ஆனால் நீதான் துணை என்று பொருள்பட்டுவிடும். நான் அப்படித்தான் நிறுத்தி விடுவேன். அது தவறு என்று சொல்லுகிறவர்களும் உண்டு, கைத்தள்ளி ஏற்றுக்கொள்கிறவர்களும் உண்டு. ஆனால் என்னுடைய கருத்தில் தோன்றியதை நான் சொல்ல தவறுவதே இல்லை. தவறு கட்டுகிறவர்கள் வரான் சரி.

0: யார் துணை நீ அல்லதே.
1: இந்த கடைசி வரி மாத்திரம் சொல்லி பார்த்தோம்னா கடவுளே கிடையாது, அப்படி ஒரு இன்பமயம் வரும். அதுல
0: என் தாதை பெருமான் எனக்கு ஆர் துணை நீ அல்லதே. ஓராருங்கரியின் உரி போர்த்து பொன்மேனியின் மேல் வாராரும் உரையால் ஒரு பாகம் மகிழ்ந்தவனே. தாராரும் இடத்தாய் கடவுர் தோல் வீரட்டான ஆராயன் அமுதே எனக்கு ஆர் துணை நீ அல்லதே. பையார் கண்டத்தினாய் மதமா உரு போர்த்தவனே. பொய்யாது என்னுயிர் புரிந்தாய் இன்னும் போந்தவியாய் கையாராடரவா கடவுள் தமிழ் வீரட்டத்தியம் ஐயா என்னமுதே எனக்கு ஆர் துணை நீ அல்லதே. மண் நீட்டி வழிகால் வரும் பூதங்களாகி மற்றும் பெண்ணோடு அனறியாய் பிறவா உருவானவனே. கண்ணாரும் மணியே கடவுள் தமிழ் வீரட்டத்தியம் அண்ணா என்னமுதே எனக்கு ஆர் துணை நீ அல்லதே. எரியார் குந்தலை மேல் இடனாக மணிந்தவனே. நரியாரும் சுடரை நகுவண்டலை கொண்டவனே. நரியார் எதுரியாய் கடவுர்தல் வீரட்டத்தையும் அறியாய் என்ன முதே எனக்கு ஆர் துணை நீ அல்லதே. வேறா உன்னடியேன் விளங்கும் உடைக்கா

0: புரந்தரையும் அடியும் முடி காண்பறிய பயனே எம்பரனே பரமாய பரஞ்சுடரே கயமாறிஞ்சடையாய் கடவுர் தன்மை ரட்டத்தையும் அயனே என் அமுதே எனக்கு ஆதுணை நீ அல்லதே காராரும் சூழ் கடவுர் திருவி ரட்டத்தோள் ஏராறும் முறையே துணையாயுதன் நாவலர்கோன் ஆரூரன் அடியான் அடித்தொண்டன் உரைத்த தமிழ் பாரூர் எத்தவந்தார் பரலோகத்திருப்பாரே
1: தமிழ். இப்படி அதிகமா சொன்னா அவருக்கு சந்தோஷம். அவருக்கும் சொன்னேன், இன்னைக்கு உங்களுக்கும் சொன்னேன். இப்படி அற்புதமான திருப்பதி தான் இது. தினந்தோறும் நினைக்க வேண்டிய ஊர்ல அது, நான் நினைக்க வேண்டிய தினம் நினைக்கிற ஊர்ல அதுவும் உண்டு. என்ன காயப்படுறேன் நீ விட வேண்டாம், ஒழுங்கா போனா கேட்கலாம். இருக்கிற வரலையும் நோய் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைத்தியத்துவம் கோயில தினந்தோறும் நினைப்பேன். உடற்பிரிய சீக்கிரம் அதனால ரெண்டு ஊர் திருப்பதியும் தவறாமல் சொல்லுவேன். இந்த ரெண்டு ஊர் திருநீரும் நான் வைத்திருக்கிறேன். காலையில குளிச்சுட்டு வந்தவங்க நேர இந்த இரண்டு ஊர் திருபூதி அணிந்து கொண்டுதான் அடுத்த வேலை. இருக்கிறவரை நன்றாக இருக்கணும் அந்தவா என்ற நோக்கத்தோடு, அந்த நோக்கத்தோடு தான் உங்களுக்கும் பாடு காட்டினது. நான் இன்னைக்கு சொல்ல நினைத்தது ராஜராஜ சோழன் பலரிடமும் இந்த தேமாரத்தை கேட்கிற திருவாரூரிலேயே ஒரு சில பெரியவர்கள் கேட்டான், ஜில்லையிலிருந்து வந்த பெரியவர்கள்ட்ட சில பதிகங்களை கேட்டான். குந்தைதி தேவியாரிடம் இருந்து தான் விரும்புவது தேவாரம் அவர் நன்றாக கேட்டுக் கொண்டான் என்று நான் கேள்விப்படுவேன். அதிலே ஒன்று ஒரு அற்புதமான பாட்டை சொல்லி இந்த மாதிரி பாடல்னா அவர்கள் ராஜா சோழனுக்கு பாடி காட்டினார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதிலே ஒன்று பல திருத்தாண்டகங்கள் பாடி காட்டினார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். திருத்தாண்டகம் என்பது 1000 பாடலை கொண்டது. நாவுக்கரசர் பாடியது 1000 பாடல்கள், 1, 2 1000 பாடல்கள் திருத்தாண்டகம் என்பது அற்புதமான பகுதி அது. இன்னைக்கு நினைச்சு பார்ப்போமா, திருத்தாண்டகத்தில் ஒரு 10 திருத்தாண்டகம் நாம எண்ணி பார்ப்போம். நான் உங்களுக்கு ஆதியிலேயே நினைவூட்டி இருக்கிறேன், தேவாரம் என்பது அதிலேயும் திருநாவுக்கரசர் அறவுரையாக வந்ததுதான் அவருடைய பதிகம் முழுதும். சைவ சமய சட்டம் அவர் சொல்லுகிறார் என்றுதான் நான் உங்களுக்கு அடிக்கடி நான் நினைவுட்டேன். இன்று ஒரு சில பாடல்களில் அவர்கள் திருத்தாண்டகத்தை நாம் எண்ணி பார்த்தோம்.

சங்கீத சாஸ்திரத்துல ஒன்று எழுதி வைக்கிறார்கள். இப்போ நான் பிடிச்ச சுரத்துக்கு பேரு தெய்வதம், தெய்வதம் அத தெய்வதம் இவர்கள்லாம் சொல்லுகிறார்கள். நான் புத்தகத்துல தெய்வதம் என்றுதான் படித்தேன், தெய்வதம். அந்த சுரத்திற்கு தெய்வ சாநித்தியம் உண்டு என்று சொல்லுகிறார்கள். திருத்தாண்டகம் பூரா தொடங்கும் போது அந்த சுரத்துல தான் தொடங்குகிறார்கள், ஓதுவார்கள். ஆக என்ன அர்த்தம், இந்த தெய்வீகமான பாட்டு அந்த தெய்வதம் என்று சொல்லுகிற சுரத்திலிருந்து தான் தொடங்குகிறார்கள் இல்லை என்று சொல்லலாம். நீ சும்மா கற்பனையா வேட்டு விடுறேன்னு சொல்லலாம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இருப்பதை நான் சொல்ல வேண்டியதனுடைய பொறுப்பு. அது உண்டு என்று சொல்லுவதும் ஏற்றுக்கொள்ளுவதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்களுடைய மனப்பான்மையை பொறுத்தது, நான் விட்டு விடுவேன். இந்த திருத்தாண்டகம் என்பது அப்படித்தான் பாடிக்கொண்டு இருந்தார்கள். இப்போது கால தேச வர்த்தமானத்தில் கொஞ்சம் ஏதோ மாறி இருக்கலாம் இல்லைன்னு சொல்லலாம், ஆனா ஆதியில அப்படித்தான் அது இருந்தது என்பதை நான் நினைவூட்ட கடமை.

ரொம்ப பேர் ஒரு குழந்தையா இருக்கும், சொத்து பூரா அந்த பெண்ணுக்கே கொடுத்துரும். பொண்ணையும் கொடுப்பான், கண்ணை குடுத்தியா பொண்ணை குடுத்தியான்னு பொண்ணையும் கொடுத்து சொத்து பூரா எழுதி. இப்படி நம்ம பாக்கணும் ரொம்ப பேர். அப்படி இது பாரியார் சாமி அடிக்கடி சொல்லுவார். மாமியார் என்ன மர்ம புள்ள வர்றான்னு சொன்னா அன்னைக்கு தனியா சமையல் அப்படிங்கிற சாமி.

0: ஒப்புடைய மகர், தனக்கு ஒப்பா இருந்தா சரி, சிலவரு தப்பாவும் இருக்கும். ஆக ஒப்புடைய மனைவியை தான் ஒத்துக்கிட்டார்கள்.
1: ஒப்புடைய மாதரும்
0: ஒன்பொருளும் என்பது குழந்தை செல்வம் என்று சொல்லுவார்கள்.

கண்ணுடல் என்பது சிவனுக்கு பேர். நுடல் என்பது நெற்றி. நெற்றில கண்ணுடையவன் கண்ணுடல், அவன் சிவனுக்கு பேர். அவன் ஆக்கிவிட்டால்தான் இவன் ஆட முடியும். அவன் நினைச்சான்னா இவன் அடக்கி வச்சிடுவான். அவன் ஓட்டு விட்டான்னா ஓடி போயிடுவான். இருக்க சொன்னா இருக்கும். அவன் பாட சொன்னா பாடும். நம்மளா பாட முடியுமா? நடக்காது. நாம பாடணும்னு நாம நினைச்சோம்னா நடக்காது. நான் பாட்டுக்காரன், எனக்கு தெரியும். நான் நினைச்சிருப்பேன் நல்லா பாடி ஒண்ணு இருக்கிறதுல முதல் ஒன்னா நம்ம செப்பையா பாடி விட்டு ஒண்ணுமே இருக்காது. போய் உட்கார்ந்துருக்கோம் ஒழுங்கா பாடிட்டு அவன் பாட்டு விட்டான்னு அர்த்தம். அவ்வளவுதான். எத்தனையோ பேர் பாடி இருந்தான் பாட முடியாமல் போய்விடுது பாத்தீங்களா? என்ன அர்த்தம்? அவன் பாட்டு விக்கலன்னு அர்த்தம். ஆமா, உருகு விட்டான். அந்த பாட்டை சொல்லி உருகிறது என்பது அந்த அர்த்தத்துல தோய்ந்தான்னாத்தான் அவனுக்கு அது முடியும். எல்லாம் அவன் தான் செய்து கண்ணுதலாய் காட்டாக்காலே. அவன் ஆட்டு விக்கணும், அவன் பாட்டு விக்கணும், அவன் காட்டு விக்கணும் என்பது இவருடைய சட்டம். அடுத்து அதே பதிகத்துல ஒரு அஞ்சாறு பாடல் அபூர்வமான கருத்துக்களை நமக்கு நினைவூட்டி செல்கிறார்.

அப்படியே சொல்லிட்டு திருக்கோயில் இல்லையா, அது திரு இல்லாத ஊர். திரு என்பதற்கு செல்வம், அழகு, நன்மை, எத்தனையோ பொருள் சொல்றாங்க இல்லையா. அதனால்தான் முன்னெல்லாம் உயர் திரு திரு அப்படின்னு போட்டு எழுதுவாங்க. என்ன அப்படி போடுறது கிடையாது இல்லையா. வெறி திருத்தர்

ரெண்டு நாளைக்கு முந்தி ஒருத்தர் கேட்டார், சாமி நம்ம ஏன் சாமி விபூதி அணியணும், எனக்கு உடம்புதான் இது பூத்தி நான் சொல்றேன். முன்னெல்லாம் தைவர்கள் வீட்டுல சாப்பிட்ட இடத்துல பசுஞ்சாணத்தை போட்டு அது சுகாதார முறைப்படி அங்க இருக்கிற கெட்ட ஜீவன்கள்லாம் போகணும்னா இந்த பசுஞ்சாணம் போட்டதான் போகும். பசுஞ்சாணத்தையே நல்லா காய வச்சு பொடியாக்கி அதை ஒரு காலத்துல தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். சொன்னா நம்புவாங்களா? இப்போ நம்ப மாட்டாங்க. பசுஞ்சாணத்தை பொடியாக்கி அதை பூசிக்கொள்றது. அந்த உடம்புல இருக்கிற கிருமிகள்லாம் செத்து இப்ப சோப்பு போட்டுட்டா ரைட்டு அப்படின்னு இப்போ. அதே மாதிரிதான் இந்த விபூதி என்பது பசுஞ்சாணத்திலிருந்து செய்யப்பட வேண்டியதுதான் இல்லையா? ஆமா, பசுஞ்சாணத்திலிருந்து விபூதி செய்யப்பட வேண்டும் என்பது சட்டம் வகுக்கிறார். தெய்வ கேட்கிறார் பெருமான், மூணு தினசான விபூதி சொல்றார். கற்பம், அனுகற்பம், விகற்பம் அப்படின்னு மூணு சொல்றார். இந்த மூணு எப்படி தயார் பண்றதுன்னு அவர் சொல்றார். இப்ப நாம பூசிக்கிறதெல்லாம் எதுலையும் சேராத விபூதி, நம்ம கம்மன்னு வாசனையா இருக்கும் அவ்வளவுதான். அது என்ன தானமோ கடவுளுக்கு தான் வலிக்கும், அதை நான் விட்டுறேன். அதுமா அதாவது கிடைக்கிது அதையா பூசிக்கணும், விட்டுருவோம் அதை. ஆனா பசுஞ்சாணத்திலிருந்து பூசிக்கிறது தான் ரைட்டு. இப்ப நான் ஜபம் பண்ணும் போதெல்லாம் பசுஞ்சாணத்துல செய்த விபூதி தான் பூசிக்கணும். ஆமா, சில பேர் பசுஞ்சாணத்துல செய்து பூசிக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் அதை வாங்கிட்டு வந்துருவேன், அதை மருந்து மாதிரி நான் உபயோகப்படுத்துவேன். ஆமா, அந்த பசுஞ்சாணத்துல செய்த விபூதியை உடம்புல பூசிக்கணும்னா இந்த கெட்ட கிருமிகள் நம்ம அணுகாது இருக்காது அப்படின்னு சொல்லுவார்கள். அதற்குத்தான் ஒரு பதிகமே பாடிட்டு நமது சமய தலைவர் பதிகம். நாம் பார்த்தவரையில் எந்த மத சின்னத்துக்கும் அப்படி ஒரு பாட்டு கிடையாது. இருந்து சொன்னீங்க கேட்கிறேன், என் காதல இவர்களும் கேட்கல. இந்த ருத்ராட்சம் இருக்கு பாருங்க, ருத்ராட்சம்னா என்ன பொருள்? ருத்ர அட்சம், சிவனுடைய கண்ணில இருந்து வந்ததுன்னு பொருள். அது வேற ஒண்ணு. அந்த ருத்ராட்சம் ஏகாவசமா இருந்தால் ஏகா 11 மகர் ருத்ராட்சமா இருந்தா 750 ரூபாய், 1000 ரூபாய் ஒரு ருத்ராட்சம். ஒரு மாலை இல்ல, ஒண்ணு. கௌரி சங்கரமா இருந்தா 1500 ரூபாய், 2000 ரூபாய் கொடுத்த வாங்குறாங்க இல்லையா? அதற்கு தேவாரத்தில் பாட்டு கிடையாது. என்ன 2000 ரூபாய் கொடுத்து வாங்குற ருத்ராட்சத்துக்கு தேவாரத்தில் பாட்டு கிடையாது. ஆனா இப்ப என்ன விபூதின்னு சொன்னா கடைக்கு போனா 32 ரூபாய், 3 ரூபாய், 5 ரூபாய் பாருங்க, 11 பாடல், அற்புதமான பாடல். அந்த அற்புதமான பாடலை பாடித்தான் பாண்டியனுடைய சுரநோய் தீர்த்தார் என்று வரலாறு நமக்கு தெரியும் அல்லவா? ஆமா, அந்த விபூதியை பூசும் போது தினமும் நாம் அதை சொல்லி பூசிவிட்டோம்னா நமக்கும் அந்த பலன் கிடைக்கும் என்பதுதான் நமது பெரியோர்கள் வகுத்து வைத்த வழி. உண்மை செய்வனாக இருக்கிறோம், நிச்சயமா விபூதி பூசும் போது அந்த ஒரு பாட்டாவது சொல்லிட்டு தான் பூசுவோம். ஆக சாமி சொல்றாரு, திருவண்ணூர் அணியாத திருவில் ஒரு காலத்துல விபூதி அணியாதவர்களே இருக்க மாட்டார்கள். இன்னைக்கு நாம அதை சொல்லுவதற்கு சொல்வர்கள் சொல்லிக்கிறவன் போரா, ஏதோ சாப்பாட்டு அளவுக்குத்தான் செய்வனாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்றான தவிர, விபூதி பூசறது பாக்கி ஒழுக்க பழக்க வழக்கங்கள்ல அவன் செய்வனாக இருக்கான்னு நம்ம சொல்ல முடியாது. இருக்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்லணும்.

பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் பஜனை மடம் இருக்கும். பஜனை மடம், சனிக்கிழமை பஜனை, சித்திய பஜனை, வெள்ளிக்கிழமை பஜனை. நான் தான் எங்க ஊர்ல பஜனை மடத்துல எல்லாம் பாடி இருந்தான். பஜனை நாடகம் இதெல்லாம் எங்க ஊர்ல தான் நாடகம் தான் போடுவாங்க. பத்து மார்க் இல்லையா? சனிக்கிழமை ஒரு பஜனை, வீதியில கூட திருவீதியில கூட பஜனை. இப்போ பாத்தீங்கன்னா பஜனை கோயில் அப்படின்னு பல இடங்கள்ல இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் இப்ப பஜனை மடம்னா இப்ப கிடையாது. எல்லாம் எது பஜனை தெரியுமா? காசு காசு காசு எப்படியே காசு எதையாவது காசு சம்பாதி பாப வழியில் பாப வழியில்தான் விரும்புகிறியான காசு சம்பாதிக்கப்படுது. என்ன மன்னிக்கணும் நீங்க? ஆக அப்படி எல்லாம் பருக்கும்.

கடி என்று சொன்னால் கோயிலுக்கும் உண்டு, கடி என்று சொன்னால் கோயிலுக்கும் உண்டு. மடங்கள் சிவனடியார்கள் தங்கி இருக்கிற இடத்துக்கும் கடி என்றது. சிதம்பரத்துல சிவஞான திருத்தடி என்று ஒரு இடம் இருக்கிறது. செங்கனீர் பிள்ளையார்கள் கடி என்று சொன்னால் திருத்தடி என்பது திருப்பத்தூர்ல இருக்கிற கோயிலுக்கு பேர் திருத்தடியான்கான் என்று கோயிலுக்கும் வரும்.

0: துர்தேவதைகள், கெட்ட பூச்சிகள் இதெல்லாம் கேட்ட போது அந்த ஒலி கேட்டாலே சாம்பிராணி புகப்பட்டா கூட இந்த கெட்ட தேவதைகள் கெட்ட பூச்சிகள் கெட்ட போகுது. அதனாலதான் பெண்கள் வெள்ளிக்கிழமை முழு நாம்னா சாம்பிராணி போட்டுக்கணும். ஒரு வழக்கம் பழைய காலத்துல பழைய காலத்துல இப்ப என்ன தச்சு சாம்பிராணி தங்கு ஒலியில அத பத்தினத்தை சொல்லுவார். முதலில் ஒரு தங்கோலி, இடையில் ஒரு தங்கோலி, முடிவில் ஒரு தங்கோலி. நாட்டுக்கோட்டை நகரத்தார் பாத்தீங்கன்னா, நகரத்தார் வீட்டுல பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வர பிரபு ஓட்டிலையும் தங்கோலி இருக்கு. நிச்சயமா தவறாம ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் ஊதுவார்கள். ஆமா, நம்ம வீட்டுல கிடையாது. நம்ம வீட்டுல ஏதோ இந்த அபிஷேகம் மட்டத்துக்கு மாத்திரம் ஊத்துக்கிறதுன்னு சில பேர் இருக்கு. அதுவும் சில இடங்கள்ல கிடைக்கிறதும் இல்லை. இப்போ ஒரிஜினல் தங்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆக அந்த சங்கு ஒலி, அதுதான் மங்கள ஒலின்னு.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: தலம் திருவலம்புரம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த 3 திருமுறை பண் பழம் பஞ்சுரம் ராகம் சங்கராபரணம்.

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்கு உரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: அழகுங்கிறது ஒரு தன்மையில் இருக்குமானா அதுக்கு எழில்னு பேரு. ஒவ்வொரு நாளும் காணக்கான புதிது புதிதாக அந்த மனசுல தோன்ற முடியாது அந்த இருக்குமானா அதுக்கு ஏர்னு பேரா. நான் இப்ப அந்த தமிழையே சொல்றேன். நீ சொன்னது ஏன் தமிழ், குப்பத்தமிழ். வளர்ந்தமைந்த பருவத்தும் வளர்ந்து மாறியதன்றி இன்னும் வளரும் என்பது போன்று காட்டுதல். ஒரு அழகு ஒரு எல்லைதான் இருக்கலாம், ஆனா ஒரு அழகுக்கு ஒரு எல்லை என்பதின்றி நேற்றை பார்த்தவிட இன்னைக்கு மேல, என்னை பார்த்தவிட நாளைக்கு மேல என்பது போல தோன்றுகின்ற அழகுடைய இடத்துக்கான் ஏர் உடையது என்று சொல்லுவோம். இது எங்க இருக்குது? லெக்சிகன்ல, தமிழ்ச்சங்க அகராதியில எங்கேயும் கிடையாது, தொல்காப்பிய உரையில தான் இருக்கு. ஆகவே திருச்செங்கா திருத்தலைச்செங்காட்டு கோயில் எப்படி இருக்கும்னு கேட்டா, நேற்று பார்த்தால் இன்று புதுமை, இன்று பார்த்தால் நாளை மேலும் புதுமை, நாளை பார்த்தால் நாளைக்கு இன்னும் மேலும் புதுமை. இப்படி ஏர் கொண்ட கோயிலே கோயிலாக இருந்தீரீ சுவாமி. அந்த திருத்தலைச்செங்காட்டுல கோவில் மட்டும்தான் சிறப்பானார். எங்க பார்த்தாலும் அதெல்லாம் அஞ்சடுக்கு மாலி ஆறலுக்கு மாறி அப்படி இருக்குமா. மாடஞ்சூள் கோயிலே ஊர்ல இருக்கிறவங்களும் செல்வந்தர்கள், நீயும் செல்வந்தன் கேட்கணுமா, அதனால அப்படிப்பட்ட வளமுடைய தலைச்செங்காட்டு கோயில். அடுத்த பாட்டுல பாருங்க. கோலம் சேர் கோயிலே கோயிலா கொண்டீரே. கோலம்னா அழகு இல்லையா? இந்த பெரியா நீங்க இனிமே ஏதேனும் ஒரு புதுசா ஒரு கோயில் கட்டணும்னா, அல்லது கோயில் ஏற்கனவே இருந்தது நீங்க ஏதேனும் குடமுழுக்கு செய்து நல்லா திருத்தம் பண்ணும்னா, திருத்தலைச்செங்காட்டு கோயிலை போய் பார்த்துட்டு அது மாதிரி வைங்க. அழகுன்னு அப்படியில் இருக்கணும் என்று சொல்லுமாறு இருக்குமா. இன்னைக்கு இருக்கான்னு கேட்காதீங்க, ஏழாம் நூற்றாண்டு விஷயம் இது. காப்பாத்தல நம்ம அல்ல. நலம் நீர கோயிலே கோயிலாக நைந்தீரி. எது சொல்றோம் நம்ம? இந்த காஞ்சிபுரத்துல ஏகாம்பரர் சன்னதியை சுத்தி வரும்போது ஒரு பக்கத்துல முட்டு கொடுத்துருக்கு, முட்டு கொடுத்துருக்கு. இந்த முட்டு கொடுத்தத வழிபாடு செய்யும் போது போறது. ஆங்கில திங்கல்ல முதல் வியாழன் காஞ்சிபுரம் தான். பேசுறதெல்லாம் புறக்கணக்கிட்ட காஞ்சிபுரத்து மாதம் ஒரு நாள் வணங்குறோம், அந்த புண்ணியம் கிடைக்கும். அப்படி போகும்போது போன தடவை சொல்லும்போது சொல்ற, உள்ள போய் வழிபாடு செய்யிட்டு போகும்போது பாருங்க ஐயா, கோவில் அந்த காலத்துல இழைச்சி இழைச்சி கட்டினாங்க, இன்னைக்கு ஒரு பகுதி போச்சுன்னா முட்டு கொடுக்கதான் முடியல, தவிர அந்த இடத்துல செப்பம் பண்ண முடியல. நம்ம தமிழன்னு பேரு அல்லவா தமிழ. ஆமா, அந்த காலத்துல இழைச்சி இழைச்சி கட்டிருக்கிறாங்க. இப்ப ஏதேனும் ஒரு பகுதி எங்கேயாவது போச்சுன்னா அதை பழுது பாக்குறதுக்கு முடியாம இருக்குது. என்ன தமிழன் நம்ம, வெறும் தமிழன். இன்னும் முட்டு கொடுத்துருக்கு ஒரு பகுதி. நீங்க இன்னைக்கு ஏகாம்பரநாதர் வழியை வழிபாடு செஞ்சுட்டு அப்படி அந்த பக்கம் போனீங்கன்னு சொன்னா ஒரு பக்கம் முட்டு. ஏன் எதுக்கோ பணம் இருக்குது. அந்த காஞ்சிபுரத்துக்கு இருக்கிற சொத்துக்கள் பூந்தமல்லியில நிறைய இருக்குதான். எங்க இருக்கு? சென்னையில பூந்தமல்லியில இருந்த என்ன பண்றது? நம்ப நாங்க அந்த காலத்துல ஆண்டவனுக்கு எழுதி வச்சா அது ஆண்டவனுக்கு தான் கொடுப்பாங்க, தான் எடுத்துக்க மாட்டாங்கன்னு ஒரு காலத்துல நம்பினான் அவ்வளவுதான். இப்படிப்பட்ட நலம் நீர கோயிலே கோயிலாக நயந்தீரே. நலம் பெருகும்படியான கோவிலா இருக்காம் அந்த இதுல. கடி புல்கு கோயிலே கோயிலாக கலந்தீரே. என்ன கடி புல்குன்னு? கடி கந்தலா படிக்க போறோம் கடைசி வரி என்ன? கடி ஏற்கும் புங்கமல கால் காட்டி ஆட்கொண்டு அடி ஏற்கு முன்னின்றருள். அதான் முடியுது. கடி ஏற் கடின்னா நறுமணம்னு அர்த்தம், வாசனைன்னு அர்த்தம். அதெல்லாம் போயே போட்டுது. இப்ப அந்த கடிங்கிற சொல்லுக்கு கடிக்கிறதான் தெரியுமே தவிர வாசனைங்கிறதெல்லாம் போயே போட்டுது. அந்த தமிழ் போயே போயிட்டு. கடி புல்கு கோயிலே போனீங்கன்னா, அந்த கோயிலுக்குள்ள போனீங்கன்னா அப்படியே நறுமணம் கமகமான்னு இருக்குமா. தெய்வ மனம் கமழும், நறுமணம் கமழுமா, அப்படிப்பட்ட கோயிலாம். கனின்னா நறுமணம். இப்படியாக இருந்த கோயில் நிறையார்ந்த கோயிலே கோயிலாக நினைந்தீரே. நிறையார்ந்த நிறைனா வரிசை, முகப்புன்னு சொன்ன வரிசை அந்த முகப்பு. ஏன் நம்ம மதுரை, மதுரை கோயில் திருப்பெருந்துறை அருமையான கோவில். நீங்க பழமையான கோயில்கள் பலவும் பார்த்தா காஞ்சிபுரம் அந்த அருமையான கோயில். காஞ்சிபுரத்திலும் சரி, நம்ம ஏகாம்பரநாதர் கோயிலும் சரி, பெருமாள் இருக்கிற கோயிலும் சரி, மிக அற்புதமான கோயில். அந்த கருங்கல் அப்படியே அப்படி வளைய வச்சு, அந்த பூக்கள் அப்படி வச்சு அப்படி வச்சு ரெண்டு பக்கம் அப்படி அணிந்தா இருக்கும் மிக அருமையா. எவ்வளவு நாட்கள் ஆகியிருக்கிற அந்த கருங்கல் அந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு, கொஞ்சம் சிந்தாம சிதறாம அந்த தாமரையை தாமரையை வச்சு அப்படி ரெண்டு முகப்பு வச்சிருக்காங்கல்ல, இதெல்லாம் எத்தனை ஆண்டு ஆயிருக்கும். நம்ம வீடு கட்டினா நம்ம நாம நம்ம நிலை இல்லாதவன், நமக்குரிய ஆண்டவனு கட்டினா அது நிலையுடைய ஒண்ணு கட்டினா அந்த காலத்துல. இன்னொன்னு கூட சொல்றேன், சேர சோழ பாண்டியர்கள் தங்களுடைய தங்களுக்கு அரண்மனை கட்டிக்கலையே, ஆனா கோவில் கட்டணும். ஏன், நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு நாளைக்கு போயிடும், பெருமான் கோவில் என்னைக்கு இருக்கிறதுன்னு கட்டணும். சேர சோழ பாண்டியர்கள் போல நல்ல பக்திமான்கள் வேற யாரும் இல்லை. சமயம் கலக்காத அரசு ஜன்னி பிறந்துருதா, சமயம் கலந்துட்டா ஏண்டா, சமயம் கலந்த பேரரசுகள் இருந்தன. அதனாலதான் இப்படிப்பட்ட கோவில் எல்லாம் வந்தது, இல்லைன்னா எப்படி வரும், எப்படி வரும். நாம் ஒரு சமயத்தை சார்ந்ததுனால இன்னொரு சமயத்தை தீங்கிழைக்க கூடாது, சத்தியம் அது யாரும் இல்லை. அதுக்காக நம்ம ஒரு சமயத்தையே ஊத்துட்டு இருக்கணும்னு கவலை இல்லை. இது எங்கதான் ஞானம் வந்ததோ தெரியல இந்த ஆட்களுக்கு. ஆகவே நிறையார்ந்த கோயிலே கோயிலாக நினைந்தீரே, சேயோங்கு கோயிலே. இன்னொருத்தன் பார்த்தான், ஏ கோயிலுடைய உயரத்தை பார்த்தியாரு, இப்படி பார்க்க முடியல, இப்படி கூட பார்க்க முடியல, அண்ணாந்து பார்த்தாதான்டா தெரியுது. சேயோங்கு கோயிலே எம்மா, தஞ்சாவூர் ஜில்லாக்காரங்களா இருந்தா எம்மா உயரம், எம்மா உயரம், அடாடாடா. இந்த எம்மா அம்மாங்கிறது அந்த மாவட்டத்துக்கு தெரியுது, எம்மா உயரம் கோயிலே நிலையார்ந்த கோயிலே. இப்படி எல்லாம் ரொம்ப அருமையாக திருச்சலங் திரு தலைச்செங்காட்டு கோவிலை ஞானசம்பந்த பெருமான் ரசிக்கிறார். இப்படிப்பட்ட கோவிலையே கோவிலாக கொண்டீர்களே பெருமானி என்று சொல்லி திரு தலைச்செங்காட்டை வணங்கி மகிழ்கிறார்கள்.

செஞ்சுடையாளையோர் பாகமாக துதைந்தார் இடம் பாலும் படி உடை மேதி பயல் படியும் பலம் புறன கொத்த கல்லாடையும் கோவணமும் கொடு கொட்டி கொண்டொருகி தேய்த்தந்தனங்களே தேசழித்து திசையா தொழு தேத்த காய்த்த கல்லாலதன் கீழிருந்த கட உள்ளிடம் போலும் வாய்த்த முத்தி தொழில் நான் மறையோ பலம்புற நன்னகரே மெய்யதோர் மான்மரே கைவிரலில் நுனை மேல் சிலையாக்கி மெய்யரே மேனி வெளியீர் பூசி விரி புல்சடை தாழ மையரும் சோலை வணங்கமழையிருந்தாரிடம் போலும் பைகளும் மாமுழவம் மதிரும் வலம் புறநகரே.

போலு வானவனாதோறும் வந்திரஞ்சும் வலம்புறன் நகரே சிற்றெறியும் திரையார் சுழி செங்கி நீர்கிழல் செஞ்சடை மேல் அற்றறியாதே அனலாடு நட்டம் அணியா தடங்கண்ணே பெற்றறிவார் எறவல்ல பெருமாம் இடம் போலும் வற்றறியா புனல் வாய்ப்புடைய வனம் புறன் நகரே உண்ண வண்ண தொழில் நஞ்சமுண்டு உமையோடுடனாகி சுண்ண வண்ண பொடி மேலி பூசி சுழற்சோதி நின்றிலங்க பண்ண வண்ணத்தன பாணி செய்ய பயின்றாரிடம் போலும் வண்ண வண்ண பறை பாணியாராவலம் புறன் நகரே புரிதரே புல் சடை பொந்தயங்க புரியனூர் புரண்டிலங்க விரைதரே வேழத்தில் ஈருறிதோர் மேல்முடி மேல்வை புரைதோள் அரைதறி பூந்துயில் ஆரணங்கை அமர்ந்தாரிடம் போலும் வரைதரே தொல்புகள் வாழ்க்கையர் அவலம் புறன் நகரே தண்டனை தோழிற பத்தினோடும் தலை பத்துடை யானை கொண்டனை மாதுமைதான் நடுங்க ஒரு கால் விரலூன்றி விண்டது தீர்த்தருள் செய்ய வல்ல வீதற்கிடம் போலும் வண்டனை தன்னோடு வைகு போழில் வலம் புறன் நகரே தாரூரு தாமரை மேலையனும் தரணி அளந்தானும் தேர்வறியா வகையால் இகரித்திகைத்து திரிந்தேத்த பேர்வறியா வகையால் நிமிந்தேத்த பெருமான் இடம் போலும் வாரூரு சோலை மணங்கமழும் வலம்புறன் நகரே காவியனல் துவராடையினார் கடை நோன்பு மேல் கொள்ளும் பாவிகள் சொல்லை பயன்றறியா பழந்தொண்டருள்ளுருக ஆவியுள் நின்றருள் செய்ய வல்ல அழகர் இடம் போலும் பாவியில் நேர்வயல் வாய்ப்புடைய வலம் புறன் நகரே நல்லியல் நான் மறையோகலே தமிழ் ஞான சம்பாத வல்லியலோ தோளுடைய நகரே சொல்லிய பாடல்கள் பத்து.

0: சென்றணுகியே சிவலோகம் சேர்வாரே.
1: இந்த திருவிளம்பர பதியத்துல வளம்புற நகரை பற்றி, முன்ன கோயிலை பற்றியே நாம் கண்டு வந்தோம், இப்ப அந்த நகரை பற்றியே கடைசி வரி அமைந்திருக்கிறது ரொம்ப அருமையாக. பாருங்க, முதல் அந்த பாடல துணியடையாளையோர் பாகமா துதைந்தார் இடம் போலும், இப்படிப்பட்ட பெருமான் இடந்தருளி இருக்கின்ற இடம் போலாக இருக்கு. எது வளம்புற நகர் அப்படி இருக்கிறது. அந்த வளம்புற நகர் இப்படி இருக்கிறாரு, வடிவுடை மீறி வயல்படியும் வளம்புற நன்னகரே. இந்த மாடு இருப்பாருங்க, இந்த மாட்டுல காளமாடு பசுமாடு எல்லாம் வந்து தண்ணியில இறங்குறது ரொம்ப கஷ்டப்படும், ஆனா எருமை தானா போயிடும். அதுக்கு இருக்க ஒண்ணு வச்சிருக்க, தண்ணி கண்டா தானா உள்ள போகும். பசுவோ மற்ற காலையோ பிடிச்சி தம் கட்டி மூக்க நகர் எப்படி எழுந்துட்டு போனாதான் அப்பவும் சுமண்டிட்டு வரும், அது வர. ஆனா வளம்புற நன்னகர் எப்படி கேட்டீங்கன்னா, வடிவுடை மீறி பார்த்தா அழகா இருக்குமா அந்த மாடெல்லாம், ஆனா அது அப்படியே அங்கங்க மேய்ஞ்சி அதை பாரு உள்ள போகுமா, வயல்ல போய் மேய்ஞ்சிட்டு இருக்குமா. அடுத்தவங்க வீட்டு வயலுக்கு போகாம தான் வந்து அடுத்த வீட்டு தொட்டி தண்ணி குடிக்காம தான் வீட்டு தொட்டி தண்ணி குடிச்சுக்கிட்டு தான் வீட்டு வயல்ல மேய்ஞ்சிக்கிட்டு அப்படி ஒரு அறமா இருக்கிற மேய்ச்சிதான். ஆகவே அங்க இருக்கிற மாடுகள்லாம் ரொம்ப அழகான மாடுகளை உடைய வளம்புற நகர் என்று ஞான சம்பந்த பெருமானுடைய உள்ளத்துல எதெல்லாம் காணுகிறார், அங்க இருக்கிற அந்த மாடு அவர் கண்ணில் பட்டு இப்படியா. இது ஒரு பாட்டு. அடுத்த பாட்டுல வாய்த்த முத்தி தொழில் நான்மறையோர் வளம்புற நன்னகரே அப்படின்னாரு. முத்தி, இந்த முத்தி முத்திங்கிறது ஆவணியம் காரோபத்தியம் தட்சிணாக்கினியம்னு ரொம்ப காலமா சொல்லிட்டு வராங்க. அதாவது இந்த வேள்வி அமைப்பு இருக்குதே, இந்த இடத்துல இந்த மாதிரி முச்சந்து வைக்கணும், இது பக்கத்துல இப்படி வைக்கணும், இது அங்க வைக்கணும் என்றெல்லாம் இருக்கு. அந்த நியதிப்படி வைத்திருக்கணும், வைத்து அந்த உரிய அந்த சுள்ளிகள் எல்லாம் விட்டு நெய் விட்டு அந்த உரிய மந்திரங்களையும் சொல்லி வேள்வி வேட்சி. அந்த மாதிரி வேள்வி செய்கின்ற பொழுது அந்த மாதிரி வருது பாருங்க, இந்த ஒளி, அந்த ஒளி சிவபெருமானே என்று கருத வேண்டும். ஆனா இன்னைக்கு யாகம் செஞ்சவங்க எல்லாம் அதுவான்னு கருதல இல்லை, சிவபெருமான் கருதல இல்லை, இந்திரனை கொடுக்குறேன், சந்திரனை கொடுக்குறேன், அக்னி பகவான் கொடுக்குறேன் என்றுதான் கொடுப்பாங்க. ஆனா நம்முடைய வேள்வி சிவவேள்வி, அந்த மாதிரி எரிப்பெருக்கி வருப்பாரு, அந்த ஒளி வருது, அந்த ஒளி அப்படியே சிவபெருமானந்தே கருதி அவராக கருதி நாம் வழிபாடு. இது மாதிரி சொன்ன ஒரே ஒரு பெரியவர் அப்பரடிகள் தான், எரிபெருக்குவர் அவ்வெறி ஈசனது உருவென அறிகிறா. எல்லாரும் யாக செய்யற யாக செய்யறேன்னு அப்படியே அந்த அந்த இதுல வந்து நெய் விட்டு அப்படி அந்த எரி வளர்க்கிறாங்க. ஓ இந்திரனுக்கு சந்திரனுக்கு வாயு பகவான் அவன் சொல்லி விடுறாங்களே, அது அந்த எரியினுடைய வடிவம் எது, பெருமான் அல்லவா, சிவபெருமான் அல்லவா. நம்முடைய ஞான சம்பந்தர் கூட தந்தையாருக்கு அந்த வேள்விக்கு பணம் கொடுத்தது, அந்த திருவாவூர்ல பணம் கொடுத்த போது சிவபெருமானை வணங்குவதற்குரிய வேள்வியை செய்து நீங்கள் என்னென்னைக்கு வாழணும் என்று சொல்லி. அப்ப புத்திரகாமேஷியாக இந்த அஸ்வமேதையாக இதெல்லாம் செய்யப்படாது, அதெல்லாம் வந்து ரொம்ப காமியம், அது பயன்கருதி செய்வது. இதுதான் உண்மையான பெருமானை வழிபாடு செய்து கருது. அந்த மாதிரி யாகம் செய்கின்றவர்கள் பலரும் இருக்கும்படியான வளம்புற நன்னகர் என்றெல்லாம் சொன்னார். அடுத்தாற் போல வைகளும் மா முழவும் அதிரும் வளம்புற நன்னகரே. மா முழவும், நீங்க திருவலம்புரத்துக்கு போனீங்கன்னா எங்கேயும் நல்ல ஒலியா தான் கேட்கும், நல்ல முழவு இருக்கும், யாழ்ப்பு கேட்கும், வீணை வாசிக்கும், எல்லாம் அப்படி இருக்கும் இல்லைங்களா. நம்ம இவர் அப்புறம் இவர் மணிவாசன் சொல்றாரு, திருக்கோயில எப்படி இருக்கும், இப்படி இருக்காலம் போனா இன்னிசைவீனையர் யாழினர் ஒரு பால் இருக்கொடு தோத்தீரம் எம்பினர் ஒரு பால் துண்ணிய பீனை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவள் கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி உப்பினர் ஒரு பால் இப்படி எல்லாம் இருப்பாங்க. ஆகவே வளம்புற நகர்ல நல்ல ஆன்மீக வளர்ச்சியோடு கூட நல்ல மங்களமான ஒலிகளே உடது. அதான் நான் சொல்றது அடிக்கடி சொல்றது, காரணம் இந்த ஒலிய ஒளியில வைக்கிறவனுங்க மங்கள ஒலிகளை வைக்கணும். இந்த சோகம் அந்த அழுகை இதெல்லாம் எப்பாவது ரொம்ப குறைவா இருக்கு, குறைவா இருக்கு. அதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கறது. வயிறு குழுக்க சிரிச்சா அவ்வளவு நல்லது, நோய் வராது. டாக்டர் வேணா கேட்பாரு, நல்ல மகிழ்ச்சியா இருந்தா நோயே வராது, நோயே வராது. அழுவுறதும் சஸ்பென்ஸும் ஆங்கிறதும் ஊங்கறதும் அதிர்ச்சி தான் தப்பு. இந்த அதிர்ச்சியே வேலையா வச்சிருக்கிறவங்க கஷ்டமா இருக்கு. என்ன பண்ண, சிரிக்க தெரியலையே, சிரிக்க வைக்க தெரியலையே. ஆனந்த மடங்கள்ல சிரிப்பு படத்துல சிரிப்புன்னு போட்ட பிறகு கூட சிரிப்பு வர மாட்டேங்குது. ஏன்னா தெரியல, முன்ன அப்படி இல்லை. அது ரொம்ப அருமையா நடிச்ச காலம் தான். என்எஸ்கே படம் எல்லாம் சொன்னா நான் பார்த்ததுல படம் அதிகமல்ல இருந்தாலும் அது இதாக இருக்கும். சிலர் வினயமாகவும் சொல்லுவார், ஈனா மூணா காணா அப்படின்னு ஒன்னு ஆஹா அப்படிம்போம். அவர் என்ன திருக்குறள் முன்னணி கழகம் பாரு, இவன் என்ன நினைச்சிருப்பான், வேற மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஈனா மூணா காணானா இவன் நினைச்சது என்ன, விடாம இதில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படி. ஆனா அவங்க என்ன பண்ண, ஈனா மூணா காணா திருக்குறள் முன்னணி கழகம், அதெல்லாம் ஒரு கவர்ச்சியா ஒரு அமைப்பா இருக்குது. நம்ம என்ன ஒரே திருவாசகமே வச்சா நமக்கு நாடு கட்டு போடுங்கிற, வேணாம்ப்பா எங்க திருவாசகமே வைக்க வேணும், இப்படிதான் ஒன்று அடுப்பு வைக்கலாமே ஒரு மகிழ்ச்சியா. அதனால நல்ல வைகளும் மாமுழவும் அதிரும் பலம் போற நல்ல மகிழ்ச்சியான ஒலிகள் கிடைக்குமா. வானவர் நாள்தோறும் வந்திரஞ்சும் பலம் புற நகரே. இந்த எங்கு மன்னகத்தில் இருக்கிறவர் மட்டுமல்ல, விண்ணகத்தில் இருப்பவர்களும் வந்து வணங்கும்படியான ஊர் எங்களுடைய பலம் புற நன்னகர் அப்படின்னாரு. வற்றி அறியா புனல் வாய்ப்புடைய வலம்புற நன்னகரே. அருமை அருமை. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, காவிரி வந்து வத்தனதாக நாங்கெல்லாம் பார்த்ததில்ல. அது ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க காவிரி எங்க பாக்கணும்னா திருச்சியில பார்த்து பிரயோஜனம் இல்லை, அங்கெல்லாம் பிரிஞ்சு போனது முக்கொம்பு தாண்டி. முக்கொம்புக்கு மேற்க பார்க்கணும், முக்கொம்புக்கு மேற்கே ஏறத்தாழ மாயனூர் வரைக்கும் பாத்தீங்கன்னா அதான் எங்க பகுதி. போனா 1.5 மைல் அகலம் காவிரி. அது ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா தண்ணி அப்படி தவழ்ந்து போவாத அருமையா. அந்த காலத்துல பரிசு 2 அணா இந்த கரையில அந்த கரையில அந்த கரை போறதுக்கு 2 அணா. அணாவால இருந்து அதெல்லாம் போயிட்டு இருப்போம், 16 அணா 1 ரூபாயெல்லாம் இருந்தது ஒரு காலத்துல. அது 1.5 மணி நேரம் ஆகும் பரிசல்ல போறதுக்கு. தண்ணி எவ்வளவு அருமையா இருந்த காலம். இளங்கோடிகள் ரொம்ப அருமையா, எப்பா காவிரி தாயே நீ வந்து என்னைக்கு வற்ற மாட்டோமா, எப்போ அருமையா போவே. உனக்கு 2 பக்கமும் ரொம்ப அருமையா ஒலி கேட்குமா. உழவர் ஓதை மத ஓதை உடை நீர் ஓதை தன்பதங்குள் விழவர் ஓதை சிறந்தாற்ப நடந்தாய் வாழி காவேரி என்றெல்லாம் பாடினான் ஞான சம்பந்தரும். வற்றி அறியா புனல், ஐயா எங்க வத்துனாலும் வத்து காவிரி வத்தாதுன்னு சொன்னார் அந்த ஞானிகள். வாக்கு மீண்டும் நிலைபெற வேண்டும் என்று வேண்டுவோம். ஞானிகள் வாக்கு மீண்டும் நடைபெற வேண்டும் என்று அந்த மாதிரி காவிரி என்னைக்கு பார்ப்போம் என்று ரொம்ப அருமையானது. எனவே வற்றி அறியா புனல் வாய்ப்புடைய வலம்புற நகர் என்றெல்லாம் சொன்னார். அப்புறம் சொல்கிறார், வண்ண வண்ணப்பறை பாணியரா வலம்புற நகரே. ஆடார் ஆடார் ஆடார். நீங்க ஒரு பறையில நீங்க பறையினா பக்கம் பக்கம் 2 குச்சியெடுத்து அடிக்கிறதுன்னாரு. அதுல வண்ண வண்ணப்பறையா, அந்த பறைகள்ல எத்தனையோ விதமான அந்த வடிவு இருக்கும், ஒலியும் அப்படி வேண்டு மாறுபடும். இது அடிச்சுன்னா வேற ஒரு ஒலி கேட்கும், அது அடிச்சா இன்னொரு மாதிரி, அது அடிச்சா இன்னொரு மாதிரி. ஆடார் ஆடாடா. இப்படிப்பட்ட மங்கள பறைகள் எல்லாம் இருக்கும்படியான வலம்புற நகர். வரைதரு தொல்புகள் வாழ்க்கையரா வலம்புற நகரே. ரொம்ப பழமையான வாழ்க்கையுடையலாம். வண்டனை தன்னோடு வைகு பொழில் அப்படின்னது, வண்டனை தன்னோடு வைகுனது எல்லாம் வண்டுகள் மொய்க்கும்படியான ரொம்ப அருமையான சோலைகள், தேன் சுட்டும்படியான சோலைகளா இவையெல்லாம் சொல்றது. இப்பதான் அண்மையில போன வாரத்துல நம்முடைய மலேசியாவில் தண்ணி கிடையாது. ஒரு 1000-1200 இதை பறிச்சு உப்பு நீரா வருதான், அதை அப்படியே தண்ணீரா வேற அதை மாத்தி தண்ணீரா கொடுத்துட்டு வர்றாங்களாம். இது கூட 1.5 மாசம் தான் வரும், இதுக்கு மேல வராதுங்கிறாங்க. உடனே இப்ப புதிய கண்டுபிடிப்பு என்னன்னா, ஆமா இருக்கிற சோலையெல்லாம் நீங்க மரத்தெல்லாம் வெட்டி பிடிங்க, வீரப்ப மட்டும்தானே வெட்டுறான், இங்க எத்தனையோ வீரப்ப இருக்கிறான் அவனும் வெட்டி போடுறான் இல்லைங்களா, வெட்டி போடுறான். வெட்டினா அப்புறமே மரத்தை வெட்டிட்டீங்க, சோலை வெட்டினா எப்படியா மழை வரும். இதெல்லாம் புதிய கண்டுபிடிப்பு. அதுக்காகத்தான் சோலைகள் சூழணும். சோலைகள் சூழணுங்கிறது என்னன்னா, இயல்பாகவும் நம்முடைய கரிமல வாயுவை அது ஏத்துக்குது இயற்கை, அது பிராணவாயுவை தருகிறது, நல்ல காற்று கிடைக்குது, அதோட நல்ல அருமையா மழையும் பொழியும். அதெல்லாம் சோலைகள் சூழ்ந்திருந்தா நல்லதுங்கிறத தான் அவ்வளவுதான் வர்ணிச்சாங்க. இல்லைன்னா வெறும் வெத்தனை வெறும் சோலை சோலை பத்தி நமக்கு என்ன வந்திருக்குன்னா அவ்வளவு இந்திமையாது. நமக்கு சுற்றுப்புற சூழல் மிக அருமையா இருக்கும். இதெல்லாம் சொன்னார்கள் அந்த காலத்துல. எனவே அப்படியெல்லாம் வைகு பொழில் வலம்புற நன்னகரே, வாரூறு சோலை மனங்கமழும் வலம்புற நன்னகரே. அடியப்பா, இந்த குளங்கள் மற்றதெல்லாம் தண்ணி இருந்ததுன்னு சொன்னா வாய்ப்புடையது. நீங்க நல்ல கோடை காலத்து பயிர் வளர்க்கணுமா அதுக்கு தண்ணி இருக்கும். அப்புறம் இதே மழை காலத்துல பயிர் வேணுமா அதையும் வளர்க்கலாம். எந்த காலத்திலையும் அந்த 365 நாளும் வயல்ல அப்படியே போகும் பயிர்கள் இருக்கும், அதுக்கு தண்ணி வேணும். இப்படி எல்லாம் இருக்கின்ற வலம்புற நன்னகர் என்று பாடி நிறைவாக, நல்லியல் நான்மறையோர் புகழி தமிழ் ஞான சம்பந்தன் வல்லியம் தோருடைய ஆடையினான் வலம்புற நன்னகரை சொல்லிய பாடல்கள் பத்தும் சொல்ல வல்லவர் தொல்வினை போய் செல்வன சேவடி சென்றனிகி சிவலோகம் சேர்வரே. வினையும் நீங்கி சிவலோகம் செல்வார்கள் என்று.
2: காவிரி பூம்பட்டினத்து பல்லவனீஸ்வரம் பண் பழம்பஞ்சுரம் 24.
3: பட்டங்க

விடையார் மேனியராய் சீரும் வித்தகர் மேயோ கடையார் மாடம்.

படையார் போரிசெய்யக் பட்டினம் சேர் பல்லவனே சரமே எண்ணாரையல்கள் மூன்றும் சேரும் எந்த பிரான் இமயோர் கண்ணாய் உலகம் காக்க நின்ற கண்ணுதல் நண்ணுமிடம் மன்னார் சோலை கோல வண்டு வைகரும் தேனருந்தே பண்ணார்

0: யங்க சத்திய சாத்தியமார்பகலம் நேரார் நேரே சாந்தம் ஐந்த நிம்மலன் மன்னுமிடம் ஓரார் வேர்க்கள் மாதமைந்த புக்கிசை பாடலினார் பாரார் இந்த பட்டினத்தே பல்லவ நீச்சரமே மைசேர் கண்டர் கண்ட வாடர் வாரவரும் துதிப்ப மைசேர் பொடியர் அடியார் ஏத்த மேவியிருந்த இடம் கைசேர் வளையார் விளைவீரோடு காதன்மையார் கழரே பைசேர் அறவார் அல்கூலாசேர் பல்லவ நீச்சரமே குழலில் ஓசை வேணை முந்தி கொட்ட முழவதிர கழலில் ஓசை ஆக்க ஆடும் கடவுயிருந்த இடம் சுழியில கடலில் ஓதம் செந்திரை ஒன்றெறிய பழியிலார்கள் பயில் புகாரில் பல்லவ நீச்சரமே வெந்தராய வேந்தன் வேள்வி வேற சாடி விண்ணார் வந்தேராமும் பேண நின்ற மைந்தன் மகிழ்ந்த இடம் மந்தராய மல்லிகையும் புன்னை வளர் புறவில் பந்தலாரும் பட்டினத்தே பல்லவ நீச்சரமே தேரக்கல் மால்வரையை தெற்றியடைக்கவர் தாரரக்குள் திண்மூடிகள் ஊன்றிய சங்கரனோ காரரக்கும் கடல் கிழந்த காரவிரா உணர பாரரக்கும் பயில் புகாரில் பல்லவ நீச்சரமே அங்கும் ஆறும் வேதம் நான்கும் ஓதும் அயல் நெடுமாள் தங்கள் நாளும் நேடின்ற சங்கரன் தங்குமிடம் வங்க மாறு முத்தம் இப்பி வார்கடலோடலைப்ப பங்கமில்லா பயில் புகாரில் பல்லவ நீச்சரமே உண்டு உடுக்கை இன்றி ஏனில் நகவே திரிவார் கண்டோடுக்கை மெய்யில் கோர்த்தார் கண்டறியாத இடம் தண்டோடுக்கை தாளம் தக்கை சாரனடம் பயில்வார் பண்டீடுக்கள் தீர நல்கும் பல்லவ நீச்சரமே பத்தேயத்தோ பட்டேனத்தே பல்லவ நீச்சரத்தம் அத்தனை அணிகுள் ஞான சம்பத சொல்
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: தலம் கோயில் திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: அகத்தியர் தேவார திரட்டு நூல் விளக்கம். வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: செம்மை திருபுரம் தீயழ சிலை கோரினாய், ஒம்புலாம் குடலாளை பாகம் அமர்ந்து காவிரி கோட்டிடை கொம்பின் மேல் குயில் கூவ மாமயில் ஆடு பாண்டி கொடுமுடி நம்பனே உனை நான் மறக்கினும்.

அடியேன் போற்றி வணங்கி கொண்டு, சைவமும் தமிழும் தழைத்தவங்க ஞான பணூல்களை நமக்கு தொகுத்து அகத்திய தேவார திரட்டு என்று தந்தருடைய அகத்திய முனிவருடைய பொன்னார் திருவடியை அடியேன். சைவத்தினுடைய திறம் உலகமறிந்து பின்பற்றுதல் வேண்டும் கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைவர்களுக்கும், அதனை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், ஆர்வத்தோடு கண்டுகொண்டிருக்கின்ற சைவ அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் நாம் இன்று அகத்தியர் தேவார திரட்டு என்கின்ற நூலினை சிந்திக்க இருக்கிறோம். நூலிலே வருகின்ற 25 பதிகங்களுக்கு உரிய திருப்பாடலின் விளக்கம் இந்த ஒரு நாள் மட்டும் போதாது. அந்த திருப்பாடல்களினுடைய விளக்கம் எல்லாம் அனைவரும் அறிவோம் என்று சொல்லப்படுகின்ற அந்த 25 பதிகங்களை அகத்திய மகரிஷியின் உள்ளக்கிடக்கையை வைத்து தான் சிந்திக்க இருக்கிறோம். 8 பகுப்புகளாக வைத்திருப்பது நம்முடைய சைவத்தினுடைய படிமுறைகளையும் முக்திக்கு செல்லும் முறை என்ற உண்மையை சிந்திப்பதற்கு. ஒருவர் இல்லத்திலே ஃப்ரிட்ஜ் என்று ஒன்று இருக்கும், வாஷிங் மிஷின் என்று ஒன்று இருக்கும், டேப்லேட்டர் இருக்கும், லேப்டாப் இருக்கும். விஞ்ஞானத்தை பற்றி அறியாத ஒருவர் அந்த வீட்டிற்குள் நுழைந்தால் இவைகளையெல்லாம் தேவையற்றது ஆடம்பரமானது என நினைத்து கொண்டு போய்விடுவார். ஆனால் விஞ்ஞானத்தை நன்றாக அறிந்தவர்கள் எந்தெந்த உபகரணத்தை எதற்கு எப்படி பயன்படுத்துவது என்பதை அறிந்து அதை முறையாக கையாண்டு அவருடைய நேரத்தையும் சிரமத்தையும், நேரத்தை வீணடிப்பதை தவிர்த்தும் சிரமத்தையும் தவிர்த்து ஒரு சுகமான வாழ்வினை வாழ்கிறார். எனவே எந்தெந்த கருவிகளை எப்படி கையாளுவது என்பதை அறிந்துவதற்கு ஒரு சிறு அறிவுறுத்தல்கள். ஒரு இல்லத்திலே இருக்கின்ற உபகரணங்கள் நிறைந்திருப்பதைப் போல சைவமாகிய இந்த கருவூலத்திலே எண்ணற்ற ஞான நூல்கள் இருக்கிறது. ஆனால் எந்தெந்த ஞான நூலை எப்படி கையாண்டு அதனுடைய நோக்கத்தை அறிந்தோம் என சொன்னால், விஞ்ஞானத்தை அறிந்தவன் எப்படி அதனை தக்க முறையிலே பயன்படுத்தி பயனடைகின்றானோ அதே போல இந்த மெய் ஞான நூல்கள் ஒவ்வொன்றையும் அறிந்து கொண்டால் அதற்கேற்ப பலனை விரைவிலே எளிதாக பெற்றுள்ளான். ஆகையினாலேத்தான் சில நூல்களை நாம் அறிமுகம் செய்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் தேவார அருள்முறை திரட்டு என்பதையும் சிந்தித்து அகத்தியர் தேவார திரட்டையும் சிந்திக்கிறோம். இந்த அகத்தியர் தேவார திரட்டு என சொல்லப்படுவது அகத்திய மகரிஷியால் தொகுக்கப்பட்ட தேவார நூல்கள். திருமுறையிலே 1 முதல் 7 வரை உள்ளது தேவாரம். திருமுறை என்ற சொல்லுக்கு திரு அருளை குறித்து, முறை நூலை குறித்தது. அருள் நூல் என்று பொருள்படும் சீவபோதம் கெட்டு அருளால் விளைந்த நூல் அல்லது அருளிலே சென்று பிணிக்கும் நூல். இந்த திருமுறைகள் எதற்கு வந்தது என்பதை குலசை 11 அந்தாதியிலே மாதவ சிவஞான சுவாமிகள் குறிப்பிட்டு காண்பார். துதிப்பதற்கு வாயமைத்தாய் முதல்லே அதை சொல்லியிருந்தார். வாய் துதிப்பதற்கு தான் இருக்கிறது. சூழ்வதற்கு தாழமைத்தாய், மதிப்பதற்கு மனமமைத்தாய், வணங்குவதற்கு தலையமைத்தாய், கதிப்பதற்கு நூல் அமைத்தாய். எனவே கதிப்பதற்கு நூல் அமைத்தாய். எனவே இந்த ஞான நூல்கள் எல்லாம் நாம் எல்லாம் மேற்கதி அடைவதற்கு, வீடு வேலை பெறுவதற்கு. ஆகையினால்தான் கருவூர் தேவர் திருவிடை மருதூர் பதிகத்தில் இந்த திருமுறைகள் எதற்கு என்பதை சொல்லி காட்டுவார். பந்தமும் பிரிவும் தெரிவொருள் பணிவர், படிவழி சென்று சென்று ஏறி சிந்தையும் தானும் கலந்ததொரு கலைந்தார். பந்தமும் பிரிவும் தெரிபொருள் பணிவர், ஆன்மாக்கள் அதை பந்தித்திருப்பது, அது விடுபடுவது என்பதையெல்லாம் உணர்த்துவது என்றார். எனவே இவைகளெல்லாம் நாம் ஊன்றி படித்தல் வேண்டும். அதில் தேவார திருமுறை என சொல்லக்கூடியது நம்மை மேலான கதிக்கு சேர்ப்பது. திருவாரூர் உலா என்று ஒன்றிருக்கிறது, அந்தகக் கல்வி வீரராக முதலியார் செய்தது. அந்தகராக இருந்தாலும் தமிழிலும் சைவத்திலும் நாட்டம் கொண்டு ஒருவரை குருவாக கொண்டு முதுகிலே எழுதச் சொல்லி ஆனாவனை எழுதச் சொல்லி தமிழை படித்து பாண்டித்தம் பெற்றார். அந்தகராக இருக்கின்ற அவர் திருவாரூர் உலான்னு ஒரு நூல் செய்தார். அந்த திருவாரூர் உலால ஒரு செய்தி சொல்றார். தோழி தலைவியை பார்த்து கேட்கிறார், தலைவியே
நீ நினைக்கின்ற பரம்பொருளாகிய சிவனாகி அந்த தலைவன் உன்னை தேடி வருவானா? நீ அவனை நினைந்து ஏன் உருகி கொண்டிருக்கிறாய்? அப்பொழுது தலைவி தோழியை பார்த்து சொல்வார், சென்ற தலைவன் என்னை தேடி வருவான், தேடி வரும்படி நான் செய்வேன். நான் எப்படின்னா, மூவர் ஓதியவை கற்று ஓதின் மோகத்தாலே வருவர் நம்பால் இளங்கிடாய். மூவர் தேவாரத்தை பாடுற என்னை நோக்கி ஓடி வந்து விடுவார் அப்படிங்கிறார். இப்போ இந்த அளவுக்கு தேவாரத்தின் மீது அந்த பாடுகின்ற ஆன்மா மீது இறைவன் எப்படி ஒரு பெரும் பிரீதி அன்பு கொள்கிறார் என்பதை பார்க்கலாம். திருமுறையிலே படிக்கின்ற ஒருவன் கதியடைவான் என்பதை, ஞான நூல்களை படிப்பவன் கதையடைவான் என்பதை அப்பர் சுவாமிகள் 4 திருமுறையிலே திருவையாறு பதிகத்தில் சொல்லி காட்டுகிறான். அருமையான ஒரு செய்தி அப்பர் சுவாமிகள் வாக்கு. ஒரு அந்தகன் ஒருவன் தன்னிலே பார்வை இல்லாத காரணத்தினாலே, கண் படலம் மறைந்திருந்த காரணத்தினாலே அவனுக்கு பார்வை என்பது இல்லாமல் அவன் நடந்து செல்லுகின்ற பொழுது ஒரு பெரிய குழிக்குள்ளே விழுந்து விட்டான். அந்த பாறையிலே இருக்கின்ற குழிக்குள்ளே விழுந்தவன் தான் அந்த குழியிலிருந்து ஏற இயலவில்லை. தன்னை ஏற்றிவிட யாரோனும் வருகிறாரா என்று பார்ப்பதற்கும் அறிகுறி பார்ப்பதற்கும் அவனுக்கு கண்ணிலே பார்வை இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது குடியிலே கிடந்து மேலே ஏறுவேன் என்று அவன் தவித்துக் கொண்டிருக்கின்ற சமயத்திலே ஒரு வழிபோக்கன் எப்படி வருகிறான், இப்படி பாடிக்கிட்டு வர்றான். இந்த பாடல் குடிக்குள் இருக்கின்ற அந்தனுக்கு கேட்டு, அப்ப யாரோ வருகிறார் என்பதை அறிந்து இந்த குடிக்குள் கிடப்பவனும் தான் அவன் கூறிய அந்த சொல்படி வழிபோக்கன் கேட்டு இந்த குடிக்குள் எவனும் விழுந்து கிடக்கிறான் என சொல்லி அவன் குடிக்குள் கிடப்பவனை கண்டு கை கொடுத்து மேலே தூக்கி விட்டான். இது அப்பர் சுவாமிகள் சொல்றார். இதே போல ஒருவனாகிய ஆன்மா கண்ணாகிய அந்த அருகிலே படலமாகிய அஞ்ஞானம் படர்ந்திருக்க, பார்வையாகிய மெய்ஞானம் இல்லாததால் பிறவியாகிய பாதையில் செல்லுகின்ற பொழுது நரகமாகிய குழியில் விழுந்தான். அப்பொழுது வழிப்போக்கனாகிய ஞானாசிரியன்மார் அந்த சிவமா ஞானாசிரியர் வாக்கிலே சொல்லுகின்ற அந்த சிவமானவர் அந்த வழியிலே தேவாவர பாடலை பாடிக்கொண்டு செல்லுகின்ற பொழுது குழிக்குள் கிடக்கின்ற இந்த அந்தகன் அந்த பாடலை பாட அதை வழிபோக்கனாகிய சிவம் கேட்டு கையாகிய அருளினை கொடுத்து குழியாகிய நரகத்திலிருந்து மீட்டு நிலமாகிய முத்தியில் சேர்த்தான். இவன் அழகாக சொல்றார் பாருங்க, தேவார பணுவல் எவ்வளவு உயர்ந்தது என்று. அப்பர் சுவாமிகள் வாக்கு, இருள் தரு துன்பப்படலம் மறைப்ப மெய்ஞானம் என்னும் பொருள் தரு கண்ணிழந்து உன்பொருள் நாடி புகழ் இழந்த குருடரும் தம்மை பரவ கொடு நரக குடி நின்று அருள் தரு கை கொடுத்து ஏற்றும் ஐயாரன் அடித்தலமே. ஆக இந்த தேவாரம் என சொல்லக்கூடியது நம்முடைய பிறவிக்குழியிலே இருந்து நம்மை மீட்பது என்று சொல்லிக்காட்டுகிறார். இந்த தேவாரம் என சொல்லக்கூடியது நம்மை மீட்பது என்கின்ற காரணத்தினாலே தான் இதை உயிர்களுக்கு சேர்ப்பிக்க வேண்டும் என்று பரம்பொருளே அதை சேமித்து நமக்கு கொடுத்திருக்கின்றான். முதல்ல இந்த மூவர் வாக்கு என சொல்லக்கூடிய தேவார வாக்கு பதி வாக்கு என்பதை மறந்து விடக்கூடாது. சைவர்கள் பொது நீக்கி நினைத்தல் வேண்டும். அதாவது மற்றைய திருமுறை பாடல்களுக்கும் சைவ திருமணங்கள் அங்கீகரித்திருக்கின்ற ஞானாசிரியர்கள் வாக்கும் தான் நமக்கு பிரமாணம். மற்றவைகளையெல்லாம் நாம் இதற்கு சமம் என நினைத்து ஓதுதல் கூடாது. இதையெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிள்ளையிலே சிற்றம்பலத்தான் முறைகளை அவன் பத்திரப்படுத்தி நமக்கு நம்பியாண்ட நம்பி சுவாமிகள் மூலமாக கொடுத்தார். அதே தேவாரம் என்று சொல்லக்கூடியது முதல் 7 திருமறைகள். ஆதியிலே ஞானசம்பந்தரது வாக்கு திருக்கடை காப்பு என்றும் அப்பரது வாக்கு தேவாரம் என்றும் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவாக்கு திருப்பாட்டும் என்று சொல்லப்பட்டது. அதற்கு பின்பாகத்தான் இந்த மூவர் முதலிலுடைய திருவாக்கையும் சேர்த்து தேவாரம் என்று சொல்லுகின்ற மரபு வந்தது. ஆதியிலே நமக்கு 1,03,000 பதிகம் இருந்தது.
ஞானசம்பந்தர் 16,000 பலியம், அப்பருவருமா 49,000, சுந்தரமூர்த்தி நாயனர் 38,000 பலியம் இருந்தது. ஆனால் ஆன்மாக்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப அங்கே வன்மீகத்தை வைத்து அறிக்கை செய்து எஞ்சிய பலியத்தை நம்முடைய பக்குவத்திற்கு ஏற்ப பரம்பொருள் கொடுத்தார். அதிலே ஞானசம்பந்தர் தேவாரம் 384 இப்பொழுது ஒரு புது பாடல், ஒரு புது பதிகம் என்று நமக்கு கிடைத்திருக்கிறது. திருவிடைவாய் என்று சொல்லக்கூடிய தளத்திலே உள்ள ஒரு பதியம் மட்டும் பின்னே கிடைத்திருக்கிறது. அப்பருவருமானுடைய திருவாக்கில 312 பதியங்கள் தான் கிடைத்திருக்கிறது. சுந்தரரது வாக்கிலே இருக்கின்ற தேவாரம் 100 பதியங்கள் தான் கிடைத்திருக்கிறது. ஆக 797 திருப்பாடல்கள் தான் இறக்கி இருக்கிறது. இந்த தேவாரங்கள் அடங்கிய இவைகளுக்கு தேவார அடங்கல் என்று கொண்டிருக்கிறது. எப்படி தாலுகாவிஷிலே நில அடங்கல் என்று கொண்டிருக்கிறதோ இதற்கு தேவார அடங்கல் என்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த தேவார நூல் நம்மளுக்கு எப்படி எல்லாம் இருக்கும் என சொன்னால், அடங்கல் முறைப்படி ஒரு வரிசையாக இருக்கும். சில நூல்கள் பண்பரிசையிலே அமைத்திருப்பார்கள், சில தேவார புத்தகம் தர வரிசையிலே அமைக்கப்பட்டிருக்கும், தற்சமயம் புராண வரிசையிலையும் வைத்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நாம் எப்படி ஓதுதல் வேண்டும் என்பதற்காக. தேவாரத்திலே முதல் பாடலிலே இருந்து கடைசி திருப்பாடல்கள் அத்தனையும் ஓதுதற்கு உரியது. அதான் ரொம்ப முக்கியம். அத்தனையும் ஓதுதல் வேண்டும் என்று பெரும் ஆர்வம் கொண்டார் சிவாலய முனிவர் என்று சொல்லக்கூடிய ஒப்பற்ற பெருமா. ஆனால் அனைத்தையும் ஓதுவதற்கு தனக்கு போதிய கால நேரம் இல்லாததால், அதர்மம் சோம்பேறித்தனம் இல்லை, கால நேரம் இல்லாததால் தேவாரத்தை முற்றும் ஓத இயலாத அந்த மனக்குறை அவரது மனதிலே இருந்தது. அந்த மனக்குறை அவரது மனதிலே இருந்த காரணத்தினாலே சிவபெருமானை நோக்கி தன்னுடைய குறையினை முறையிடுதல் வேண்டும் என்று சென்று சிவாலய முனிவரானவர் முறையிட்டார். அப்படி முறையிடுகின்ற பொழுது அங்கே தில்லையிலே சென்று முறையிட்டார். அப்படி முறையிடுகின்ற பொழுது நம்முடைய திருச்சிற்றம்பலத்தான் சிவாலய முனிவரை நோக்கி, உன் மனதிலே இருக்கின்ற குறை நீங்கி நீ நிறைவு பெற வேண்டும் என சொன்னார். நீ விரும்பியபடி தேவாரம் அனைத்து ஓதிய பயன் கிடைத்தல் வேண்டும், உன்னுடைய இயலாமையை நீக்கி தேவாரம் முற்றிலும் ஓதிய பயன் கிடைக்க வேண்டும் என சொன்னால் பொதிகைமலையிலே இருக்கின்ற அகத்தியனை நீ சென்று அணுகு, உன்னுடைய நீ நோக்கம் நிறைவேறும். அகத்தியன் போனார். ஏன் அகத்தியன் போறார்? அகத்தியருக்கு பெரும் விஷயத்தை மாணவத்தில் இருக்கு. நிதி கொடுப்பதற்கு ஏன் சேரமான் பெருமானை தேர்ந்தெடுத்தார்? சேரமான் பெருமானுடைய பெருமையை தொடக்க. இதே போல அகத்தியனிடம் ஆற்றுப்படுத்தினார் பெருமான். இந்த அகத்தியன் யார் என்பது நமக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அகத்திய மகரிஷியானவர் சிவபெருமானிடம் இருந்து தமிழ் கற்றவர். இறைவனானவன் இந்த ஊழிக்காலம் முடிந்த பின்பு உயிர்கள் கடைத்தேற வேண்டும் என்பதற்காக முதன் முதலிலே அம்மைக்கு ஆரியத்தையும் தமிழையும் கற்றுக் கொடுத்தான். மாரியும் கோடையும் வார்மணி தூங்க நின்று ஏரியும் நின்றங்கு இழைக்கின்ற காலத்து ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையாருக்கு கருணை செய்தானே திருமந்திரம். ஆக முதன் முதலிலே அந்த வடமொழியை தன்மொழியை திருவாய் மலர்கிறார் என்பது இந்த வடமொழியினை பாணினிக்கு உபதேசம் செய்தார். இலக்கணம் முதலான அனைத்தையும் தென்மொழியாகிய தமிழினை அகத்திய மகரிஷிக்கு உபதேசம் செய்தார். இது காஞ்சி புராணத்தில் விளக்கமாக மாதவ சிவஞான சுவாமிகள் பேசுகிறார். எனவே அகத்திய மகரிஷிக்கு தமிழை போதித்து தமிழிலே அவனை பாண்டித்துவமாக இருக்கும்படி என்னுடைய பெருமான் செய்திருக்கின்றார். ஆகையினாலே அகத்திய மகரிஷிக்கு தமிழ் முனி என்ற ஒரு பெயர் உண்டு. பொதிய வழியிலே இருக்கின்ற காரணத்தினாலே பொதியமுனி என்ற பெயர் உண்டு. குறுமுனி என்ற பெயரும் உண்டு. குறுமுனி என்றால் குள்ளமுனி என்றவரும் சொல்வார்கள். ஆனால் குறுமுனி என்றால் எம்பெருமான் அடியினை குறுகினேமன் அப்ப சொல்றார். இறைவனுக்கு மிகவும் நெருக்கமுடையவர் என்ற ஒரு கொண்டுவர். ஆகையினாலே இவர் தமிழ் முனி என்று போற்றப்படுகின்ற இவர் பிற்காலத்திலே நம்முடைய நக்கீர தேவ நாயனார் கொங்குதேர் வாழ்க்கை என்ற திருப்பாடலிலே பொருட்கூற்றம் இருக்கின்றது என்று நம்முடைய கண்ணுதர் பெருமானை நோக்கி எதிர்கருத்து கூறிய போது நம்முடைய அந்த நக்கீர தேவ நாயனாருக்கு தமிழ் இலக்கண அறிவு கொஞ்சம் குறைந்திருக்கிறது என்று அறிந்து அவருக்கு முழு இலக்கண அறிவை கொடுக்க நக்கீர தேவ நாயனாருக்கு அகத்திய மகரிஷியை வைத்து இலக்கணம் போதித்ததாக திருவிளையாடல் புராணத்திலே நக்கீரருக்கு இலக்கண உபதேசம் செய்த பழலம் என்று ஒன்றே இருக்கிறார். ஆக தமிழிலே வந்தவர். தமிழில் என்று தேவாரம் தானே முதன்மை. அத்தோடு மட்டுமல்லாது உலகிலே பெரிது என சொல்லக்கூடிய அந்த கடலையே அப்படியே ஆசமனம் செய்து அப்படியே அதை உண்டவர். அவ்வளவு பெருமைப்படல. இவை எல்லாவற்றிற்கு மேலாக இந்த உலகமானது சமமாவதற்காக, அதாவது
அறுதி கல்யாணம் நடக்கின்ற இடத்திலே வடதிசை தாழ்ந்து தென்திசை உயர்ந்த பொழுது சமன் செய்வதற்காக அகத்திய மகரிஷி அங்கே அனுப்பப்படுகிறார். அப்ப எவ்வளவு வல்லமை பெற்றவர், இப்பேற்பட்ட பெருமை உடைய அந்த அகத்திய மகரிஷியிடம் ஆற்று கொடுத்தார். எதுக்கு சொல்றேன்னா, ஏன் அகத்திய மகரிஷி ஆற்றுப்படுத்தினார் என்பது தெரியும். அப்படி அகத்திய மகரிஷி ஆற்றுப்படுத்திய பின்பு பொதியை மலைக்கு வந்து சிவாலய முனிவர் ஆயிரம் ஆண்டு தவம் புரிகிறார். பின்பு அகத்திய மகரிஷி வெளிப்பட அகத்திய மகரிஷியிடம் சிவாலய முனிவர் கேட்கிறார், தேவாரம் முதலிகள் ஓதிய திருப்பணுவர்கள் அனைத்தையும் ஓத இயலவில்லை, காலம் அவகாசம் இல்லை, நித்திய கர்மங்கள் எனக்கு இருக்கின்ற காரணத்தினாலே தேவாரம் முற்றும் ஓதிய ஒரு பலன் என்பது அந்த ஆன்ம ஞானத்தின் பலன் எனக்கு கிட்டுதல் வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணார். உடனே நம்முடைய அகத்திய மகரிஷி தேவார பணிகளின் நிலையெல்லாம் அங்கே அவருக்கு உபதேசம் செய்து அதற்கு பின்பு 25 பதிகங்கள், மூவர் அருள் செய்த 25 பதிகங்களை மட்டும் தொகுத்து அதை 8 பகுப்புகளாக வைத்து அவருக்கு உபதேசம் செய்து இந்த 25 பதியங்களை நீ ஊன்றி படித்தால் தேவார முற்றும் ஓதியதனுடைய ஞான செய்தி கிடைத்து நீ மேலான ஆனந்தம் பெறுவாய், பேரானந்தம் பெறுவாய். எனவே அதில் இருக்கின்ற ஞான செய்திகள் அனைத்தும் பொருந்தும்படியாக 25 பதியங்களை திரட்டி கொடுத்தார். அந்த 25 பதியங்கள் என சொல்லக்கூடியது ஞான சம்பந்த தேவாரம் 10 பதியங்கள் இருக்கிறது, அப்பர் பெருமானுடைய தேவாரம் 28 பதிகம், அப்பர் பெருமானுடைய தேவாரம் 8 பதிகம், சுந்தர தேவாரம் 7 பதிகமாக 25 பதிகங்கள். இந்த 25 பதிகங்களையும் 8 பகுப்பாக வைத்தார். எப்படி 8 பகுப்பாக வைத்தார் என்றால், இது ஒரு படிமுறையிலே வரும், சும்மா ஏனோதானம் தொகுக்கல, சும்மா இந்த பக்கம் இந்த பக்கம் பாருன்னு சொல்லல, ஒரு படிமுறையிலே இந்த ஆன்மா எப்படி பக்குவம் பெறுகிறது என்பதை அந்த தேவாரத்தில் சொல்லக்கூடிய ஞான செய்திகளை எல்லாம் திரட்டி வருகின்ற பாடல்கள் அடங்கிய 25 பதியங்களை மட்டும் முதல்ல தொடர். அந்த 8 பகுப்புகள் எவை என்பதற்கு அடங்கலாக ஒரு வெண்பாய் இருக்கிறது. குருவருளும் வெண்ணீர் 75 கோயில் அரண் உருவம்.

0: எனவே எந்தெந்த வகுப்பின் கீழ் என்னென்ன பலியன்கள் உண்டும் என்பதற்கும் அடங்கல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குருவருள் இதுக்குள்ள என்னென்ன பதியங்கள் வருகிறது என்பதற்கு ஒரு அடங்கலாக ஒரு அதற்கும் ஒரு திருப்பாடல் வைத்து அடங்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இதிலே எதையும் நீக்கவோ சேர்க்கவோ எவராலும் இயலாது. ஆகையினாலே எல்லாவற்றுக்கும் அடங்கல் அடைவு செய்யப்பட்டு விட்டது. இந்த அகத்திய தேவார இடத்திரத்தை பொறுத்த மட்டும் ஒரு கருத்தை நாம் தவறாக நினைத்துவிடக் கூடாது. இந்த 25 பதியங்களை மட்டும் படித்தால் போதும் என்பது பொருள் அல்ல. அந்த 25 பதியங்கள் வருகின்றன எந்த படிமுறையில் அமைக்கப்பட்டிருப்பது என்பதை பொருளறிந்து சைவ உண்மையை அறிந்து தெளிந்து அதன் திறம் நின்றால் அது நமக்கு முற்றும் போதிய அந்த ஆன்ம லாபம் கிடைக்கும். எனவே மற்றைய பதியங்கள் தேவையில்லை என்ற ஒரு கருத்திற்கு வந்துவிடக் கூடாதாக ரொம்ப முக்கியம். 25 பதியங்கள் அமைக்கப்பட்டிருக்கிற படிமுறைகளும் அது வருகின்ற செய்திகளையும் மட்டுமே நாம் நன்றாக சிந்தித்தோம் என சொன்னால் அந்த தேவாரம் எப்படி ஆன்மா பந்தம் இறை வீடு வேறு இந்த உயிருக்கு என்ற அந்த செய்தி முழுதும் அங்கே வந்துவிடும். ஆகையினாலே தான் இந்த 25 பதியங்களை கருத்தோன்றி படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அகத்திய தேவார திரட்டு என்பதை வைத்து இதற்கு முதன் முதலிலே அழகாக தேவார திருப்பாடலுக்கு விளக்க உரைகள் எழுதியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு பகுப்பும் எப்படி இருக்கிறது என்பதை லேசாக ஒரு சிந்தனையை செய்வோம். முதலில் குருவருள். குருவருள் என்றால் ஒரு ஆன்மா சிவபுண்ணியத்தின் விளைவால் மூர்த்தி தலம் தீர்த்தங்களை வழிபடவும் இருவினை ஒப்பு மலபரிவாகம் சத்திரிவாதம் அடையவும் குருவாய் சிவம் வெளிப்பட்டு அருள் செய்யும் திறமை. ஒருவருக்கு வந்து ஒரு ஆன்மா கடை தேர வேண்டும் என சொன்னால் முதலிலே பூர்வத்திலே ஒரு புண்ணியத்தை செய்திருக்க வேண்டும். புண்ணியத்திலே செய்து சமய சாதனத்திலே நிற்றல் வேண்டும். சமய சாதனத்திலே நின்று அங்கு இருவினை ஒப்பும் மலபரிவாகம் சத்திரிவாதம் அங்கு எழுதிய பொழுது அதுவரை உள்ளிருந்து அருள் செய்த சிவமானது இப்பொழுது வெளியே ஒரு மானுட சட்டை தாங்கி குருவாக வந்து அந்த உயிர்களுக்கு அது என்ன செய்கிறது, உபதேசம் செய்து கடை தேட்டுகின்றது. எனவே குருதான் சைவத்திலே முக்திக்கு முதல் படியாக வைத்து சொல்லப்படுகிறது. ஆகையினாலே முதலில் குருவருள் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. சகலதற்கு ஆன்மாக்களாகிய நமக்கு குரு இன்றி முக்தி இல்லை. ஆகையினாலே இந்த ஆன்மாவை பந்தித்திருக்கின்ற ஆணவ படலத்தை கிழிக்கின்ற அந்த வைத்தியன் குரு ஒருவரே ஆகும். இந்த குருவினால் தான் முக்தி பெற முடியும். சகலாகம பண்டிதராக இருந்த அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகளுக்கு 2 வயது திருக்குழியா குழந்தையாக மெய்கண்டாரங்க குருவாக இருந்திருக்கிறார். இதே போன்று மணிவாசக பெருந்தகை திருவாரூர் புராணத்தில் அழகாக சொல்லி காட்டுகிறார். 16 வயது அளவிலேயே கடைகளாலும் கட்டுத் தேர்ந்தார். ஆனாலும் குரு எங்கே என்று நாட்டம் கொண்டு அந்த குருவினால் தான் நேரான ஒரு கதியை நம்முடைய மணிவாசக பெருந்தகை இன்னும் குரு என்பது அவசியம், இந்த குரு என்பது அவசியம் என்பதை காட்டுவதற்கு சைவத்திலே ஒரு அருமையான ஒரு நூல் இருக்கிறது. கீதை 3 கீதை இருக்கிறது. பகவத்கீதை என்று ஒன்று இருக்கிறது, அது அர்ஜுனனுக்கு கிருஷ்ண உபதேசம் செய்தது. அங்கே கிருஷ்ணனானவன் சிவோகம் பாவனையில் இருந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணது. அடுத்தார் போன்று எடுத்துக்கொண்டால் சிவகீதை என்று ஒன்று இருக்கிறது. இந்த சிவகீதை என சொல்லக்கூடியது நம்முடைய சிவபெருமானவர் ராமாயணத்திலே வருகின்ற ராமபிரானுக்கு உபதேசம் செய்ததாக ஒரு கீதை இருக்கிறது, அது சிவகீதை என்று ஒன்று இருக்கிறது. 3வது ஒரு கீதை சைவத்தில் இருக்கின்றது, ஸ்ரீ குரு கீதை. இந்த ஸ்ரீ குரு கீதை என்பது என்னவென்று சொன்னார், ஒரு சமயத்திலே கைலையிலே அம்மையாகிய உமையவள் தன்னுடைய பெருமானாகிய எம்பெருமானிடம் என் மனதிலே ஒரு குறை இருக்கிறது, சகலவர்க்க ஆன்மாக்களுக்கு குரு அவசியம் என்பதை உணர்த்துவதற்காக நான் உன்னிடம் இருந்து ஒரு சீடன் போல் இருக்க நீர் எனக்கு குருவாக இருந்து உபதேசம் செய்வதை உலகறிய வேண்டும் என்று விருப்பப்பட்டார். அதன்படி அம்மையானவர் சீடன் பாவனையிலே கீழே அமர்ந்திருக்க நம்முடைய பெருமானானவர் அங்கே குருவாக இருந்து உபதேசம் செய்தார் அம்மைக்கு. அப்படி உபதேசம் செய்த அந்த வாக்கு ஸ்ரீ குரு கீதை என்று ஒரு நூல் இருக்கிறது, அடியிடம் நூல் இருக்கிறது. இது ஸ்காந்த புராணத்தில உத்தரகாண்டத்துல 181 ஸ்லோகங்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. அது தமிழிலே மொழிபெயர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல வரக்கூடிய ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். விளக்கு இருக்கிறது, அதாவது அகல் இருக்கிறது, எண்ணெய் இருக்கிறது, திரி இருக்கிறது. ஆனால் ஒரு சுடர் வந்து இந்த திரியிலே சுடரை ஏற்றினால் தான் இருக்கும். எனவே ஒரு சுடர் அங்கே ஒளி கொடுக்க இன்னொரு ஒளி கொடுக்கின்ற சுடர் வந்துதான் ஏற்ற வேண்டும். இதே போல ஆன்மாவிடத்தில் குருவாகிய ஒரு சுடர் வந்து தான் அந்த ஞான விளக்கை ஏற்ற முடியும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த குரு என சொல்லக்கூடியது சைவனுக்கு அவசியம். இதை உணர்த்துவதற்காகத்தான் மூன்று வரிகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி? தோடு கூத்து பித்தா மூன்றும் பீருடைய தேசிகன் திருவருளாகும். எனவே இந்த மூன்றுமே தேசிகனுடைய அருளினை குறிப்பது என்று சொல்லப்பட்டிருந்தது. இப்போ இந்த மூன்று பரியங்களிலே ஒரு சொல்லாட்சியை மட்டும் எடுத்துக்காட்டுகிறேன். தோடுடைய செவியின் பரியத்துல கற்றல் கேட்டல் உடையார் வெறியார். கற்றல் கேட்டல் உடையார் வெறியார். கற்றல் கேட்டல் என்பது ஞான நூல்களை கற்றல், ஞான நூல்களை கேட்டல். அவர்களே பெரியார், உயர்ந்தவராகிறார்கள், ஞானத்தன்மை அடைகிறார்கள். இந்த கற்றலும் கேட்டலும் ஞான நூல் ஒரு குருவிடம் இருந்துதான் பெற வேண்டும். ஆகையினாலே குருவிடம் மூலமாக, குரு மூலமாக கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் என்று அங்கே அழகாக அங்கே அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இரண்டாவது பகுப்பு வெந்நீர். வெந்நீர் இதற்கு பறையின் வரலாறு என்று இருக்கும். பறை என்பது, பரன் என்பது சிவம், பறை என்பது நம்முடைய சுவாமியினுடைய அருள். ஆகையினாலே குருவருள் பெற்ற ஆன்மா இறையருள் பெறுவதற்கு சாதனமாக நிற்க முதலில் அருளால் அது விளக்கம் பெற வேண்டியது இருக்கிறது. அது அருளினால் தான் விளக்க முடியும். ஆகையினாலே முதல் சாதனமாக அங்கே திருநீற்று பெருமை அறிந்து அங்கே அணியும்படியாக செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தீட்சை என சொல்லுகின்ற பொழுது, அது ஞானம் கொடுக்கின்ற பொழுது, சங்கற்ப நிராகரணத்தை சொல்லி காட்டுவார். அருளுடன் ஆய்ந்து கொள்ள, ஒருவன் அருள் இருந்தால்தான் ஆய்ந்து கொள்ள முடியும். இங்கே அருள் என்பது குருவையும் கொடுக்கும், திருவருளையும் குடிக்கிறது. எனவே திருவருளை துணை வைத்துத்தான் நாம் ஆய்ந்து கொள்ள முடியும், எந்த நூலையும் தெரிந்து கொள்ள முடியும், குருவின் உபதேசத்தை நாம் கிரகிக்க முடியும். ஆகையினாலே அந்த திருநீற்றின் பெருமை அங்கே சொல்லப்பட்டு விட்டது. திருநீர் தான் சைவத்தினுடைய முதல் சாதனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தான் நம்முடைய திலகவதி அம்மை மருளீகையாருக்கு முதன் முதலிலே திருவாளம் திருநீர் திலகவதியார் அளிப்பேன் என்று அந்த திருநீரை கொடுத்து காட்டுகின்றார். எனவே சைவ சாதனத்தில் இந்த ஞானத்தை ஒருவன் பெற வேண்டும் என சொன்னால் அவன் திருநீர் அணிதல் வேண்டும். நீரில்லா நெற்றி பாழ்னார். நெற்றி பாழ நெற்றி பாழ்னு அர்த்தம் இல்லை, நீரில்லா நெற்றி பால், எதற்கு பால்? அவனிடம் எந்த ஒரு ஞானமும் தங்காது, சூன்யமாகும். ஆகையினாலே சைவத்திலே எந்த நிலையிலே நாம் நின்றாலும், என்ன சாதனத்தை மேற்கொண்டாலும், திருநீர் ருத்ராட்சம் இல்லாமல் நாம் அந்த செயலை செய்தால் அது அற்ப பலனே, சொற்ப பலனே, பலன் இல்லாமலும் போய்விடும். ஆகையினாலே திருநீரும் முக்கியம். இந்த திருநீர் அணிந்தவர்களுக்கு அகத்திரலும் புறத்திரலும் நீங்கும். இன்னும் சொன்னால் திருநீர் சாதனம் என்பதற்கு அங்கே குருவருள் பெற்ற ஒருவனுக்கு திருநீர் அவசியம் என்பது திருவாரூரர் புராணத்தில் சொல்லப்படுகிறது. ஒரு உபதேசம் கொடுக்கின்ற பொழுது குரு எப்படி இருக்க வேண்டும், அந்த சீடன் எப்படி, மாணாக்கன் எப்படி இருக்க வேண்டும் என்று திருவாரூரர் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உபதேசம் கொடுக்கின்ற குரு செம்பட்டு ஆடை உடுத்தி செங்கழு நீர் மாலை தரித்திருத்தல் வேண்டும். இந்த குருவுக்கு லட்சணம் செங்கழு நீர் மாலை தரிச்சிருக்கணும். மாணாக்கருக்கு இலக்கணம் வெண்பட்டு ஆடை அணிந்து வெந்நீர் தாங்கி இருத்தல் வேண்டும். திருவாரூரர் புராணத்தில் ஆகையினாலே அந்த சாதனம் வெந்நீர் அணிதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆகையினாலே தான் அந்த திருநீற்றின் பெருமையை உணர்த்துவதற்காக திருநீர் தாங்கு, அதுதான் அகத்திருளை நீக்க வல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை சொல்லுகின்ற பொழுது அந்த அடங்கல் பாடலிலே இந்த திருவண்ணீருக்கு நீற்று பதிகம் நிகழ்த்துங்காலை மாற்றுப்பறையின் வரலாறு ஆகும். மாற்றுப்பறையின் வரலாறு ஆகும். இந்த மாற்றுப்பறையின் வரலாறு என சொல்லுகின்ற பொழுது மாற்றுப்பறை எது? மாற்றுப்பறை நம்முடைய பிறவி துன்பத்தை மாற்றுகின்ற வல்லமை கொண்டது. அந்த திருநீற்று பதிகத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு சொல்லாட்சி, முத்தி தருவது நீரு. சைவத்திலே வந்த தளத்திலே நிற்பவன் முத்திக்காமியாக இருத்தல் வேண்டும். அந்த முத்திக்காமியர்களுக்கு கண்டிப்பாக திருநீர் ஒரு சாதனமாக இருத்தல் வேண்டும். ஆகையினால் முத்தி தருவது நீர் என்று அங்கே சொல்லப்பட்டது. இப்படி ஒவ்வொரு திருப்பால் ஒவ்வொரு வரியிலும் அங்கே திருநீற்றினுடைய மகமே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே குருவர்கள் பெற்றவன் திருநீர் தாங்கி அவன் மனத்தை அகத்தினுடைய நோக்கம் நீக்க முற்படுதல் வேண்டும். அடுத்து ஐந்தெழுத்து. ஐந்தெழுத்து என சொல்லக்கூடியது திருநீர் அணிந்து அருள் ஞாபகத்தில் இருக்கின்ற அந்த உயிரானது நிட்டை கூடுதல் நினைத்து மனம் ஒருமைப்பட அதன் வழியாக, அதாவது ஒருமைப்படுத்தப்பட்ட மனத்தினாலே சிவோகம் பாவனையிலே நிற்க முற்படுகின்ற பொழுது அந்த மனத்தை ஒருமைப்படுத்தும் முகமாக அவனுக்கு ஐந்தெழுத்து ஒரு சாதனமாக தேவைப்படுகிறது. அதுதான் ஐந்தெழுத்து உண்மை என சொல்லப்படுகிறது. இந்த ஐந்தெழுத்து உண்மை என சொல்லுகின்ற பொழுது அந்த சாதனமானது மனத்தை ஒருமைப்படுத்த அது என்ன செய்கிறது? துணை செய்கிறது. அந்த ஐந்தெழுத்தினுடைய உண்மை அறிந்து அந்த முத்திக்காமியா ஆனவன் தான் ஒரு வைராக்கிய வலிமையை, வைராக்கிய உணர்வினை பெறுகிறான். அந்த ஐந்தெழுத்து என்ன உணர்த்துகிறது? யாவாகிய உயிரிடம் வாகிய அருட்சக்தி, நாவாகிய திரோதான சக்தியாகி கண்மத்தை புஷிக்க மாயையிலே அழுத்த, பின்பு மாவாகிய அந்த ஆணவ மலத்தை நீக்கி அந்த யாவாகிய உயிரை சீவாகிய சிவத்துடன் கொண்டு போய் சேர்க்கிறது. அருண் வா. ஆக இதுதான் படிமுறையிலே சிவய நம என்று இருக்கின்றது. ஆகையினாலே இந்த படிமுறையின் படி இந்த ஐந்தெழுத்து என்ன உபதேசம் செய்கிறது, அதனுடைய வலிமை என்ன என்பதை அழகாக நாம் புரிந்து கொள்ளுதல், தெளிந்து கொள்ளுதல் வேண்டும் என்பதற்கு தான் ஐந்தெழுத்து போக்கம் அல்லது. எப்பொழுதுமே நமக்கு வந்து ஒரு தீவினை என்று ஒன்று இருந்ததுன்னா நல்ல சாதனத்திலே நிற்க நம்மை விடாது. நல் ஊழ் ஒன்று இருக்க வேண்டும். அப்படி நல் ஊழ் பெற வேண்டும் என்றால் தீவினையை முதலில் நீக்கி ஆக வேண்டும். அது இடையூறு செய்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த ஐந்தெழுத்து என சொல்லக்கூடியது நம்முடைய தீவினையை போக்க வல்லது. அது ரொம்ப முக்கியம். ஐந்தெழுத்தால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. அர்த்த சிவாச்சாரியார் ஒரு சமயம் அவருடைய குடில் இருக்கிறார். அந்த ஊர்ல ஒரு பிராமணர் இல்லத்திலே பசு வளர்க்கிறார். பசுவுக்கு கன்றும் இருக்கிறது. ஒரு நாள் இந்த பிராமணரானவர் பசுவை வைத்திருப்பவர் வைக்கோல் போரிலே இருந்து வைக்கோலை கட்டாக கட்டி அந்த இருள் கருக்கிற நேரத்தில் வைக்கோல் கட்டை அந்த பசுவும் கண்டும் இருக்கிற கொட்டையைக்குள்ளே இப்படி தூக்கி உள்ளே எரிந்து விட்டார். அந்த கொட்டையைக்குள் செல்லாமல் வெளியிலிருந்து எரிந்த போது அந்த எரியப்பட்ட வைக்கோல் பொதி கன்று படுத்திருந்த அதன் மேல் விழுந்து அந்த கன்று மூச்சு முட்டி இறந்து விட்டது. அதிகாலையிலே சென்று அங்கே மாட்டுக்கொட்டை திறந்து வாக்கின்ற போது கன்று இறந்து பட்டிருக்கிறது. பசு, தாய் பசு அங்கே அலறுகிறது. உடனே இந்த பிராமணரானவர் இந்த கன்று இறந்த பாபமும் இதனால் இந்த தாய் பசு அடைகின்ற துன்பத்திற்கு உள்ள பாபமும் என்னை பற்றுமே என்று அஞ்சி நடுங்கி உடனே அத்தலத்திலே இருக்கின்ற அரந்த சிவாச்சாரியார் இல்லத்தை நோக்கி அந்த குடிலை நோக்கி செல்கிறார். அந்த விரைந்து வருகின்ற இந்த பசுவினை உடைய அந்தனர் அரந்த சிவாச்சாரியாருடைய அந்த குடிலுக்குள் நுழைகின்ற பொழுது அந்த குடிலானது கட்டைகளால் அங்கே மூடப்பட்டு அங்கே கூரை வேயப்பட்டு தனிந்திருக்கிறது. வேகமாக மனம் பதைத்து வருகின்ற இந்த பசுவினை உடைய அந்தனர் இந்த குடிலுக்குள் நுழைகின்ற பொழுது அந்த முகடு கட்டை அந்த அந்தனர் தலையிலே டம் என்று முட்டியது. அந்த கட்டையிலே முட்டிய காரணத்தினால் வலிதாங்க முடியாத அந்த அந்தனர் சிவசிவா என்று நெற்றியிலே இப்படி வைத்துக் கொண்டு கண்ணீரும் கம்பளையுமா அரந்த சிவாச்சாரியாரிடம் வந்தார். ஏன் இப்படி பலகிரியில் என்ன நடந்ததுன்னா இப்படி கன்று துன்பப்படுவதற்கும் அந்த கண் பசு துன்பப்படுவதற்கும் கன்று இறந்து கொட்டதற்கும் நானே காரணமானே, எனக்கு இந்த பாவம் பற்றி விட்டது, இதற்கு ஒரு பரிகாரத்தை சொல்லுன்னார். அப்ப அரந்த சிவாச்சாரியார் இந்த பாவத்திற்கு பரிகாரத்தை நீ ஏற்கனவே செய்து விட்டாயிட்டார். அப்போ இந்த அந்தனர் கேட்கிறார், சுவாமி அரந்த சிவாச்சாரியார் சொன்னாங்க நான் ஒன்றுமே செய்யலையே, நான் எப்படி பரிகாரம் செய்தேன் என்று சொல்லியிருந்தார். முகடுக்கட்டை தட்டிய போது சிவசிவா என்று சொன்ன பொழுதே அந்த பாபம் உம்மிடமிருந்து போய்விட்டது அப்படின்னார். ஆகையினாலே தான் இதற்குரிய பஞ்சாக்கர மந்திரத்தை ஜெபித்து அவர் உடம்பிலே அந்த பாபம் இல்லதையும் நிரூபித்து காட்டினார். ஆகையினாலே நம் உடம்பிலே இருக்கின்ற பாபத்தை நீக்க வல்லது நம்முடைய ஐந்தெழுத்து. ஆகையினாலே தான் இதை அழகாக இங்கே அந்த ஐந்தெழுத்தை நாம் ஓதுதல் வேண்டும், அப்பொழுதுதான் நன்னெறியிலே நிற்க முடியும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் கைமாறு கொடுத்தல்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை தலைப்பு சிவபுராணம் வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள் திருச்சிற்றம்பலம்.
2: சிற்றம்பல கோவை தேஞ்சொரிய சிற்றம்பல கோவை தேஞ்சொரியும் முயலை மற்றொப்பிலாத திருவாசகத்தின் வாரிதியை அற்றை ஜடையா கருத்துருக்கும் காதல்

Yeah.

கலி சிறவம் காட்சி கொடுத்தும் அடியேன்பா.

0: அருட்கடலாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே திருவாசகம் சிவபுராணத்தில் 43வது வரி முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயலும். மனித ஒரு பிறவியிலே பிறந்து தமிழ்நாட்டிலே பிறந்து திருவருளை நிரம்ப பெற்ற அருளாளர் இந்த மாணிக்கவாசகர். ஒருவன் பணத்தை நிறைய பெற்றிருந்தான்னா அது பல பேருக்கு ஆகாது, அப்படியானாலும் எப்போதும் ஆகாது. பல காலங்களுக்கு அந்த பணத்தை வச்சு எல்லாம் பிழைச்சுக்கிட்டு சொல்ல முடியாது. இந்த அருளாளர்கள் சம்பாரிச்சு வச்சதுதான் எப்போதும் உதவுகிறது. அந்த வழியில வருகின்றவர்களுக்கு, அந்த அருள் வழியில வருகின்றவர்களுக்கு எப்போதும் அந்த அருள் வாக்கியங்கள் இருந்து அவர்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அருளாளர்கள் இந்த மாணிக்கவாசகர் ஒரு தனிச்சிறப்புடையவர், தனிச்சிறப்பு அளவில்லாத ஒரு பெருமையை பொருந்தியவர். அது அவர் பல பிறவிகளிலே செய்த தவம் சிவபெருமான் தேடி வந்து அவருக்கு உபதேசம் பண்ணும்படியான பாக்கியம். அந்த உபதேசம் தான் இந்த திருவாசகமாக இருக்கிறது. அவர் சொன்னது ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையத்தான் இந்த திருவாசகம். ஒரே வார்த்தையில என்னை நீ பற்றி கொண்டாய், என்னை பிடித்து விட்டாய்ங்கிறார் மாணிக்கவாசகர். ஒரு வார்த்தையில என்னை நீ பிடித்து
1: புற்றுமாய் மரமாய் புனல்காலே உண்டியாய் அண்டவானரும் பெறரும் பற்றி யாரும் மலரடி காணார் மன்ன என்னை உட்படுத்து பற்றினாய். ஒரு வார்த்தையிலே என்னை பற்றி. அதனாலே அப்படி ஒப்பற்ற வாசகமாகிய முத்தி பஞ்சாக்கரத்தை இவர் உபதேசம் பெற்று அந்த பஞ்சாத்திரத்தினுடைய விரிவுதான் இந்த திருவாசகமாக வந்தது. அதனாலதான் முதல்ல பஞ்சாச்சரத்துல தொடங்குகிறது. அப்படிப்பட்ட இந்த திருவாசகத்தில் 43வது வரி, போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றுடும்பின் என்பது ஒரு வாக்கியம். போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றுடும்பின் என்பது திருவருள் ஆன்மாவுக்கு கிடைக்கின்ற காலம் வரையிலும் உலகியலிலே அந்த ஆன்மாவை சுழல விடுகிறான், உழல விடுகிறான். போக்குவாய் என்று சொன்னால் உலகில பிறந்து இறந்து இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்காக ஆன்மாவே பிறக்க வைக்கிறது. பக்குவம் வருகின்ற வரையிலும், பக்குவம் வருகின்ற வரையிலும், இப்போ 5 வயசு வரையிலும் பையன் என்ன பண்றான், வீதியில விளையாண்டுகிட்டு இருக்கான். அதுக்கு மேலதான் பள்ளிக்கூடத்துல வைக்கணும். அப்ப வச்சாதான் அவனுக்கு புரி ஓரளவு. அது வரையில மண்ணில வந்து விளையாண்டுகிட்டு இருக்கிறான், புழுதியில விளையாண்டுகிட்டு இருக்கான், அப்படித்தானே. அது போல ஆன்மாவுக்கு கடவுள் அருளை பெறுகின்ற ஒரு காலம் என்பது வருகின்ற வரையிலும் உலகத்துல சுத்திக்கிட்டு அலை, உலகத்துல சுத்திக்கிட்டு அலையறதுன்னா பிறக்கிறது, அப்புறம் பொட்டாட்டி உள்ள வீடு வாசல் தேடுறது, அப்புறம் காலம் வந்தா சாவறது, இவ்வளவுதான் இந்த வாழ்வே. அதுதான் போக்குவாய்ங்கிறார். போக்குவாயினா பிறவியிலே என்னை போக்குவார். அப்படி பக்குவம் வந்துருச்சுன்னா தனக்கு தொண்டு செய்யும்படியாக அந்த ஆன்மாவை ஆக்கிவிடும். புகுவிப்பாய் நின்றுடுங்க, போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றுடும், என்னை போக்குவாய் எங்கே பரவியில் உலகத்தில் விட்டு விடுவாய், என்னை புகுவிப்பாய் நின்றுழுங்க. அதனால குறிப்பிட்ட காலம் வந்துருச்சுன்னா சொன்னபடி கேப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலம் வந்துருச்சுன்னா அப்ப அந்த ஆன்மாவுக்கு தன்னை நினைக்கும்படியான புத்தியை கொடுத்து, தன்னை நினைக்கும்படியான புத்தியை கொடுத்து தனக்கு பணி செய்யும்படியாக அந்த ஆன்மாவை ஆக்குகிறார். தொழும்புனாலும் பணினாலும் துண்டுனாலும் ஒண்ணுதான். தொழும்பு என்றால் துண்டு, பணி செய்தல் துண்டு செய்தல். பணி என்பது சிவனுக்கு பணி என்பது எல்லாருக்கும் அந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்காது. பல பேரும் செய்ய முடியாது, பணி செய்ய முடியாது. பொதுவா சாமி கூட்டு போறவா வேற, சிவனுக்குன்னு தனியா பணி செய்யறதுங்கிறது சாதாரணமான வேலை இல்ல. அதுக்கு பக்குவம், அதுக்கு தகுந்தபடியான அறிவு வருங்காலத்துல அவனே அந்த ஆன்மாவை தனக்கு பணி செய்யும்படியாக ஆக்கி விடுகிறான். அது வருகின்ற வரையிலும் பணி செய்ய மாட்டான். விதகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும் என்றார் என்பது சுந்தரர் தடுத்தாட்கொண்ட புராணத்திலே சொல்றாரு. அதனாலே வந்து அதுவரையிலும் வித்தகம் பேசிக்கிட்டு இருப்பான். இதுவரையிலும் பக்குவம் வருகின்ற வரையிலும் இந்த பணியில ஈடுபாடு வராம இத ஒரு இகழ்ச்சியாகவும் வெளியிடும். அந்த காலம் வரும்போது புகழ்ச்சியாக பேசுவான், ஈடுபடுவான், பணி செய்வான். அதை யார் செய்யறான்னா அவர் தான் செய்யறாராம். அதனாலே உயிர்கள் கடவுளிடத்திலே பணிந்து பணி செய்வது என்பது சாமானியம் அல்ல. அவனா பார்த்து ஆகனாத்தான் போக்குவாய் என்னை புகுப்பாய் நின்றுடும் நாற்றத்தின் ஏரியாய் சேயாய் நனியாரே. நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியார். நாற்றத்தின் நேரியாய் என்றால் கடவுள் எப்படி இருக்கிறான் என்று கேட்டால் பூவிலே வாசனை இருப்பது போல இருக்கிறான். நாற்றம் என்றால் வாசனை. நாற்றம் நாற்றம் மலர் மிச நான்முகன் என்பது தேவார். நாற்றம் எப்படி இருக்கிறது என்றால் கண்ணுக்கு தெரியாம இருக்கும். பூ கண்ணுக்கு தெரியும், பூவில் இருக்கிற நாற்றம் கண்ணுக்கு தெரியாது. பூ கண்ணுக்கு தெரியுது இல்ல, பூவில் இருக்கிற வாசனை கண்ணுக்கு தெரியாது. அது மூக்கு நுகரும். மூக்கு நுகரனால அது உருவமாக வெளியே தெரியாது. பூவில் நாற்றம் போன்றுயர்ந்து எங்கும் ஒளிவரணரது மேவிய பெருமை என்பது திருவண்ட பகுதி. பூவில் நாற்றம் போன்று உலகம் கண்ணுக்கு தெரிகிறது, கடவுள் கண்ணுக்கு தெரிவதில்லை. இப்படி கண்ணுக்கு தெரியாத பொருள் நிறைய இருக்கு. கண்ணுக்கு தெரியாத பொருள் தான் உலகத்தையே ஆட்டு. எது கண்ணுக்கு தெரியலையோ அந்த பொருள் தான் உலகத்தை இயக்குறது. இவ்வளவு பெரிய உலகத்தை இவ்வளவு பெரிய உடம்பை எது இயக்குகிறது? கண்ணுக்கு தெரியாத உயிர். உயிர் கண்ணுக்கு தெரியாது, உடம்பு கண்ணுக்கு தெரியுது. அந்த கண்ணுக்கு தெரியாத உயிர் தான் இந்த தெரிகின்ற தூள உடம்பை ஆட்டுகிறது. அதே போல உலகத்தை இவ்வளவு பெரிய உலகத்தை இயக்குகிறது கண்ணுக்கு தெரியாத கடவுள். அதுக்கு ஓம சொல்றாரு நாற்றத்தின் நேரியாயினார். நேரியாயினா பூவின் வாசனை போன்றவனே, பூவிலே வாசனை போன்றவன், நாற்றம் போன்றவன். நேரியாயினா அதற்கு சமானமா சேயாய் நனியானே. நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே. சேயாய் என்றால் தூரத்திலே இருப்பவன், நனியாய் என்றால் பக்கத்தில் இருப்பவன். தூரத்திலையும் இருக்கிறான் பக்கத்திலையும் இருக்கிறானா? அது எப்படின்னா புறத்தாருக்கு தூரத்துல இருக்கிறான், அந்நியர்களுக்கு தூரத்துல இருக்கான, அன்பர்களுக்கு பக்கத்துல இருக்கிறான்னு சொல்லு. இவருக்கெல்லாம் பக்கத்திலே இருந்திருக்கிறான். அவருக்கு மாணிக்கவாது, அதனால துணிஞ்சு சொல்றாரு. அதனால அன்பர்களுக்கு அன்பர்களுக்கு பக்கத்திலையும் அல்லாதவர்களுக்கு தூரத்திலையும் இருக்கான். சேயா சேயா என்றால் தூரத்துல இருப்பவன், நனியான் என்றால் பக்கத்துல இருப்பவன். நாற்றத்தின் ஏரியாய் சேயாய் நனியானே. மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே. மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே. மாற்றம் என்றால் வார்த்தை, மனம் என்பது ஹிருதயம். அதனால இந்த மனம் வாக்கு இரண்டுக்கும் அப்பாற்பட்டு இருப்பதனால மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே என்றார். மனத்துக்கு எட்டாத மனத்தாலே நினைக்க முடியாது கடவுளை, வாக்கினாலே பேச முடியாது, வாக்கினாலே கடவுளுடைய புகழை சொல்லி முடியாது, மனத்தாலே நினைவுக்கு எட்டாது. என்ன மனம் ஒரு நிறையாக நிற்காது. இந்த பசுகரணங்களாயிருக்கிற மனவாக்குக்கு எட்டாத ஒண்ணு. பசுகரணங்களாயிருக்கிற மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாமல் இருப்போம். வாசித்து காணோனாதது, பூசித்து கூடோனாதது, வாய் விட்டு பேசோனாது, நெஞ்சினாலே மாசிற்கு தோணோனாதது. அதனாலே மனத்தாலே நினைக்க முடியாது, வாக்கினாலே பேச முடியாது. மன வாக்கு செயலாலே அரிதற்கு அரிதாய் அரு உரு வாயு ஒன்று போலே இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ்வதுவே என்பது கந்தர் அலங்காரம். அதனாலே மனம் வாக்கு இரண்டையும் கழியும்படியாக நின்றவன் அவன் மறையோன் என்பது அவனுக்கு கூறும். மறையோன் என்றால் வேதத்தை அருளி செய்தவன். மறை என்றால் வேதம், வேதத்தை அருளி செய்தவனாயிருக்கிற சுவாமி. மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே. கரந்தாவால் கண்ணலோடு நெய்கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூரி நின்று. அதனால பரமேஸ்வரன் நல்ல விஞ்ஞானிகளுக்கு மெய்யடியார்களுக்கு எப்படி இருக்கிறான் என்றால் சிந்தனையிலே இருக்கிறான். அவர்கள் சிந்தனையே அவன் பக்கமாகவே வைக்கிறார்கள். சிந்தனின் தனக்காக்கி நாயினேந்தன் கண்ணின் நினைந்திருப்பாத போது காக்கி என்கிறார் அல்லவா. அதனாலே இவர்கள் அவனை சிந்திக்கிறார்கள். அவனை சிந்திக்க சிந்திக்க அவன் என்ன பண்றான், இவர்கள் சிந்தனையிலேயே குடியா இருந்து விடுகிறான். பரமஞானிகள் விஞ்ஞானிகளுடைய உள்ளத்திலே கடவுள் குடியாக இருக்கிறார். விஞ்ஞானிகளுடைய உள்ளத்திலே கடவுள் குடியாக இருக்கிறார், சிந்தனையுடைய இருக்கிறார். எப்படி இருக்கிறான்னா

நெய் வெளிப்பட்டு தோன்றும், பத்தை போட்டு கடைஞ்சா வந்துடும். பால்ல தயிர்ல இருக்கிற நெய் தெரியும், பால்ல நெய் தெரியாது. அதனால எல்லா இடங்களிலும் பாலில் நெய் இருப்பது போல பொதுவாகவும் மெய்யடியார்களின் உள்ளத்திலே தயிரிலே நெய் போல விளங்கியும் தோன்றுகிறார். அதான் சிறந்து அடியார். இது சிறப்பு பொது, பொது சிறப்புன்னு வெளிப்பட்டிருக்க, பொதுவாக இருக்கிறது சிறப்பாக, சிறப்பு விருந்தினர் சொல்றாங்கல்லவா. சாதாரண ஆளுக்கெல்லாம் புது விருந்து, சிறப்பு விருந்தினருக்கு தனியார ஒரு ஏசி ரூம்ல வச்சு ஒன்னா நம்பர் சாப்பாடா போடுறான்லவா, அது போல. அதனால சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று அவர்கள் உள்ளத்திலே இன்பத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறான். இன்பத்தை உண்டு பண்ணி கொண்டே, அதான் ஊறுகள் ஊறுகள் தேனூரி நின்று. அப்படி நின்று என்ன வேலை செய்யறான்னா, அவர்களுடைய பரப்பை அறுத்து விடுறான. தொடர்ச்சி அழகா சொல்றான். சிறந்தடியார் சிந்தனையுள் கரந்தாவால் கண்ணருடன் நெய்கலந்தாற் போல, சிறந்தடியார் சிந்தனையில் தேனூரி நின்று பிறந்த பரப்பருக்கும் எங்கள் குருவான். பிறந்த பரப்பு என்கின்ற இந்த பரப்பை இனிமேல் இல்லாமல் செய்து விடுகிறார். இந்த பரப்பு இனிமேல் வாராதபடி இந்த பரப்பிலேயே அந்த பரப்பை அறுத்து விடுகிறார். இந்த பரப்பிலேயே இனிமேல் பரப்பு வாராதபடி அவர்களுக்கு உதவியை செய்து விடுகிறார். பரப்பு வருவது நல்லதா வராம போறது நல்லதா என்றால், வராம போறதுதான் நல்லது. என்ன காரணம் என்றால், அதனால வந்தால் துன்பம் வரும், பிறப்பு வந்தால் துன்பம் வரும். அதனால பிறப்பு வந்தா துன்பம் வரும், துன்பம் வந்துச்சுன்னு சொன்னா அதனால வந்து கடவுளை பத்தி பண்ண முடியாது. அப்புறம் மறுபடி பிறப்புக்கு வேண்டிய வினையை தேடி கொள்கிறார், பிறப்புக்கு வேண்டிய வினையை தேடி கொள்கிறார். அப்புறம் வினை வர, பிறப்பு வர, பிறப்பு வர, வினை வர, இப்படி தொடர்ச்சியா வந்து உண்டே. அதனாலே மெய்யடியாளர் உள்ளத்திலே அவன் தங்கி இருந்து பிறப்பு இல்லாமல் செய்வார். எதற்காக தங்கி இருக்கிறான்னா, அது பின்னாடி இதுலயே வருது. எதற்காக தங்கி இருக்கிறான்னா, அவர்களை ஓய்வில்லாத நினைக்க வைக்கிறது, நினைக்க வைக்கிறது. ஓயாதே உண்புவார் உள்ளிருக்கும் உள்ளாரை என்பதும் திருவாசகம். ஓயாம அவர்களை நினைக்க வச்சு, நினைக்க வச்சு தன் மேல அன்பை செலுத்த வச்சு அது மூலமாக பரப்பறுத்தார். அன்பு செய்ய வைத்து அதன் மூலமாக பரப்பை அறுத்து விடுகிறார். பரப்பு இருப்பது என்பது சாதாரண மக்களுக்கு, மற்ற தெய்வங்களுக்கு போடுறவங்களுக்கு எல்லாம் தெரியாது. இதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. பரப்பு இறப்பு இதை பத்தி எல்லாம் அங்க எல்லாம் பேச்சே கிடையாது. இங்க இந்த சிவனுகிட்ட வந்தாத்தான் இந்த பேச்சு. சிவன்கிட்ட வந்தாத்தான் இந்த மாதிரி பிறவி, பிறவியினால துன்பம், பிறவியை அறுப்பதற்கான பிறவி அறுக்க நெறி தந்ததற்கு பல்லாண்டு ஊருமே என்கிறார் அல்லவா. அதனால இந்த பரப்பு இருக்கின்ற ஒரு வேலை இந்த சைவ சமயத்துலதான், சைவ சமயத்துலதான் பரப்பை, மத்த எந்த சமயத்துக்கும் பரப்பை அறுக்கிற வேலை இல்ல. அந்த சாமிகளால முடியாமையினாலே அதை பத்திய பேச்சு அங்க கிடையாது. அந்த சாமியை கும்பிட்டா அது வரும் இது வரும் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர பிறப்பை அறுப்பான்னு சொல்ல முடியாது. பிறந்த பரப்பருக்கும் எங்கள் குருவான் எங்களுக்கு தலைவனாக இருக்கின்றவன், நிறங்களோர இந்துடையாய். பரமேஸ்வரன் ஐந்து வகையான நிறங்கள் உடையவனாக இருக்கிறான். ஆகையால் நிறங்கள் என்பது வண்ணங்கள் என்றும் சொல்லப்படும், வண்ணங்கள் என்று சொல்லப்படும். அந்த வண்ணம் முக்கியமான வர்ணங்கள் அஞ்சுதான். அப்புறம் கிளை வர்ணங்கள் பல, கிளை வர்ணங்கள் பல. பிரதானமாக இருக்கிற வர்ணங்கள் எத்தனை என்று கேட்டால் அஞ்சுதான். என்னென்ன அஞ்சு தெரியுமா? வெண்மை, பச்சை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள். வெண்மை, பச்சை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், அஞ்சு வகையான. அதனால அவனுக்கு பஞ்சவர்ணேஸ்வர சுவாமின்னு, தேவருமானுக்கு பஞ்சவர்ணேஸ்வரர் என்பது அவனுடைய பெயர். நிறங்களோர் ஐந்துடையாய், ஐந்து முகங்களும் ஐந்து நிறமாக இருக்கிறது. ஈசானன் தத்புருஷா கூட வாமதேவன் ஜத்யூசாத அஞ்சு, அவனுக்கு ஐந்து முகங்களும் அஞ்சு வகையான நிறமாக இருக்கிறது. அந்த அஞ்சு வகையான நிறம் என்ன செய்யுதுன்னா, அஞ்சு வகையான தொழிலை குறிப்பது. அஞ்சு வகையான நிறம் அஞ்சு வகையான தொழிலை குறிப்பது. வெண்மை என்பது படைத்தல், வெண்மை என்பது படைத்தல் தொழிலை குறிப்பு. பசுமை பச்சை காத்தல், பச்சையா இருந்தா தான் விளையும், புரியுதா? பச்சை தான் காத்தல், அது தெரியல, பச்சை காத்தல். சிவப்பு சங்காரம், சிவப்பு சங்காரம். செவந்துருச்சுன்னா என்ன பண்றது? அறுத்துற வேண்டியது, தாள் செவந்துருச்சு. அதனால சிவப்பு சங்காரம். அதற்கு மேல அந்த கருப்பு இருக்குது பாரு, அதுதான் மறைத்தல். கருப்பு மறைத்தல், கருப்புல என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. இல்ல, இருட்டுல என்ன தெரியும்? கருப்பு மறைத்தல். மஞ்சள் தான் அணுக்கரம், மஞ்சள் தான் அணுக்கரம். அதனாலதான் கடைசியில மஞ்சள் நீராட்டு விழா, எல்லா விழாக்களையும் கடைசியில நீராட்டு விழா, கடைசியில என்ன விழா? மஞ்சள் நீராட்டு, அதான் அணுக்கரம்.
மஞ்சள்.

0: பிரதானமா இருக்கு. எல்லா சுபகாரியங்களும் முதல்ல இருப்பது மஞ்சள், விளங்குத? அதனாலதான் அது மஞ்சள் அனுக்கிரகம். வெண்மை படைத்தல், பச்சை காத்தல், சிவப்பு சங்கரித்தல், கருப்பு மறைத்தல், மஞ்சள் அனுக்கிரகம். புரியுதா? ஸ்ரீ டி தீதி சமகாரம் திருபவம் அனுக்கிரகம். அதனால பஞ்சகிருத்தியங்களையும் இப்படி செய்கிறான். அதனால பஞ்ச வண்ணமாக இருக்கிறான், பஞ்ச வர்ணமாக இருக்கு. அதனால பஞ்ச வர்ணேஸ்வர நிறங்களூர் ஐந்துடைய முன்னோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய். நிறங்களூர் ஐந்துடையாய், முன்னோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய். முன்னோர்கள் என்றால் தேவர்கள், மேலுலகத்தில இருக்கின்ற தேவர்கள். அவர்கள் ஏத்த, ஏத்த என்றால் அவர்கள் வந்து அதெல்லாம் தோத்திரம் பண்ணுவார்கள், வழிபாடு செய்வார்கள். தோத்திரம் செய்வார்கள், வழிபாடு பண்ணுவார்கள் தேவர்களும். அது வழிபாடு பண்ணுவார்னா நம்ம மாதிரி செய்ய மாட்டாங்க. அவங்க எப்படி செய்வாங்கன்னா இங்கதான் வந்து செய்யறாங்களா, அங்க சிவாலயம் இல்லையா, தேவலோகத்துல விஷ்ணு லோகத்துல சிவாலயம் இல்லையா. மானிடத்தவரும் வந்து மண்மேல் அரண்டனை அர்ச்சிப்பார். அதுல பணக்காரன் ஊட்டிக்கு போய் குழு குழு குழு அனுபவிக்கப்பாரு. பணக்கார ஊட்டிக்கு போய் என்ன பண்ற, பணக்கார ஊட்டிக்கு போறேன், நம்மள வந்து ஊட்டி கழிக்கிறேன், நமக்கு ஊட்டி கழிக்கிறேன், அவன் ஊட்டிக்கு போறேன். அதனாலே அப்படி வந்து தேவலோகம் போகலோகம், தேவலோகம் போகலோகம், அங்க வந்து போய் அனுபவிக்கலாம், சுகங்களை நல்லா அனுபவிக்கலாம். இருக்கிறவர்கள் அங்க புண்ணியம் இருக்கிற வரையில், பணம் இருக்கிறவர்கள் ஊட்டியில இருக்கிற மாதிரி புண்ணியம் இருக்கிற வரையில அங்க இருந்து அங்க இருக்கிற சுகத்தை அனுபவிக்கலாம். அது மாதிரி வந்துட்டா கூட பரவாயில்ல நமக்கு. அது பல ஆயிரம் லட்சங்கள் வருஷங்கள் அப்படி இல்லாத இருக்கலாம், கொஞ்சம் அல்ல, 100-200 இல்ல, பல லட்சம் வருஷங்கள்லாம் கூட இருக்கலாம். புண்ணியத்து இருந்தா இருப்போம், புண்ணியம் எவ்வளவு உண்டு போறோமோ அந்த அளவுக்கு அங்க இருந்து அனுபவிக்கலாம். பிரம்மலோகம், விஷ்ணு லோகம், இந்திர லோகம், குபேர லோகம், முதலான லோகங்கள். புண்ணியம் மேல் நோக்கு இருக்கும், பாவம் கீழ் நோக்கும். இந்த புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலதான் அந்நிய ஞானத்தினால இரண்டினை அறுத்து. அதனாலே தேவலோகம் என்பது போகலோகமாகினாலே அவர்கள் சுவாமியிடத்துல காதராகி கசிந்து கண்ணீர் மல்கி வணங்க மாட்டார்கள். அப்படியே வணங்கினாலும் அவங்களுக்கு இந்த பதவி நிலைச்சிருக்கணும், இன்னும் போகங்களை அனுபவிக்கணும்னு அதை கேட்டுக்கிட்டு போவாங்க. பிறவியை தொலையணும்னு அவங்க கேட்க மாட்டாங்க. நம்ம வந்து பிறவியை தொலைக்கிறது கேட்போம். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொலை வேண்டி நாங்க உசரமா இருக்கணும், எல்லாரும் வந்து குட்டையா இருக்கணும்னு வேண்டுவான். புரியுதா? நாங்க உசரமா இருக்கணும், எல்லாரும் வந்து எங்களை கும்பிடணும், குட்டையா கும்பிடுறவங்க குட்டையா தானே இருப்பேன், எல்லாரும் வந்து குட்டையா போகணும், நாங்க உயரமா இருக்கணும், நாங்க உயரம் வேணும், எல்லாரும் தாழ வேணும், சுயநலம். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வார், மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி சூழ்த்தமது கரமுரலும் தாரோயன் ஆயடியன் பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உழைப்பான். நான் எது கும்பிடன் ஜாமி தெரியுமா? அவன் மாதிரிலாம் நான் அல்ல, ஆறு அந்த இந்திரன் சந்திரன் குபேர வாயு ஒரு நெம்மாதிரி எல்லாம் என்ன நினைச்சு விடாது சுவாமி, பிறப்பு அறுக்கிறதுக்காக உன்னை கும்பிடுறேன். அனிக்குவாசன் இது மாதிரிலாம் கருத்து நீங்க எங்கேயும் கேட்க முடியாது. வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், தேவர்கள் வாழ்த்துகிறான் என்றால் அவன் வாழ்வதற்காக உன்னை வாழ்த்துகிறான். அவன் உன்னிடத்துல வந்து தாழ்றான் பாரு, எதுக்கு? அவன் ஒசறதற்காக உனகிட்ட வந்து குனிகிறான், அவன் வந்து உயரமா போறதுக்காகத்தான் உனகிட்ட வந்து குனிகிறான். என்ன அழகு! வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், மன நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி சுத்தமது கரமுரலும் தாரோயை, தாரோயன்னா மதுகரம் என்கின்ற வண்டுகள் மொய்க்கின்ற மாலை அணிந்தவனை சுழ்த்த மதுகரம் உரணும் தாரோயை, தாரணா மாலை, தாரோயை நாயடியேன் பாழ்த்த பரப்பறுத்துடுவான் யானும் உன்னை. நான் அந்த தேவலோகத்து போகிறதுக்கெல்லாம் வண்டி உன்னை கும்பிடல, பரப்பே இருப்பதற்காக உன்னை கும்பிடுறேன். அதனாலே அந்த விண்ணோர்கள் ஏத்தும் போது சுவாமி மறைந்து இருக்கிறார். விண்ணோர்கள் ஏத்த மறைந்து இருந்தாய், மறைந்து அவர்களை சாமானியம் வெளிப்பட்டு காட்சி தருவது இல்லையா, மறைந்து இருந்தாய். எம்பெருமான் எமக்கு தலைவனாக இருக்கின்றவரும் மறைந்திருந்தா எம்பெருமான் வல்வினையேன் தன்னை, மறைந்திருந்தா எம்பெருமான் வல்வினையேன் தன்னை.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

உலகேழும் படைப்பது ஓராயமே, உலகேழு அழிப்பதும் ஓராயமே, உலகேழு துடைப்பதும் ஓராயமே, உலகோடு இருதானே நாதன் ஒருவனும் நல்ல இருவரும் கொது குலந்தோடும் கூட்டி

மண்ணுடல் அண்ணல் செய்வானே. அழித்தல் அங்கி செய்தீசன் அகலிட சுட்டது, அங்கி செய்தீசன் அலைகடல் சுட்டது.

ஆண்பன் அலி உருவா நின்ற ஆதியே ஊன்படு நாவுடை நெஞ்சம் உணர்ந்திட்டு சேன்படு பொய்கை செயலணையாரே தருளும் உலகிற்கும் தேவர்க்கும் இன்பம் அருளும் வகை செய்யும்.

அகர் மூன்றும் உலகுக்கு தச்சும் அவனே சமைக்க வல்லானே. குசவன் திரிகையில் ஏற்றிய மண்ணை குசவன் மனத்துற்றதெல்லாம் வரைவன் குசவனைப் போல் எங்கள் போல் நந்தி வேண்டில் அசைவில் உலகம் அது இதுவாமே. விடையுடையான் திகிர்தன் மிகு பூத படையுடையான் விடையுடையான் திகிர்தன் மிகு பூத

0: திருச்சிற்றம்பலம். சைவம் டாக்டரின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமந்திரம் ஞான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே, உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே.

எல்லாம் வல்ல நடராஜ பெருமானினுடைய திருவடிகளை முதற்கண் வணங்குகிறேன். நல்வினை காரணமாக இந்த திருமந்திர சொற்பொழிவினை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு நெஞ்சங்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். இரண்டாம் தந்திரத்தில் சில கருத்துக்களை சிந்தித்தோம். இன்றைக்கு மூன்றாம் தந்திரத்தில் யோகத்திற்கு உரிய பகுதிகளை இறைவன் உணர்த்திய வண்ணம் இன்றைக்கு சிந்திப்போம். மூன்றாம் தந்திரமும் வீர ஆகமம் என்ற ஒரு ஆகமத்தினுடைய செய்திகளை நமக்கெல்லாம் தொகுத்து வழங்குகின்ற பகுதி. பொதுவாக யோகம் என்று சொன்னாலே இணைவு என்று பொருள். இப்ப சிவத்தோடு இணைதல் என்றால் சிவயோகம், யோக் அப்படின்னா இணைப்பு என்று ஒரு பொருள். இறைவனை அடைவதற்கு நான்கு வகையான மார்க்கங்கள் உண்டு. அவை சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று நான்கு படிகள். அந்த நான்கு படிகளிலே யோகம் என்ற பகுதி இறைவனை உள்ளத்தில் வைத்து பூஜை செய்து அதன் வழியாக இறைவனை அடையக்கூடிய மார்க்கம். இந்த யோகத்தின் வழியாகத்தான் இறைவனை அடைந்து சித்தர்கள், யோகிகள் நமக்கு அருளுரைகளை எல்லாம் வழங்கியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் சில செய்திகளை நாம் சிந்திக்கின்றோம். ஒரு செய்தி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னு இருக்குது. அதே அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு உறுதி பயக்கக்கூடிய பொருள்கள் நான்கு. இது அறம், பொருள், இன்பம், வீடு என்று அழைப்பர். அறத்தால் பொருள் ஈட்ட வேண்டும், அந்த பொருளால் இன்பத்தினை அடைய வேண்டும். மூன்றும் நிறைவானவுடன் அதன் மீது பற்று இல்லாமல் வாழ வேண்டும். அதாவது விடுதலே வீடு என்று சொல்வார். இப்படி நிலையில் வாழ்ந்து கொண்டால் சிறந்த வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை என்று பொருள். ஒரு மனிதன் உழைத்தார், உழைப்பு தான் அவருக்கு கண்ணாக இருந்தது. நல்ல குடும்பம் சொல்லுவாங்க இல்லையா, நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொன்னாங்க. அதுபோல நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள், அவர்களும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். அவர் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்க்கின்ற பொழுது வயது அதிகமாக இருந்தது. அப்பொழுது அவருக்கு ஒரு உண்மை புரிந்தது, தனக்காக எதுவும் வாழவில்லையே என்ற ஒரு இயக்கம். அப்பொழுது தனக்காக வாழ வேண்டும் என்ற நிலை அவருக்கு வேண்டும் என்று சொன்னால், மரணத்திற்கு பின்பும் ஆன்மா பிறப்பு எடுக்காமல் இருக்க வேண்டும், அதற்கு இதுவரை ஒன்றுமே செய்யவில்லை என்ற எண்ணம் அவருடைய மனதிலே உதித்தது. அப்பொழுது இந்த மரணத்திற்கு பின்பும் இந்த வாழ்க்கை, வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்தார். அப்போ சிந்தித்த பொழுது அவருக்கு ஒரு உபதேசம் கிடைத்தது. என்ன உபதேசம்? நீ ஓடாக இரு என்றார். அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. ஓடாக இரு அப்படின்னார். இவருக்கு இந்த ஓடு என்று சொன்ன உடனே அவருக்கு மண் பானை ஞாபகம் வந்தது. மண் பானை, அதாவது வந்து அந்த மண் பானை அப்படின்னா அந்த ஒரு குடம் உடஞ்சி போயிடும். அந்த குடம் உடஞ்சி போச்சுன்னா மண் குடம், அதில் மேல் பகுதி கீழே உடஞ்சி வச்சுட்டோன்னு வச்சிங்களேன், அந்த அடிப்பகுதிக்கு பேர் வரகோடுன்னு பேர். அந்த வரகோட்டை ஒன்றுட்டு வந்து ஏதாவது பொருள்களை சேர்த்து வைக்கிறதுக்கு அந்த காலத்தில் வயதானவங்க வீட்டில் அந்த வரகோட்டை கொண்டு வந்து வச்சுருப்பாங்க.
அது குடம் உடஞ்சதுக்கு அப்புறமும் அந்த குடம் வந்து வீட்டுக்கு பயன்படும். ஆனால் இந்த குடம் உடஞ்சதுன்னா பயன்படாது. இதை சொல்ல பாருங்க, குடம் உடைந்தால் அவை ஓடென்று வைப்பர், இந்த உடல் உடைந்தால் இறை போதும் வையார். அப்போ அந்த மண் ஓட்டை விட மோசமானது இந்த உடம்பு. அப்ப இந்த அழியக்கூடிய உடம்புக்கு மரியாதை வேண்டுமானால் அப்போ அழியாத நிலைக்கு நாம் வரணும். இதுதான் நம்முடைய பாம்பாட்டி சித்தர், வரகோட்டுக்கும் வரகோட்டுக்கும் ஆகாது என்று ஆடு பாம்பேனார். இந்த உடம்பு வரகோட்டு கூட ஆகாது பண்ணார். அப்ப இந்த உடம்பை வந்து நம்ம திருப்பி பார்க்கணும். திருப்பி பார்த்தார் அவ்வை சித்தர், திருப்பி பார்த்தார். சித்தர்களே பெண் சித்தர் உண்டு, அவர் அவ்வையார். அவ்வையார்லேயே மூன்று அவ்வையார் இருக்கதா சொல்லுவாங்க, இல்ல யோகத்துக்குள்ள அவ்வையார். இந்த உடம்புக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டா, உடம்பினுள் உத்தமனை காண். இப்ப இறைவனை உடலில், உடல் என்று சொன்னால் அந்த உயிருக்குள் இறைவனை பார்க்க வேண்டும். அப்போ இறைவனை உயிருக்குள் இறைவனை பார்க்கும் ரகசியம், உயிருக்குள் இருக்கும் இறைவனோடு சேரும் ரகசியம்தான் இந்த யோக பகுதி. இதற்கு பயிற்சிகள் உண்டு, யோக பயிற்சி என்று உண்டு. இப்போ இந்த யோக பயிற்சி என்பது ஒரு சித்தரிடம் சென்று நாம் பயில வேண்டும். யோக அனுபவம் பெற்றவர்களிடம் நாம் இதை பயில வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு இந்த யோகம் கிடைக்கும். வள்ளுவர் சொல்றார் ஒரு இடத்துல, தவமும் தவமுடையாருக்கு ஆகும்ங்கிறார். தவம் நமக்கு கிடைக்கணும்னா கூட அதுக்கும் தவம் பண்ணியிருக்கணும். நமக்கு ஒரு யோக அனுபவம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கும் யோகம் பண்ணியிருக்கணும். அப்போதான் அந்த யோகம் கிடைக்கும். அப்பதான் நமக்கு சித்தர்கள் வந்து குருமார்களாக அமைவாங்க. சித்தர்கள் தம்முடைய உடம்ப காயக்கல்பம் பண்ணி உடம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருப்பாங்க, வலுவாக வச்சிருப்பாங்க. உணவு கட்டுப்பாடு முக்கியம் அவங்கள்ட்ட இருக்கும். இந்த யாகாவாராயினம் நாகாக்க அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். இந்த நாகாக்காங்கிறது சொல்லுக்கு மட்டும் பயன்படுத்தல, சாப்பாட்டுக்கும் சேர்த்தான். கண்டதை சாப்பிடக்கூடாது. அப்போ அந்த உணவு கட்டுப்பாடு முக்கியம், உணர்வு கட்டுப்பாடு அதை விட முக்கியம். அதனால சித்தராக முடியும். இந்த சித்தர்கள் இந்த 96 தத்துவம் அவங்களுக்கு தெரியும். இந்த 96 தத்துவம் அப்படின்னு கேட்டால் அவங்கவுங்க உடம்பு, அவங்கவுங்க உடம்பினுடைய உயரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா 8 சான் உடம்பு. எறும்பாக இருந்தால் கூட எறும்பினுடைய உயரம் எறும்பினுடைய காலினுடைய அளவுக்கு 8 சான் வரும். என்சான் தான், என்சான் உடம்பு. ஒரு சான் அப்படிங்கிறது 12 விரக்கடை. அப்ப 8 × 12 = 96. இப்ப 96 விரக்கடை விரல் இப்படி இந்த இடம் அதான் 96 தத்துவம். இந்த 96 தத்துவங்களையும் அதிகமாக தெரிந்து கொண்ட ரகசியம் சித்தர்களுக்கு உண்டு. அவர்கள் தான் அண்டத்தையும் சரி பிண்டத்தையும் சரி உணர்ந்தவர்கள். இப்படி உணர்வதற்கு யோகத்திற்கு திருமூலர் காட்டுகின்றார் ஒரு வழியை. யோகத்திற்கு அட்டாங்க யோகம், 8 படிநிலைகள், 8 படிநிலைகளை கடக்க வேண்டும் அப்படிங்கிறார். இன்னும் நிறைய சொல்றார், கேசர் யோகம் சொல்றார், சந்திர யோகம், அமுரிதாரிணி, இது நிறைய சொல்றார். நிறைய இருக்கு, யோகங்கள் வந்து நிறைய வச்சிருக்காரு. அப்போ யோகத்திற்கு முதல்ல அட்டாங்க யோகத்தை அவர் எடுக்கிறார். அட்டாங்க யோகம்னா 8 வகையான படிநிலைகள், அந்த படிநிலைகளை நம்ம கடக்கணும். அப்பதான் தியானம் வரும். தியானம் யோகம் இதெல்லாம் வரும். முதல்ல யமம்ங்கிறார். யமம் இது வந்து நெகட்டிவ்ல சொல்றது, அதாவது எதையெல்லாம் நம்ம செய்யக்கூடாதோ அதை நம்ம செய்யாம இருக்கணும். அது பஞ்சமா பாதகங்கள், அது கொலை களவு இதெல்லாம்.
அப்ப தீயனவற்றில் சிந்தை செல்லாமல் கட்டுப்படுத்தக்கூடிய நிலை, அதுக்கு பேர் யமம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, யமம் ரைட்டு. ரெண்டாவது படி நியமம். நியமம்னா பாசிட்டிவ்ல சொல்லணும், விதிமுறைகளே கடைபிடிக்கணும். இப்ப அனுஷ்டானம் செய்யணும், திருநீர் பூசணும், சிவாய நமங்கிற மந்திரத்தை சொல்லணும், இறைவனை உள்ளத்தில் வைத்து பூஜை செய்யணும், பெற்றோர்களை வணங்க வேண்டும், தெய்வத்தை வணங்க வேண்டும். இது போல விதிமுறைகளை, நல்ல விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். இது இரண்டாவது படி. மூன்றாவது படி யோக ஆசன பயிற்சி. யோகாசனம்னு சொல்ல ஆசன பயிற்சி நிறைய இந்தியாவிலே ரொம்ப இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய கலை, யோகக்கலை. இந்த ஆசனம் தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா நாடி ஒடுங்கணும். இப்ப நரம்புகள் வேறு, எலும்புகள் வேறு, நாடிகள் வேறு. இப்போ உங்களுக்கு வந்து எலும்பு தெரியுது, நரம்புகளும் தெரியுது, ஆனா நாடிகள் கண்ணுக்கு தெரியாது. ஆனா சித்தர்கள் 72,000 நாடிகள்ங்கிறாங்க. அல்ல, 10 நாடி முக்கியமான நாடி, அந்த 10 நாடியிலையும் இடகலை நாடி, பிங்களை நாடி, அந்த நாடியிலையும் சுழுமுனை நாடி இன்னும் சிறப்பு. இந்த சுழுமுனை நாடிக்கு பேர் தான் நடுநாடின்னு பேரு. இந்த நாடிகளை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இது ஸ்கேன்ல தெரியாது. அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு தாமரை தண்டை உடைத்தோமானால் அதுல ஒரு சின்ன நூல் மாதிரி தெரியும், அதுதான் நாடி. இந்த நாடி உடம்பு ஃபுல்லா பரவி இருக்கு. இந்த நாடிகள் நமக்கு சரியா அமையணும். அப்ப நாடிகள் சரியாக அமைவதற்குத்தான் ஆசன பயிற்சி, யோகத்துக்கு உரிய ஆசனம் யோகாசனம். இது 126 ஆசனம் இருக்கு. இந்த 126 ஆசனங்கள்ல மிக மிக முக்கியமானது 8 ஆசனம். திருமூலர் ரெக்கமெண்டட் ஒன்லி 8 ஆசனாஸ், அது ப்ராமினன்ட் ஆசனா சொல்ற. இந்த பத்ராசனம்னு ஒன்று உண்டு, அப்புறம் தாமரை ஆசனம், அதுக்கப்புறம் கேசரி ஆசனம், சௌத்ராசனம், வீராசனம், சுகாசனம், ஸ்வஸ்திகாசனம், இது எல்லாரும் செய்யலாம். ஆனா இந்த கோமுகாசனம் மட்டும் துறவிகள் மட்டும் செய்யணும், துறவிகளுக்கு உரியது. அப்ப இந்த 8 ஆசனங்கள் அதை செய்யணும். அதுக்கப்புறம் இந்த பிராணாயாமம்னு ஒன்று உண்டு. இது இதெல்லாம் ஒரு மணி நேரத்துக்குள்ள இதை நம்ம பேசணும் அப்படின்னா ஒரு பெரிய யானைய சிறிய பானையில் அடைக்கிற மாதிரி இருந்தாலும் முடிந்த வரைக்கும் நம்ம முயற்சி செய்வோம். பிராணாயாமம் என்பது மூச்சு காற்றை கட்டுப்படுத்துதல், காற்றினை சேர்த்து வைத்தல். எல்லாம் காற்று தான் ரகசியமே இருக்கு. இன்னைக்கு வந்து காற்று தான் வேல்யூபிள் ப்ராப்பர்ட்டி, ஆனால் காற்று முக்கியம். ஒரு மூச்சு காற்றுக்கே 12 அங்குலம்னு கணக்கு பண்றாங்க. நாம ஒரு மூச்சுக்கு நம்ம வந்து ஒரு மூச்சு இன்ஹேல் பண்ணும் பொழுதோ அல்லது எக்ஸ்ஹேல் பண்ணும் பொழுதோ 12 அங்குலம் விடுறதில்லை, 8 அங்கலம் தான் போவோம், மீது 4 அங்கலம் வேஸ்ட்டு. அப்போ மூச்சு காற்றை சேமிக்கணும். அப்போ மூச்சு காற்றை எந்த அளவுக்கு நம்ம சேமிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வாழ்நாள் உண்டு. அப்போ பிராணாயாம பயிற்சி தேவை. சரி, அப்புறம் பிரத்யாகாரம் அப்படிங்கிறாங்க. பிரத்யாகாரம் அப்படின்னா இப்போ மனசு இருக்கும், மனசு எல்லாருக்கும் மனம்ங்கிறது ஒரு ஜடம், அது ஓடிக்கிட்டே இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, உடலுக்கு 9 வாசல், மனதுக்கு 80 வாசல்ங்கிறாங்க. 80 வாசல் இல்லை, இன்னும் நிறைய வாசல் இருக்கும், அப்படியே ஓடிடும். அப்ப வெளியில் தெரியக்கூடிய மனதை அகமுகமாக திருப்பி உள்ளே செலுத்துதல், உள்ள பார்க்கணும், அதுக்கு பேரு பிரத்யாகாரம்னு பேரு. அதுக்கப்புறம் தாரணை, தாரணைன்னு ஒரு ஸ்டேஜ். இப்ப உள்ளார நுழைஞ்சிட்டோம், உள்ளார நுழைஞ்சு வெளியில போற மனதை தூக்கி
உள்ளார உட்காந்து பிடிச்சி போயிட்டோம்னா திருப்பி அது வெளியில் கிளம்ப போகுது, புறப்பட்டு அப்படியே வெளிய போகுது. அப்போ நம்ம என்ன செய்யணும், திருப்பி அதை நிலைநிறுத்த முயற்சி செய்ய வேண்டும். அப்படி நிலைநிறுத்தக்கூடிய பகுதிக்கு பேர் தாரணைன்னு பேர். அப்புறம் தியானம். இந்த தியானம்ங்கிறது இன்னைக்கு எல்லாருடைய நாக்கிலையும் நடமாடுது, தூங்குறவங்க கூட தியானம்னு சொல்றாங்க. நீ என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னா தியானம் பண்றாங்கிறாங்க, ஆனா தூங்குறாங்க. அவங்க தியானம் செய்யறாங்களா தூங்குறாங்களாங்கிறத கண்டுபிடிச்சுக்கலாம். தியானம் செய்யறவங்களுக்கு இந்த பகுதி வந்து ஹீட்டா இருக்கும், இந்த பகுதி எல்லாம் அப்படியே கொஞ்சம் பொறி பொறியா இருக்கும். அதான் உண்மையான தியானம். யோகம் செய்யறவங்க நிறைய ரகசியங்கள் இருக்கு, இதெல்லாம் இன்னைக்கு நேரத்துக்காக சுருக்கமா சுருக்கமா சொல்றவங்கள்ட்ட. அப்ப தியானம்ங்கிறது இந்த திருமூலருடைய திருமந்திரத்தில் என்ன குறிக்கப்பட்டு இருக்கிறது, சிவ பரம்பொருளை நினைந்து அந்த நினைப்பில் நிலை நிறுத்தி வைத்தல், இதுதான் திருமூலர் தியானத்துக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன், விளக்கம். அதுதான் சிவ பரம்பொருள்ன்ட்டார். யாவர் உருவத்தை சொல்லல, சிவ பரம்பொருள். அது வெட்ட வெளியாகவும் இருக்கலாம், செம்பொருளாகவும் இருக்கலாம், அருவத்திருமேனியோ உருவத்திருமேனியோ அரு உருவத்திருமேனியோ எதையுமே அவர் கோட் பண்ணல. ஒரு பரம்பொருளை நிலைநிறுத்தி வைத்தல், அதுதான் தியானம். இப்ப தியானத்திலே நான்கு வகையான தியானங்கள் உண்டு. இப்ப ஒன்று உடம்புக்குள்ள சக்கரங்கள் உண்டு, ஆதார சக்கரங்கள். ஆதார சக்கரத்துக்கு மேல நிராதார யோகம் வேற இருக்கு, பிராசாத யோகம்னு பேர் இருக்கு. இப்ப ஆறு ஆதாரங்களிலே மனதை செலுத்தி அந்த ஆதார சக்கரங்களை எல்லாம் ஆக்டிவேட் செய்தல், ஆக்டிவேட்னா அதை வந்து தூண்டி விடுதல், இது ஒரு சக்கர தியானம்னு நீங்க பண்ணுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் கலக்கக்கூடிய நிலை, இந்த யோகத்தில கலக்கலாம், இந்த காத்துல கலக்கிற நிலை எல்லாம். அடுத்தபடியாக மூன்றாவது தியானம் உள் உறுப்புகள், இந்த இன்டர்னல் ஆர்கான்ஸ் இருக்கு நம்ம உடம்புக்குள்ள, லங்ஸ், ஹார்ட், பேங்கிரியாஸ் அதே மாதிரி நிறைய இருக்கு. ஏதாவது ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டால் அந்த உறுப்புக்கு போய் நம்ம தியானம் செய்யறது, அது வந்து யோக மருத்துவம்னு பேரு. அப்படி ஒரு தியானம் ஒன்று உண்டு. இன்னொரு தியானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சூக்கும தேகம், அந்த சூக்கும தேகத்தில் நுழைந்து அந்த சூக்கும தேகத்தையே சுத்தப்படுத்துறது. இந்த சூக்கும தேகத்தை சுத்தப்படுத்தினோம்னா ஸ்தூல உடம்பு சரியாயிடும். அப்படி ஒரு தியானம் இருக்கு. இப்படி நான்கு வகையான தியானம் உண்டு. அடுத்தது சமாதி நிலை. சமாதிங்கிறது இறைவனோடு ஒன்றிய நிலை. இப்போ நம்ம உயிர் இருக்கும், இந்த உயிருக்குள்ளேயே இறைவன் இருக்கிறான். ஆனால் உயிருக்குள் இருக்கக்கூடிய இறைவனோடு நாம் ஒன்றாமல் இந்த ஆன்மா வெளியில் திரிந்து கொண்டிருக்கும், வெளி விவகாரங்களோடு தொடர்பில் இருக்கும். அப்படி வெளி விவகாரங்களோட தொடர்பு இல்லாமல் குறைத்து கொண்டு உயிருக்குள் இருக்கக்கூடிய இறைவனோடு அந்த உயிர் சேரும் நிலை. அப்பொழுது அங்க உயிர் பிளஸ் மனம் அங்க சமநிலை ஆயிடும். சமநிலை வரும்பொழுது அதுக்கு பேர் சமாதி நிலைன்னு பேரு. இதுக்கு பேரு அட்டாங்க யோகம் சொல்றாரு திருமூலர், அழகா சொல்றாரு. இயாம நியமமே எண்ணிலா ஆசனம் நயம் ஒரு பிராணாயாமம் பிரத்யாகாரம் ஜெயமிகு தாரணை தியானம் சமாதி அயம் ஒரு அட்டாங்கமாமே. அவரு பட்டியல் போட்டு நமக்கு வழி நடத்திட்டாரு, வேற யாரும் சேர்க்க முடியாது அல்லது குறைக்க முடியாது. ஆனா திருமூலருடைய டாக்குமெண்ட் இது திருமந்திரம், இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி. இப்ப இந்த மாதிரி இந்த அட்டாங்க யோகம் செய்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து யோகம் கிடைக்கும். இந்த யோகத்தினால நமக்கு என்ன அப்படின்னா
யோகத்துக்கு உடம்பு முக்கியம், யோகத்துக்கு வந்து உடம்பு முக்கியம். அதனாலதான் சொன்னார் உடம்பாரழியின் உயிரார் அழிவர், மரியாதை கொடுக்குறாரு. உடம்புக்கு ஒரு ஆறு விகுதி போடுறார், உயிருக்கும் ஒரு ஆறு விகுதி போடுறார். மரியாதை ஆறு வந்து மரியாதைக்குள்ள விகுதி, தமிழ்ல சொல்லுவாங்க. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். சரி, திடம்பட மெய் ஞானமும் சேரவும் மாட்டார். மெய்ஞானம் சேராதுப்பா, உடம்ப உடம்ப பார்த்துக்கணும். உடம்ப வந்து பிராணாயாமம் தியானம் இதெல்லாம் செய்து நம்ம வந்து உடம்ப பக்குவப்படுத்திக்கணும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவ திடம்படமை ஞானமும் சேரவும் மாட்டா. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். அப்ப உடம்பையும் வளர்க்கிறார், உயிரை வளர்த்தல்ங்கிறார். உயிரை உயிர் எப்படி வளரும், உயிர் எப்படி வளரும், உயிரே உள்ளோண்டு இருக்கும், மைக்ரோசெல் லெவலில் இருக்கும் உயிர், கண்ணுக்கே தெரியாது, அதிசூக்கம சித்து.

பயிற்சி உடையவங்க, உடற்பயிற்சி உடையவங்க, நல்ல நிலையில் இருக்கிறவங்கள அவர் கொடுத்துருக்கிறாரு. இப்போ அது அது வந்து 1:4:2 ரொம்ப சிரமம். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த இடத்த முயற்சி பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ரேஷியோ வச்சுருக்கேன், என்னன்னா முடிந்தவரை பூரகம், முடிந்தவரை கும்பகம், முடிந்தவரை ரேசகம் அப்படின்னு நான் ஒரு ரேஷியோ வச்சு நம்ம பிராக்டிஸ் பண்ணுறோம். இப்போ அந்த பூரகம்னா என்ன அப்படின்னு முதல்ல அதை சொல்கிறார். பூரகம்னா வள இந்த முதல்ல இடது நாசில இழுக்கணும், இப்போ அடைச்சிக்கணும், இப்படி அடைச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு இடது நாசியில் ஒரு மூச்சை உள்ளே இழுக்கிறோம், அதுக்கு பேர் பூரகம்னு பேர். அது வாமம்ங்கிற வாம ஏறுதல் பூரகம் ஈரிட்டு வாமத்தால், வாம பாகம்னா இடபாகம்னு அர்த்தம். லெஃப்ட் ரைட்னு வச்சாங்க பார்த்தீங்களா, பிரிட்டிஷ்காரங்க அழகாக வச்சாங்க, லெஃப்ட் டு ரைட் அப்படின்னாங்க. லெஃப்ட் ரைட்டு நாம லெஃப்டில் ஆரம்பிக்கிறோம், ஏன்னா லெஃப்ட் அப்படின்னா இடது பாகம்னா அம்பாள் சக்தி இருக்கிறது. அதனால் இடது பாகத்தில் மூச்சு காற்றை உள்ளிழுத்தல், அதுக்கு பேர் இழுத்து உள்ளார போயிட்டு சிறிது நேரம் அந்த மணிபூரக பகுதி, அதாவது அந்த நாபி பகுதியில் கொஞ்சம் வந்து வைத்திருக்கணும். அப்படி வச்சிருந்தோம்னா அதுக்கு பேர் கும்பகம்னு பேர். வச்சிருந்து அந்த காற்றினை இப்படி இப்படி இழுக்கணும் வச்சிங்களா, இப்படி இழுத்துட்டு அப்படி வச்சிருந்துட்டு மெதுவாக விடணும். அப்படி விடுகின்றது பேர் ரேசகம்னு பேர். உள்ளிழுத்தல் பூரகம், நிலை நிறுத்துதல் கும்பகம், வெளியில் விடுதல் ரேசகம். இதுதான் இப்ப இடது பாகத்தில் இழுத்து கும்பகம் செய்து கும்பகம் செய்துவிட்டு வலது பாகத்தில் வழியாக மெதுவாக விட்டுவிட்டு மீண்டும் வலது பாகத்தில் இழுத்து கும்பகம் புரிந்து அந்த இடது பாகம் வழியாக விட்டால், மூச்சுக்காற்றை விட்டால், அதுக்கு பெயர் ஒரே ஒரு பிராணாயாமம். இப்போ இது நம்ம இது மாதிரி ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் காலையில் 5 மாலையில் 5 செய்யணும். நான் சொல்றது வந்து குறைந்தபட்சம். இது உள்ள நிறையா விஷயம், நிறையா பிராணாயாமம் இருக்கு. பிராணாயாமம் இருக்கு, இதுலேயே வாசியோகம், நிறைய யோகங்கள் இருக்கு. நான் சொல்றது ரொம்ப எளிமையா சொல்றேன், அவ்வளோ நான் வேற. இப்ப இந்த இழுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இழுக்கிற ஸ்டேஜ் வந்து 16 அப்படி 16 சொடுக்கணும், 16 கால அளவு. கும்பகம் வந்து 64, 16 64 கும்பகம் மெது அப்படியே வச்சிருக்கணும். அப்படி விடுகின்ற பொழுது மெதுவாக விடணும். அப்படி மெதுவாக விடுகின்றது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ அந்த அந்த காற்று வந்து அந்த மேல் உதட்டில் வர்றது தெரியாமல் இருக்கணும், அந்த அளவுக்கு ஸ்லோவாக இருக்கணும். இப்போ உள்ளே இழுக்கின்ற பொழுது வெளிக்காற்றை உள்ளே இழுக்கின்ற பொழுது பிராணசக்தியானது வெளியிலிருந்து உள்ளே செல்கிறது. கும்பகம் புரிகின்ற பொழுது அந்த பிராணனானது உடல் முழுவதும் பரவுகிறது. ரேசகம் புரிகின்ற பொழுது ஒவ்வொரு செல்களிலும் அந்த காற்று பதிகிறது. பதியணும்ல, அதுக்காக மெதுவாக விடணும். அதனாலதான் ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காரு, 16:64:32. இப்ப இது வந்து ஒரு ஒரு கணக்கு கொடுத்துருக்கிறார். ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால், ஆறுதல் கும்பம் கும்பகம் 64, கும்பகம் வந்து 64 போடுறாரு. இப்ப 16 எழுத்துட்டோம்னா 64 உள்ள வச்சிருக்கணும். அதில் ஊறுதல் 32 ரேசகம், மாறுதல் ஒன்றின்கண் வஞ்சகுமாமேன்ட்டார். மாறிடக்கூடாதுங்கிறார். இப்ப யோகத்தை கடுமையான யோக பயிற்சி கொடுக்குறாரு. இப்ப இத வந்து ரொம்ப பயிற்சி எடுத்து செய்யணும். அதனாலதான் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த
பூரகம் பண்ணுங்க.

0: முடிஞ்ச வரைக்கும் வச்சிருங்க, முடிஞ்ச வரைக்கும் மெதுவாக விடுங்க. ஒரு எளிமையான முறையில் நாங்கள் அதை பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இந்த காற்று இருக்கு பார்த்தீங்களா, இந்த காற்றை வந்து நம்ம பிடிக்க தெரியணும். இந்த பிராணாயம பயத்திலே வந்து காற்றுங்கிறது ஒரு முக்கியமான பகுதி. அதான் சொன்னாரு, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே அப்படிங்கிற. கூற்றுன்னா கூற்றுவன் யமன் அர்த்தம், யமன் வரமாட்டாங்கிறாரு. கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. பிரீத் கண்ட்ரோல் கிவ்ஸ் சுப்ரீம் ஸ்ட்ரென்த். சுப்ரீம் ஸ்ட்ரென்த் பெரிய ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அந்த காற்றுனால உடம்ப. ஆனா இந்த பஞ்சபூதங்கள்லேருந்து நம்ம வந்து பிராணான சக்தியை நம்ம வாங்கணும். வாங்குகின்ற பொழுது காற்று வழியா வாங்குறது தான் ரொம்ப எளிமை. நிலத்து வழியா வாங்கலாம், நீர் வழியா வாங்கலாம், நெருப்பு வழியா வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆகாயத்தை விட ரொம்ப தூரத்தில் இருக்கு. இப்போ நிலத்து வழியாக வாங்கிறதுக்காக தான் வாக்கிங் போகிறோம். 50% காலில் வாக்கிங் போனோம்னா, வெறுங்காலில் வாக்கிங் போனோம்னா நிலத்தினுடைய தொடர்பு நமக்கு கிடைக்கும். அப்போ 50% நமக்கு நிலத்திலேருந்து நமக்கு பிராணிக்கு எனர்ஜி கிடைச்சிடும். நமக்கு வாக்கிங் போகணும். இப்போ காற்று வழியாக நம்ம வந்து பிராணனை வாங்கிக்கலாம் நம்ம. அதான் சித்தர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த காடு மலைகள்லாம் ஏறி நடப்பாங்க, வெறுங்கால நடப்பாங்க. அந்த காற்று அந்த பிராணாயம் பற்றி பண்ணுவாங்க. அப்போ அந்த உடம்புல வந்து அந்த காற்றையே அவங்க சுவாசித்து காற்றையே உணவாக உண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அப்போ அந்த காற்று வந்து நமக்கு வந்து கரெக்ட் பண்ணணும். நம்ம கரெக்டாக வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம சரியான முறையில் இந்த பிராணாயம் பயிற்சி எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா 120 ஆண்டுகள்ங்கிறாங்க. இந்த காற்றை வைத்து தான் நமக்கு வயதே நமக்கு அளக்குறாங்க. அப்புறம் இந்த இது வந்து பிராணாயாமத்துக்காக சொல்லிருக்காரு.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

திருப்பாண்டிக் கொடுமுடி. அரவரசாம் ஆதிசேடனுக்கும் வாயுவுக்கும் நடந்த போட்டியில் மேருவின் சிகரங்களுள் ஒன்று 5 மணிகளாகச் சிதறின. அவற்றுள் சிவப்பு திருவண்ணாமலை, மரகதம் திரு இங்கோய்மலை, மாணிக்கம் திருவாட்பொக்கி, நீலம் பொதிகை, வைரம் திருப்பாண்டிக் கொடுமுடியாகவும் ஆயின. மேருமலையின் சிகரம் கொடுமுடியே சிவலிங்கத் திருமேனியாக உள்ள தலம். அகத்தியர் தழுவிய விரல் தழும்பு ஏற்ற விண்ணவர் அண்ணல் கண்மாடன் வயிற்றில் இருந்த கரை தவிர்த்து அருளியதால் கரையூர் ஆயிற்று. பாண்டிய மன்னனின் அங்கக்குறை தவித்தலால் பாண்டியாயிற்று. மேரு மகுடமே கொடுமுடியாதலால் கொடுமுடியாயிற்று. கற்றவர் தொழுது ஏத்தும் சீர்கரையூரி பாண்டி கொடுமுடி என்பது திருமுறை தொடர். மூவர் தேவாரமும் பெற்ற திருத்தலம் நான்முகன் திருமால் நலந்திகள் திருமேனிகளும் நம்பன் திருத்தல வளாகத்து அமைந்தமை கருதி மும்மூர்த்தி தலம் என்று மொழிபோரும் உண்டு. முயலகன் இல்லாமல் இன்று சதுர்முகத் தாண்டவம் செய்யும் ஆடலீசன் சித்திரை நிறைமதி நன்னாளில் பரத்துவாச முனிவருக்கு நடனக்காட்சி நல்குகின்றார். காகவடிவிற் கணபதி அகத்தியர் கமண்டலம் கவிழ்த்துவிட காவிரி பெருக்கு எடுத்தது. காவிரி கண்ட கணேசர் இத்தலத்தை அமைந்துள்ளார். காவிரி நடுவனதாக அகத்தியர் பாறை என்று இற்றைய நாளிலும் உள்ளது. கரகநீரை கவிழ்த்த மதகரி என போற்றுவர் சிவப்பிரகாசர். தெற்கு நோக்கி வரும் காவிரி இத்திருத்தலத்தில் கிழக்கு நோக்கி திரும்பி பாய்கின்ற காட்சி கவினார்ந்தது. ஆம் செப்பருஞ்சீர் திருப்பாண்டி கொடுமுடி பருவமரா பொன்னி பாண்டிக் கொடுமுடி என்று அடிமுடி அறியவனா அண்ணலார் பதியை போற்றுவர் குன்றைமுனி. நருந்தேன் படுமுடியா பாய்நீர் பரந்தொழு பாண்டிக் கொடுமுடி என்பார் கபிலதேவர். கொடுமுடி குமரப்பெருமாளை குளிரு தமிழார் போற்றுகின்றார் அருணைமுனி. பாண்டிக் கொடுமுடியிற் பன்மயமே என்று அருளி செய்வார் அருட்பிரகாசர். இறைவர் மலைக்கொழுந்தீசர் கொடுமுடிநாதர் மகுடேஸ்வரர் இறைவி பன்மொழி நாயகி வடிவுடைய நாயகி திரிபுர சுந்தரி மதுர பாஷணி தீர்த்தம் காவிரி தலமரம் வன்னி சித்தரும் தேவரும் கூடி செழுமலர் நல்லன கொண்டு பத்தர்கள்தாம் பணிந்து ஏத்தும் பாண்டிக் கொடுமுடியாரை திருஞான உண்ட செல்வர் பாடிய பதிகம் பண் காந்தாரம் ராகம் நவரோஸ்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட்.ஆர்க்-இன் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை தொடர்ச்சி. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வதையே அரகர மகாதேவா, சித்சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம்

0: போற்றியே போற்றி. நின்மலனின் அருளாலே நீத்துலக வாழ்க்கையினை சொன்மையனை சிவனவனை துதித்திடிய சொல்லினால் எம் பொன்மையினை போக்கிய மாளிகை தேவர் முதற் புலவோர் நன்மலர்த்தால் இணை பணிந்து மனத்தகத்து நாட்டுவோமே என்று இந்த ஒன்பது ஆசிரியப் பெருமக்களுக்கு ஒரு வணக்கத்தை கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி அந்த ஒன்பது ஆசிரிய பெருமக்களையும் பணிந்து அருமையான முறையிலே இந்த எழில் ஞான பூஜையினை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கருவூர் தேவர் அவருடைய பாடல்களை நாம் அன்று பார்த்திருந்தோம். அதிலே ஒரு பாடல் கங்கை கொண்ட சோழேச்சரத்துக்கு, அண்டம் ஓர் அணுவாம் பெருமை கொண்டு அணு ஓர் அண்டமாம் சிறுமை கொண்டு அடியேன் உண்ட ஊன் உனக்காம் வகை எனது உள்ளம் உள்கழந்தெழு பரஞ்சோதி கொண்ட நான் பாம்பா பெருவரை வில்லில் குறுகலர் புறங்கள் மூன்றெரித்த கண்டனே நீலகண்டனே கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே என்று ஒரு அருமையான பாடல்ல இந்த அண்டங்கள் தண்டங்களோடு சிவபெருமான ஒப்பிடும் போது அவையெல்லாம் ஓர் அணு. இந்த அண்டங்கள் நம்ம பாக்குற பிரம்மாண்டமா பாக்குற இந்த அண்டங்கள் எல்லாம் ஒரு அணு மாதிரி சின்னதா இருக்கு. அந்த அளவுக்கு சுவாமி பிரம்மாண்டமா இருக்கிறாரு. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சொல்றோம் இல்லையா அப்படி. அப்புறம் தன்னோடு ஒப்பிடும் போது ஓர் அணுவே ஓர் அண்டத்தை ஒத்த பேர் உருவானதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உண்மையாகவும் அவரால் இருக்க முடியும். அவ்வளவு சிறிய வடிவத்திலையும் இருக்க முடியும், அவ்வளவு பெரிய வடிவத்திலையும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடியேன் உண்ட உன் உனக்காம் வகை அப்படின்னு சொல்றாரு. இப்ப நமக்கு தெரியும் நம்ம செய்யும் போது வினைகள்லாம் ஆகாமியம், அதெல்லாம் சென்று தங்கும் போது சஞ்சிதம், அதுல இருந்து ஒவ்வொரு பிறவிக்கு தகுந்தாற் போல இறைவன் நமக்கு எடுத்து எடுத்து கொடுத்து அனுப்புறாரு. அது இந்த பிறவியில நம்ம உடம்பு எடுத்தோம்னா அந்த வினை பயனாகிய இன்ப துன்பம் அது பிராரத்த வினைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை அனுபவிச்சுத்தான் கழிக்கணும் அப்படின்னு நமக்கு சித்தாந்தம் தெளிவா சொல்லுது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, நான் நுகரக்கூடிய பிராரத்த வினை உன்னை சேர்ந்ததாக ஆகுமாறு அடியேனோட உள்ளத்துல நீ கலந்து விளங்குகின்றாய் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம வந்து அனுபவிக்கும் போது நமக்குள்ளேயே பிராரத்த வினை அனுபவிக்கும், நமக்குள்ள இருக்க சுவாமி இருக்கிறாருன்னு ஒரு உணர்வு நமக்கு வரணும். சரி, இது சுவாமி இப்படி பிரம்மாண்டமாகவும் சின்னதாகவும் இருக்கார் அப்படிங்கிறத அழகான நமது திருவிளையாடல் புராணத்துல நமது பரஞ்சோதியாரும் அண்டங்களெல்லாம் அணுவாக அணுக்கள் எல்லாம் அண்டங்களாக பெரிதாய் சிறிதாயினானும் அப்படின்னு அழகா சொல்லியிருக்க. சரி, இப்ப இந்த பிராரத்த வினைய பார்க்கும்போது சிவஞான போதம் 10வது சூத்திரம் என்ன சொல்லுது, அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறைபனி நிற்றல். இந்த ரெண்டு விஷயத்த நமக்கு தெளிவா சொல்லியிருக்கு. அப்படி அவனே தானே ஆகிய அந்நெறியில ஏகனாகி இறைபனி நிற்பவர்களுக்கு பிராரத்த வின வரும்போது அது அவங்கள பாதிக்காது. இவனுக்கு செய்தது எனக்கு செய்தது என்று உடனாய் நின்று ஏற்றுக்கொள்ளுதல் சுவாமி வந்து அதை நமக்கு செய்யறாருன்னு சிவஞான சித்தியாரோ அழகா அந்த கருத்தை நமக்கு சொல்லுது. ஆக இது இந்த கருத்தை நம்ம தெளிவா மனசுல வச்சுக்கிடணும். அதனாலதான் நல்ல ஒரு அனுபவம் மிக்கவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, இறைபணியில நிற்கும் போது தனக்கு வரக்கூடிய அனுபவங்கள் எந்த விஷயமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லதோட மட்டும் இல்லாம அப்படி மனசுல கொள்ளணும். அப்படி கொண்டால் பிராரத்தம் நம்மை தாக்காது. பிராரத்தம் தாக்காம இருக்கிறதுக்கு ஒரு அருமையான தீர்வை நமக்கு கரூர் தேவர் மிக அழகாக இந்த பாடலிலே தந்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக பந்தமும், அதாவது திருவிடை மருதூர் தலத்துக்கு பந்தமும் பிரிவும் தெரி பொருட்பணுவல் படிவழி சென்று சென்றேறி சிந்தையும் தானும் கலந்ததோர் கலவி தெரியினும் தெரிவுறா வண்ணம் எந்தையும் தாயும் யானும் என்று இங்க எண்ணில் பல்லூழிகள் உடனாய் வந்து அணுகாது நணுகி உள்கலந்தோன் மறுவிடம் திருவிடை மருதே அப்படின்னு சொல்றாரு. பந்தம்னா நமக்கு தெரியும் கட்டு, பிரிவு அப்படிங்கிறது அதுல இருந்து விடுதலை பெறுதல், அதாவது மும்மல கட்டுக்கள், பாசமும் பாசத்துல இருந்து விடுபடுறதும் நமக்கு இதுல சொல்றாரு. பந்தம், பந்தமும் வீடும் பொதுவா வரும் திருமுறைகள்ல இந்த இடத்துல பந்தமும் பிரிவும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு. அப்ப இத பத்தி ஆராய்கின்ற பொருட்களை பற்றி சொல்லக்கூடிய தத்துவ சாத்திரங்கள் இதெல்லாம் படி வழியில பலகாலும் படித்து கொண்டே வந்து இதுதான் சிவநெறி அப்படின்னு புரிஞ்சு சிவநெறியை அடைஞ்சு நம்முடைய சிந்தையும் இறைவனும் அதுல எப்படி இறைவன் கலந்து கலவியானது விளங்காத படிக்கு அவர் எனக்கு தந்தையாகவும் இருக்காரு தாயாகவும் இருக்கிறாரு நானேயாகவும் இப்படி என் நான் அப்படியே நினைக்கிற மாதிரி என் கூட இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? பல ஊழி, எப்ப இருக்கிறாருன்னா பல ஊழி காலங்கள். எப்படி இருக்கின்றார் என்றால் உடனாகவும் வேறாகவும் நின்று பின்னால வந்து ஒன்னா கலக்கல பண்டே சித்து பொருளாகிய உயிரில்ல அதை விட நுண்ணியனாய் ஒன்றாகவே இருக்கின்றார். என்னைக்கோ வந்துலாம் அவர் சேரல, அதுலேதான் அவர் இருக்கிறார். உயிருக்கு உயிராதான் அவர் எப்போதும் இருக்கிறார், கலந்து இருக்கின்றார் அப்படின்னு மிக அழகாக. அதான் வேற இருந்தாரு அப்புறம் வந்து கலந்தாருன்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ள கூடாது. அவரு ரொம்ப நுண்ணியன், உயிரை விட நுண்ணியன், அந்த சித்து பொருள்கிட்ட உயிருக்கு உயிரா அவரு எப்போதும் இருக்கின்றார் என்ற ஒரு செய்தியை நமக்கு அழகா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நிறைய நூல்கள் இருக்கு, ஒவ்வொரு நூல் சாத்திர நூலும் ஒவ்வொரு மாதிரி கருத்துக்களை சொல்லும், ஒவ்வொரு சமயங்களை சார்ந்ததெல்லாம். அப்ப அது வேற வேற மாதிரி சொல்லுது அப்படின்னு சொன்னா கடைசியில எது மெயின் நூல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குழப்பம் வருது. படிச்சுக்கிட்டே போய் இதுவே மெயின் நூல் இதுவே மெயின் நூல்னு தெளிஞ்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அறிவு முதிரும். இதைத்தான் நமது குமரகுருபர சுவாமிகள் கந்தர் கலிவெண்பால தொன்னூல் பரசமயந்தோறும் அது அதுவே நன்னூல் என தெரிந்து நாட்டு வித்து அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். இது எல்லாம் எப்படின்னா சிவநெறியை அடைவதற்கு நமக்கு படிகள் ஒன்றுல எல்லாத்தையும் ஏறி ஏறி கடைசியில சைவ சித்தாந்தத்துல வந்து நம்ம நிக்கணும், சிவநெறியில வந்து நிக்கணும். இத நம்மளுடைய சித்திக்கு மேல் நூல் இல்லை என்ற நூல்லையும் புறச்சமய நெறி நின்றும் என்ற ஒரு பாடல் அதுல மிக அழகாக இந்த கருத்தை நமக்கு அவர் எடுத்து கொடுத்திருக்கிறார் நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியார். புறச்சமய நெறி அல்ல புறசமயங்கள் நூல்கள் எல்லாம் சொல்ற வழியில நின்று அப்புறம் அகச்சமயம் தான் நமக்கு சைவத்துல இருக்கு இல்லையா, புறச்சமயம் இருக்கு புறப்புறச்சமயம் இருக்கு அகப்புறச்சமயம் இருக்கு அகச்சமயம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் இருக்கு. அதுல புறச்சமய நூல்கள்ல சொன்ன மாதிரி ஒழுகி அதுக்கப்புறம் அகச்சமய நூல்கள்ல சொன்ன மாதிரி ஒழுகி அப்புறம் மிருதி நூல்கள் அந்த மிருதி நூல்கள்ல சொன்ன வழியிலே ஒழுகி அதுக்கும் பிற்பாடு புகழும் ஆச்சிரமத்து அறத்துறைகள் அவை அடைந்து வேதங்கள்ல சொன்னப்பட்ட மாதிரி அந்த ஆச்சிரம தர்மங்கள்ல வலுவாது ஒழுகி அப்புறம் அருந்தவங்கள் செய்யணும் செயற்கரிய தவங்கள்லாம் செய்து அருங்கலைகள் பல தெரிந்தும் கலைஞானங்கள் நிறைய அரியவற்றை எல்லாம் பயின்று ஆரணங்கள் படித்தும் வேதத்தை ஓதி சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்து புராணங்களின் வழியாகவும் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அதனால அவற்றையெல்லாம் உணர்ந்து வேத சிறப்பொருளை மிக தெளிந்து வேத சிரம்ங்கிறது உபநிடதம் உபநிடத கருத்துக்களையும் ஆராய்ஞ்சு தெளிவுற்று அதுக்கும் அப்புறம் சென்று சைவத்திறத்தை அடைவர் இத்தனையும் கடந்தால்தான் புறச்சமயம் அகச்சமயம் மிருதி வழி அப்புறம் ஆச்சிரமங்கள்ல வேதத்துல சொன்ன ஆச்சிரமங்களோட வலுவுல வலுவாம நின்று ஒழுகி தவங்கள் செய்து அருந்தவங்கள் செய்து அரிய கலைஞானங்களை பயின்று அப்புறம் ஆரணங்களை எல்லாம் படிச்சு புராணங்களை உணர்ந்து உபநிடதங்களை ஆராய்ந்து தெளிஞ்சு அதன் பின்புதான் எங்க வர முடியுமா சைவத்திறத்தை அடைய முடியும். இது சோபான முறை. அதுக்கப்புறம் அங்கே இருக்கணும் அதுல அந்த சைவ நெறிக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் சைவம்னு மட்டும் சொன்னா போதாது, சரியை கிரியை யோகம் அதெல்லாம் அனுட்டித்து அதுல முற்றிய பின்பு ஞானத்தால் சிவபெருமான் திருவடியை சேர்வர் என்று மிக அழகாக இதே கருத்தை தான் படிப்படியா தான் நம்ம வந்து இறைவனை பக்குவ நிலையில சென்று அடைய முடியும் என்ற கருத்தை சித்தியார்ல நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டி இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதன் பின்ப இதுக்கு அதற்கு அடுத்தபடியாக எழிலை யாழ் செய்கை பசுங்கலன் விசும்பின் இன்துளி பட நனைந்துருகி அழலை யாழ் புருவம் புனலோடும் கிடந்தாங்கு ஆதனின் மாதரார் கலவி தொழிலை ஆள் நெஞ்சம் இடர்படா வண்ணம் தூங்கிருள் நடுநல் யாமத்தோர் மழலை யாழ் சிலம்ப வந்து அகம் புகுந்தோர் மறுவிடம் திருவிடை மருதே அப்படிங்கிறது ஏழாவது பாடல். அதாவது நல்ல அழகான செயல்பாட்டை உடைய ஒரு பசிய மட்கலம் இருக்கு, மண்ணால் செய்யப்பட்ட கலம். அதுல வானத்துல இருக்க மழை துளி பட்டா அது என்ன செஞ்சிடும், கரைஞ்சு போயிரும். ஆனா அதையே நம்ம நல்லா சுட்டுட்டோம்னு வைங்களேன், அந்த மண் பாத்திரத்துல தண்ணிய வச்சாலும் அந்த பாத்திரமும் கெடாம அப்படியே இருக்கும். அதுல வச்சு நம்ம அந்த பாத்திரத்தை நம்ம புழங்கலாம். அது மாதிரி அறிவே இல்லாத அடியேனுடைய உள்ளம், அதுல இந்த மாதிரி மகளிர் அந்த பெண்ணாசை எல்லாம் வந்து ஏற்பட்டு இடர்படாத வண்ணம் நீ என்னோட உள்ளத்துல புகுந்த பெருமான் எங்க இருக்கின்றார், என்ன அந்த மாதிரி பெண்ணாசையில மாட்டி சிக்கல் படாம வைக்கக்கூடிய சிவபெருமான் எங்க இருக்கிறார்னா இடைமருதுல இருக்கிறார். அறிவிலேனாகிய எனது நெஞ்சம் மயக்கத்தில் படாதபடி புகுந்தார் அப்படின்னு அழகா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இறைவனுடைய திருவுருளை பெற்றவரோட நிலை பெறாதவருடைய நிலைன்னு இரண்டு நிலைகள் இருக்கு. பெற்றவங்க எல்லாம் இப்படி சிந்திப்பாங்க, என் கூட சுவாமி இருக்காரு அதனால என் மனசுல எந்த ஒரு தவறான எண்ணமும் வராது என்று தெளிவாக சொல்லுவார்கள். பிழைப்பனாகிலும் திருவடி பிழையே சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இதைத்தான் சொல்லுவார். இறைவன் திருவருள் கை கூடாம ஏகப்பட்ட விரதம்லாம் இருந்து உடம்ப வருத்தினாலும் அப்படிப்பட்டவர்களுக்கு மயக்கம் ஒரு காலம் நீங்காது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இத நமது சிவஞான சித்தியர்ல நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியார் மிக அழகாக சகலாகம பண்டிதர்லயே அவர் மிக அழகாக சொல்லுகிறார். நாடுகளில் புக்கு உளன்றும் காடுகளில் சரித்தும் நாகமுளை புக்கிருந்தும் தாகமுதல் தவிர்ந்தும் நீடு பல காலங்கள் நித்தராயிருந்தும் நின்மல ஞானத்தை இல்லார் நிகழ்ந்திடுவர் பிறப்பில் ஏடுதரு மலர் குளரார் முளைத்தலைக்கே இடைக்கே எரிவிழியின் படுகடைக்கே கிடந்தும் இறைஞானம் கூடும் அவர் கூடறிய வீடும் கூடி குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதான் சொல்லியாச்சு, முதல்ல நாடுகளில் புக்கு உளன்றும் அப்படின்னா புண்ணிய தேசங்களை தேடி அந்த அதையெல்லாம் தரிசனம் பண்ணி அதுக்கு அடுத்தபடியா புண்ணிய தீர்த்தங்கள்ல எல்லாம் நீராடி அதற்கு அடுத்தபடியா காடுகளில் சரித்துன்னு சொன்னதுனால வனத்துக்கு சென்று காட்டுக்கு போய் அங்க போய் சாகம் மூலம் பலம் தவிர்த்து நம்ம அப்புறம் சுவாமி அப்படிதான் கைலாயத்துக்கு போனாங்க. அந்த தானா உதிரக்கூடிய இலை தானா உதிரக்கூடிய பலம் அப்புறம் சில வேர்கள் அப்படியே அந்த மரங்கள் இதா இருந்ததுன்னா அந்த சில இதில் உள்ள வேர்கள் வந்து உணவுப் பொருளா இருக்கும். அது எதையுமே சில தாவரங்கள்ல அது எதையுமே அவர் எடுக்காம இருந்தார். அது மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க, வனத்துக்கு போய் இதெல்லாம் எடுக்காம இருந்து நாகமுளை புக்கு மலையில இருக்க குகைக்குள்ள போய் ஒரு யோக நிலையில இருந்து தாகம் முதல் தவிர்த்து அந்த யோக பயிற்சியோட வலிமையினால தாகம் பசியெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. நீடு பல காலங்கள் நித்தரா இருந்தும் ரொம்ப காலம் மரணம் இல்லாமல் இருந்து நின்னன ஞானத்தை இல்லார் நிர்மலமாக இறைவன் இறைப்பணி நிற்றல் அந்த மெய்த்தொண்டு செய்யக்கூடிய ஞானம் இல்லாதவர்கள் பிறப்பில் நிகழ்ந்திடுவர், அவங்க பிறவிக்கு வருவாங்க. ஏடுதரு மலர் குளலார் முளைத்தலைக்கே இடைக்கே எரிபடு விழியின் கடைக்கே கிடந்ததான் மங்கையோட பெண்ணாசையினால அவங்க வந்து என்ன செய்ய அந்த பெண்களுடைய அவயவங்களையே பார்த்து பார்த்து அவங்களுக்கு அவங்க இப்படியே இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் இறைஞானம் கூடும் அவர் அரண்பணி நிற்றலாகிய ஞானத்தை பெற்றோர்க்கு கூட அரிய வீடும் கூடி குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருப்பர். பெறுதற்கரிய வீட்டினை தலை கூடி சிவபெருமானுடைய அந்த குஞ்சித பாதத்தை வணங்கி அதுல அடங்கி நிற்பார்கள் அப்படிங்கிறது நமக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கோம். ஆக இங்கனம் அவர் நமக்கு உரைத்த சில கருத்துக்களை எல்லாம் நம்ம அதுல பார்த்தோம். இப்போது நம்ம அதே பதிகத்துல மீண்டும் இன்னும் ஒரு பாடல்ல எட்டாவது பாடல் அதுல சொல்றாரு, வையவாம் பெற்றம் பெற்றம் ஏருடையார் மாதவர் காதல் வைத்தென்னை வையவாம் செந்திப்பட்ட இட்டிகை போல் விழுமியோன் முன்பு பின்பு எங்கோ நொய்யவாறென்ன வந்துள் வீட்டிருந்த நூறு நூறாயிர கோடி மையவாம் கண்டத்து அண்டவானவர்கோன் மறுவிடம் திருவிடை மருதே அப்படின்னு சொல்றார். வைக்கோல விரும்புகின்ற காளைய வாகனமா வைத்திருக்கின்றார். அதன் மீது வரக்கூடிய ரொம்ப அழகான சிவபெருமான் அடியேனை நல்ல அடியாரோட அன்புல நிற்க செய்தார். இந்த தீயிடை வைக்கப்பட்ட செங்கல் எப்படி வெந்த பின் உரம் கொண்டு, முதல்ல அது களிமண்ணா இருக்கும் போது எப்படி இருக்கும்னு பாருங்க, அதே சுட்ட உடனே எவ்வளவு உரம் கொண்டு உறுதியா இருக்குன்னு பாருங்க. அந்த மாதிரி பாசத்தால் கட்டுண்டு எளியவனா நின்ற என்ன ஞானத்தால் திண்ணியனாகும்படி செய்தார். இதுதான் இவர் வழிபடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன். அப்படி செய்து என்னோட உள்ளத்துல அவர் எழுந்தருளி இருக்கின்றார் அப்படின்னு, மிக அது எப்படி இருக்க எளிமையாக எழுந்தருளி இருக்கின்றார் அப்படின்னு மிக அழகாக அதுல சொல்லி, அவர் என் உள்ளத்துல வீட்டிருந்தது முன்புன்னு சொல்லுவனா பின்புன்னு சொல்லுவனா, எப்ப வந்தாரு என் மனசுக்குள்ளேன்னு கேட்டுட்டு அதுக்கு எது விடைனா, அதுக்கு காலம்லாம் சொல்ல முடியாது, எப்போதும் இறைவன் நம்மோடுதான் இருக்கின்றார் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அப்ப இந்த பாடல்ல இன்னொரு கருத்து நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அடியவர்களுக்கு ஏவல் செய்யணும், அப்படி ஏவல் செய்தால் அஞ்ஞானம் நுழைவதற்கு வாயிலே இருக்காது. நம்ம கிட்ட எப்போதும் அடியார் பணி செய்து கொண்டே இருந்தால் நம்ம கிட்ட அஞ்ஞானம் இருக்காது என்று மிக அழகாக நமக்கு தெளிவாக எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: வாழ்த்து பாடல் ராகம் மத்தியமாவதி தாளம் ஆதி.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
3: நாட்டியத்தான் பதிகை 15 பண் தக்கரா.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை, தலைப்பு ஒன்னி திலநகையாய். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அடுத்த திருப்பாடல் ஒன்னி திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ, வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம், அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்று உருக யாம் மாட்டோம், நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய். ஒன் நித்தில நகையாய் முத்தன்ன வெண்ணகையாயின்னு முந்தைய பாடல்ல அழைத்தாள் அல்லவா, அதே மாதிரியான ஒரு அழைப்பு தான் இதுவும். நித்திலம் என்றாலும் முத்துதான். ஒள் நித்திலம் சேர்த்து எழுதும்போது ஒன்னித்திலம்னு ஆகுது. ஒள் நித்திலம் ஒளி பொருந்திய முத்து. நகையாய் பற்களை உடையவளே, ஒளி பொருந்திய முத்து போன்ற பற்களை உடையவளே. இன்னம் புலர்ந்தின்றோ, உனக்கு இன்னமா விடியவில்லை, இன்னமா உனக்கு விடியவில்லை. உடனடியே அவ பதில் கொடுக்கிறான். போன பாடலையாவது அத்தன் ஆனந்த நமுதன் கல்லூர் சித்திக்க பேசுவாய் வந்துன் கடைதிரவாய் சொல்லி முடிக்கிற வரைக்கும் காத்திருந்தா. இப்போ உடனே இன்னம் புலர்ந்தின்றோன உடனே உடனே உள்ளே இருந்து மறுமொழி வருது. என்னமோ நான் தான் எழுந்து வராதபடி பேசுறீங்க. வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, அழகிய கிளி போலும் மொழி பேசக்கூடிய நம்முடைய தோழிகள் எல்லாரும் வந்து விட்டார்களோ, என்னமோ நான் தான் வரா இன்னும் எழுந்து வராதபடி பேசுறீங்களே. எல்லாரும் வந்திருக்க மாட்டா எனக்கு தெரியும். ஏதோ வந்தமா கூப்பிட்டமான்னு இல்லாம இன்னும் விடியலையா, இன்னும் உறங்குறியான்லாம் கேள்வி பேசுறீங்களே. இன்னும் வராதவா எத்தனை பேர் இருப்பா அப்படின்னு சொல்லி இல்லையா. ஒரு ஆசிரியர் வகுப்புல மாணவனை பேசாம என்னடா பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, நான் மட்டுமா சார் பேசுறேன்மா உடனே இல்லையா. என்ன பாருங்க, அவன் எனக்கு மேல கத்திக்கிட்டு இருக்கிறான், நீங்க எதுக்கு எடுத்தாலும் என்னதான் கேட்பீங்க அம்மா. அத மாதிரி எல்லாருக்கும் ஒரு குறையை சொன்னால் நம்ம வேற எல்லாரும் ஓகேனா அப்படின்னு கேக்குற மாதிரி. என்ன வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ அப்படின்னா உடனே சொல்ற எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம். எண்ணிக்கொடு, எண்ணிக்கொண்டு, கொண்டு என்பது கொடு என்று இருக்கின்றது. எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுவோம். அப்ப நாங்க எண்ணி பார்த்து உள்ளபடி சொல்றோமா உனக்கு எல்லாரும் வந்தாரோன்னு கேக்குறேன். நம்ம தோழிகள் எத்தனை பேருன்னு தெரியும், அதுல எத்தனை பேர் வந்திருக்காங்க எண்ணி பார்த்து சொல்றேன் இல்லையா. அப்பந்தான் நினைக்கிறான் இப்படி இவங்க ஏதாவது எண்ணிக்கிட்டு இருக்கட்டும், அந்த நேரத்துக்கு நம்ம ஒரு குட்டி தூக்கம் போட்டுக்கிடுவோம்னு நினைக்கிறா போலுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. நாங்க எண்ணி தொகை கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்ன நீ கண்ணை தூயின்று காலத்தை அவமே போக்காதே. அவம் வீணாக தவத்தில் ஈடுபட வேண்டிய நேரத்தை வீணாக போக்குது. தவத்திற்கு நேர் மாறானது அவம். உலகத்தின் மீது பற்று வைத்து அந்த உலக வாழ்க்கையே உறுதியாக கொண்டு அதற்கு மேல திருவடி பேரெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மனப்பான்மையோடு செய்யப்படும் செயல்கள் எல்லாம் அவம்தான். யாரு தவம் செய்யறாங்களோ அவன் தான் தங்களுக்குரிய வேலையை செய்யறவனா இல்லையா. நான் தூத்துக்குடி ஐயாலாம் அழைச்சி தூத்துக்குடி வந்திருக்கிறேன்னா இங்க வந்த வேலை எது, இங்க திருவம்பாவை சிந்தனை இதை செய்யணும் இல்லையா. இதை செய்யாம என்ன வாரம் வாரம் மடத்துக்கு வரணும் வாரம் வாரம் சொல்லிட்டு அங்க போய் அவளை பார்க்கணும், இங்க போய் இவரை பார்க்கணும்னு இங்க டவுனு சுத்திக்கிட்டு இருந்தேன் வைங்க. அப்ப நான் என்ன செய்யறேன்னு அர்த்தம், அவத்தை செய்யறேன்னு அர்த்தம், அவத்தை பெருக்குகின்றேன். இங்க வந்தது ஐயா இங்க வந்து தவத்தை பெருக்கணும், ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க என்று அழைத்திருக்க அழைப்பை ஏற்று இங்க வந்து நான் இதை விட்டு போட்டு வேற ஏதாவது செஞ்சோம்னா இல்லையா, அது நான் வந்து தவத்திற்கு மாறாக அவத்தினை பெருக்கி கொண்டிருக்கிறேன். ஆயிரம் இங்க வந்து நான் இதை சிந்திச்சாதான் இங்க வந்த வேலையை நான் பாக்குறேன்னு அர்த்தம். அது மாதிரி உலகத்துல எல்லாரும் வந்திருக்கிறோம், உலகத்துக்கு வந்திருக்கிறோம். கேவல நிலையிலிருந்து எம்பெருமான அருளால பிறக்கரிய மானிட பிறவியை பெற்று வந்திருக்கிறோம். வந்த நாம நமக்குரிய வேலையை எப்ப செய்யறோம்னா எப்ப வழிபாட்டை செய்கிறோமோ, வழிபாடுதான் தவம், எப்ப வழிபாடாகிய தவத்தை செய்கிறோமோ அப்பந்தான் நமக்குரிய கடமையை செய்கிறோம் அர்த்தமா. தவம் செய்வார் தங்கருமம் செய்வார். சிலர் வந்து வள்ளுவர் எல்லாம் வந்து பொது நோக்கு உடையவர், அவர் இறை வழிபாடெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு இவங்களா ஒரு கற்பனையை வச்சுக்கிட்டு தவன் செய்வார் தங்கருமன் செய்வார்னா, தங்கருமன் செய்வார் தவன் செய்வார் அப்படி வச்சுக்கோங்க ஐயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்குல்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒவ்வொரு உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, அது மாதிரி குடும்ப பொறுப்புல இருக்கிறாங்க. அலுவலகத்தில் அந்த ஆபீஸ் வேலையை ஒழுங்காக பார்க்கணும், வீட்டுக்கு வந்தா குடும்ப பொறுப்போட நடந்துக்கணும். அவ்வளவுதான், அதையும் அதைத்தாயா தவம்னு சொல்றாரு வள்ளுவர். வேற இறை வழிபாட்டெல்லாம் ஒன்றும் சொல்லலை. தங்கருமன் செய்வார் தவன் செய்வார், எவ்வளவு சிறப்பான விளக்கம் பார்த்தீங்களா. ஆனா வள்ளுவர் அந்த பகுதியோட நிறுத்தலை, இன்னும் கொஞ்சம் சொல்லி வச்சார். இப்படி ஏதாவது புரட்டி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி வச்சார். என்ன சொல்லி வச்சார், மற்றெல்லாம் அவன் செய்வார் ஆசையுட்பட்டுனர். அதாவது உலக ஆசையில் பட்டு அந்த உலக ஆசையை நிறைவேற்றுவதற்கே பொழுதை போக்கிக் கொண்டிருப்பவர்கள்லாம் அவத்தை செய்கின்றார்கள், வீண் வேலை செய்கின்றார்கள் சொல்லியிருக்கிறார். ஆக இந்நிலை வழிபாடு என்பது ஒன்று இல்லை என்று சொன்னால் எல்லாம் அலுவலக கடமை செய்ய வேண்டியதான், குடும்ப பொறுப்பு செய்ய வேண்டிதான். ஆனா இதெல்லாம் செய்வதற்கு வாய்ப்பா ஒரு பிறவியை யார் கொடுத்தார் இல்லையா? அது குடும்பத்தினர்களோ அல்லது அலுவலக மேலதிகாரோ கொடுக்கல, அலுவலகத்தில் உள்ள மேலதிகாரிகளோ அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களோ கொடுக்கல. அந்த இதெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்தவன் பெருமான். அப்ப அவனை நினைச்சு அவனை வழிபடணும் இல்லையா? மேலும் இந்த கடமைகளுக்கு இடையூறு வராமல் இருக்கின்றவர்களுக்கும் வழிபடணும், எப்படி பார்த்தாலும் சரி இல்லையா? அதனால அந்த வழிபாட்டை செய்யாமல் மற்றவற்றையெல்லாம் செய்தால் அது அவன் செய்தல் தான். அதான் முதல்லயே கடவுள் வாழ்த்துன்னு ஒரு அதிகாரம் சொல்லிட்டு தானே இங்க தவம்னு அதிகாரம் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே ஒரு குரல்ல ஒரு தொடர் மட்டும் வைத்துக்கொண்டு நாம அப்படி புரட்ட முடியாது. ஆகவே எவர் தவம் செய்கின்றார்களோ அவர்கள் தான் தம்முடைய கடமையை செய்பவர்கள் இல்லையா? ஆகையினாலே அதற்கு மாறானதெல்லாம் அவன் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே என்று சொல்லிவிட்டு அவளுக்கு எல்லாரும் வந்துட்டாங்களான்னு எண்ணி எல்லாரும் வந்துட்டாங்களா தெரியணுங்கிறாள். சரி எண்ணுவோம் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு என்ன முற்படுகின்றாள். ஆனா ஈசன்பால் முதிர்ந்த அன்பினாலே உள்ளம் உருகி என்ன சிந்தனைகள் அங்கே எண்ணி சொல்வதற்கும் சிந்தனை செல்லாமல் உள்ளம் அசைவற்று நிற்க, ஏன்னா எம்பெருமானை பாடிக்கொண்டே வந்ததனால இடையில எதோ இவளை எழுப்பதற்காக இவரிடம் பேச்சு கொடுத்தார்கள் அவ்வளவுதான் இல்லையா? அவளும் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து பாடணுங்கிறது தான் பேச்சு கொடுத்ததன் நோக்கம். ஆக எம்பெருமான் திருவடி சிந்தனையிலேயே இருக்கின்றார்கள், அதனால் அவளுக்கு எண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் ஈடுபட முடியல பாருங்க. அதாவது தொடர்ந்து அந்த இறை சிந்தனையிலே இருந்தால் என்ன மற்றதில் ஈடுபட முடியல, இது எவ்வளவு உயர்ந்த நிலை பாருங்க. அப்போ ஒரேடியா இறை பக்தின்னு இருந்தால் நம்மளால மற்ற வேலையிலே ஈடுபட முடியாதோ அப்படின்னு பயந்துடுறோம். அப்படி இல்லை, உலகத்தில் எந்த வேலையில ஈடுபடுறோமோ அப்போ அந்த ஒரு வேலையை தவிர மற்றதில் ஈடுபடாமல் இருந்தால் தானே அந்த வேலையை வெற்றிகரமாக செய்ய முடியும். இது எல்லா துறையினருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தானே இல்லையா? அலுவலக வேலைன்னு இருக்கும்போது அப்போ வீட்டை நினைக்க முடியாது, அப்போ அந்த வேலையிலே தான் கண்ணும் கருத்துமா இருக்கணும், அப்போ தான் அந்த வேலையை வெற்றிகரமாக செய்ய முடியும். இது மாதிரி வீட்டு பொறுப்புகளை கவனிக்கும் போது நேற்று ஆஃபீஸில் அந்த வேலை அப்படி பெண்டிங் நினைக்குதே அவர்கிட்ட ஃபோன் பண்ணுமா இவர்கிட்ட ஃபோன் இதே நினைச்சுக்கிட்டு இருந்தா வீட்டு வேலையை கொட்ட விட்டுருவோம். எப்போ எந்த வேலையில ஈடுபடுறோமோ அப்போ முழுமையா சிந்தனையும் செயலையும் அந்த வேலைக்கு அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறதான எல்லாருக்கும் உடன்பாடு. அது மாதிரி வழிபாடுன்னு எப்போ செய்கின்றோமோ அப்போது நம்முடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாம் வழிபாட்டில் நினைத்திருக்க வேண்டும். வழிபாட்டுக்கு மட்டும் இது பொருந்தாதா இல்லையா? ஆனால் வழிபாடு என்ற ஒன்றை தவிர மற்ற எல்லா நேரத்திலையும் வழிபாட்டுக்குன்னு ஒதுக்கின அந்த கொஞ்ச நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரங்களையும் உலகியல் சிந்தனைகளுக்குள்ளேயே நம்மை ஆட்படுத்திக் கொள்வதனால அந்த கொஞ்ச நேரம் வழிபாடுன்னு வரும்போது உள்ளம் நிலைத்து நிற்பது என்பது அரிய செயலாகி விடுகின்றது. ஆனா இந்த பெண்ணடியார்களுக்கு அதுதான் எளிய செயலா இருக்குது. வழிபாடு நேரத்தில் வேறொரு செயலை செய்வதுதான் அரிதாக இருக்கிறது. பெரிய செயல் ஒண்ணும் இல்லை, கூட வந்தவர்கள் எத்தனைன்னு என்ன முயல்கின்றால் அதுவே முடியல. எப்பேற்பட்ட நிலை பாருங்க, அதுவே முடியல. ஏன் முடியல என்பதை தெள்ள தெளிவாக சொல்லிவிடுகின்றான். தெள்ள தெளிவாக ஏன் என்ன சொல்ல முடியல, என்ன கணக்கு தெரியாத அவர்களுக்கு ஏன் என்ன முடியல, ஏன் என்ன முடியலன்னா பாடிக்கொண்டிருந்ததுனால என்ன ஓஹோ பாடி இசையில லயிச்சுட்டாங்களோ அப்படின்னா அப்படி அல்ல. யார் மீது பாடினார்கள், அந்த பாடப்பட்ட பொருள் எந்த பொருளை பாடினார்கள், விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத வெளுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி பாடினார்களா? சரி பாடுறதுனால என்ன விளைவு ஏற்பட்டது, கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்று உருக இல்லையா? பாடினதுனால உள்ளம் கசிந்தது நின்று. பண்டிதமணி அவர்கள் உள்ளம் நின்று என்று கூட்டுகின்றார்கள். உள்ளம் நின்று என்றால் சலனமற்று நின்று, உள்ளம் அந்த சிவசிந்தனையில் நிலை பெற்று விட்டது. அதான் வேறொரு செயலில் ஈடுபட முடியல, எண்ணுதல் என்பதை செய்ய முடியல. எத்தனை பேர் வந்தா ஒன்னு ரெண்டு மூணு எண்ண முடியல. என்ன உள்ள அந்த சிந்தனையில திருவடி சிந்தனையில நிலை பெற்று விட்டது. உள்ளம் நின்று என்று கூட்டுகின்றார்கள் அருமையாக. உள்ளம் நின்று உள் நெக்கு உருக இல்லையா, உள்ளே அந்த மனமானது நெகிழ்ந்து உருகுகின்றது. சிவசிந்தனையில நிலை பெற்று விட்டதுனால இந்த உள்ளம் நெகிழ்ந்து உருகுகின்றது. அப்படி உருகிக் கொண்டிருக்கின்ற எங்களால் என்ன என்ன பண்ண முடியவில்லை, எண்ணி சொல்ல முடியவில்லை. இப்ப என்ன மாதிரி சாதாரண ஆளுக்கு எப்ப வரும்னா, ஒரு உலகியல் மகிழ்ச்சி, நான் எதிர்பார்த்ததை விட பெரிய ஒரு இன்பம் எனக்கு கிடைச்சிட்டுது, என் எதிர்பார்ப்பெல்லாம் தாண்டி எனக்கு இன்பம் கிடைச்சிடுதுன்னா அந்த மகிழ்ச்சியில திளைக்கும் போது சின்ன சின்ன வேலைகளை கூட செய்ய மாட்டேன் இல்லையா. அந்த புத்தகம் இருக்கு பாரு மேஜையில, அதை எடு அப்படின்னு யாரும் கேட்டா கூட சரியா ஒத்து கவனிக்க மாட்டேன் இல்லையா. எங்க புத்தகம் இருக்கு அதெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என்னோட மகிழ்ச்சியில திளைச்சிக்கிட்டு இருப்பேன். அல்லது நான் எதிர்பார்த்தது நடக்கல, பெரிய ஒரு ஏமாற்றம் எனக்கு கிடைச்சு போச்சு, பெரிய ஏமாற்றம் கிடைச்சு போச்சுன்னா அந்த ஏமாற்றத்திலேயே அமிழ்ந்து கிடப்பேன். அப்போ ஒரு சின்ன வேலை நீங்க சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன் இல்லையா. அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்களா, நான் சொன்னேன், அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணீங்களா, விவரம் கேட்டீங்களா அப்படின்னா எங்கையா ஒன்றும் மனசே சரியில்லை, ஃபுல்லாக மூட் அவுட்டு, என்னத்தை ஃபோன் பண்ண போங்க அப்படின்ட்டுருவேன். இந்த மாதிரி ஃபோன் பண்ணது சின்ன வேலை தான், அந்த சின்ன வேலை ஏன் செய்ய முடியலன்னா நான் வேற சில விஷயங்களில் பற்று வைத்துக் கொண்டு, அந்த பற்று நிறைவேறிய பட்சத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் நிறைவேறாத பட்சத்தில் மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் இவற்றில் நான் அழுந்தி இப்படி வினைப்போகங்களிலேயே உழன்று கொண்டிருப்பதனாலே அதனால சின்ன சின்ன செயல்களை கூட செய்ய முடியாம இருக்கிறேன். எனக்கு உள்ள வேலைகள்லையும் அளப்பறைகள்லையும் நீங்க இங்க வேற போட்டு அதை செய்ய செய்யுங்கிறீங்க, அவங்க சின்ன சின்னதான் சொல்லியிருப்பாங்க, நீங்க வேற அதை செய்ய செய்யுங்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனா இப்படி சின்ன சின்ன செயல்களை கூட செய்ய முடியாமல் இருப்பதும் மிக மிக போற்றத்தக்கதாகிறது. எப்போ எம்பெருமானை நினைத்து அந்த நினைவிலே உள்ளம் நிலை பெற்று அவனை பாடி அதை பாடியதனால உள்ளம் அந்த திருவடியிலே நிலை பெற்று அது நெகிழ்ந்து கசிந்து உருகி அதன் காரணமாக மற்ற வேலைகளை செய்ய முடியாமல் இருக்கின்ற நிலை இருக்கிறதே அது மிகப்பெரிய நிலை. உள்நக்கு நின்று உருக யாம் மாட்டோம், எங்களால் முடியாம போயிட்டுது. அதனால எண்ணி சொல்ல முடியவில்லை. மாட்டோம்னா முடியவில்லைன்னு அர்த்தம், செய்ய மாட்டோம்னு மறுக்கிறது இல்லை இல்லையா. வி ஆர் அனேபிள் டு டூ தட் அப்படிங்கிறங்களை முடியல, முடியாத நிலைக்கு இருக்கிறோம். ஏன்னா ஒரு வேலை ஒரு செயல்ல எங்களை நாங்கள் முழுமையாக அர்ப்பணிச்சிட்டோம், பாடி கசிந்து உருகுவதில் நாங்கள் எங்களை அர்ப்பணிச்சிட்டோம். ஆகவே எம்பெருமான பாடுதுன்னா அது உள்ளம் கசிய வேண்டும், உருக வேண்டும், அந்த திருவடியில் சிந்தனையிலேயே நிலை பெற வேண்டும். அதனால முடியாமல் போய்விட்டோம். நீயே வந்து எண்ணி, ஆனால் உன்னால் வந்து என்ன முடியும், என்ன நீ அந்த திருவடி சிந்தனையில இல்லை, நீ சகஜமான நிலையில் இருக்கிற, நீயே வந்து எண்ணு. குறையில் இல்லையா, எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு, நான் அவ வரல இவா வரலன்னு தெரிஞ்சா தூயில் கோயில் தூங்கிக்கோ, இவ்வளவுதானே. அதுதானே உன்னோட விவாதம், உன்னோட வாக்குவாதம் அதுதானே இல்லையா. எல்லாரும் வந்தாலும் நான் என்ன சொல்லலாம் அப்படிங்கிற, நீ வந்து எண்ணிப்பாரு, எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா நீ போய் தூங்கிக்கோப்பா, எங்களால் எண்ணி சொல்லக்கூட முடியல அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு எப்படி இருக்கும், ஆகா இப்படிப்பட்ட நிலையில அவர்கள் இருக்கிறார்கள், நாமளும் இன்னும் விழித்து எழுந்து எழுந்த நிலையில கூட இல்லை, அறத்தூக்கத்துல ஏதோ பேசிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பெரிய உறுத்தலாகி விடும் அல்லவா. ஆகவே அவளுக்கு உறுத்தணுங்கிறதுக்காக மட்டுமில்ல, இவர்களுடைய நிலைப்பாடே அதுதான். விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் நின்று உள்நெக்கு உருக யாம் மாட்டோம், நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோர் எம்பாவாய் என்று சொல்கின்றாள். விண்ணுக்கு ஒரு மருந்தை என்று சொல்லும் போது விண் என்பது ஆகுபெயராக விண்ணுலகத்தில் உள்ள தேவர்களை குறிக்கின்றது. விண்ணோர்களுக்கெல்லாம் மருந்தாக இருக்கின்ற ஆலகால விடமானது அவர்களை அழிக்க முற்பட்ட போது அந்த விடத்திலிருந்து காத்த மருந்து எம்பெருமான் அல்லவா இல்லையா. அங்கு அமுதமும் தான் தோண்டி இருக்கு, நினைச்சு பார்க்கணும். என்ன ஆலகால விடம் மட்டுமா தோண்டுச்சு, அமுதமும் சேர்ந்து தானே தோண்டி இருக்குது, அமுதத்தோடு விடமும் வந்து விட்டது. ஆனா அப்ப நினைச்சு பார்க்கணும், அமுதம் அமுதம்னு அதை கொண்டாடுறோமே, அந்த அமுதத்தினால ஆலகால விடத்தின் ஆற்றலை ஒடுக்க முடிஞ்சதா, முடியலையே. ஆலகால விடத்தின் ஆற்றலை யாரால ஒடுக்க முடிஞ்சது, பெருமான் ஒருத்தரால், மற்ற எல்லா தேவர்களும் இருக்கின்றார்கள். இன்று உலகிலே எத்தனையோ மக்களால் வழிபடக்கூடிய எத்தனையோ தெய்வங்கள்லாம் அங்க இருந்தார்கள், எல்லாரும் பிரசன்ட் தான் இல்லையா. அவர் இல்லைங்க, அவர் மட்டும் இருந்தாலும் இங்க அவர் ஒரு கை பார்த்திருப்பாரு ஆலகால விடத்தை அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் வழி இல்லை, எல்லாரும் இருந்தாங்க. யாரால ஒடுக்க முடிஞ்சது, எம்பெருமானால மட்டும்தான் ஒடுக்க முடிஞ்சது. அந்த அமுதத்துக்காக தானே இவ்வளவு முயற்சி பண்ணாங்க, அந்த அமுதத்தால அந்த செயலை செய்ய முடியவில்லை, ஆலகல விடத்தை ஒடுக்க முடியவில்லை. அமுதம் நல்வினை பயன், ஆழகளவிடம் தீவினை பயன் என்று கொள்ளலாம். நல்வினை பயன் நமக்கு இன்பத்தை தரும், இன்பமாக வரும். ஆனா தீவினை பயனை தடுக்கும் ஆற்றல் நல்வினை பயன் கிடையாது. தீவினை பயனை தடுக்கும் ஆற்றல் இது கொண்டு சிவபுண்ணியத்துக்கு தான் உண்டு. சிவபெருமான் தான் அங்க ஒடுக்கியிருக்கிறாரு. தேவர்கள் எல்லாம் அந்த அமுதத்தை உண்டார்கள் இல்லையா, அதனால் அவர்கள் ஆயுள் நீட்டிக்கப்பட்டது அவ்வளவுதான். மற்றபடி என்ன நிலையா இருப்பார்களா? பேரொழி காலம் மகாசங்கர காலத்துல எல்லாரும் ஒடுங்க வேண்டியதுதான். அதுவரை அவர்கள் நல்ல இளமையோட மகிழ்ச்சியோட இருக்கலாம். என்ன அவ்வளவுதானே ஒழிய அந்த நிலை பேறு என்பதென்ற ஒன்றை நிரந்தரமான ஒரு நிலை பேறு என்பதை அதனால தர முடியாது. ஆனா அந்த அமுதம் அவர்கள் உண்டு, அவர்கள் நீண்ட காலம் வாழ்வதற்கு வழி செய்யும் வகையிலே பெருமான் நஞ்சை ஏற்றாரே, கண்டத்திலே கரையை காட்டி அருளினாரே, அந்த திருநீல கண்டத்திலேயே ஆழ்ந்து ஆழ்ந்து ஆழ்ந்து என்றும் அழியாத பெருவாழ்வு பெற்றார் நம்முடைய நாயனார். தேவர்கள் அமுதம் உண்டு போகங்களில் ஆழ்ந்து என்ன ஊழிக்காலம் வரை ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போனார்கள் அவ்வளவுதான். ஆனா அந்த ஆழகால விடத்தை அருந்திய அந்த கண்டத்தினையே நினைத்து நினைத்து இந்த அமுதத்தை பெறுவதற்கு ஏதுவாக பசுபுண்ணியங்களை செய்து தேவலோக வாழ்க்கை நாடாமல் அந்த ஆழகால விடத்தை உண்ட அந்த கரைகண்டத்தையே எண்ணி எண்ணி நம்முடைய திருநீலகண்ட நாயனார் போன்ற எத்தனையோ நாயனார்கள் அருளாளர்கள் எல்லாம் உண்டாய் நஞ்சை உமையோர் பங்கா என்றுள்கி தொண்டாய் திரியும் அடியார் தங்கள் துயரங்கள் அண்டாவண்ணம் அறுப்பானெந்தை ஊர் போலும் வெண்டாமரை மேல் கருவண்டியாள் செய் வெண்காடே என்றார். அந்த திருநீலகண்டத்தையே நினைத்து நினைத்து அழியாத ஒரு நிலைவேற்றினை பெற்றுவிட்டார்கள். தேவர்களுக்கும் மேலான வானோர்க்கும் உயர்ந்த உலகம் பெற்றுவிட்டார்கள். அப்படி விண்ணுக்கு ஒரு மருந்தாக இருக்கின்றார். விண்ணுலகத்துக்கு எப்போ இது மாதிரி ஆழகாலம் விட மாதிரி ஒரு பாதிப்பு வரும்போதோ அல்ல அசுரர்களுடைய கூடிய ஆதிக்கத்தினாலே அழிவு வரும்போதோ இல்லையா, மருந்தாக இருந்து காப்பவன் பெருமான். வேத விழுப்பொருளாக இருக்கிறான். வேதத்தில் எத்தனையோ பொருள்கள் வாழ்த்தப்பெற்றுள்ளன, போற்றப்பெற்றுள்ளன. ஆனால் அந்த பொருள்களெல்லாம் மேன்மையான பொருளாக சொல்லப்பெறுவது சிவபெருமான் தான். வேதத்தில் பல பொருள்கள் போற்றப்பெறுவதனால வேதத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாரையும் தான் போற்றியிருக்காங்க, ஒரு இடத்துல சொன்னது இன்னொரு இடத்துல முரண்படுது என்றெல்லாம் சொல்வார்கள். அப்ப என்னன்னா அதை சரியான முறையிலே நாம தான் புரிந்து கொள்ள வேண்டும். குமரகுரு சுவாமிகள் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். வேதம் குழப்புகிறது என்னன்னா கற்பவருக்கு முதிர்ந்த அறிவு இல்லாமையினாலே அவர் தம்மிடம் ஏற்படும் குழப்பத்தை வேதத்தின் மீது ஏற்றி வேதம் குழப்புகிறதுன்னு சொல்லிடுவான். இல்லையா, வகுப்புல சரியா கவனிக்காத மாணவன் என்ன சொல்லிடுவான், அது கெமிஸ்ட்ரியா, அது ஒரே போரியா, ஒரே ஈக்குவேஷன் எழுதிக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்காரு, அது பாடம் குழப்பம், நடத்துற வாத்தியாரம் அதுக்கு மேல குழப்பம்னு போயிடுவான். ஆனா உண்மையில என்ன, இதுதான் ஒரு குழப்பமான சிந்தனையோடு இருந்து கொண்டிருக்கிறான், அதான் உண்மை. அதை ஒத்துப்பானா, ஒத்துக்க மாட்டான். அத மாதிரி குமரகுரு சுவாமியில அருமையா சொன்னார். என்னன்னா தன்னுடைய மயக்கம் திசை மேல் வைத்து, அதாவது என்னன்னா எந்த தெருவுக்கு எப்படி போகணும் தெரியல, ஊருக்கு புதுசு, ஒரு தெரு நினைச்சு இன்னொரு தெருவிலேயே போயிட்டான், போன உடனே தெரியுமா தெரியாது, அதுல ரொம்ப தூரம் போயிருவான், போன பிறகுதான் நம்ம நினைச்ச இடம் வரலையே அங்க இங்க இங்கன்னு தெரியுவான். ஆனா கேட்ட என்ன சொல்லுவான், திசை மயங்கி விட்டதுமா, திசை மயக்கம்னு அதுக்கு பேர். ஆனா திசை வந்து மயங்கல, இவனுடைய அறிவு தான் மயங்கி இருக்குது. தன்னுடைய மயக்கத்தை திசை மேல ஏற்றி திசை மயங்கியதுன்னு சொல்வது போல தன்னிடம் ஏற்பட்ட குழப்பத்தை வேதத்தின் மேல் ஏற்றி பல மறைகள் குழப்புகின்றன என்று ஒரு சாரார் கூறுவர் என்று அன்றைக்கே குமரகுரு சுவாமிகள் குறிப்பிட்டுள்ளார். தன்னுடைய மயக்கம் திசை மேல் வைத்து சென்னறி பிழைத்தோன் திசை மயங்கின்றன, திசை மயங்கிற்றன, மொழிகுவது ஏய்ப்ப ஏய்ப்ப போல, மொழிகுவது ஏய்ப்ப, முதுக்குறைவின்மையின் நுண்ணறிவு இல்லாததனாலே பழமறை மயங்கிற்றா, பழமறைகள் மயக்குகின்றன சொல்வார்கள் என்று அருமையாக சொல்லியிருக்கின்றார். அன்பர்களே, வேதத்திலே பல பல தேவர்கள் போற்றப்பெற்றாலும் அந்தந்த தேவர்களை போற்றும் போது அவர்களை வேதம் போற்றுகிறது அவ்வளவுதான். சிவபெருமானுடைய திருவருள் வியாபகத்திலே அவர் அருளாலே ஒவ்வொரு பதவியில் இருப்பதனால அது பற்றி போற்றுகின்றது. மேலும் ஒவ்வொருவருடைய பரிபக்குவப்படி ஒவ்வொரு தெய்வம் வரைதான் அவர்கள் சிந்திக்க முடியும், வழிபட முடியும். ஆகவே எல்லா தரப்பு மக்களுக்கும் பயன்படட்டும்னு அவ்வாறு போற்றுகிறது. ஆனா சிவபெருமானை போற்றும் போதுதான் பிற தேவர்களோடு ஒப்பு நோக்கி சிவபெருமானுக்கு உயர்வு கூறி, அப்படி ஒப்பு நோக்கி உயர்வு கூறி போற்றுவது சிவபெருமானை மட்டும்தான். மற்ற எந்த தெய்வத்தையும் அவர் சிவபெருமானுக்கு இணையானவர் என்றோ சிவபெருமானுடைய மேலானவர் என்றோ போற்றவில்லையே, சும்மா போற்றிருக்க உபசாரமா அவ்வளவுதான். ஆனா சிவபெருமானை போற்றும் போது மட்டும் இந்திரர் பிரம்மா திருமால் போன்ற பிற தெய்வங்கள் எல்லாம் பஞ்சபூதங்கள் போல தோன்றி இருந்து ஒடுங்குபவர்கள், தோற்றக்கேடுகளற்ற நிலையான பரம்பொருள் யார் என்றால் ஞானாகாசத்தில் விளங்குகின்ற சம்புவே ஆவான் என்று சிவபெருமானை இப்படி ஒப்பு நோக்கு உயர்வு கூறி பல இடங்களிலே போட்டுகின்றது. பிரம்மம் என்ற அந்த பரம்பொருள் என்ற பொது சொல்லை பலருக்கும் சொல்லியிருக்கலாம். ஆனால் பசுபதி, பசுவர்க்கத்துக்கு தலைவன் என்று பொருள்படும் பசுபதி என்ற திருநாமத்தையோ, யமனை வென்றவன் மிருத்யுஞ்சயன் என்ற திருநாமத்தையோ சிவபெருமான் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் வேதம் வழங்கவில்லை என்பது நான் இங்கே நினைவில் கூறத்தக்கது. ஆகையினாலே வேத விழுப்பொருளாக இருப்பவன் பெருமான் தான். அதனால தான் ஞானசம்பந்த பெருமான் வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாவன் நமச்சிவாயவே என்றார்கள். வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை, இப்படி விண்ணுலகத்தவருக்கு மறந்தா இருக்கிறான், வேதத்தின் விழுப்பொருளா இருக்கிறான். எளியவர்களாகி நாமளும் கண்ணார தரிசிக்கும் பொருட்டு ஆலயங்களிலே திருமேனி கொண்டு எழுந்தோடி இருக்கின்றான். கண்ணுக்கு இனியானை இல்லையா, அதை இப்படி விண்ணுக்கெல்லாம் மருந்தாக இருக்கின்ற பொருள் நமக்காக எளிவந்து கண்ணுக்கு இனியானாக இருக்கின்றானேன்னு அவனுடைய கருணையை நினைஞ்சு உருகும் போது எங்களால் இந்த எண்ணுதலாகிய வேலையை செய்ய முடியல என்று அருமையாக சொல்கின்றார்கள் என்ற அளவிலே இந்த நான்காவது திருப்பாடலை சிந்தித்து
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய.
4: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை பாடல் தலையே நீ வணங்காய், கண்கால் காண்மீன்களோ செவிகால் கேண்மீன்களோ மூக்கே நீ முரலாய் தேடி கண்டுகொண்டேன். பாடியிருப்பவர் ஆவராணி புதுச்சேரி குகானந்தம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமக.

பேசினின் காடும் பீரா தன்னை கண்கள்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த திரு அரிசிக்கரை புத்தூர் திருத்தலத்திற்குரிய திருப்பதிகம் பண் இந்தளம் 9வது திருப்பதிகம் பண் வரிசைகள் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் ஆத்மசுத்தி பன் மோகனம்.

சிக்கன சிவனவன் திரள் தோள் மேல் நேரு நின்றது கண்டனையாயினும் நெக்கிளை காயம் கீறுகின்றிலை கெடுவதுன் பரி.

பணிமயவர்க்கு அடியவர் கெளியானம் களவறுத்து நின்று ஆண்டமை கருத்தினில் கசிந்துணர்ந்திருந்தேயும் உலகருத்துணை நினைந்துளம் பெருக பெருகலன் செய்ததும் இலை நெஞ்சே பலகருத்துடையான் கழல் பணி

உருள்கிலேன் செழுங்கடல் புகுவேனே. வேணில் வேள்கனை கிழித்திட மதி சூடும் அது தன்னை நினையாதே. மண்ணீளாவிய நோக்கியர் படிருடை மத்திடு தயிராகி. தேன் நீளாவிய திருவருள் புரிந்த என் சிவன்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: அந்த யாவையுமாம் அல்லையுமாம்னா யாவையுமாம் என்று இருக்கிறான். என்ன எல்லாமாக இருக்கிறான். எப்போ நாமெல்லாம் இயங்குகின்ற பொழுது, நாமெல்லாம் நம்ம ஓய்வெடுப்பதற்காக தன்பால் ஒருத்தில் ஒடுக்கி கொண்ட பிறகு தான் வேறாக இருக்கும். அவன் ஒடுங்கி இருக்க மாட்டான், ஒடுங்கிய விட்டு தலைவனா இருக்கும் இல்ல. அப்ப யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனே துண்ணிருளே. இங்க பாருங்க, ஜோதி என்கிறார், உடனே இருள் என்கிறார். ஜோதியன்னு சொல்லுங்க, சரி ஒத்துக்கிறோம். இருளன்னு வேற சொல்றீங்களா? என்னன்னு சொன்ன பாருங்க. நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட எங்க நிக்கிறான்? பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. எந்த இடத்துல நிக்கிறான்? நெஞ்சிலே நிக்கிறான். நம்ம நெஞ்சு ஒளியா இருளா? இருள். அந்த இருளோடு இருப்பதனால இவனும் அந்த இருள் என்று சொல்றான். அவன் ஒளி ஒளிதான், ஒளிதான். நீங்க பேட்லைட் கையில இருந்தாலும் கூட நீங்க அதை அடிச்சால வந்து ஒளி வருது. இல்லைன்னா நம்ம கிட்ட பெதில படுக்கையில பக்கத்தில் கிடந்ததுன்னா எல்லாம் இருளுதான். அது இருளுதான். எங்க வச்ச காணா, எங்க வச்ச காணான்னு சுத்த வேண்டியதான். நீங்க அதை எடுத்து அப்படி அடிச்சாதான சாமி வெளிச்சம் வருது. இல்லைன்னா பேட்லைட் அப்படித்தான் இருக்குது, அது இருளா தானே இருக்குது. அப்போ ஆன்மாக்களுக்கு அருள் செய்கின்ற பொழுது ஒளியாய், இல்லாத போது அது இருளாய் இருக்கு. பேட் லைட்டும் இருளா தான் இருக்கு. இருக்கா கிடையாதா? நம்ம எப்படிதானே இருக்குது இல்லவா? என்ன இருக்குது? அதே போல் நீங்க வந்து 1000 வால்ட் பல்பு போட்டிருக்கீங்க, எரியும் போது 1000 வால்ட் இருக்குது. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா என்ன சார் எங்க இருக்குன்னு கதவு தெரியலேங்கும் போது இல்லவா? லைட்டு அதே சங்க தான். அப்ப நமக்கு ஒளி தருகின்ற ஒன்றும் இருளில் வருகின்ற பொழுது ஒளி இல்லாமல் தான் இருக்கிறது. அதுபோல் அவன் இருள் என்று சொல்லுவதை தவிர வேறும் இல்லை. அவன் எல்லாமாய் அல்லவுமாம் சோதியனே துண்ணிருளே. இந்த ஆன்மாக்கள் தன்னுடைய முனைப்பினால் காணுவேன் என்று சொன்ன தோன்றா பெருமையனே. ஏன் பிரம்மனுக்கும் பெருமாளுக்கும் தோன்றல என்று கேட்டா, நான் காண்பேன் என்ற ஒரு செருக்கோடு போச்சு, ஒரு காலத்தில் நடக்காது. காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. நீ காட்டினாதானே நான் காண்பேன், இல்லைன்னா எனக்கு என்ன இருக்குன்னு அதானே காட்சி கொடுத்துருவோம். விஷயம் அவ்வளவுதான். அப்போ ஆண்டவன் அரியவனா எளியவனா என்று கேட்டா, தன்முனிப்பால் காணனிப்பார்க்கெல்லாம் அரியவன், எஞ்சியோருக்கெல்லாம் எளியவன். அவ்வளவுதான். அதனால அவன் அருமையும் எளிமையும். அதனாலதான் அருமையில் எளிய அழகே போற்றி, பின்னால வரப்போகுது போட்டி திருவல்ல. அருமையில் எளிய அழகையே போட்டி. நீ உன்னுடைய நிலைமையை பார்க்கும் போது ரொம்ப அருமைதான், ஆனா ஆன்மாக்கள் உதவும் போது ரொம்ப எளிமையா வந்துடுற. அருமையில் எளிய அழகையே போற்றி என்று பின்னால் வரப்போகுது. அதனாலதான் இங்கேயும் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே. ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானி. பாருங்க, ஆதியுமா இருக்கிறான், அந்தவுமா இருக்கிறான், நடுவுமா இருக்கிறான், அல்லாதவனா இருக்கிறான். நீங்க இதுல கூட படிக்கலாம், திருப்பள்ளிச்சியா, முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்ற அறிவார். அது அந்த பிரிகால 4 மணிக்கு என்பது இந்த பூலா பூபாலத்துல படிச்சாதான் அழகா இருக்கும். இப்ப ஆதியும் அந்தம் நடுவாகி அல்லானே அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படி கேட்டா, அவன் தான் ஆதி அந்தம் இல்லாதவன் சொல்லிட்டீங்கல்ல. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி. இங்க ஆதியும் அந்தம் நடுவாகி அல்லானே இப்படி விட இந்த முரண்பட்ட இடங்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு நல்ல தெளிவா விளங்கணும். கண்டா தெரியா போச்சு அவ்வளவுதானே. எங்கெல்லாம் கொஞ்சம் ஒன்றை கொன்று என்ன ஒரு மாறுபாடு போல தெரிகிறது என்று தெரிவிதம், அது எதனால் அப்படி சொல்லப்படுகிறது தெரிஞ்சுட்டு சரியா போகுது. அந்த மதங்களும் நல்லா வலிமையா தெரிஞ்சுக்கணும். இப்ப அவர் வந்து ஆதியும் அந்தம் நடுவாகி ஆனா அல்லாதான்ங்கிற எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அந்தந்த ஆன்மாக்களும் எத்தனை பிறவியில ஒன்னு கரையிறதோ, சிலது சில பிறவிலேயே கரையிடும், சிலது பல பிறவி எடுத்து கரையிறோம். இந்த பிறவி எடுத்து கரையேறும் போது என்ன சொல்லணும்னு கேட்டா, பெருமான் என்ன உருத்து

இந்த பிறவிதோடு என்னை ஆட்பட வைத்து என் பாசத்தை நீக்கி என்னை வந்து கொண்டு திருவிழா சேர்த்துட்டான். அப்போ எனக்கு அவன் யாருனார், நான் அந்த ஆணவத்தோடு கட்டுண்டு கிடந்த அந்த ஆதியும் அவன் தான். நான் நடுவில் இந்த பிறவி எடுத்து சீப்டேனே இந்த காலத்திலே அவன் தான். எல்லாம் கடந்து இன்னைக்கு இன்பமா இருக்கிறனே ஆண்டவனோட இந்த முடிவும் அவன் தான். இப்ப இந்த ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் ஆதி எது ஆணவத்தோடு இருந்தது, நடுவது இந்த மாதிரி பிறவி எடுத்து அந்த போக்குறது, முடிவது ஆண்டவனை அடைவது. தன்னளவுல ஆதி அந்தம் நடுவு இருக்குதே, அத்தனைக்கு யாரு காரணம்? ஆண்டவன் இருக்கிறான். எனவே ஆதியும் அந்தமும் நடுவாகி அல்ல நீ, அந்த நடுவாகி இருக்கிறான் அல்லானிங்கிறது அவனுக்கு ஒண்ணு ஆதி அந்தம் இல்ல. இவனுக்கு இப்ப இங்க நம்ம சொல்றான் பையன், என்னடா ஏ நீ எப்படா படிச்ச என்னாரு, நான் 70ல போய் சேர்ந்தப்பா, 75ல கரையர்னு. நான் போன போது அவரு தான் பிரின்சிபல், நடுப்புற பிஏ முடிச்சுட்டு எம்ஏ வந்த போது அவர் தான், கடைசியா எம்ஏ டிகிரி வாங்கிட்டு வந்த போது கடைசியா அவர் தான். எனவே அந்த பையனை பொறுத்த வரைக்கும் 70 to 75 இது ஆதி அந்த நடுவான். ஆனா அந்த பிரின்சிபால் 50ல இருந்து 80 வரைக்கும் இருந்திருக்கிறான். அப்போ இவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா ஆதி மந்தமும் நடுவும் 70 to 75. இன்னொருத்தர கேட்டோம்னா 75 to 80, இன்னொருத்தன 50 to 55. அப்ப அந்தந்த பையனும் தன்னுடைய முதல் நடு இறுதி இவர் சொன்னாலும் கூட அவனுடைய ஆட்சி அவன் நீட்டதில்லை. இந்த வெறும் கேவலம் ஒரு 30 நிமிஷம் பிரின்சிபாலுக்கு இந்த மாதிரி இருந்தா, ஆமா நீண்ட ஆதி மந்தம் இல்லா அரும்பெருஞ்சோதிக்கு இப்ப நாம் பொழுகிற ஆன்மாவுக்கு இப்ப நடுவாகி இருக்கிறான்னு அர்த்தம். ஆதி எந்த விட்டுட்டோம், ஏன்னா ஆணவமலத்தோடு தரமே இப்ப உணர்ந்துருக்கான், இன்னுமே இறுதியா வரணும். வந்த அன்னைக்கு என்ன சொல்லுவோம், ஆதியும் அந்தமும் நடுவாகி, இப்படி என் இறந்த உயிர்களுக்கு இருக்கிறோம், ஆனா அவனுக்கு ஆதி உண்டோ அந்தம் உண்டோ உண்டு கிடையாது. அதான் இல்ல நீ ரொம்ப அருமையா அதெல்லாம் சொல்லியிருக்காரு. எங்க இருக்குது விட்டுட்டு, ஆதியனி அந்தம் நடுவாகி அல்லானி இல்ல ஆதியனி. ஆனா இந்த உயிருடைய வாழ்க்கை அமைப்பு இருக்குதே, இதற்கு அவன் தொடங்கி வைத்தவன் அவன் தான், தொடக்கி வைத்தவன் அவன் தான். இல்லைன்னா இந்த ஆன்மா இந்த மாதிரி கரையறிக்க முடியாது அல்லவா. அதான் நம்ம என்ன சொல்றோம், நீங்க சிவதானம் படிச்சிருப்பீங்க, கேவலம் சகலம் சுத்தம் என்று மூன்று இல்லை. கேவல நிலையில இருந்தோம், அடுத்தது சகல நிலையில இருக்கிறோம், இப்போ இனி சுத்த நிலை போகணும். கேவலம் ஆணவம் வேறு இந்த உயிர் வேறு இல்லாது அப்படியே கிடக்கிறது இருக்குது, அது கேவல நிலை. சகல நிலைங்கிறது அந்த ஆணவத்தை நீக்கிறதுக்கு இந்த மாதிரி பிறவி கொடுத்து கைகாலெல்லாம் கொடுத்து நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சு ஆண்டவனை வணங்கணும் அப்பதான் போகும் என்றெல்லாம் சொல்லி உணர்ந்து இப்ப செய்து கொண்டிருக்கிறமே இது சகல நிலை. இது மாதிரி செய்து செய்து செய்து இந்த உயிரானது பக்குவப்பட்டு ஆண்டவன் அடைஞ்சிட்டதுன்னா அதுக்கு என்ன பேரு, சுத்த நிலைன்னு பேரு. அப்ப கேவலம் சகலம் சுத்தம் இதெல்லாம் தாய்மான ரொம்ப அருமையா விளக்கிறார். காரிட்ட ஆணவ கருவறையில் கட்டுண்டு கண்ணிலா கிழவி போல் கட்டுண்டிருந்த எனை, ஒரே இருட்டரை அதுல ஒரு சின்ன குழந்தை, அதுக்கும் கண்ணு தெரியாது, அந்த குழந்தை மாதிரி கிடந்தேன் எப்போ ஆணவத்தோடு இருந்த போது. இப்ப பொய் என்று பேசு மெய் உடல் காட்டி, இது பொய் தான் ஆனா அது மெய்யின்னு பேர் இருக்கு உடம்புக்கு, பக்கா பொய் இது ஆனாலும் என்ன தெரியுமா, பக்கா மெய் இருக்குது, அதெல்லாம் இது மெய்யா இருக்குது. நல்ல அருமையா பேசு பாழ் உடலை பாடுகின்றது, உடலை ஒரு கட்டி அண்ணன் அப்பா அம்மா எல்லாம் கூட்டு கொடுத்து எல்லாம் செய்து மனைவி மக்கள்லாம் கொடுத்து இதெல்லாம் போட்டு கசை கசைக்கு பிழிஞ்சி இது மாதிரி எல்லாம் அந்த பிறவி எடுத்த பிறகு எங்க இருக்கேன், சீரிட்ட முத்தி முதலான அன்னையே சித்தாந்த முத்தி முதலே சிறகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியே என்னவா, சின்மயா ஆனந்த குருவே. கேவலம் சகலம் சுத்தத்தை ரொம்ப அருமையா ஒரே பாட்டுல சொன்னார் திருமூலர் பார்த்தார். இப்படி எல்லாம் சொன்னா சைவதான கிளாஸுக்கு வரமாட்டேங்கிறாங்க, இது என்னது கேவலம் சகலம் சுத்தம்ங்கிறாங்க அப்படின்னாரு. சரி நாளைக்கு ஒரு வேலை செய்ய முடியாது, கூட்டம் பிள்ளைகள் நிறைய வருது நாளைக்கு, கிழவிக்கு கல்யாணம் போடுறாங்க அல்ல. இப்படி கிடந்த அந்த காரிட்ட ஆணவ கருவார், இதுக்கு என்ன விளக்கம்,
சீக்கிரம் இந்த குரல் கிழவனுக்கு என்ன விளக்கம் கேட்டா, கிழவன் சொன்னது திருமூலர். அது அப்படியே தாய்மானார் பதினான்றான்ல காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குடவியை போல் கட்டுண்டிருந்தயனை. அப்படி இருந்த கேவல் நிலையிலிருந்து என்ன பண்ணுது, இந்த பொய் என்று மெய் என்று பேசு பொய் உடலை கொடுத்து இப்படி எல்லாம் தகவல் நிலைமையில ஒன்னு மெதுவா மெதுவா போட்டு போட்டு போட்டு பிறந்து எல்லா பிறப்பும் பிறந்து அழைத்தேன் எம்பெருமான் என்ற உணர்வு வந்து இது வேண்டாம் என்ற வெறுப்பு வந்து பெருமான் மீது அன்பு வருகின்ற வரையிலும் இதை கொடுத்தார். இது சகல நிலை இல்ல. அந்த அன்பு வந்த பிறகு

இருந்தது பெருமான் மீது இருந்தார். அப்படி பெருமானை அடைஞ்சவன் அதுக்கு என்ன பேரு? சுத்த நிலை. அப்போ கேவல நிலை சகல சுத்த நிலை. அதான் அந்த கிழவன் மீது யாருக்கு அன்பு வந்தது? பெருமானுடைய அருட்சக்தி இருக்கிற கிழவிக்கு அன்பு வந்தது. உடம்ப கொடுத்தது, அவர் நடக்க முடியாத இயக்கத்தை கொடுத்தது, நல்ல இளம் வயதை கொடுத்தது, ஏன்னா அனுபவிக்க முடியாத அந்த அமைப்பை இளம் வயதை கொடுத்தது. இப்படி எல்லாம் கொடுத்து ஆக்குனது சகல நிலை. பிறகு தான் போய் கல்யாணம் செய்து கொண்டது என்பது என்னன்னு கேட்டா முத்தி நிலை. முத்தி நிலை, முத்தி நிலை. நம்ம வர சொல்ற மாதிரி, நீ வேற நாதி இருக்க, நான் வேற நாதி இருக்க, கேவல நிலையிலும் சகல நிலையிலும் ஆண்டவன் வேற, ஆன்மா வேறையா இருக்குது. ஆனா முத்தி நிலையில என்ன இருக்கு? சுத்த நிலையில இருக்கு. என்ன? நீ வேற நாதி இருக்க, நான் வேற நாதி இருக்க. ரெண்டு பேரும் முருகா, நீ தனியா இருந்து அருணகிரி ஆகிய நான் தனியா இருந்து என்னடா படப்பட போறோம்? சேர்ந்தாலவா இன்பம்? ஒரு கை என்ன பண்ணும், ரெண்டு கை தட்டினாதான்டா ஓசை. அதனால நீ வேற நாதி இருக்க, நான் வேற நாதி இருக்க, நேராக வாழ்வதற்கு அருள் கூறாய். நேராக அப்படி ஒத்து இருக்கணும், அதான் முத்தி நிலை. அப்ப நீ வேறு நான் வேறா இருப்பதெல்லாம் கேவல நிலையிலும் சகல நிலையிலும், ஆனால் நேராக வாழுகின்ற நிலை சுத்த நிலை. ஆகவே அந்த அந்த அருட்சக்தி ஆகிய அந்த அன்னை இந்த கிழவனை இப்படி எல்லாம் ஆக்கி தகுதியாக ஆக்கி கொடுத்தது. அந்த பாடுபடலை இந்த குருட்டினை நீக்கி, இவர் சொல்ற திருமலர், குருட்டினை நீக்கி அந்த கடவுளுடைய குருட்டு தன்மையை நீக்கி குணம்பல கூட்டி, என்ன குணம்பல கூட்டினார் சரிங்களா? அந்த ஆன்மாவுக்கு நல்ல இளமைத்தன்மை, நல்ல கரணி இல்லைங்களா, அருமையா ஒரே கண்ணும் கடையின் இருக்க முடியாது இல்லைங்களா? அப்புறம் அதுக்குரிய அமைப்பு, உடவு கட்டு எல்லாம் கொடுத்தது சரிங்களா? அந்த அதுக்கு குணம்பல கூட்டி என்ன பண்ண, இந்த கிழவி அவனை மணந்தாளி என்றார். அப்போ என்ன அர்த்தம்? சுத்த நிலை கொண்டு சென்றாள் என்று கிழவி கல்யாணமாக ஆக்கி சொன்னார் திருமூலர். அதனாலதான் தாய்மானார் கூட சீரித்த சீரித்த உலகன்னை வடிவான எந்தையே, உலகு அன்னை வடிவான எந்தையே என்னதுன்னா, பெருமானுடைய அருட்சக்தி தான் இந்த ஆன்மாவை கரையேற்றுகிறது சித்தாந்தம். அதான் அன்னையாம் சித்தாந்தம் சொன்னதே. இப்பொழுது இந்த கேவல சகல சுத்தத்துக்காக அவ்வளவு சொன்னா சரி.

ஈர்த்து, அருமையான சொல். இழுத்துன்னு ஒரு சொல் இருக்குது, ஈர்த்துன்னு ஒரு சொல் இருக்குது, அது ரெண்டுக்கு என்ன வேற்றுமே? தமிழ் இருக்கே என்னமோ நாம இந்த தமிழ் மொழி பிற இடங்கள்ல இருந்ததுன்னா இந்த இது என்ன எத்தனையோ பாராட்டுவான். இந்த வடவேங்கன தென்குமரி இதுக்குள்ளப்பட்டதுனால நமக்கு தமிழன் உணரல, உணரல. அவ்வளவு அழகான தமிழ் அல்லவா? முன்னே நமக்கு தமிழ்பட்டனால சொல்லல. மண்ணிடைச்சில இலக்கண வரம்பிலாமொழி போல் என்னிடப்பட கடந்ததால் என்னவும் படுமோ திருவிழாப்பான ஆசிரியர். ஐயா, எங்க தமிழ் மொழி என்ன? மண்ணிடைச்சில இலக்கண வரம்பிலா மொழி போல். என்னது, எத்தனையோ மொழி இருக்குது, இலக்கணம் இல்ல, ஒண்ணு கிடையாது, இப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு இருக்கிற இதெல்லாம் இருக்கிற மாதிரி இல்லாத அதுல எங்க மொழியை சேர்க்கறது? அதுக்கெல்லாம் மேலியா? என்று யார் சொன்ன? பதினொன்றாண்டு டிஎம்கே சொன்னதில்ல, டீகா சொன்னதில்ல. ஆமா, இதுகளாலதான் தமிழ வந்ததுன்னு அர்த்தம் இல்ல. அருமையா பதினொன்றாண்டுல ரொம்ப அருமையா தொழிலாளர்பான ஆசை சொன்னார் இல்ல. தொண்டர்நாதனை தூது இடைவிடுத்ததும், முதலை உண்டா பாலனை அடித்ததும், எலும்பு பெண்ணுருவ கண்ணதும், கன்னி தண்டமிழ் சோழோ மறுபுல சொற்களோ சாற்றி. ஐயா, இந்த மாதிரி செயற்கரிய செயலாம் செய்தது எங்க தமிழா அல்லது வேற மொழியா? இருந்தா சொல்லவ சொன்ன, இப்ப சொல்லணும் நான் என்றேன் அப்படின்னு இப்படி எல்லாம் பேசிட்டு திருவிழாப்பானோம் பதினொன்றாண்டுல தமிழ் தமிழ் பிரிமையெல்லாம் இப்படி எல்லாம் சொல்றோம் அல்லவா? அது போல இழுத்துன்னு ஒரு சொல் இருக்குது, ஈர்த்துன்னு ஒரு சொல் இருக்குது. இந்த இழுத்துங்கிறதுக்கும் ஈர்த்துங்கிறதுக்கு என்ன? பொள்ளாச்சி மாளிகை ரொம்ப உகந்தர். இது மாதிரிலாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு இந்த இடத்துல மட்டும் தன்னை மறந்து சொல்லிட்டது மேலேயே. இழுத்து இழுத்துன்னா உடம்ப பிடிச்சி இழுக்கிறது, ஈர்த்துன்னா உடம்ப வைத்து உள்ளத்தை இழுக்கு, உள்ளத்தை இழுக்கு. அப்ப இந்த அருவமாக இருக்கிற நிலை ஈர்த்தல், உருவமாக காண்பது இழுத்தல். பாஞ்சாலையை கொண்டாந்து இதெல்லாம் கொண்டாந்து கட்டி எழுத்துட்டு வந்தான் சுச்சாதனம் அப்படின்னு சொன்னா அது இழுத்து. ஆமா, சபையில கொண்டாந்து இழுத்து தூள் விடுஞ்சான். ஆனா குருந்த மரத்தில் இருக்கிற ஒரு குருநாதன் குதிரை வாங்க போன ஒரு மந்து மாண்புமிகு அமைச்சரை இருந்தது இழுத்ததல்ல, ஈர்த்து. அப்படிங்களா? அப்போ குருந்த மரத்தில் இருந்த செய்த ஆளு ஈர்த்தது, அவன் அரச வேலை ஒரு பெண்ணை பிடிச்சி இழுத்துட்டு வந்தது இழுத்தது தான், அங்க ஈர்த்ததல்ல. அதனால ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானி. உண்மையிலேயே குதிரை வாங்கத்தான் வந்தார், உண்மையா அதை நான் அது அரசன் பண்ணத்தெல்லாம் என்ன வேற மாதிரி செலவு பண்றதுக்கு வரல. அந்த ஆன்மா உண்மையை எடுத்துட்டு போய் எடுத்துட்டு வந்துதான் இருந்தது. திருப்பெருந்துறை வந்த போதும் அது வரைக்கும் தான், திருப்பெருந்துறையில நின்ன போதும் அதுதான். இந்த குருநாதனை அப்படி பார்த்த மாத்திரத்துலதான் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானி என்றாயிற்று. அப்போ தன் உள்ளத்தை அப்படியே எடுத்துட்டார். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், தான் யார் தான் அமைச்சரது, குதிரை வாங்கத்தான் பணம் வந்தது, போச்சு வருது, தெரியல. என்ன பண்ணார்? ஒப்படைச்சுட்டாராம். அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமையும் எல்லாமும் குன்றே அணையாய் என ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. அன்னைக்கு குருந்த மரத்தில் உன்னை பார்த்த உடனேயே நான் மணிவாசகன் மாண்புமிகு அமைச்சன் கையில பொருள் கொண்டாந்து அரபிய நாட்டு குதிரை தான் வாங்கறதா வந்து போனோம் எல்லாம் போயிட்டு அப்படி.

0: நுணுக்கரிய நுண்ணுணர்வே. அப்பா கூர்த்தமிஞானத்தால் கொண்டுணர்வார். நீங்க நம்ம மாதிரி இருக்கிற அஞ்ஞானமுடையவர்களுக்கு மட்டும் ஆண்டவன் வந்து அரிதற்கரியவனா இல்ல, ஞானிகள் கூட அரிதற்கரியவனாயிருக்கிறான். இங்கதான் ரொம்ப கவனமா கேட்கணும். அப்ப ஞானிகளுக்கு நமக்கு வேற்றம் இல்லைங்களா ஐயா? அப்ப ஞானிகள் நம்ம மாதிரிதானா அப்படின்னு நினைப்பீங்க. இங்கதான் சித்தாந்தம் சாஸ்திரம் உதவுது. இங்க எங்க இடர்பாடு நேருகிறதோ அங்கே தத்துவம் நமக்கு உதவுகிறது. ஒண்ணும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. இப்ப நாம வந்து நோக்கரிய நோக்கா இருக்கிறான், நம்மால நுணுக்கமா என்ன முடியாத அறிவா இருக்கிறான், சத்தியம் அது. ஏன் நமக்கு அவ்வளவுதான் மூளை பத்துக்கிறோம். கூர்த்த மெஞ்ஞானத்தால் கூறிய நல்ல சிறந்த மெஞ்ஞான உடையவர்களாக கொண்டு உணர்வார். தம் மனசுலயே நினைக்கிறாங்களே, பெருமானை உள்ளத்தில் வச்சுக்கிறாங்களே, இப்படி எல்லாம் கொண்டு உணர்வார். அவர்கள் தம் கருத்திற்கு கூட நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே சத்தியமா விளங்காது. எப்படி விளங்க? ஐயா நமக்கு அறிவனா இருக்காங்கிறத ஒத்துக்கிறோம். பெரிய ஞானிகளுக்கும் ஆண்டவன் அறிவனா இருக்கிறான்னா அது எப்படி முடியுங்க? உண்மையில சொல்ல நாங்களாம் உண்மை அந்த பகுதியெல்லாம் படிக்கும்போது விளங்கல தான், சித்தாந்த சாத்திரத்தை தான் தெளிவு பண்ணிச்சு. திருக்கல் டுப்படியார் தான் அந்த மாதிரி, திருக்கல் டுப்படியார் சொன்ன மாதிரி சிவஞான பதம் கூட சொல்ல அந்த இடத்துல. அதனாலதான் எல்லா சாத்திரமும் படிக்கணுங்கிறது, 14 படிக்கணும். படிச்சாதான் நமக்கு ஒன்று கொண்டு ஒன்று கொண்டு தெளிவு. ஒரு அருமையான பாட்டு திருக்கல் டுப்படியார், அது இந்த சித்தாந்த பாடம் வச்சிருக்காங்கல்ல, வச்சிருக்காங்க அல்லவா, அருமையா இருக்கு. 14 படிக்கணும், ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நுணுக்கம். அதுல வரும்போதுதான் ரொம்ப லேசா சொல்லிட்டேன், லேச சொல்லிட்டேன். இப்ப இவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல, இப்ப ஞானிகளுக்கும் கடினமா இருக்கிறார், அவங்களும் நோக்கரிய நோக்கம்னா என்ன சார் அப்பா போயிடணும், ஆண்டவன் என்ன? இப்ப யாருக்குமே வழங்க மாட்டானா? அஞ்ஞானிக்கு அப்படித்தானே, மெஞ்ஞானிக்கு அப்படித்தானே? என்ன சாமி அப்படி இருக்கிற ஆணவன் நமக்கு தான் என்ன தேவை, வாங்க சார் அப்படின்னு கூட போடுவானே. ஆமா ஆமா, ஞானியே வழங்க முடியாது அப்படின்னு சொன்ன சார், பிஹெச்டி படிச்ச டாக்டரேட்டே இதை தொட முடியாதுன்னு. ஐயா நான் எஸ்எல்சி பிளஸ் டூ, வாங்கடா போலான்ட்டு பண்ணுறேன். நீங்க தான் டாக்டரேட்டுக்கே விளங்காதுன்றீங்களே, அப்ப டாக்டருக்கே விளங்காத போது நாங்க எப்படி இருக்கோம்? நாங்களாம் வெறும் பிளஸ் டூ சாமி சரிங்களா, கடக்க எஞ்சிட வாங்கி வந்ததே தப்புட. அது மாதிரி கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுள்ளவார் தங்கருத்தில் நோக்கரிய நோக்கு, அவனால நுணிகறிய முடியாத நுண்ணுணர்வா இருக்கிறான்னு சொன்னா நமக்கு இருக்கிறாங்கிறது என்ன அர்த்தம்? ரொம்ப அருமை, அருமையா விளக்குனர். ஆசிரியர்லாம் இப்ப இருந்தா திருவடி இப்படி அப்படியே வணங்கி, அப்பா இப்படி வளர்ந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுத்தாரேப்பா, அது நான் கண்ட இன்பம் பெருகை வையம்னு நீங்க நூலாவது எழுதினீங்களே, சித்தாந்த சாத்திரமா எங்களுக்கு கொடுத்துட்டு போனீங்களே, இடோடி உங்க திருவடி வாழ்க்கை என்று சொல்லணும். அப்படி வாழ்த்தியில படிக்கணும் அல்லவா. சொன்னார், ஏப்பா நீ ஆடிய மாசத்துக்கு எல்லாம் கடலுக்கு போயிருக்கிய அப்படின்னா, நான் போயிருக்கேனுங்க ராமேஸ்வரமே போய் குளிச்சுட்டு வந்திருக்கிறேன். எத்தனை தரம்? 5 போயிருக்கேன். அங்கதான் மட்டும் குளிச்சேன். ஏன் நான் திருச்செந்தூர் இப்ப வந்து இதுக்கு போனங்களே கந்தசஷ்டிக்கு, அந்த சூரசம்மாரத்தன்னைக்கு, சூரசம்மாரத்தன்னைக்கு அங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, சூரன் சம்மாரானவன்னு தீட்டுன்னு கடல்ல குளிப்பாங்க. இது நம்ம திருச்செந்தூர்ல ஏன்னா எவன் செத்துட்டான் சூரபதமே, ஒருத்தனுக்கு 4 செத்தா நம்ம பாட்டு குளிக்காம போறதாவது. அப்ப நம்ம வீடு வேற அல்லவா, இறைவன் செய்த செயல் வேற இல்லைன்னு. நான் கூட மொத்தம் குளிக்காம தான் அப்புறம் பார்த்தேன், சரி எங்க பக்கம் கிடையாதுப்பா குளிக்கிறது இல்ல சூரசம்மாரத்தன்னைக்கு, ஏன்னா கடல்கரை ஓரத்தில் நடக்குது சும்மா, அது ஓட ஓடியாரு நம்ம பிரமாணம், மணல்ல ஓடுறது கஷ்டம் போட்டு நல்லா சரியா 4 தொடங்கினாங்கன்னா 6 சொல்ல முடியுது, 6 பகுதியே கடல் இருக்குல்ல, அது எது பத்து பத்து குளிச்சுட்டு வரும். ஏயா குளிக்கிறீங்கன்னு கேட்டா, நீங்க ஒண்ணு நீங்க குளிக்கலையா, சூரபதம் செத்து போகல, 4 போட்டா நீங்க குளிக்காம போறதாவது அப்படின்னு அவ்வளவு பின்னி பண்ணிருக்கிறாங்கன்னு தெரியுது அல்லவா. அதுல வேற எங்கேயுமே அந்த மாதிரி கிடையாது, குளிச்சுட்டு வராங்க. அதெல்லாம் நான் திருச்செந்தூர்லயும் குளிச்சிருக்கிறேன், என் கன்னியாகுமரிலையும் குளிச்சிருக்கேனுங்க, எங்க பூம்புகாரில் போய் அங்கேயும் குளிச்சிருக்கேனுங்க, அதெல்லாம் குளிச்சிருக்கேன். அப்போ உங்களுக்கு கடல் வந்து அருமையா தெரியுது என்ன? ஆமா நான் பலதான் குளிச்சிருக்கேன். அப்படியானால் அந்த கடலினுடைய நீளம் அகலம் அல்லவா, அது என்னென்ன தோன்றுகின்றன, எவப்பொழுது தோன்றுகின்றன என்பது எல்லாம் அத்தாரிட்டினர். நீங்க என்ன சார், நான் ஏதோ அம்மாவாசை குளிச்சுட்டு வந்தேன், அதுல எங்க சோப்பு இப்பெல்லாம் போட்டு குளிக்கிற பழக்கம் இல்லை, அப்படியே துண்டு இடுப்புல கட்ட வேண்டியதுங்க, குளிக்க வேண்டியதுங்க அப்படி, ஏன் அதுக்கு மேலேயே அந்த உப்பு தாங்க முடியாது, உடனே தலை தோட்டி வேண்டியதுங்க. அது ஏதோ குளிச்சிருக்கேன்னு சொன்னதுங்க, அவ்வளவுதானுங்க. நீங்க அகலம் ஆழம் நீளம் அகலம் எல்லாம் நீங்க சர்வே பண்ணி அங்க எப்படி பவளம் தோன்றுகிறது, எங்கே முத்துக்கள் தோன்றுகிறது, எங்கே மாணிக்கம் தோன்றுகிறது என்று எல்லாம் கேட்டீங்கன்னா, சிவசிவ கடலில் முதலே இல்லாமல் வேற என்ன பொருள் இருக்கின்றன, ஆமை அது அவன் இந்த ரெண்டும் இல்லாத வேற என்ன உயிரினங்கள் இருக்கிறேன்னு கேட்டா, ஏன்னா அவ்வளவு அத்தாரிட்டியா ஒண்ணுமே கிடையாதுன்னு. அப்போ கடல்ல குளிச்சவங்க எல்லாம் கடலினுடைய நீலாகலமோ அதுல தோன்றுகின்ற பொருளோ தெரியாதல்லப்பா, தெரியாது. ஆனா கடல்ல குளிக்காம இருந்துட்டாங்களோ குளிச்சாங்க. அது போலத்தான் ஞானியர்கள் ஆண்டவனை தன் அனுபவத்துல கண்டிருப்பாங்க. ஆனா அந்த அனுபவம் தான் அனுபவம் இல்ல, ஆண்டவன் எங்கேயோ இருக்கிறான் அவனுடைய அனுபவம் இல்ல, அருமையான ஓமை இல்ல, யார் சொல்ல முடியும் உண்மையா இந்த கருத்துக்கு. அந்த திருக்கழுத்துப்படியார் தவிர விளக்கம் தருவது நாடி கிடையாது, யார் இருக்கா கடல் அழைத்தே குளித்திடினும், கடல்ல போய் நல்லா அருமையா குளிச்சிருந்தாலும் கூட அந்த கடல் அளக்க வாராது போல, கடலை முழுமையா அளந்து விட முடியாது போல. அறுத்தி செய்த அன்பரை வந்து ஆண்டதும் அவர்தம் கருத்துக்கு சேயனாய் கான். அந்த ஞானிகளை ஆட்கொண்டது உண்மை, ஞானிகளும் ஆட்கொள்ளப்பட்டது உண்மை. ஆனா அவங்க அனுபவம் தான் இந்த ஆண்டவன் அனுபவம் இல்ல, ஆண்டவன் அனுபவம் எவ்வளவோ பறந்து விரிந்து இருக்கு. இவங்க அதுல போய் குளிச்சுட்டு இவங்க கோர்த்தமை ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணு. எப்படி திருமுறைகளுக்கு சித்தாந்தம் விளக்கம் தெரிஞ்சுங்களா, பல இடங்கள் அது மாதிரி கட்டிருந்ததுக்கெல்லாம் அப்படி விளக்கம் தரும். அப்பதான் தெரியும் அந்த ஆசிரியருடைய பெருமை. இந்த அடி அணைக்கும் போதெல்லாம் திருக்கழுத்துப்படி யார் அணைக்காம சொன்னீங்களே இல்ல, என்ன இங்க எப்படி வழங்க வைப்போம், தவிப்பமே. அப்படிப்பட்ட ஞானியர்களும் கூட தம்முடைய அனுபவம் தான் கண்டார்களே தவிர, அந்த அனுபவம் தான் ஆண்டவனுடைய அனுபவம் இல்ல. ஆண்ட அனுபவம் கடல் போல பறந்தது. இவங்க நம்ம போய் குளிக்கிறது மாதிரி இவங்க போய் குளிச்சிருக்கலாம், குளிச்சது உண்மை, அந்த அளவுல அவங்க பயன்பெற்றது உண்மை. ஆனா அவ்வளவுதான் இல்லாமல், அப்ப திருஞான சம்பந்தர் போன்றவர்கள் திருநாவுக்கரசர் போன்றவர்கள் பெற்ற அனுபவங்கள் உண்மை, ஆனால் அவர் அவர்களுக்கு தந்த அனுபவம் தான் அனுபவம் என்பதல்ல. எங்கேயோ
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை, வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: மாணிக்க வாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிய திருச்சதகத்தில் மெய் உணர்தல்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு பதி முதுநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் மூன்றாம் திருமுறை 54வது பதிகம் 4வது பாடல். ஆட்பாளவர்க்கு வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திரு ஆலவாய் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளிச் செய்த மூன்றாம் திருமுறை திருப்பாசுரம் பண் கௌசிகம் ராகம் பைரவி. இப்பதிகம் புனல்வாதத்தின் போது பாடியருளிய திருப்பதிகம்.

பெற்றாய். உங்காய் உலகம் படைத்து வந்தான் மனத்துள் இருக்க என்றான் இமையவர்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: தலம் திருச்சிற்றேமம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த மூன்றாம் திருமுறை பண் கொல்லிக் கவ்வாணம் ராகம் நவரோஸ்.

ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: மணிவாசகப் பெருந்தகை அருளிய எட்டாம் திருமுறை திருவாசகத்திலிருந்து ஒரு சில பாடல்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

கொங்கு நாட்டு திருத்தலங்கள் ஆதி கருவூர் அதிவெஞ்ச மாக்கூடல் நீதிமிகு கரைசை நெழ்நனா மேதினியில் நாதன் அவிநாசி நன்முருகன் பூண்டி திரு ஜோதி செங்கோடெனவே சொல் என்பது பழம்பாடல். தலைமுறையில் கண்டுள்ள வண்ணம் முதலாவதாக திருப்புக்கொளியோர் அவிநாசி. திருப்புக்கொளியோர் என்பது தலப்பெயராகவும் ஆலயத்தின் பெயர் அவிநாசி என்றும் ஆண்டவனின் பெயர் அவிநாசியப்பர் என்றும் வழங்கப்பெறுகிறது. சிவபிரான் அக்னி தாண்டவம் செய்தபோது தேவர்கள் அஞ்சி நடுங்கி இங்கு வந்து புக்கு ஒழித்த காரணத்தால் புக்குளியூர் என பெயர் பெற்றது. அழிவில்லாதவன் என்னும் பொருளையுடைய அவிநாசி எனும் இறைவனின் பெயரே தற்பொழுது ஊர் பெயராக வழங்கி வருகிறது. காசியில் வாசி அவிநாசி, காசிக்கு வீசம் அவிநாசி என்ற பழமொழிகளை கருத்தில் கொண்டு தட்சிண வாரணாசி தட்சிண காசி என்றும் வழங்குவர். வழிபட்டோர் பிரம்மதேவர், ஐராவதம், தாடகை, நாககன்னிகை, தெய்வ ரம்பை, வியாதன் என்ற வேட்டுவ அரசன். இறைவர் அவிநாசியப்பர். இறைவி பெருங்கருணை நாயகி, கருணாம்பிகை, கருணாலய செல்வி. அம்பிகை தவம் செய்து வழிபட்டு வலப்பாகம் பெற்றனர் என்பது புராணம். திருத்தல மரம் மாமரம். அம்மை தவம் செய்த இடத்தில் தனி அம்மன் திருக்கோயிலும் பாதிரி மரமும் உள்ளன. பாதிரி பூக்கும் காய்க்காது, அத்தி காய்க்கும் பூக்காது என்பது பழமொழி. இவ்வூர் தேர் திருவிழா தனிச்சிறப்பினதாகும் தன்மையது. தீர்த்தங்கள் கோயிலுக்குள் உள்ள காசி கிணறு காசி கங்கை, நாககன்னிகை தீர்த்தம், நள்ளாறு எனும் ஐராவத தீர்த்தம், திருக்குளம், முதலைவாய்ப்பிள்ளையை சுந்தரர் மீட்ட மடு. இம்மடுவின் கரையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தனியே திருக்கோயில் உள்ளது. முதலைவாயினின்றும் பிள்ளை வெளிப்படுவது போன்ற சிற்பங்கள் இங்கும் ஆலய தீபத்தம்பத்திலும் காணப்படுகின்றன. சிவனடியார் மடுவில் தவறவிட்ட சிவலிங்க திருமேனியை மீன் ஒன்று வாயில் கவ்விக் கொணர்வது போன்ற சிற்பமும் உள்ளமை காணத்தக்கதாம். குளக்கரையில் உள்ள சுந்தரர் திருக்கோயிலை அமைத்தவன் சுந்தரபாண்டியன் என்று கல்வெட்டு ஒன்றால் அறிகிறோம். முன்னரே மூன்று விளையார் முன் முதலையுண்ட பிள்ளையை பின் இன்று தரச்சொல்லின் இசைத்தோறும் என்ற குறிப்பு தமிழ் விடுதூதில் காணலாம். அருணகிரிநாத பெருமானின் திருப்புகழ் பெற்ற திருத்தலம். அவிநாசி கண்டா என்ற குறிப்பு அப்பர் பெருமானின் திருத்தாண்டகத்தில் காணப்பெறுகிறது. அரிய பொருளே அவிநாசி அப்பா என்று மணிவாசக பெருமான் திருவாசகத்தில் குறிப்பிடுகின்றார். சுந்தரர் அற்புதத் தலங்களுள் தலையாயது அவிநாசி. கரைக்கால் முதலையை பிள்ளை தரச்சொல்லு காலனையே, குளத்திடை இழியா குளித்த மாணி எனக் கிரி செய்ததே, குளத்திடை உள்ளாட புக்க மாணி எனக் கிரி செய்ததே என்ற சுந்தரர் திருவாக்குகள் நெஞ்சை

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருக்கோளிலி சீரார் திருவாரூர் தென்னாகை நள்ளாறு காரார் மறைக்காடு காராயில் பேரான ஒத்த திருவாய்மூர் உவந்த திருக்கோளிலி சத்த விடங்கத்தலம் என்பது பழம்பாடல். சத்த விடங்கத்தலங்களில் ஒன்று திருக்கோளிலி. திருக்குவளை என்று வழங்கப் பெறும் தலமும் இதுவே. ஆதியில் நான்முகன் படைத்தல் தொழில் வேண்டி பூசித்தமையால் இத்தலம் பிரம்ம தபோவனம் என்று அழைக்கப்பெற்றது. இத்திருத்தலத்து இறைவர் பிரம்மபுரீஸ்வரர். இறைவி வண்டமறு பூங்குழலாள். இங்கே எழுந்திருளியுள்ள தியாகர் அவனி விடங்கர். ஊழிப்பரன் என்ற திருப்பெயரும் இவருக்கு உண்டு. தீர்த்தம் முத்தி நதியாகிய சந்திர நதி, மணிகர்ணிகை, சக்தி தீர்த்தம் முதலியன. திருத்தலமரம், தேற்றாமரம், நான்முகன், திருமால், இந்திரன், அகத்தியன், முசுகுந்தன், பஞ்சபாண்டவர்கள், ஓமகாந்தன் மற்றும் நவ கோள்களும் பூசித்தனர் என்பர். கோள்கள் எனப்பெறும் நவக்கிரகங்கள் அடியார்களுக்கு வரும் இடையூறுகளை இல்லாமற் செய்தலால் இத்தலம் கோளிலி என வழங்கப் பெறுகிறது. சுந்தரர் பெருமானுக்கு வழங்கிய நின்மலையை ஆரூரில் சேர்ப்பிக்கவும் பயன்கொள்ளவும் பாடிய பதிகம் நீள நினைந்தடியேன் என்ற தொடக்கத்தினது ஆம். ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தரப்பணியே என்று பாடிய குறிப்பு இறைபார்கொண்ட உரிமை வழிபாட்டு உணர்வை மெய்ப்பிக்கின்றது. நற்றமிழ்வல்ல ஞான சம்பந்தப் பெருமான் நமக்கு மட்டுமல்ல நம் சுற்றமும் கூட நன்மையடையும் உபாயத்தை அருளி செய்து கோள்களின் வலியை நீக்குபவன் கோளிலிப் பெருமான் என்று போற்றுகிறார். அவனுக்கு ஆளாகிய அன்பு செய், அவன் அருட்புகளை நாளும் கேள் என்று அறிவுறுத்துகிறார் நாளாய போகாமே எனத் தொடங்கும் பாடல் பண் பழந்தக்கராகும்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவீழிமிழலை, பண் காந்தார பஞ்சமம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திரு அதிகை வீரட்டானம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருநேரிசை.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருமறைக்காடு.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: தலம் திருக்கோளிலி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை. பண் நட்டராகம் இராகம் பந்துவராளி. திருக்கோளிலியில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வேண்டுகோளுக்கு இறங்க இறைவன் நெல் மலைகளை தந்தருளினார். அந்த நெல் மலைகளை அட்டித் தருவதற்காக ஆள் வேண்டி அருளிய திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட்டார் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவச் சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராணச் சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு சதகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமர்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு நாண நாட்டம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு நடுங்க நாட்டம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு இளமை நிலையாமை. பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் முதல் தந்திரம் இளமை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்த பொன் வண்ணத்து அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்த பொன் வண்ணத்து அந்தாதி. பூதப்படையுடை புண்ணியரே, புறல் சொற்கள் நொம்மேல் ஏதப்படை எழுகின்றன. வாழொடும் மை காதற்ப

செப்பன கொங்கைக்கு தே மலர்கொன்றை நிறம் பணித்தான் மைப்புரை கள்ளுக்கு வார்புனல் கங்கை வைத்தான் மனத்துக்கோப்பலையில் ஒளிர் கிளறு ஒளி கிளறு உள் மத்தமும் அமைத்தான்.

ஜீவனுக்கே ஏவனை மூப்புக்கு நான் மறைக்கும் முதல் ஏ கடல் அந்துறைவனை சோழ் கைலாய சிலம்பனை தொல்மை கொள்கா இறைவனை எல் குணத்து ஈசனை ஏற்றினர் சித்தந்தம் பால் உறைவனை பாம்பனையாம் பின்னையில் சொல்லி ஓதுவதே ஓதவள் நாமல் உறையவள்

யார்க்கு நல்கு பட்டையன் ஆயிழைக்கே இழையார் வனமுலை வீங்கி இடையுறுகில் ரதிற்றால் பிழையாள் நமக்கு இவை கட்டுங்க என்பது பேச்சு கொல பழையார் கழுக்கின்றவாணனை கண்டனை காதலித்தாள் குழையார் செவியொடு கோல கயற்கண்கள்

உமையாள் அவள் கீழ் உறைவிடல் பெற்றோ உரைகின்றதே உரைகின்றனர் ஐவரே ஒன்பது வாயில் ஓர் மூன்றுள்ளதால் மறைகின்ற இன்பு நரம்போடு இறைச்சி உதிர மச்சை பறைகின்ற தோல் போர் குரம்பை

ஒன்றெடுத்து ஓதி போகுவர் நரகத்து ஒரு குழிய குழிகட்கொடு நடை கோல் பக்கவட்டடி நெட்டிடை ஓய் உழுமை தழை.

முடிய கண்டான் படி மூளக் கண்டான் பிணி முன்கை சங்கம் அழிய கண்டான் அன்பில் ஈரக் கண்டால் தெல்தல் எல் உயிரை மேல் சுழியக் கண்டால் துயரில் கூறக் கண்டான் துகில் சூழ்கலை.

கள்ள வளாகம் கடிந்து அடிமைப்படக் கற்றவர்தல் உள்ள வளாகத்து உருகின்ற உத்தமல் கீழ்முடி மேல் வெள்ள வளாகத்து

அமைய உலகில் போவனையாரே பொதியங்கி பாற்புறம் மூன்றெரித்த தேவனை தில்லை சிவனை திருந்து அடிக்கை.

வாக்கு இவையா விதித்தனவே. விதித்தன வாழ்நாள் பெருள் பிடி இச்சைகள் கொண்டு பண்டே கொதிப்பினில் ஒன்றுல் குறைவில்லை குங்குமக்குள்ள.

பறவை மோசின கொல்றை முடிமேல் அது முலை மேல் முயங்க ஓ சின சாந்தொழுமால் இவை உள்க.

வேண்டிய நாள்களில் பாதியும் கங்குல் மிக அவற்றுள் இண்டியவில் நோய் முதலது பிள்ளை மேவேலது மூப்பாண்டின அச்சம் வெகுளி அவா அழுக்காரிங்கானே மாண்டன செய்து வளர்ப்பு சடை முக்கள்

வளர் சடையாக்கு அடிமையாயினர் தொண்டரே துறக்கல் பெறுவது சொல்லுடைத்தே காய்சின ஆனை வளரு கனகமலையருகே ஓயின காக்கையுள் அன்றே.

0: திருச்செற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு செருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம். திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை பாடல் வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்
2: பண் தக்கராகம் நான்காம் கட்டளை. அந்தமும் ஆதியும் எனத் தொடங்கும் திருப்பாடல்

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Shivaya Namah. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அப்பர் சுவாமிகளின் திருத்தாண்டக சிறப்பு. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: கடவுர் என்றால் அமிர்த கடத்தை குடத்தை அந்த ஊர்ல கொண்டு வைத்தார்கள் தேவர்கள். அதனால அதுக்கு கடவுர் என்றது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கடவுர்னு சொல்றதில்லை, கடையூர்னு சொல்றாங்க. அதுவும் ஒரு ஒரு வகையில பொருத்தம். மார்க்கண்டேய முனிவர் கடைசியாக வந்து பூசித்த தலம் அது. அதனால்தான் கடையூர் கடையூர் என்று சொல்லுகிறார்களோ என்று கூட நான் எண்ணுவது உண்டு. அந்த பெருமானை வழிபட்டால் யமபயம் இருக்காது அப்படின்னு. ரொம்ப பேர் யமபயத்தினால 60 வயசானதுக்கு அப்புறமா அந்த ஊருக்கு போய் சாந்தி செய்து கொடுக்கிறார்கள். அது இப்பவும் செய்துன்னா அப்பவும் செய்து, அது முன்னாடியும் செய்துக்கலாம். சாந்தி செய்து கொள்ள இப்பவும் நினைச்சு கும்பிடலாம், தவறு உண்டு இல்லை. அந்த ஊருக்கு அற்புதமான திருப்பதிகம் சுந்தரர் பாடியது ஒன்று இருக்கிறது. அதைத்தான் அவர் பாட சொன்னார். பொடியார்மேனியனே, பொடி என்பது இங்கே விபூதி திருநூறு. பொடி மாப்பொடி மஞ்சள் பொடி அரப்பு பொடி, பொடியாக துகளாக்கப்பட்டதுக்கு பொடின்னு. இன்னைக்கு பொடி இன்னைக்கு பொடின்னு சொன்னாக்கா வேற எதையோ ஒண்ணுதான், மூக்கு பொடி ஒன்னதான் நினைக்கிறார். இங்க பொடியார்மேனியனே என்பது இங்க திருநூறு. பொடியார்மேனியனே, இந்த திருப்பதியத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ஆர் துணை, எனக்கு ஆர் துணை என்று 10 தடவை வருகிறது. அந்த குறிக்கோள்ல தவறுவதே இல்லை. அந்த பதிக ஒழுங்கு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த 10 தடவை எனக்கு ஆர்துணை, எனக்கு ஆர்துணை, எனக்கு ஆர்துணை, எனக்கு ஆர்துணை. கடவுள்தான் துணை. நாம துணை என்று நினைப்பதெல்லாம் துணை என்று நான் தொடப்பட்ட ஒன் சுடரே என்பார். நாம எதை எதையோ துணை என்று சொல்லி ஏமாந்து போகிறோம். அவர் சொல்லுகிறார் நீதான் துணை. அந்த திருப்பதியத்தை சொல்லி பார்த்தோம். அந்த திருப்பதி தான் அவர் சொல்ல சொன்னார்.

0: யமனை உதைத்ததுனால வீரட்டத்தில் ஒன்றாக சேர்க்கப்பட்டது இல்லையா. அட்ட வீரட்டம், சிவனுக்கு கோபம் வந்த இடம் எட்டு, அதுல ஒன்று திருக்கடல், காரணை உதைத்த இடம். அதனால அதுக்கு வீரட்டத்தியம் அடிகு.
1: அடிகே என்ன முதே எனக்கு ஆர் துணை நீ அல்லதே,
0: என் அமுதே என்று சொன்னது. இந்த அமுத கடன் தான் அங்கே சிவலிங்கமாக இருக்கிறது என்று வரலாறு. என் அமுதே என்பது இங்கே அமுத கடேஸ்வரர் என்பதும் ஒரு பொருள். ஆண்டவனை பார்த்து சொல்லுவார்கள் அல்லவா, தெரிவே என் சொல்லுமே தேனே அப்படின்னு சொல்றது மாதிரி அமுது என்று சொல்லுவதும் சிறப்பாகவும் வைத்துக் கொள்ளலாம். அந்த அமுத கடேஸ்வரர் என்ற பெயர் இருக்கிறதுனால அமுதே என்று சொன்னார் என்றும் வைத்துக் கொள்ளலாம். இதுல ஜீவன் எனக்கு ஆர் துணை நீ அல்லதே என்பது. அது அப்ப கடைசி காலத்துல மாத்திரம் இல்ல, இப்பவும் கூட இல்லையா, வாழ்க்கை முழுதும் கூட

பகுபதம், பகலாபதத்தை பகுபதமாக ஆக்கினால் ஒரு பொருள் கிடைக்கும். பகாபதத்தை பகுபதமாக ஆக்கக்கூடாது என்பது நியதி, அது வேண்டாம். நான் ஆக்கினார் இல்லையா, இங்கே எனக்கு ஆர் துணை, நீ என்று நிறுத்திவிட்டமே ஆனால் நீதான் துணை என்று பொருள்பட்டுவிடும். நான் அப்படித்தான் நிறுத்தி விடுவேன், அது தவறு என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. ஆனால் என்னுடைய கருத்தில் தோன்றியதை நான் சொல்ல தவறுவதே இல்லை. அவரும் கற்று வரும் வரான் சரி. ஆக இறை

அல்லதே. இந்த கடைசி வரி மாத்திரம் சொல்லி பார்த்தோம்னா கடவுளே கடவுள் அப்படி ஒரு இன்பமயம் வரும். அதுல என் தாதை பெருமான் எனக்கு ஆதுணை அல்லதே, போராருங்கரியின் உரி போர்த்து பொன்மேனியின் மேல் வாராறும் உரையால் ஒரு பாகம் மகிழ்ந்தவனே, தாராறும் இடத்தாய் கடவுர் வீரட்டானத்தியம் ஆராயன் அமுதே எனக்கு ஆதுணை நீ அல்லதே. பையார் கண்டத்தினாய் மகமாவுரு போர்த்தவனே, பொய்யாது என்னுயிர் புரிந்தாய் இன்னும் போந்தறியாய் கையாராடரவா கடவுர் வீரட்டத்தியம் ஐயா என்னமுதே எனக்கு ஆர்வனை நீ அல்லதே. மண்ணீட்டி வழிகால் வரு பூதங்களாகி மற்றும் பெண்ணோடு அனறியாய் பிறவா உருவானவனே, கண்ணாரும் மணியே கடவுர் வீரட்டத்தியம் அண்ணா என்னமுதே எனக்கு ஆர்வனை நீ அல்லதே. எரியார் குந்தலை மேல் இடனாக மணிந்தவனே, நரியாரும் சுடரை நகுவண்டலை கொண்டவனே, நரியார் எதுரியாய் கடவுர்தல் வீரட்டத்தியம் அறியாய் என்ன முதே எனக்கு ஆர்வனை நீ அல்லதே. வேறா உன்னடியேன் விளங்கும் உடைக்க

அயனோடந்தனையும் அடியும் முடிகாண்பறிய பயனே எம்பரனே பரமாய பரஞ்சுடரே கயமாறிஞ்சடையாய் கடவுர் தன்மை ரட்டத்தையும் அயனே என் அமுதே எனக்கு ஆதுணை நீ அல்லதே கராறும் சூழ் கடவுர் திருவிரட்டத்தோள் ஏறாறும் முறையே துணையாயுதன் நாவலர்கோன் ஆரூரன் அடியான் அடித்தொண்டன் உரைத்த தமிழ் பாரூர் எந்த வந்தார் பரலோகத்திருப்பாரே தமிழ். இப்படி பதிகமா சொன்னா அவருக்கு சந்தோஷம், அவருக்கும் சொன்னேன் இன்னைக்கு உங்களுக்கும் சொன்னேன். இப்படி அற்புதமான திருப்பதி தான் இது, தினந்தோறும் நினைக்க வேண்டிய ஊர்ல அது, நான் நினைக்க வேண்டிய தினம் நினைக்கிற ஊர்ல அதுவும் உண்டு. என்ன காக காயப்படுறேன்னு நீ விட வேண்டாம், ஒழுங்கா போனா கேட்கலாம், இருக்கிறவர்களையும் நோய் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைத்தியத்துவம் கோயில தினந்தோறும் நினைப்பேன். என் உடற்பிரிய சீக்கிரம் அதனால ரெண்டு ஊர் திருப்பதிதான் நான் தவறாமல் சொல்லுவேன். இந்த ரெண்டு ஊர் திருநீர் தான் நான் வைத்திருக்கிறேன். காலையில குளிச்சுட்டு வந்தவங்க நேர இந்த இரண்டு ஊர் திருபூதி அணிந்து கொண்டுதான் அடுத்த வேலை இருக்கிறவரை நன்றாக இருக்கணும் வந்தவா என்ற நோக்கத்தோடு, அந்த நோக்கத்தோடு தான் உங்களுக்கும் பாடு காட்டினது. நான் இன்னைக்கு சொல்ல நினைத்தது ராஜராஜ சோழன் பலரிடமும் இந்த தேமாரத்தை கேட்கிற திருவாரூரிலே ஒரு சில பெரியவர்கிட்ட கேட்டான், தில்லையிலிருந்து வந்த பெரியவர்கிட்ட சில பதிகங்களை கேட்டான், அவர் குந்தைதி தேவியாரிடம் இருந்து தான் பெரும்பகுதி தேவாரம் அவர் நன்றாக கேட்டுக் கொண்டான் என்று நான் கேள்விப்படுவேன். அதிலே ஒன்று ஒரு அற்புதமான பாட்டை சொல்லி இந்த மாதிரி பாடல்னா அவர்கள் ராஜராஜ சோழனுக்கு பாடி காட்டினார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதிலே ஒன்று பல திருத்தாண்டகங்கள் பாடி காட்டினார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். திருத்தாண்டகம் என்பது 1000 பாடலை கொண்டது, நாவுக்கரசர் பாடியது 1000 பாடல்கள், 1000 பாடல்கள் திருத்தாண்டகம் என்பது அற்புதமான பகுதி அது. இன்னைக்கு நினைச்சு பார்ப்போமா, திருத்தாண்டகத்தில் ஒரு 10 திருத்தாண்டகம் நாம எண்ணி பார்ப்போம். நான் உங்களுக்கு ஆதியிலேயே நினைவூட்டி இருக்கிறேன், தேவாரம் என்பது அதிலும் திருநாவுக்கரசர் அறவுரையாக வந்ததுதான் அவருடைய பதிகம் முழுதும். சைவ சமய சட்டம் அவர் சொல்லுகிறார் என்றுதான் நான் உங்களுக்கு அடிக்கடி நான் நினைவுறேன். இன்று ஒரு சில பாடல்களில் அவர்கள் திருத்தாண்டகத்தை நாம் எண்ணி பார்த்தோம்.

சங்கீத சாஸ்திரத்துல ஒன்று எழுதி வைக்கிறார்கள். இப்போ நான் பிடிச்ச சுரத்துக்கு பேரு தெய்வதம், தெய்வதம் அத தெய்வதம்னு இவர்கள்லாம் சொல்லுகிறார்கள். நான் புத்தகத்துல தெய்வதம் என்றுதான் படித்தேன், தெய்வதம். அந்த சுரத்திற்கு தெய்வ சாநித்தியம் உண்டு என்று சொல்லுகிறார்கள். திருத்தாண்டகம் பூரா தொடங்கும் போது அந்த சுரத்துல தான் தொடங்குகிறார்கள், ஓதுவார்கள். ஆக என்ன அர்த்தம், இந்த தெய்வீகமான பாட்டு அந்த தெய்வதம் என்று சொல்லுகிற சுரத்திலிருந்து தான் தொடங்குகிறார்கள். இல்லை என்று சொல்லலாம், நீ சும்மா கற்பனையா வேட்டு விடுறேன்னு சொல்லலாம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இருப்பதை நான் சொல்ல வேண்டியதனுடைய பொறுப்பு. அது உண்டு என்று சொல்லுவதும் ஏற்றுக்கொள்ளுவதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்களுடைய மனப்பான்மையை பொறுத்தது, நான் விட்டு விடுவேன். இந்த திருத்தாண்டகம் என்பது அப்படித்தான் பாடிக்கொண்டு இருந்தார்கள். பொது கால தேச வர்த்தமானத்துல கொஞ்சம் ஏதோ மாறி இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலாம், ஆனா ஆதியில அப்படித்தான் அது இருந்தது என்பதை நான் நினைவூட்ட கடமை.

பேர் ஒரு குழந்தையா இருக்கும், சொத்து பூரா அந்த பெண்ணுக்கே கொடுத்துருவோம். பொண்ணையும் கொடுப்பான், கண்ணை குடுத்தியா பொண்ணை குடுத்தியான்னு பொண்ணையும் கொடுத்து சொத்து பூரா எழுதி. இப்படி நம்ம பாக்கணும் ரொம்ப பேர். அப்படி இது பாரியார் சாமி அடிக்கடி சொல்லுவார். மாமியார் என்ன மர்ம புள்ள வர்றான்னு சொன்னா அன்னைக்கு தனியா சமைச்சு அப்படிங்க இருக்காங்க.

0: ஒப்புடைய மாதர், தனக்கு ஒப்பா இருந்தா சரி, சிறுவரும் தப்பாவும் இருக்கும். ஆக ஒப்புடைய மனைவியை தான் ஒத்துக்கின்றார்கள்.
1: ஒப்புடைய மாதரும்
0: ஒன்பொருளும் என்பது குழந்தை செல்வம் என்று சொல்லுவார்கள்.

கண்ணுதல் என்பது சிவனுக்கு பேர். நுதல் என்பது நெற்றி. நெற்றில கண்ணுடையவன் கண்ணுதல், அவன் சிவனுக்கு பேர். அவன் ஆக்கிரவித்தால்தான் இவன் ஆட முடியும். அவன் நினைச்சான் இவன் அடக்கி வச்சிடுவான். அவன் ஓட்டுவித்தான் ஓடி போயிடுவான். இருக்க சொன்னா இருக்கும். அவன் பாட சொன்னா பாடும். நம்மளா பாட முடியுமா? நடக்காது. நாம பாடணும்னு நாம நினைச்சோம்னா நடக்காது. நான் பாட்டுக்காரன், எனக்கு தெரியும். நான் நினைச்சிருப்பேன் நல்லா பாடினு இருக்கிறதுல முதல் ஒன்னா நம்ம செப்பையா பாடிட்டு ஒண்ணுமே இருக்காது போய் உட்கார்ந்துருக்கான். ஒழுங்கா பாடிட்டு அவன் பாட்டு வித்தான்னு அர்த்தம். அவ்வளவுதான். எத்தனையோ பேர் பாடி இருந்தா பாட முடியாமல் போய்விடுது பாத்தீங்களா? என்ன அர்த்தம்? அவன் பாட்டு வைக்கலன்னு அர்த்தம். ஆமா, உருகு வித்தான். அந்த பாட்டை சொல்லி உருகிறது என்பது அந்த அர்த்தத்துல தோய்ந்தான்னாத்தான் அவனுக்கு அது முடியும். எல்லாம் அவன் தான் செய்து கண்ணுகளாய் காட்டாக்காலே. அவன் ஆட்டு வைக்கணும், அவன் பாட்டு வைக்கணும், அவன் காட்டு வைக்கணும் என்பது இவருடைய சட்டம். அடுத்து அதே பதிகத்திலே ஒரு அஞ்சாறு பாடல் அபூர்வமான கருத்துக்களை நமக்கு

கோயில் இல்லையா, அது திரு இல்லாத ஊர். திரு என்பதற்கு செல்வம், அழகு, நன்மை, எத்தனையோ பொருள் சொல்றாங்க இல்லையா. அதனால்தான் முன்னெல்லாம் உயர்த்திரு திரு அவங்க போட்டு எழுதுவாங்க, போடுறது கிடையாது இல்லையா. வெறி திருத்தர் திரு

ரெண்டு நாளைக்கு முந்தி ஒருத்தர் கேட்டார், சாமி நம்ம ஏன் சாமி விபூதி அணியணும், எழுதுற உடம்புதான் இது பூஜை. நான் சொல்றேன், முன்னெல்லாம் சைவர்கள் வீட்டுல சாப்பிட்ட இடத்துல பசுஞ்சாணத்தை போட்டு அது சுகாதார முறைப்படி அங்க இருக்கிற கெட்ட ஜீவன்கள் எல்லாம் போகணும்னா இந்த பசுஞ்சாணம் போட்டா போகும். பசுஞ்சாணத்தையே நல்லா காய வச்சு பொடியாக்கி அதை ஒரு காலத்துல சேர்த்து குளிச்சுட்டு இருந்தாங்க எல்லாரும். சொன்னா நம்புவாங்களா? இப்போ நம்ப மாட்டாங்க. பசுஞ்சாணத்தை பொடியாக்கி அதை பூசிக்கொள்ற அது அதை சேர்த்து குளிக்க அந்த உடம்புல இருக்கிற கிருமிகள்லாம் செத்து அப்படின்னு. இப்ப சோப்பு போட்டுட்டா ரைட்டு அப்படின்னு சொல்லி. இப்போ அதே மாதிரிதான் இந்த விபூதி என்பது பசுஞ்சாணத்திலிருந்து செய்யப்பட வேண்டியதுதான் இல்லையா? ஆமா, பசுஞ்சாணத்திலிருந்து தான் விபூதி செய்யப்பட வேண்டும் என்பது சட்டம் வகுக்கிறார் தெய்வ சேர்க்கிறார் பெருமான். மூணு திம்சான விபூதி சொல்றார், கற்பம் அனுகற்பம் விகற்பம் அப்படின்னு மூணு சொல்றார். இந்த மூணு எப்படி தயார் பண்றதுன்னு அவர் சொல்றார். இப்ப நாம பூசிக்கிறதெல்லாம் எதுலையும் சேராத விபூதி, கம்மண்ணு வாசனையா இருக்கும் அவ்வளவுதான். அது என்ன சாணமோ கடவுளுக்கு தான் வலிக்கும், அதை நான் விட்டுறேன். அதுமோ அதாவது கிடைக்கிது அதையா பூசிக்கிறோம், விட்டுருவோம் அதை. ஆனா பசுஞ்சாணத்திலிருந்து பூசிக்கிறது தான் ரைட்டு. இப்ப நான் ஜபம் பண்ணும் போதெல்லாம் பசுஞ்சாணத்துல செய்த விபூதி தான் பூசிக்கிறேன். ஆமா, சில பேர் பசுஞ்சாணத்துல செய்து பூசிக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் அதை வாங்கிட்டு வந்துருவேன், அதை மருந்து மாதிரி நான் உபயோகப்படுத்துவேன். ஆமா, அந்த பசுஞ்சாணத்துல செய்த விபூதியை உடம்புல பூசிக்கணும்னா இந்த கெட்ட கிருமிகள் நம்ம அணுகாது இருக்காது அப்படின்னு தான் சொல்லுவார்கள். அதற்குத்தான் ஒரு பதிகமே பாடியிருக்க நமது சமய தலைவர் நாம் பார்த்தவர்களே எந்த மத சின்னத்துக்கும் அப்படி ஒரு பாட்டு கிடையாது. இருந்து சொன்னீங்கன்னா என் காதலை இவர்களும் கேட்கல. இந்த ருத்ராட்சம் இருக்கு பாருங்க, ருத்ராட்சம்னா என்ன பொருள், ஒருத்திர அட்சம் சிவனுடைய கண்ணில் இருந்து வந்ததுன்னு பொருள், அது வேற ஒண்ணு. அந்த ருத்ராட்சம் ஏகாவசமா இருந்தால் ஏகா 11 மக ருத்ராட்சமா இருந்தா 750 ரூபாய், 1000 ரூபாய் ஒரு ருத்ராட்சம், ஒரு மாலை இல்ல ஒண்ணு. கௌரி சங்கரமா இருந்தா 1500 ரூபாய், 2000 ரூபாய் கொடுத்த வாங்குறாங்க இல்லையா? அதற்கு தேவாரத்தில் பாட்டு கிடையாது. என்ன 2000 ரூபாய் கொடுத்து வாங்குற ருத்ராட்சத்துக்கு தேவாரத்தில் பாட்டு கிடையாது. ஆனா விபூதினு சொன்னா கடைக்கு போனா 32 ரூபாய், 3 ரூபாய், 5 ரூபாய் பாருங்க, 11 பாடல், அற்புதமான பாடல். அந்த அற்புதமான பாடலை பாடித்தான் பாண்டியனுடைய சுரநோய் தீர்த்தார் என்று வரலாறு நமக்கு தெரியும் அல்லவா? ஆமா, அந்த விபூதியை என்ன பூசும் போது தினமும் நாம் அதை சொல்லி பூசிவிட்டோம்னா நமக்கும் அந்த பலன் கிடைக்கும் என்பதுதான் நமது பெரியோர்கள் வகுத்து வைத்த வழி. உண்மை செய்வனாக இருக்கிற நிச்சயமா விபூதி பூசும் போது அந்த ஒரு பாட்டாவது சொல்லிட்டு தான் பூசுவோம். ஆக சாமி சொல்றாரு, திரு திருவண்ணூர் அணியாத திருவில்லூர். ஒரு காலத்துல விபூதி அணியாதவர்களே இருக்க மாட்டார்கள். இன்னைக்கு நாம அதை சொல்லுவதற்கு சொல்வர்கள் சொல்லிக்கிறவன் போரா, ஏதோ சாப்பாட்டு அளவுக்குத்தான் செய்வனாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்றானே தவிர, விபூதி பூசறது பாக்கி ஒழுக்கு பழக்க வழக்கங்கள்ல அவன் செய்வனாக இருக்கான்னு நாம சொல்ல முடியாது. இருக்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்றோம்.

பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் பஜனை மடம் இருக்கும். பஜனை மடம், சனிக்கிழமை பஜனை, சித்திய பஜனை, வெள்ளிக்கிழமை பஜனை. இல்லையா, நான் தான் எங்க ஊர்ல பஜனை மடத்துல எல்லாம் பாடி இருந்தவன்தான். பஜனை நாடகம் இதெல்லாம் எங்க ஊர்ல தான் நாடகம் தான் போடுவாங்க. பத்து மார்க் இல்லையா. சனிக்கிழமை ஒரு பஜனை, வீதியில கூட திருவீதியில கூட பஜனை. இப்பவும் பாத்தீங்கன்னா பஜனை கோயில் அப்படின்னு பல இடங்கள்ல இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் பஜனை மடம்னா இப்ப கிடையாது. எல்லாம் எது பஜனை தெரியுமா? காசு காசு காசு எப்படியே காசு எதையாவது காசு சம்பாதி பாப வழியில் பாப வழியில் தான் நீ விரும்புகிறியான காசு சம்பாதிக்கப்படுது. என்ன மன்னிக்கணும் நீங்க? ஆமா, ஆக அப்படியெல்லாம் பருக்கும்.

கடி என்று சொன்னால் கோயிலுக்கும் உண்டு, கடி என்று சொன்னால் கோயிலுக்கும் உண்டு. மடங்கள், சிவனடியார்கள் தங்கி இருக்கிற இடத்துக்கும் கடி என்றது. சிதம்பரத்துல சிவஞான திருத்தடி என்று ஒரு இடம் இருக்கிறது. செங்கனீர் பிள்ளையார்கள் தடி என்று சொன்னால் திருத்தடி என்பது திருப்பத்தூர்ல இருக்கிற கோயிலுக்கு பேர் திருத்தடியான்கான் என்று கோயிலுக்கும் வரும். ஆக

0: துர்தேவதைகள், கெட்ட பூச்சிகள் இதெல்லாம் கேட்ட போது அந்த ஒலி கேட்டாலே சாம்பிராணி புகப்பட்டா கூட இந்த கெட்ட தேவதைகள் கெட்ட பூச்சிகள் கெட்ட போகும். அதனாலதான் பெண்கள் வெள்ளிக்கிழமை முழு நாம்ன சாம்பிராணி போட்டு ஒரு வழக்கம் பழைய காலத்துல பழைய காலத்துல என்ன தச்சுன்னு சாம்பிராணி தங்கு ஒலியில அதை பத்தினத்தை சொல்லுவார். முதலில் ஒரு தங்கோலி, இடையில் ஒரு தங்கோலி, முடிவில் ஒரு தங்கோலி. நாட்டுக்கோட்டை நகரத்தார் பாத்தீங்கன்னா, நகரத்தார் வீட்டுல பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வர பிரபு ஓட்டிலையும் தங்கோலி இருக்கு. நிச்சயமா தவறாம ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் ஊதுவார்கள். ஆமா நம்ம வீட்டுல கிடையாது. நம்ம வீட்டுல ஏதோ இந்த அபிஷேகம் மட்டத்துக்கு மாத்திரம் ஊத்துக்கிறதுன்னு சில பேர் இருக்கு. அதுவும் சில இடங்கள்ல கிடைக்கிறதும் இல்லை. இப்போ ஒரிஜினல் தங்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆக அந்த சங்கு ஒலி அதுதான் மங்கள ஒலின்னு தெரிந்த.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: தலம் திருவலம்புரம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த 3 திருமுறை பண் பழம் பஞ்சுரம் ராகம் சங்கராபரணம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்கு உரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: அழகுங்கிறது ஒரு தன்மையில் இருக்குமானா அதுக்கு எழில்னு பேரு. ஒவ்வொரு நாளும் காணக்கான புதிது புதிதாக அந்த மனசுல தோன்ற முடியாது அந்த இருக்குமானா அதுக்கு ஏர்னு பேரா. நான் இப்ப அந்த தமிழையே சொல்றேன், நீ சொன்னது ஏன் தமிழ், குப்பத்தமிழ். வளர்ந்தமைந்த பருவத்தும் வளர்ந்து மாறியதன்றி இன்னும் வளரும் என்பது போன்று காட்டுதல். ஒரு அழகு ஒரு எல்லை தான் இருக்கலாம், ஆனா ஒரு அழகுக்கு ஒரு எல்லை என்பதின்றி நேற்றை பார்த்தவட இன்னைக்கு மேல, என்னை பார்த்தவட நாளைக்கு மேல என்பது போல தோன்றுகின்ற அழகுடைய இடத்துக்கான் ஏர் உடையது என்று சொல்லுவோம். இது எங்க இருக்குது? லெக்சிகன்ல, தமிழ்ச்சங்க அகராதியில எங்கேயும் கிடையாது, தொல்காப்பிய உரையில தான் இருக்கு. ஆகவே திருத்தலச்சங்காட்டு கோயில் எப்படி இருக்கும்னு கேட்டா, நேற்று பார்த்தால் இன்று புதுமை, இன்று பார்த்தால் நாளை மேலும் புதுமை, நாளை பார்த்தால் நாளைக்கு இன்னும் மேலும் புதுமை. இப்படி ஏர் கொண்ட கோயிலே கோயிலாக இருந்தீரீ. சுவாமி அந்த திருத்தலச்சங்காட்டுல கோவில் மட்டும்தான் சிறப்பானார். எங்க பார்த்தால் அதெல்லாம் அஞ்சடுக்கு மாலி, ஆறடுக்கு மாலி அப்படி இருக்குமா? மாடஞ்சூழ் கோயிலே ஊர்ல இருக்கிறவங்களும் செல்வந்தர்கள், நீயும் செல்வந்தன் கேட்கணுமா? அதனால அப்படிப்பட்ட வளமுடைய தலச்செங்காட்டு கோயில். அடுத்த பாட்டுல பாருங்க, கோலம் சேர் கோயிலே கோயிலா கொண்டீரே. கோலம்னா அழகு இல்லையா? இந்த பெரியா நீங்க இனிமே ஏதேனும் ஒரு புதுசா ஒரு கோயில் கட்டணும்னா, அல்லது கோயில் ஏற்கனவே இருந்தது நீங்க ஏதேனும் குடமுழுக்கு செய்து நல்லா திருத்தம் பண்ணும்னா, திருத்தலச்செங்காட்டு கோயிலை போய் பார்த்துட்டு அது மாதிரி வைங்க. அழகுன்னு அப்படியில் இருக்கணும் என்று சொல்லு மாதிரி இருக்கணும். இன்னைக்கு இருக்கான்னு கேட்காதீங்க, ஏழாம் நூற்றாண்டு விஷயம் இது. காப்பாத்தல நம்ம அல்ல. நலம் நீர கோயிலே கோயிலாக நைந்தீரி. எது சொல்றோம்? நம்ம இந்த காஞ்சிபுரத்துல ஏகாம்பரர் சன்னதியை சுத்தி வரும்போது ஒரு பக்கத்துல முட்டு கொடுத்துருக்கு, முட்டு கொடுத்துருக்கு. இந்த முட்டு கொடுத்தத வழிபாடு செய்யும் போது போறது ஆங்கில திங்கல்ல முதல் வியாழன் காஞ்சிபுரம் தான். பேசுறதெல்லாம் புறக்கணக்கிட்ட, காஞ்சிபுரத்தை மாதம் ஒரு நாள் வணங்குறோம், அந்த புண்ணியம் கிடைக்கும். அப்படி போகும்போது போன தடவை சொல்லும்போது சொல்றார், உள்ள போய் வழிபாடு செய்யிட்டு போகும்போது பாருங்க ஐயா, கோவில் அந்த காலத்துல இழைச்சி இழைச்சி கட்டினாங்க, இன்னைக்கு ஒரு பகுதி போச்சுன்னா முட்டு கொடுக்கதான் முடியல, தவிர அந்த இடத்துல செப்பம் பண்ண முடியல. நம்ம தமிழன்னு பேரு அல்லவா தமிழ? ஆமா, அந்த காலத்துல இழைச்சி அழைச்சி கட்டிருக்கிறாங்க. இப்ப ஏதேனும் ஒரு பகுதி எங்கேயாவது போச்சுன்னா அதை பழுது பாக்குறதுக்கு முடியாம இருக்குது. என்ன தமிழன் நம்ம? வெறும் தமிழன். இன்னும் முட்டு கொடுத்துருக்கு ஒரு பகுதி. நீங்க நீ ஏகாம்பரநாதர் வழிபாடு செஞ்சுட்டு அப்படி அந்த பக்கம் போனீங்கன்னு சொன்னா ஒரு பக்கம் முட்டு கொடுக்கும். ஏன்? எதுக்கோ பணம் இருக்குது. அந்த காஞ்சிபுரத்துக்கு இருக்கிற சொத்துக்கள் பூந்தமல்லியில நிறைய இருக்குதான். எங்க இருக்கு? சென்னையில பூந்தமல்லியில இருந்த என்ன பண்றது? நம்ப நாங்க அந்த காலத்துல ஆண்டவனுக்கு எழுதி வச்சா அது ஆண்டவனுக்கு தான் கொடுப்பாங்க, தான் எடுத்துக்க மாட்டாங்கன்னு ஒரு காலத்துல நம்பினான் அவ்வளவுதான். இப்படிப்பட்ட நலம் நீர கோயிலே கோயிலாக நயந்தீரே. நலம் பெருகும்படியான கோவிலா இருக்காம் அந்த இதுல. கடி புல்கு கோயிலே கோயிலாக கலந்தீரே. என்ன கடி புல்குன்னு? கடி கந்தரேன்பா படிக்க போறோம் கடைசி வரி என்ன? கடி ஏற்கும் புங்கமல கால் காட்டி ஆட்கொண்டு அடி ஏற்கு முன்னின்ற முடியுது. கடி ஏற் கடின்னா நறுமணம்னு அர்த்தம், வாசனைன்னு அர்த்தம். அதெல்லாம் போயே போட்டுது. இப்ப அந்த கடிங்கிற சொல்லுக்கு கடிக்கிறதான் தெரியுமே தவிர வாசனைங்கிறதெல்லாம் போயே போட்டுது. அந்த தமிழ் போயே போயிட்டு. கடி புல்கு கோயிலே போனீங்கன்னா, அந்த கோயிலுக்குள்ள போனீங்கன்னா அப்படியே நறுமணம் கமகமும் இருக்குமா, தெய்வ மனம் கமழும், நறுமணம் கமழுமா, அப்படிப்பட்ட கோயிலாம். கனின்னா நறுமணம். இப்படியாக இருந்த கோவில் நிறையார்ந்த கோயிலே கோயிலாக நினைந்தீரே. நிறையார்ந்த நிறைனா வரிசை, முகப்புன்னு சொன்ன வரிசை அந்த முகப்பு. ஏன் நம்ம மதுரை, மதுரை கோயில் திருப்பெருந்துறை அருமையான கோவில். நீங்க பழமையான கோயில்கள் பலவும் பார்த்தா காஞ்சிபுரம் அந்த அருமையான கோயில். காஞ்சிபுரத்தும் சரி, நம்ம ஏகாம்பரநாதர் கோயிலும் சரி, பெருமாள் இருக்கிற கோயிலும் சரி, மிக அற்புதமான கோயில். அந்த கருங்கல் அப்படியே அப்படி வளைவலி வச்சு, அந்த பூக்கள் அப்படி வச்சு அப்படி வச்சு ரெண்டு பக்கம் அப்படி அணிந்தா இருக்கும் மிக அருமையா. எவ்வளவு நாட்கள் ஆகியிருக்கிற அந்த கருங்கல் அந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு, கொஞ்சம் சிந்தாம சிதறாம அந்த தாமரையை தாமரையை வச்சு அப்படி ரெண்டு முகப்பு வச்சிருக்காங்கல்ல, இதெல்லாம் எத்தனை ஆண்டு ஆயிருக்கும். நம்ம வீடு கட்டினா நம்ம நாம நம்ம நிலை இல்லாதவன், நமக்குரிய ஆண்டவனுக்கு கட்டினா அது நிலையுடையவன்னு கட்டினா அந்த காலத்துல. இன்னொன்னு கூட சொல்றேன், சேர சோழ பாண்டியர்கள் தங்களுடைய தங்களுக்கு அரண்மனை கட்டிக்கலையே, ஆனா கோவில் கட்டணும். ஏன், நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு நாளைக்கு போயிடும், பெருமான் கோவில் என்னைக்கு இருக்கிறதுன்னு கட்டணும். சேர சோழ பாண்டியர்கள் போல நல்ல பக்திமான்கள் வேற யாரும் இல்லை. சமயம் கலக்காத அரசு ஜன்னி பிறந்துருதா, சமயம் கலந்துட்டா ஏண்டா, சமயம் கலந்த பேரரசுகள் இருந்தன. அதனாலதான் இப்படிப்பட்ட கோவில்லாம் வந்தது, இல்லைன்னு எப்படி வரும், எப்படி வரும். நாம் ஒரு சமயத்தை சார்ந்ததுனால இன்னொரு சமயத்தை தீங்கிழைக்க கூடாது, சத்தியம் அது யாரும் இல்லை. அதுக்காக நம்ம ஒரு சமயத்தை ஊத்துட்டு இருக்கணும்னு கவலை இல்லை. இது எங்கதான் ஞானம் வந்தது தெரியல இந்த ஆட்களுக்கு. ஆகவே நிறையார்ந்த கோயிலே கோயிலாக நினைந்தீரே, சேயோங்கு கோயிலே நூறுதான் பார்த்தான். ஏ கோயிலுடைய உயரத்தை பார்த்தியாரு, இப்படி பார்க்க முடியலடா, இப்படி கூட பார்க்க முடியல, அண்ணாந்து பார்த்தாதான்டா தெரியுது. சேயோங்கு கோயிலே எம்மா, தஞ்சாவூர் ஜில்லாக்காரங்களா இருந்தா எம்மா உயரம், எம்மா உயரம், அடாடாடா இந்த எம்மா அம்மாங்கிறது அந்த மாவட்டத்துக்கு தெரியுது, எம்மா உயரம் கோயிலே நிலையார்ந்த கோயிலே. இப்படி எல்லாம் ரொம்ப அருமையாக திருச்சலங் திரு தலைச்செங்காட்டு கோவிலை ஞானசம்பந்த பெருமான் ரசிக்கிறார். இப்படிப்பட்ட கோவிலையே கோவிலாக கொண்டீர்களே பெருமானி என்று சொல்லி திரு தலைச்செங்காட்டை வணங்கி மகிழ்கிறார்கள்.

கொண்டொருகி தேய்த்தந்தனங்கனே தேசழித்து சிசையா தொழு தேத்த காய்த்த கல்லாலதன் கீழிருந்த கட உள்ளிடம் போலு வாய்த்த முத்தி தொழில் நான் மறையோ பலம்புற நன்னகரே நெய்யதோர்மான் மறே கைவீரலில் நுனை மேல் சிலையாக்கி மெய்யரே மேனி வெளியீர் பூசி விரிபு சடை தாழ மையரும் சோலை வணங்க மழையிருந்தாரிடம் போலும் பைகளும் மாமுழவம் மதிரும் வலம் புறநகரே

துமினோ ஆனமரு ஐந்தும் கொண்டாட்டுகந்த அடிகள் இடம் போலும் வானவர் நாதொரும் வந்திரஞ்சும் வலம் புறநகரே சிற்றெறியும் திரையார் சுழி செங்கி நீர்கிழல் செஞ்சடை மேல் அற்றறியாதனாடு நட்டம் அணியா தடங்கண்ணி பெற்றறிவாரியரேரவல்ல பெருமாம் இடம் போலும் வற்றறியா புனல் வாய்ப்புடைய வனம் புறன நகரே உண்ண வண்ண தொழில் நஞ்சமுண்டே உமையோடுடனாகி சுண்ண வண்ண பொடி மேலி பூசி சுழற்சோதி நின்றிலங்க பண்ண வண்ணத்தன பாணி செய்ய பயின்றாரிடம் போலும் வண்ண வண்ண பறை பாணியாராவலம் புறன நகரே புரிதரே புல் சடை பொந்தயங்க புரியனூர் புரண்டிலங்க விரைதரே வேழத்தில் ஈருரிதோர் மேல்முடி மேல்வை புரைதோள் அரைதரே பூந்துயில் ஆரணங்கை அமர்ந்தாரிடம் போலும் வரைதரே தொல்புகள் வாழ்க்கையரவலம் புறன நகரே தண்டனை தோளிரு பத்தினோடும் தலை பத்துடை யானை கொண்டனை மாதுமைதான் நடுங்க ஒரு கால் விரலூன்றி விண்டது தீர்த்தருள் செய்ய வல்ல வீதற்கிடம் போலும் வண்டனை தன்னோடு வைகு போழில் வலம் புறன நகரே தாரூரு தாமரை மேலையனும் தரணி அளந்தானும் தேர்வறியா வகையால் நிகரித்திகைத்து திரிந்தேத்த பேர்வறியா வகையால் நிமிந்தேத்த பெருமா இடம் போலும் வாரூரு சோலை மணங்கமழும் பலம்புற நன்னகரே காவியனல் துவராடையினா கடை நோன்பு மேல் கொள்ளும் பாவிகள் சொல்லை பயன்றறியா பழந்தொண்டருள்ளுருக ஆவியுள் நின்றருள் செய்ய வல்ல அழகர் இடம் போலும் பாவியில் நேர்வயல் வாய்ப்புடைய வலம் புறன நகரே நல்லியல் நான் மறையோ புகலே தமிழ் ஞான சம்பாத வல்லியலோ தோளுடைய பாடல்கள் பத்து.

0: ఎందరూ శివనోగం సేర్వారే సెల్వన సేవడే చంద్రను శివలోగం సేర్వారే.
1: இந்த திருவிளம்பர பதியத்துல வலம்புர நகரை பற்றி கோயிலை பற்றியே நாம் கண்டு வந்தோம். இப்ப அந்த நகரை பற்றியே கடைசி வரி அமைந்திருக்கிறது ரொம்ப அருமையாக. பாருங்க, முதல் அந்த பாடல துணியிடையாளையோர் பாகமா சிதைந்தார் இடம் போலும், இப்படிப்பட்ட பெருமான் இடந்தருளி இருக்கின்ற இடம் போலாக இருக்கு. எது வலம்புர நகர் அப்படி இருக்கிறது. அந்த வலம்புர நகர் இப்படி இருக்கிறாரு, வடிவுடை மீறி வயல் படியும் வலம்புர நன்னகரே. இந்த மாடு இருப்பாருங்க, இந்த மாட்டுல காளமாடு பசுமாடு எல்லாம் வந்து தண்ணியில இறங்குறது ரொம்ப கஷ்டப்படும், ஆனா எருமை தானா போயிடும். அதுக்கு இருக்க ஒண்ணு வச்சிருக்க, தண்ணி கண்டா தானா உள்ள போகும். பசுவோ மற்ற காலையோ பிடிச்சி தம் கட்டி மூக்க நகர் எப்படி எழுந்துட்டு போனாதான் அப்பவும் மிஸ் பண்ணிட்டு வரும். அது வளர்ப்பு. ஆனா வலம்புர நன்னகர்ல எப்படி கேட்டீங்கன்னா, வடிவுடை மீறி பார்த்தா அழகா இருக்குமா அந்த மாடெல்லாம், ஆனா அது அப்படியே அங்கங்க மேய்ஞ்சி அதை பாட்டு உள்ள போகுமா, வயல்ல போய் இப்ப மேய்ஞ்சிட்டு இருக்குமா. அடுத்தவங்க வீட்டு வயலுக்கு போகாம தான் வந்து அடுத்த வீட்டு தொட்டி தண்ணி குடிக்காம தான் வீட்டு தொட்டி தண்ணி குடிச்சுக்கிட்டு தான் வீட்டு வயல்ல மேய்ஞ்சிக்கிட்டு அப்படி ஒரு அறமா இருக்கிற மேய்ச்சிங்களா. ஆகவே அங்க இருக்கிற மாடுகள்லாம் ரொம்ப அழகான மாடுகளை உடைய வலம்புர நகர் என்று ஞான சம்பந்த பெருமானுடைய உள்ளத்துல எதெல்லாம் காணுகிறார் அங்க இருக்கிற அந்த மாடும் அவர் கண்ணில் பட்டு இப்படியா. இது ஒரு பாட்டு. அடுத்த பாட்டுல வாய்த்த முத்தி தொழில் நான்மறையோர் வலம்புர நன்னகரே அப்படின்னாரு. முத்தி, இந்த முத்தி முத்திங்கிறது ஆவணியம் காரூபத்தியம் தட்சிணாக்கினியம்னு ரொம்ப காலமா சொல்லிட்டு வராங்க. அதாவது இந்த வேள்வி அமைப்பு இருக்குதே, இந்த இடத்துல இந்த மாதிரி முச்சந்தியா வைக்கணும், இது பக்கத்துல இப்படி வைக்கணும், இது அங்க வைக்கணும் என்றெல்லாம் இருக்கு. அந்த நியதிப்படி வைத்திருக்கணும், வைத்து அந்த உரிய அந்த சுள்ளிகள் எல்லாம் விட்டு நெய் விட்டு அந்த உரிய மந்திரங்களையும் சொல்லி வேள்வி வேட்சணும். அந்த மாதிரி வேள்வி செய்கின்ற பொழுது அந்த மாதிரி வருது பாருங்க, அந்த ஒளி, அந்த ஒளி சிவபெருமானே என்று கருத வேண்டும். ஆனா இன்னைக்கு யாகம் செஞ்சவங்க எல்லாம் அதுவான்னு கருதல, சிவபெருமான் கருதல, இந்திரனை கொடுக்குறேன், சந்திரனை கொடுக்குறேன், அக்னி பகவானை கொடுக்குறேன் என்றுதான் கொடுப்பாங்க. ஆனா நம்முடைய வேள்வி சிவவேள்வி, அந்த மாதிரி எரிபெருக்கு வருப்பாரு, அந்த ஒளி வருது, அந்த ஒளி அப்படியே சிவபெருமானந்தே கருதி அவராக கருதி நாம் வழிபாடு. இது மாதிரி சொன்ன ஒரே ஒரு பெரியவர் அப்பரடிகள் தான். எரிபெருக்குவர் அவ்வெறி ஈசனது உருவென அறிகிறார். எல்லாரும் யாகம் செய்யற யாகம் செய்யறேன்னு அப்படியே அந்த அந்த இதுல வந்து நெய் விட்டு அப்படி அந்த எரி வளர்க்கிறாங்க. ஓ, இந்திரனுக்கு சந்திரனுக்கு வாயு பகவான் அவன் சொல்லி விடுறாங்களே, அது அந்த எரியினுடைய வடிவம் எது? பெருமான் அல்லவா, சிவபெருமான் அல்லவா. நம்முடைய ஞான சம்பந்தர் கூட தந்தையாருக்கு அந்த வேள்விக்கு பணம் கொடுத்தது, அந்த திருவாவூர்ல பணம் கொடுத்த போது சிவபெருமானை வணங்குவதற்குரிய வேள்வியை செய்து நீங்கள் என்னைக்கு வாழணும் என்று சொல்லி. அப்ப புத்திரகாமேஷியாக இந்த அஸ்வமேதையாக இதெல்லாம் செய்யப்படும், அதெல்லாம் வந்து ரொம்ப காமியம், அது பயன்கருதி செய்வது. இதுதான் உண்மையான பெருமானை வழிபாடு செய்து கருது. அந்த மாதிரி யாகம் செய்கின்றவர்கள் பலரும் இருக்கும்படியான வலம்புர நன்னகர் என்றெல்லாம் சொன்னார். அடுத்தார் போல வைகளும் மா முழவும் அதிரும் வலம்புர நன்னகரே. மா முழவும், நீங்க திருவலம்புரத்துக்கு போனீங்கன்னா எங்கேயும் நல்ல ஒலியா தான் கேட்கும், நல்ல முழவு இருக்கும், யாழ்ப்பு கேட்கும், வீணை வாசிக்கும், எல்லாம் அப்படி இருக்கும் சரிங்களா. நம்ம இவர் அப்புறம் இவர் மணிவாசன் சொல்றாரு, திருக்கோயில் எப்படி இருக்கும், இப்படி இருக்காலம் போனா இன்னிசைவீனையர் யாழினர் ஒரு பால் இருக்கொடு தோத்தீரம் எம்பினர் ஒரு பால் துண்ணிய பீனை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவள் கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி ஒப்பினர் இப்படி எல்லாம் இருப்பாங்க. ஆகவே வலம்புர நகர்ல நல்ல ஆன்மீக வளர்ச்சியோடு கூட நல்ல மங்களமான ஒலிகளே உடது. நான் சொல்ல அடிக்கடி சொல்றது காரணம், இந்த ஒளிய ஒளியில வைக்கிறவனுக்கு மங்கள ஒளிகளை வைக்கணும். இந்த சோகம், அந்த அழுகை, இதெல்லாம் எப்பாவது ரொம்ப குறைவா இருக்கு, குறைவா இருக்கு. அதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கறது, வயிறு குழுக்க சிரிச்சா அவ்வளவு நல்லது, நோய் வராது. டாக்டர் வேணா கேட்பாரு, நல்ல மகிழ்ச்சியா இருந்தா நோயே வராது, நோயே வராது. அழுவுறதும் சஸ்பென்ஸும் ஆங்கிறதும் ஊங்கறதும் அதிர்ச்சி தான் தப்பு. இந்த அதிர்ச்சியே வேலையா வச்சிருக்கிறவங்க கஷ்டமா இருக்கு. என்ன பண்ணு, சிரிக்க தெரியலையே, சிரிக்க வைக்க தெரியலையே. ஆனந்த மடங்குள்ள சிரிப்பு படத்துல சிரிப்புன்னு போட்ட பிறகு கூட சிரிப்பு வர மாட்டேங்குது. ஏன்னா தெரியல, முன்ன அப்படி இல்லை. அது ரொம்ப அருமையா நடிச்ச காலம் தான். இப்போ என்எஸ்கே படம் எல்லாம் சொன்னால் நான் பார்த்ததில் படம் அதிகமில்லாம் இருந்தாலும் அந்த இதாக இருக்கும். சிலர் வினயமாகவும் சொல்லுவார், ஈனா மூனா கானா அப்படின்னு ஒன்று ஆகா அப்படிம்போம். அவர் என்ன திருக்குறள் முன்னணி கழகம் பாரு, இவன் என்ன நினச்சிருப்பான், வேற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஈனா மூணா கானானா இவன் நினைச்சதுன்னா விடாமல் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படி. ஆனால் அவங்க என்ன பண்ண, ஈனா மூணா கானா திருக்குறள் முன்னணி கழகம், அதெல்லாம் ஒரு கவர்ச்சியாக ஒரு அமைப்பாக இருக்குது. நம்ம என்ன ஒரே திருவாசகமே வச்சா நமக்கு நாடு கட்டு போடுங்கிற வேணாம்ப்பா, எங்க திருவாசகமே வைக்க வேணும். இப்படிலாம் ஒன்று அடுப்பு வைக்கலாமே, ஒரு மகிழ்ச்சியா. அதனால நல்ல வைகளும் மாமுடவும் அதிரும் பலம் புற, நல்ல மகிழ்ச்சியான ஒலிகள் கிடைக்குமா. வானவர் நாள்தோறும் வந்திறஞ்சும் பலம் புற நகரி. இந்த எங்கு மன்னகத்தில் இருக்கிறவர் மட்டுமல்ல, விண்ணகத்தில் இருப்பவர்களும் வந்து வணங்கும்படியான ஊர் எங்களுடைய பலம் புற நன்னகர் அப்படின்னாரு. வற்றி அறியா புனல் வாய்ப்புடைய வளம்புற நன்னகரே. அருமை அருமை. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, காவிரி வந்து வத்தனதாக நாங்கெல்லாம் பார்த்தது இல்லை. அது ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க காவிரி எங்க பாக்கணும்னா திருச்சியில பார்த்து பிரயோஜனம் இல்லை, அங்கெல்லாம் பிரிஞ்சு போனது. முக்கொம்பு தாண்டி முக்கொம்புக்கு மேற்கே பார்க்கணும், முக்கொம்புக்கு மேற்கே ஏறத்தாழ மாயனூர் வரைக்கும் பாத்தீங்கன்னா அதான் எங்க பகுதி. போனா 1.5 மைல் அகலம் காவிரி, அது ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா தண்ணி அப்படி தவழ்ந்து போவாது. அருமையா. அந்த காலத்துல பரிசு 2 அணா, இந்த கரையில அந்த கரையில அந்த கரை போறதுக்கு 2 அணா. அணாவால இருந்து அதெல்லாம் போயிட்டு இருக்கு, 16 அணா 1 ரூபாயெல்லாம் இருந்தது ஒரு காலத்துல. அது 1.5 மணி நேரம் ஆகும் பரிசல்ல போறதுக்கு. தண்ணி எவ்வளவு அருமையா இருந்த காலம். இளங்கோடிகள் ரொம்ப அருமையா, எப்பா காவிரி தாயே நீ வந்து என்னைக்கு வற்ற மாட்டோமா, எப்போ அருமையா போவேன். உனக்கு 2 பக்கமும் ரொம்ப அருமையா ஒலி கேட்குமா. உழவர் ஓதை மாதா ஓதை உடை நீர் ஓதை தன்பதங்குள் விழவர் ஓதை சிறந்தார்ப்ப நடந்தாய் வாழி காவேரி என்றெல்லாம் பாடினார் ஞானசம்பந்தரும். வற்றி அறியா புனல், ஐயா எங்க வத்தினால வத்து காவிரி வத்தாதுன்னு சொன்னார் அந்த ஞானிகள். வாக்கு மீண்டும் நிலைபெற வேண்டும் என்று வேண்டும் ஞானிகள், வாக்கு மீண்டும் நடைபெற வேண்டும் என்று. அந்த மாதிரி காவிரி என்னைக்கு பார்ப்போம் என்று ரொம்ப அருமையானது. எனவே வற்றி அறியா புனல் வாய்ப்புடைய வளம்புற நகர் என்றெல்லாம் சொன்னார். அப்புறம் சொல்கிறார், வண்ண வண்ணப்பறை பாணியரா வளம்புற நன்னகரே. ஆடார் ஆடார் ஆடார். நீங்க ஒரு பறையில, நீங்க பறையினா பக்க பக்கம் 2 குச்சி எடுத்து அடிக்கிறதுன்னாரு. அதுல வண்ண வண்ணப்பறையா, அந்த பறைகள்ல எத்தனையோ விதமான அந்த வடிவு இருக்கும், ஒலியும் அப்படி வெவ்வேறு மாறுபடும். இது அடிச்சுன்னா வேற ஒரு ஒலி கேட்கும், அது அடிச்சா இன்னொரு மாதிரி, அது அடிச்சா இன்னொரு மாதிரி. ஆடார் ஆடாடா. இப்படிப்பட்ட மங்கள பறைகள் எல்லாம் இருக்கும்படியான வளம்புற நகர். வரைதரு தொல்புகள் வாழ்க்கையரா வளம்புற நகரே. ரொம்ப பழமையான வாழ்க்கையுடையலாம். வண்டனை தன்னோடு வைகு பொழில் அப்படின்னது, வண்டனை தன்னோடு வைவிழுந்த எல்லாம் வண்டுகள் மொய்க்கும்படியான ரொம்ப அருமையான சோலைகள், தேன் சுட்டும்படியான சோலைகளாம் இவையெல்லாம் சொல்றது. இப்பதான் அண்மையில போன வாரத்துல நம்முடைய மலேசியாவில் தண்ணி கிடையாது. ஒரு 1000-1500 இதை பறிச்சு உப்பு நீராக வருதான், அதை அப்படியே தண்ணீராக வேற அதை மாற்றி தண்ணீராக கொடுத்துட்டு வராங்களாம். இது கூட 1.5 மாசம் தான் வரும், இதுக்கு மேலே வராதுங்கிறாங்க. உடனே இப்போ புதிய கண்டுபிடிப்பு என்னன்னா, ஆமாம் இருக்கிற சோலையெல்லாம் நீங்கள் மரத்தெல்லாம் வெட்டி பிடிங்க, இல்லை வீரப்பை மட்டும்தானே வெட்டுறான், இங்கே எத்தனையோ வீரப்பை இருக்கிறான் அவனும் வெட்டி போடுறான் இல்லைங்களா, வெட்டி போடுறான். வெட்டினா அப்புறமே மரத்தை வெட்டிட்டு நீங்கள் சோலை வெட்டினா எப்படியா மழை வரும். இதெல்லாம் புதிய கண்டுபிடிப்பு. அதுக்காகத்தான் சோலைகள் சூடணும். சோலைகள் சூடுங்கிறது என்னென்னா, இயல்பாகவும் நம்முடைய கரிமல வாயுவை அது ஏத்துக்குது, இயற்கை அது பிராணவாயுவை தருகிறது, நல்ல காற்று கிடைக்கும், அதோட நல்ல அருமையா மழையும் பொழியும், அதெல்லாம் சோலைகள் சூழ்ந்ததுதான் நல்லதுங்கிறதாவது அவ்வளவுதெல்லாம் வர்ணிச்சாங்க. இல்லைன்னா வெறும் எத்தனை வெறும் சோலை சோலை பத்தி நமக்கு என்ன வந்திருக்குன்னா அவ்வளவு இந்திமையாது, நமக்கு சுற்றுப்புற சூழல் மிக அருமையா இருக்கும். இதெல்லாம் சொன்னார்கள் அந்த காலத்துல. எனவே அப்படியெல்லாம் வைகுப்பொழில் வலம்புற நன்னகரே, வாரூர் சோலை மனங்கமிழும் வலம்புற நன்னகரே. அடியப்பா, இந்த குளங்கள் மற்றதெல்லாம் தண்ணி இருந்ததுன்னு சொன்னா வாய்ப்புடையது, நீங்க நல்ல கோடை காலத்து பயிர் வளர்க்கணுமா அதுக்கு தண்ணி இருக்கும், அப்புறம் இதே மழை காலத்துல பயிர் வேணுமா அதையும் வளர்க்கலாம். எந்த காலத்திலயும் அந்த 365 நாளும் வயல்ல அப்படியே போகும் பயிர்கள் இருக்கும், அதுக்கு தண்ணி வேணும். இப்படி எல்லாம் இருக்கின்ற வலம்புற நன்னகர் என்று பாடி நிறைவாக, நல்லியல் நான்மறையோர் புகழி தமிழ் ஞான சம்பந்தன் வல்லியம் தோருடை ஆடையினான் வலம்புற நன்னகரை சொல்லிய பாடல்கள் பத்தும் சொல்ல வல்லவர் தொல்வினி போய் செல்வன சேவடி சென்றனிகி சிவலோகம் சேர்வரி வினையும் நீங்கி சிவலோகம் செல்வார்கள் என்று.
2: காவிரி பூம்பட்டினத்து பல்லவனீஸ்வரம் பண் பழம்பஞ்சுரம் 24.
3: பழங்க

விடையார் மேனியராய் சிறு வித்தகர் மேயோ கடையார் மாடம் நீ.

கடையார் பொறி செய்ய பட்டினம் சேர் பல்லவனே சரமே எண்ணாரையல்கள் மூன்றும் சேரும் எந்த பிரான் இமயோர் கண்ணாய் உலகம் காக்க நின்ற கண்ணுதல் நண்ணுமிடம் மன்னார் சோலை கோல வண்டு வைகரும் தேனரும் தேன்னார் செய்யும் பட்டினத்து பல்லவரிச்சரமே மங்கை அங்கோ பாகமாக வாழ்நில வாசடைந்தேன் கங்கை அங்கே வாழ வைத்த கழ்வன் இருந்த இடம் பொங்கேர் உணரே யோதம் மீதுயர் பொய்கையின் மேல்

0: சிந்தயங்க சத்திய சாத்தியமா பகலம் நேரார் நேரே சாந்தம் ஐந்த நிம்மலன் மன்னுமிடம் ஓரார்கள் மாத மைந்த புக்கிசை பாடலினார் பாரார் இந்த பட்டினத்தே பல்லவ நீச்சரமே மைசேர் கண்டர் கண்ட வாடர் வாரவரும் துதிப்ப மெய்சேர் பொடியர் அடியார் ஏத்த மேவியிருந்த இடம் கைசேர் வளையார் விளைவீரோடு காதன்மையார் கழரே பைசேர் அறவார் அல்கூலாசேர் பல்லவனிச்சரமே குழலில் ஓசை வேணை முந்தை கொட்ட முழவதிர கடலில் ஓசை ஆக்க ஆடும் கடவுயிருந்த இடம் சுழியில கடலில் ஓதம் செந்திரை ஒன்றெறிய பழியிலார்கள் பயில் புகாரில் பல்லவனிச்சரமே வெந்தராய வேந்தன் வேள்வி வேற சாடி பின்னார் வந்தேராமும் பேண நின்ற மைந்தன் மகிழ்ந்த இடம் மந்தராய மல்லிகையும் புன்னை வளர் புறவில் பந்தலாரும் பட்டினத்தே பல்லவனிச்சரமே தேரக்கல் மால்வரையை தெற்றியடைக்கவன் தாரரக்குள் திண்முடிகள் ஊன்றிய சங்கரனோ காரரக்கும் கடல் கிழந்த காரவரா உணர பாரரக்கும் பயில் புகாரில் பல்லவனிச்சரமே அங்கும் ஆறும் வேதம் நான்கும் ஓதும் அயல் நெடுமால் தங்கள் நாளும் நேடின்ற சங்கரன் தங்குமிடம் வங்க மாறு முத்தம் இப்பி வார்கடலோடலைப்ப பங்கமில்லார் பயில் புகாரில் பல்லவனிச்சரமே உண்டு உடுக்கை இன்றி ஏனில் நகவே திரிவார் கண்டோடுக்கை மெய்யில் கோர்த்தார் கண்டறியாத இடம் தண்டோடுக்கை தாளம் தக்கை சாரணம் பயில்வார் பண்டேடுக்கள் தீர நல்கும் பல்லவனிச்சரமே பட்டேனே பல்லவனேச்சரத்யம் அத்தனை அணிகுள் ஞான சம்பத சொல்
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: தலம் கோயில் திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: அகத்தியர் தேவார திரட்டு நூல் விளக்கம். வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: செம்பை திருபுரம் தீயழ சிலை கோரினாய், ஒம்புலாம் குடலாளை பாகம் அமர்ந்து காவிரி கோட்டிடை கொம்பின் மேல் குயில் கூவ மாமயில் ஆடு பாண்டி கொடுமுடி நம்பனே உனை நான் மறக்கினும்.

சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாமல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, சைவமும் தமிழும் தழைத்தவங்க ஞான பணூல்களை நமக்கு தொகுத்து அகத்திய தேவார திரட்டு என்று தந்தருடைய அகத்திய முனிவருடைய பொன்னார் திருவடியை அடியேன். சைவத்தினுடைய திறம் உலகமறிந்து பின்பற்றிதல் வேண்டும் கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைவர்களுக்கும், அதில் இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், ஆர்வத்தோடு கண்டுகொண்டிருக்கின்ற சைவ அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் நாம் என்று அகத்தியன் தேவார திரட்டு என்கின்ற நூலினை சிந்திக்க இருக்கிறோம். நூலிலே வருகின்ற 25 பதிகங்களுக்கு உரிய திருப்பாடலின் விளக்கம் இந்த ஒரு நாள் மட்டும் போதாது. அந்த திருப்பாடல்களினுடைய விளக்கம் எல்லாம் அனைவரும் அறிவோம் என்று சொல்லப்படுகின்ற அந்த 25 பதிகங்களை அகத்திய மகரிஷியின் உள்ளக்கிடக்கையை வைத்து நான் சிந்திக்க இருக்கிறோம். 8 பகுப்புகளாக வைத்திருப்பது நம்முடைய சைவத்தினுடைய படிமுறைகளையும் முக்திக்கு செல்லும் முறை என்ற உண்மையை சிந்திப்பதற்கு. ஒருவர் இல்லத்திலே ஃப்ரிட்ஜ் என்று ஒன்று இருக்கும், வாஷிங் மிஷின் என்று ஒன்று இருக்கும், டேப்லேட்டர் இருக்கும், லேப்டாப் இருக்கும். விஞ்ஞானத்தை பற்றி அறியாத ஒருவர் அந்த வீட்டிற்குள் நுழைந்தால் இவைகளையெல்லாம் தேவையற்றது, ஆடம்பரமானது என நினைத்து கொண்டு போய்விடுவார். ஆனால் விஞ்ஞானத்தை நன்றாக அறிந்தவர்கள் எந்தெந்த உபகரணத்தை எதற்கு எப்படி பயன்படுத்துவது என்பதை அறிந்து அதை முறையாக கையாண்டு அவருடைய நேரத்தையும் சிரமத்தையும், நேரத்தை வீணடிப்பதை தவிர்த்தும் சிரமத்தையும் தவிர்த்து ஒரு சுகமான வாழ்வினை வாழ்கிறார். எனவே எந்தெந்த கருவிகளை எப்படி கையாளுவது என்பதை அறிந்திருவதற்கு ஒரு சிறு அறிவுறுத்தல் வேண்டும். ஒரு இல்லத்திலே இருக்கின்ற உபகரணங்கள் நிறைந்திருப்பதைப் போல சைவமாகிய இந்த கருவூலத்திலே எண்ணற்ற ஞான நூல்கள் இருக்கிறது. ஆனால் எந்தெந்த ஞான நூலை எப்படி கையாண்டு அதனுடைய நோக்கத்தை அறிந்தோம் என சொன்னால், விஞ்ஞானத்தை அறிந்தவன் எப்படி அதனை தக்க முறையிலே பயன்படுத்தி பயனடைகின்றானோ அதே போல இந்த மெய் ஞான நூல்கள் ஒவ்வொன்றையும் அறிந்து கொண்டால் அதற்கேற்ப பலனை விரைவிலே எளிதாக பெற்றுள்ளார். ஆகையினாலேத்தான் சில நூல்களை நாம் அறிமுகம் செய்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் தேவார அருள்முறை திரட்டு என்பதையும் சிந்தித்து அகத்தியர் தேவார திரட்டையும் சிந்திக்கிறோம். இந்த அகத்தியர் தேவார திரட்டு என சொல்லப்படுவது அகத்திய மகரிஷியால் தொகுக்கப்பட்ட தேவார நூல்கள். திருமுறையிலே 1 முதல் 7 வரை உள்ளது தேவாரம். திருமுறை என்ற சொல்லுக்கு திரு அருளை குறித்து, முறை நூலை குறித்தது. அருள் நூல் என்று பொருள்படும் சீவபோதம் கெட்டு அருளால் விளைந்த நூல் அல்லது அருளிலே சென்று பிணிக்கும் நூல். இந்த திருமுறைகள் எதற்கு வந்தது என்பதை குலசை 11 அந்தாதியிலே மாதவ சிவஞான சுவாமிகள் குறிப்பிட்டு காண்பார். துணிப்பதற்கு வாயமைத்தாய் முதல்லே அதை சொல்லிட்டேன். இந்த வாய் துணிப்பதற்கு தான் இருக்கிறது. சூழ்வதற்கு தாழமைத்தாய், மதிப்பதற்கு மனமமைத்தாய், வணங்குவதற்கு தலையமைத்தாய், கதிப்பதற்கு நூல் அமைத்தாய். எனவே கதிப்பதற்கு நூல் அமைத்தாய். எனவே இந்த ஞான நூல்கள் எல்லாம் நாமெல்லாம் மேல்கதி அடைவதற்கு, வீடு பேரை பெறுவதற்கு. ஆகையினாலேத்தான் கருவூர் தேவர் திருவிடை மருதூர் பதிகத்தில் இந்த திருமுறைகள் எதற்கு என்பதை சொல்லி காட்டுவார். பந்தமும் பிரிவும் தெரிவொருள் பணிவல் படிவழி சென்று சென்று ஏறி சிந்தையும் தானும் கலந்ததொரு கலைவார். பந்தமும் பிரிவும் தெரிபொருள் பணுவல், ஆன்மாக்கள் அதை பந்தித்திருப்பது, அது விடுபடுவது என்பதையெல்லாம் உணர்த்துவது என்றார். எனவே இவைகளெல்லாம் நாம் ஊன்றி படித்தல் வேண்டும். அதில் தேவார திருமுறை என சொல்லக்கூடியது நம்மை மேலான கதிக்கு சேர்ப்பது. திருவாரூர் உலா என்று ஒன்றிருக்கிறது, அந்தகக் கல்வி வீரராக முதலியார் செய்தது. அந்தகராக இருந்தாலும் தமிழிலும் சைவத்திலும் நாட்டம் கொண்டு ஒருவரை குருவாக கொண்டு முதுகிலே எழுத சொல்லி ஆனாவன எழுத சொல்லி தமிழை படித்து பாண்டித்தம் பெற்றார்.
அந்த அண்டகராய் இருக்கின்ற அவர் திருவாரூர் உலான்னு ஒரு நூல் செய்யார். அந்த திருவாரூர் உலால ஒரு செய்தி சொல்றார். தோழி தலைவியை பார்த்து கேட்கிறார், தலைவியே, நீ நினைக்கின்ற பரம்பொருளாகி சிவனாகி அந்த தலைவன் உன்னை தேடி வருவானா? நீ அவனை நினைந்து ஏன் உருகி கொண்டிருக்கிறாய்? அப்பொழுது தலைவி தோழியை பார்த்து சொல்வார், சென்ற தலைவன் என்னை தேடி வருவான், தேடி வரும்படி நான் செய்வேன். நான் எப்படி? நான் மூவர் ஓதியவை கற்று ஓதி மோகத்தாலே வருவர் நம்பால் இளங்கிடாய். மூவர் தேவாரத்தை பாடின என்னை நோக்கி ஓடி வந்து விடுவார் அப்படிங்கிறார். இப்போ இந்த அளவுக்கு தேவாரத்தின் மீது அந்த பாடுகின்ற ஆன்மா மீது இறைவன் எப்படி ஒரு பெரும் பிரீதி அன்பு கொள்கிறார் என்பதை பார்க்கலாம். திருமுறையிலே படிக்கின்ற ஒருவன் கதியடைவான் என்பதை, ஞான நூல்களை படிப்பவன் கதையடைவான் என்பதை அப்பு சுவாமிகள் 4 திருமுறையிலே திருவையார் பதிகத்தில் சொல்லி காட்டுகிறான். அருமையான ஒரு செய்தி அப்பு சுவாமிகள் வாக்கு. ஒரு அந்தகன் ஒருவன் தன்னிலே பார்வை இல்லாத காரணத்தினாலே, கண் படலம் மறைந்திருந்த காரணத்தினாலே அவனுக்கு பார்வை என்பது இல்லாமல் அவன் நடந்து செல்கின்ற பொழுது ஒரு பெரிய குழிக்குள்ளே விழுந்து விட்டான். அந்த பாறையிலே இருக்கின்ற குழிக்குள்ளே விழுந்தவன் தான் அந்த குழியிலிருந்து ஏற இயலவில்லை. தன்னை ஏற்றிவிட யாரோனும் வருகிறாரா என்று பார்ப்பதற்கும் அறிகுறி பார்ப்பதற்கும் அவனுக்கு கண்ணிலே பார்வை இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது குடியிலே கடந்து மேலே ஏறுவேன் என்று அவன் தவித்துக் கொண்டிருக்கின்ற சமயத்திலே ஒரு வழிபோக்கன் எப்படி வருகிறான்? இப்படி பாடிட்டு வர்றான். இந்த பாடல் குடிக்குள் இருக்கின்ற அந்தகனுக்கு கேட்டது. அப்ப யாரோ வருகிறார் என்பதை அறிந்து இந்த குடிக்குள் கிடப்பவனும் தான் அவன் கூறிய அந்த சொல்படி என்று குடிக்குள் கிடப்பவன் சொல்லிவிட்டான். இந்த சத்தத்தை அந்த வழிபோக்கன் கேட்டு இந்த குடிக்குள் எவனும் விழுந்து கிடக்கிறான் என சொல்லி அவன் குடிக்குள் கிடப்பவனை கண்டு கை கொடுத்து மேலே தூக்கி விட்டான். இது அப்ப சுவாமிகள் சொல்றார். இதே போல ஒருவனாகிய ஆன்மா கண்ணாகிய அந்த அறிவிலே படலமாகிய அஞ்ஞானம் படர்ந்திருக்க, பார்வையாகிய மெய்ஞானம் இல்லாததால் பிறவியாகிய பாதையில் செல்லுகின்ற பொழுது நரகமாகிய குழியில் விழுந்தான். அப்பொழுது வழிப்போக்கனாகிய ஞானாசிரியன்மார் அந்த சிவமா ஞானாசிரியர் வாக்கிலே சொல்லுகின்ற அந்த சிவமானவர் அந்த வழியிலே தேவாவர பாடலை பாடிக்கொண்டு செல்லுகின்ற பொழுது குடிக்குள் கிடக்கின்ற இந்த அந்தகன் அந்த பாடலை பாட அதை வழிபோக்கனாகிய சிவம் கேட்டு கையாகிய அருளினை கொடுத்து குழியாகிய நரகத்திலிருந்து மீட்டு நிலமாகிய முத்தியில் சேர்த்தான். இவன் அழகாக சொல்றாரு பாருங்க, தேவார பணுவல் எவ்வளவு உயர்ந்தது என்று. அப்ப சுவாமிகள் வாக்கு, இருள் தரு துன்பப்படலம் மறைப்ப மெய்ஞானம் என்னும் பொருள் தரு கண்ணிழந்து உன்பொருள் நாடி புகழ் இழந்த குருடரும் தம்மை பரவ கொடு நரக குடி நின்று அருள் தரு கை கொடுத்து ஏற்றும் ஐயாரன் அடித்தலமே. ஆக இந்த தேவாரம் என சொல்லக்கூடியது நம்முடைய பிறவிக்குழியிலே இருந்து நம்மை மீட்பது என்று சொல்லி காட்டுகிறார். இந்த தேவாரம் என சொல்லக்கூடியது நம்மை மீட்பது என்கின்ற காரணத்தினாலே தான் இதை உயிர்களுக்கு சேர்ப்பிக்க வேண்டும் என்று பரம்பொருளே அதை சேமித்து நமக்கு கொடுத்திருக்கின்றார். முதல்ல இந்த மூவர் வாக்கு என்று சொல்லக்கூடிய தேவார வாக்கு பதி வாக்கு என்பதை மறந்து விடக்கூடாது. சைவர்கள் பொது நீக்கி நினைத்தல் வேண்டும். அதாவது மற்றைய திருமுறை பாடல்களுக்கும் சைவ திருமணங்கள் அங்கீகரித்திருக்கின்ற ஞானாசிரியர்கள் வாக்கும் தான் நமக்கு பிரமாணம். மற்றவைகளையெல்லாம் நாம் இதற்கு சமம் என நினைத்து ஓதுதல் கூடாது. இதையெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிள்ளையிலே சிற்றம்பலத்தான் திருமுறைகளை அவன் பத்திரப்படுத்தி நமக்கு நம்பியாண்டான் நம்பி சுவாமிகள் மூலமாக கொடுத்தார். அதே தேவாரம் என்று சொல்லக்கூடியது முதல் 7 திருமுறைகள். ஆதியிலே ஞானசம்பந்தரது வாக்கு திருக்கடை காப்பு என்றும் அப்பரது வாக்கு தேவாரம் என்றும் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவாக்கு திருப்பாட்டும் என்று சொல்லப்பட்டது. அதற்கு பின்பாகத்தான்
இந்த மூவர் முதலியினுடைய திருவாக்கையும் சேர்த்து தேவாரம் என்று சொல்லுகின்ற மரபு வந்தது. ஆதியிலே நமக்கு 1,03,000 பதிகம் இருந்தது. ஞானசம்பந்தர் 16,000 பதிகம், அப்பருவர்மா 49,000, சுந்தரமூர்த்தி நாயனர் 38,000 பதிகம் இருந்தது. ஆனால் ஆன்மாக்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப அங்கே வன்மீகத்தை வைத்து அறிக்கை செய்து எஞ்சிய பதிகத்தை நம்முடைய பக்குவத்திற்கு ஏற்ப பரம்பொருள் கொடுத்தார். அதிலே ஞானசம்பந்தர் தேவாரம் 384 இப்பொழுது ஒரு புதுப்பாடல், ஒரு புதுப்பதிகம் என்று நமக்கு கிடைத்திருக்கிறது. திருவிடைவாய் என்று சொல்லக்கூடிய தளத்திலே உள்ள ஒரு பதிகம் மட்டும் பின்னே கிடைத்திருக்கிறது. அப்பருவருமானுடைய திருவாக்கிலே 312 பதிகங்கள் தான் கிடைத்திருக்கிறது. சுந்தரரது வாக்கிலே இருக்கின்ற தேவாரம் 100 பதிகங்கள் தான் கிடைத்திருக்கிறது. ஆக 797 திருப்பாடல்கள் தான் இறக்கி இருக்கிறது. இந்த தேவாரங்கள் அடங்கிய இவைகளுக்கு தேவார அடங்கல் என்று கொண்டிருக்கிறது. எப்படி தாலுகாவிஷிலே நில அடங்கல் என்று கொண்டிருக்கிறதோ, இதற்கு தேவார அடங்கல் என்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த தேவார நூல் நம்மளுக்கு எப்படியெல்லாம் இருக்கும்னு சொன்னால், அடங்கல் முறைப்படி ஒரு வரிசையாக இருக்கும். சில நூல்கள் பண்பரிசையிலே அமைத்திருப்பார்கள், சில தேவார புத்தகம் தர வரிசையிலே அமைக்கப்பட்டிருக்கும், தற்சமயம் புராண வரிசையிலையும் வைத்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நாம் எப்படி ஓதுதல் வேண்டும் என்பதற்காக தேவாரத்திலே முதல் பாடலிலே இருந்து கடைசி திருப்பாடல் அத்தனையும் ஓதுதற்கு உரியது. அதான் ரொம்ப முக்கியம். அத்தனையும் ஓதுதல் வேண்டும் என்று பெரும் ஆர்வம் கொண்டார் சிவாலய முனிவர் என்று சொல்லக்கூடிய ஒப்பற்ற பெருமா. ஆனால் அனைத்தையும் ஓதுவதற்கு தனக்கு போதிய கால நேரம் இல்லாததால், அதர்மம் சோம்பேறித்தனம் இல்லை, கால நேரம் இல்லாததால் தேவாரத்தை முற்றும் ஓத இயலாத அந்த மனக்குறை அவரது மனதிலே இருந்தது. அந்த மனக்குறை அவரது மனதிலே இருந்த காரணத்தினாலே சிவபெருமானை நோக்கி தன்னுடைய குறையினை முறையிடுதல் வேண்டும் என்று சென்று சிவாலய முனிவரானவர் முறையிட்டார். அப்படி முறையிடுகின்ற பொழுது அங்கே தில்லையிலே சென்று முறையிட்டார். அப்படி முறையிடுகின்ற பொழுது நம்முடைய திருச்சிற்றம்பலத்தான் சிவாலய முனிவரை நோக்கி, உன் மனதிலே இருக்கின்ற குறை நீங்கி நீ நிறைவு பெற வேண்டும் என சொன்னார். நீ விரும்பியபடி தேவாரம் அனைத்து ஓதிய பயன் கிடைத்தல் வேண்டும், உன்னுடைய இயலாமையை நீக்கி தேவாரம் முற்றிலும் ஓதிய பயன் கிடைக்க வேண்டும் என சொன்னால் பொதிகைமலையிலே இருக்கின்ற அகத்தியனை நீ சென்று அணுகு, உன்னுடைய நீ நோக்கம் நிறைவேறும். அகத்தியண்ட போனார். ஏன் அகத்தியண்ட போறார்? அகத்தியருக்கு பெரும் விஷயத்தை மாணவத்தில் இருக்க நிதி கொடுப்பதற்கு ஏன் சேரமான் பெருமானை தேர்ந்தெடுத்தார்? சேரமான் பெருமானுடைய பெருமையை தொடர்க்க. இதே போல அகத்தியனிடம் ஆற்றுப்படுத்தினார் பெருமான். இந்த அகத்தியன் யார் என்பது நமக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அகத்திய மகரிஷியானவர் சிவபெருமானிடம் இருந்து தமிழ் கற்றவர். இறைவனானவன் இந்த ஊழிக்காலம் முடிந்த பின்பு உயிர்கள் கடைத்தேற வேண்டும் என்பதற்காக முதன் முதலிலே அம்மைக்கு ஆரியத்தையும் தமிழையும் கற்றுக் கொடுத்தான். மாரியும் கோடையும் வார்மனை தூங்க நின்று ஏரியும் நின்றங்கு இழைக்கின்ற காலத்து ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையார்க்கு கருணை செய்தானே. திருமந்திரம் ஆக முதன் முதலிலே அந்த வடமொழியை தன்மொழியை திருவாய் மலர்கிறார் என்பது இந்த வடமொழியினை பாணினிக்கு உபதேசம் செய்தார். இலக்கணம் முதலான அனைத்தையும் தென்மொழியாகிய தமிழினை அகத்திய மகரிஷிக்கு உபதேசம் செய்தார். இது காஞ்சி புராணத்தில் விளக்கமாக மாதவ சிவஞான சுவாமிகள் பேசுகிறார். எனவே அகத்திய மகரிஷிக்கு தமிழை போதித்து தமிழிலே அவனை பாண்டித்துவமாக இருக்கும்படி என்னுடைய பெருமாள் செய்திருக்கின்றார். ஆகையினாலே அகத்திய மகரிஷிக்கு தமிழ்முனி என்ற ஒரு பெயர் உண்டு. பொதிய மலையிலே இருக்கின்ற காரணத்தினாலே பொதியமுனி என்ற பெயர் உண்டு. குறுமுனி என்ற பெயரும் உண்டு. குறுமுனி என்றால் குள்ளமுனி என்றவரும் சொல்வார்கள். ஆனால் குறுமுனி என்றால் எம்பெருமான் அடியினை குறுகினேன் அப்ப சொல்றார். இறைவனுக்கு மிகவும் நெருக்கமுடையவர் என்ற ஒரு கொண்டு வரும். ஆகையினாலே இவர் தமிழ்முனி என்று போற்றப்படுகின்ற இவர் பிற்காலத்திலே நம்முடைய நக்கீர தேவ நாயனார் கொங்குதே வாழ்க்கை என்ற திருப்பாடலிலே பொருட்கூட்டம் இருக்கின்றது என்று நம்முடைய கண்ணுதல் பெருமானை நோக்கி எதிர்கருத்து கூறிய போது நம்முடைய அந்த நக்கீர தேவ நாயனாருக்கு தமிழ் இலக்கண அறிவு கொஞ்சம் குறைந்திருக்கிறது என்று அறிந்து அவருக்கு முழு இலக்கண அறிவை கொடுக்க நக்கீர தேவ நாயனாருக்கு அகத்திய மகரிஷியை வைத்து இலக்கணம் போதித்ததாக திருவிளையாடல் புராணத்திலே நக்கீரருக்கு இலக்கண உபதேசம் செய்த படலம் என்று ஒன்றே இருக்கிறார். ஆக தமிழிலே வல்லவர். தமிழில் என்றும் தேவாரம் தானே முதன்மை. அத்தோடு மட்டுமல்லாது உலகிலே பெரிதே என சொல்லக்கூடிய அந்த கடலையே அப்படியே ஆசமனம் செய்து
அப்படியே அதை மூண்டவர். அவ்வளவு பெருமை பெறுங்கள். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உலகமானது சமமாவதற்காக, அதாவது பரிதிகளால் நடக்கின்ற இடத்திலே வடதிசை தாழ்ந்து தென்திசை உயர்ந்த பொழுது சமன் செய்வதற்காக அகத்திய மகரிஷி அங்கே அனுப்பப்படுகிறார். அப்ப எவ்வளவு வல்லமை பெற்றவர், இப்பேற்பட்ட பெருமை உடைய அந்த அகத்திய மகரிஷியிடம் ஆற்றி கொடுத்திருந்தார். எதுக்கு சொல்றேன்னா, ஏன் அகத்திய மகரிஷி ஆற்றுப்படுத்தினார் என்பது தெரியும். அப்படி அகத்திய மகரிஷி ஆற்றுப்படுத்திய பின்பு பொதியமலைக்கு வந்து சிவாலயம் முடிவர் 1000 ஆண்டு தவம் புரிவார். பின்பு அகத்திய மகரிஷி வெளிப்பட அகத்திய மகரிஷியிடம் சிவாலயம் முனிவர் கேட்கிறார், தேவாரம் முதலிகள் ஓதிய திருப்பணுவர்கள் அனைத்தையும் ஓத இயலவில்லை, காலம் அவகாசம் இல்லை, நித்திய கர்மங்கள் எனக்கு இருக்கின்ற காரணத்தினாலே தேவாரம் முற்றும் ஓதிய ஒரு பலன் என்பது அந்த ஆன்ம ஞானத்தின் பலன் எனக்கு கிட்டுதல் வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணார். உடனே நம்முடைய அகத்திய மகரிஷி தேவார பணிகள் நிலையெல்லாம் அங்கே அவருக்கு உபதேசம் செய்து அதற்கு பின்பு 25 பதிகங்கள், மூவரோடு செய்த 25 பதிகங்களை மட்டும் தொகுத்து அதை 8 பகுப்புகளாக வைத்து அவருக்கு உபதேசம் செய்து இந்த 25 பதியங்களை நீ ஊன்றி படித்தால் தேவார முற்றும் ஓதியதனுடைய ஞான செய்தி கிடைத்து நீ மேலான ஆனந்தம் பெறுவாய், பேரானந்தம் பெறுவாய். எனவே அதில் இருக்கின்ற ஞான செய்திகள் அனைத்தும் பொருந்தும்படியாக 25 பதிகங்களை திரட்டி கொடுத்தார். அந்த 25 பதிகங்கள் என சொல்லக்கூடியது ஞான சம்பந்தர் தேவாரம் 10 பதிகங்கள் இருக்கிறது, அப்பர் பெருமானுடைய தேவாரம் 28 பதிகம், அப்பர் பெருமானுடைய தேவாரம் 8 பதிகம், சுந்தர தேவாரம் 7 பதிகமாக 25 பதிகங்கள். இந்த 25 பதிகங்களையும் 8 பகுப்பாக வைத்தார். எப்படி 8 பகுப்பாக வைத்தார் என்றால், இது ஒரு படிமுறையிலே வரும், சும்மா ஏனோதானும் தொகுக்கல, சும்மா இந்த பக்கம் இந்த பக்கம் பாருன்னு சொல்லல, ஒரு படிமுறையிலே இந்த ஆன்மா எப்படி பக்குவம் பெறுகிறது என்பதை அந்த தேவாலயத்தில் சொல்லக்கூடிய ஞான செய்திகளை எல்லாம் திரட்டி வருகின்ற பாடல்கள் அடங்கிய 25 பதிகங்களை மட்டும் முதல்ல தொகுத்தார். அந்த 8 பகுப்புகள் எவை என்பதற்கு அடங்கலாக ஒரு வெண்பாய் இருக்கிறது. குருவருளும் வெண்ணீர் 75 கோயில் அரண் உரு

0: எனவே எந்தெந்த வகுப்பின் கீழ் என்னென்ன பலியன்கள் உண்டும் என்பதற்கும் அடங்கல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குருவருள்ல இதுக்குள்ள என்னென்ன பதியங்கள் வருகிறது என்பதற்கு ஒரு அடங்கலாக ஒரு அதற்கும் ஒரு திருப்பாடல் வைத்து அடங்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இதிலே எதையும் நீக்கவோ சேர்க்கவோ எவராலும் இயலாது. ஆகையினாலே எல்லாவற்றுக்கும் அடங்கல் அடைவு செய்யப்பட்டு இந்த அகத்திய தேவாரத்தை பொறுத்த மட்டும் ஒரு கருத்தை நாம் தவறாக நினைத்துவிடக் கூடாது. இந்த 25 பதியங்களை மட்டும் படித்தால் போதும் என்பது பொருள் அல்ல. அந்த 25 பதியங்கள் வருகின்றதை எந்த படிமுறையில் அமைக்கப்பட்டிருப்பது என்பதை பொருளறிந்து சைவ உண்மையை அறிந்து தெளிந்து அதன் திறம் நின்றால் அது நமக்கு முற்றும் போதிய அந்த ஆன்ம லாபம் கிடைக்கும். எனவே மற்ற பதியங்கள் தேவையில்லை என்ற ஒரு கருத்திற்கு வந்துவிடக் கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். 25 பதியங்கள் அமைக்கப்பட்டிருக்கிற படிமுறைகளும் அது வருகின்ற செய்திகளையும் மட்டுமே நாம் நன்றாக சிந்தித்தோம் என சொன்னால் அந்த தேவாரம் எப்படி ஆன்மா பந்தம் இறை வீடு வேறு இந்த உயிருக்கு என்ற அந்த செய்தி முழுதும் அங்கே வந்துவிடும். ஆகையினாலே தான் இந்த 25 பதியங்களை கருத்தோன்றி படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அகத்திய தேவார திரட்டு என்பதை வைத்து இதற்கு முதன் முதலிலே அழகாக தேவார திருப்பாடலுக்கு விளக்க உரைகள் எழுதியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு பகுப்பும் எப்படி இருக்கிறது என்பதை லேசாக ஒரு சிந்தனையை செய்வோம். முதலில் குருவருள். குருவருள் என்றால் ஒரு ஆன்மா சிவபுண்ணியத்தின் விளைவால் மூர்த்தி தலம் தீர்த்தங்களை வழிபடவும் இருவினை ஒப்பு மலபரிவாகம் சத்திரிவாதம் அடையவும் குருவாய் சிவம் வெளிப்பட்டு அருள் செய்யும் திறமை. ஒருவருக்கு வந்து ஒரு ஆன்மா கடை தேர வேண்டும் என சொன்னால் முதலிலே பூர்வத்திலே ஒரு புண்ணியத்தை செய்திருக்க வேண்டும். புண்ணியத்திலே செய்து சமய சாதனத்திலே நிற்க வேண்டும். சமய சாதனத்திலே நின்று அந்த இருவினை ஒப்பும் மலபரிவாகம் சத்திரிபாதம் அங்கு எழுதிய பொழுது அதுவரை உள்ளிருந்து அருள் செய்த சிவமானது இப்பொழுது வெளியே ஒரு மானுட சட்டை தாங்கி குருவாக வந்து அந்த உயிர்களுக்கு அது என்ன செய்கிறது, உபதேசம் செய்து கடை தேட்டுகின்றது. எனவே குருதான் சைவத்திலே முக்திக்கு முதல் படியாக வைத்து சொல்லப்படுகிறது. ஆகையினாலே முதலில் குருவருள் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. சகலவர்க்க ஆன்மாக்களாகிய நமக்கு குரு இன்றி முக்தி இல்லை. ஆகையினாலே இந்த ஆன்மாவை பந்தித்திருக்கின்ற ஆணவ படலத்தை கிழிக்கின்ற அந்த வைத்தியன் குரு ஒருவரே ஆகும். இந்த குருவினால் தான் முக்தி பெற முடியும். சகலாகம பண்டிதராக இருந்த அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகளுக்கு 2 திருக்குழியா குழந்தையாக மெய்கண்டானந்தி குருவாக இருந்திருக்கிறார். இதே போன்று மணிவாசக பெருந்தகை திருவாரூர் புராணத்தில் அழகாக சொல்லி காட்டுகிறார். 16 அளவிலேயே கடைகளாலும் கட்டுத் தேர்ந்தார். ஆனாலும் குரு எங்கே என்று நாட்டம் கொண்டு அந்த குருவினால் தான் மேலான ஒரு கதியை நம்முடைய மணிவாசக பெருந்தகை இன்னும் குரு என்பது அவசியம், இந்த குரு என்பது அவசியம் என்பது காட்டுவதற்கு சைவத்திலே ஒரு அருமையான ஒரு நூல் இருக்கிறது. கீதை 3 இருக்கிறது. பகவத்கீதை என்று ஒன்று இருக்கிறது, அது அர்ஜுனனுக்கு கிருஷ்ண உபதேசம் செய்தது. அங்கே கிருஷ்ணனானவன் சிவோகம் பாவனையில் இருந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணது. அடுத்தார் போன்று எடுத்துக்கொண்டால் சிவகீதை என்று ஒன்று இருக்கிறது. இந்த சிவகீதை என சொல்லக்கூடியது நம்முடைய சிவபெருமானவர் ராமாயணத்திலே வருகின்ற ராமபிரானுக்கு உபதேசம் செய்ததாக ஒரு கீதை இருக்கிறது, அது சிவகீதை என்று ஒன்று இருக்கிறது. 3வது ஒரு கீதை சைவத்தில் இருக்கின்றது, ஸ்ரீ குரு கீதை. இந்த ஸ்ரீ குரு கீதை என்பது என்னவென்று சொன்னார், ஒரு சமயத்திலே கைலையிலே அம்மையாகிய உமையவள் தன்னுடைய பெருமானாகிய எம்பெருமானிடம் என் மனதிலே ஒரு குறை இருக்கிறது, சகலவர்க்க ஆன்மாக்களுக்கு குரு அவசியம் என்பதை உணர்த்துவதற்காக நான் உன்னிடம் இருந்து ஒரு சீடன் போல் இருக்க நீர் எனக்கு குருவாக இருந்து உபதேசம் செய்வதை உலகறிய வேண்டும் விருப்பப்பட்டார். அதன்படி அம்மையானவர் சீடன் பாவனையிலே கீழே அமர்ந்திருக்க நம்முடைய பெருமானானவர் அங்கே குருவாக இருந்து உபதேசம் செய்தார் அம்மைக்கு. அப்படி உபதேசம் செய்த அந்த வாக்கு ஸ்ரீ குரு கீதை என்று ஒரு நூல் இருக்கிறது, அடியிடம் நூல் இருக்கிறது. இது ஸ்காந்த புராணத்தில உத்தரகாண்டத்துல 181 ஸ்லோகங்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தமிழிலே மொழிபெயர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் வரக்கூடிய ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். விளக்கு இருக்கிறது, அதாவது அகல் இருக்கிறது, எண்ணெய் இருக்கிறது, திரி இருக்கிறது. ஆனால் ஒரு சுடர் வந்து இந்த திரியிலே சுடரை ஏற்றினால்தான் இருக்கும். எனவே ஒரு சுடர் அங்கே ஒளி கொடுக்க இன்னொரு ஒளி கொடுக்கின்ற சுடர் வந்துதான் ஏற்ற வேண்டும். இதே போல ஆன்மாவிடத்தில் குருவாகிய ஒரு சுடர் வந்து தான் அந்த ஞான விளக்கை ஏற்ற முடியும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த குரு என சொல்லக்கூடியது சைவனுக்கு அவசியம். இதை உணர்த்துவதற்காகத்தான் மூன்று வரிகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி? தோடு கூத்து பித்தா மூன்றும் பீருடைய தேசிகன் திருவருளாகும். எனவே இந்த மூன்றுமே தேசிகனுடைய அருளினை குறிப்பது என்று சொல்லப்பட்டுள்ளது. இப்போ இந்த மூன்று பரியங்களிலே ஒரு சொல்லாட்சியை மட்டும் எடுத்துக்காட்டுங்க. தோடுடைய செவியின் பரியத்துல கற்றல் கேட்டல் உடையார் பெரியார். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார். கற்றல் கேட்டல் என்பது ஞான நூல்களை கற்றல், ஞான நூல்களை கேட்டல். அவர்களே பெரியார், உயர்ந்தவராகிறார்கள், ஞானத்தன்மை அடைகிறார்கள். இந்த கற்றலும் கேட்டலும் ஞான நூல் ஒரு குருவிடம் இருந்துதான் பெற வேண்டும். ஆகையினாலே குருவிடம் மூலமாக, குரு மூலமாக கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் என்று அங்கே அழகாக அங்கே அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இரண்டாவது பகுப்பு வெந்நீர். வெந்நீர் இதற்கு பறையின் வரலாறு என்று இருக்கும். பறை என்பது, பரன் என்பது சிவம், பறை என்பது நம்முடைய சுவாமியினுடைய அருள். ஆகையினாலே குருவருள் பெற்ற ஆன்மா இறையருள் பெறுவதற்கு சாதனமாக நிற்க முதலில் அருளால் அது விளக்கம் பெற வேண்டியது இருக்கிறது. அது அருளினால் தான் விளக்க முடியும். ஆகையினாலே முதல் சாதனமாக அங்கே திருநீற்று பெருமை அறிந்து அங்கே அணியும்படியாக செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தீட்சை என சொல்லுகின்ற பொழுது, அது ஞானம் கொடுக்கின்ற பொழுது சங்கர்ப நிராகரணத்தை சொல்லி காட்டுவார். அருளுடன் ஆய்ந்து கொள்ள, ஒருவன் அருள் இருந்தால்தான் ஆய்ந்து கொள்ள முடியும். இங்கே அருள் என்பது குருவையும் கொடுக்கும், திருவருளையும் குடிக்கிறது. எனவே திருவருளை துணை வைத்துத்தான் நாம் ஆய்ந்து கொள்ள முடியும், எந்த நூலையும் தெரிந்து கொள்ள முடியும், குருவின் உபதேசத்தை நாம் கிரகிக்க முடியும். ஆகையினாலே அந்த திருநீற்று பெருமை அங்கே சொல்லப்பட்டு விட்டது. திருநீறு தான் சைவத்தினுடைய முதல் சாதனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தான் நம்முடைய திலகவதி அம்மை மருளீகையாருக்கு முதன் முதலிலே திருவாளம் திருநீறு திலகவதியார் அளிப்பேன் என்று அந்த திருநீரை கொடுத்து காட்டுகின்றார். எனவே சைவ சாதனத்தில் இந்த ஞானத்தை ஒருவன் பெற வேண்டும் என சொன்னால் அவன் திருநீர் அணிதல் வேண்டும். நீரில்லா நெற்றி பாழ்னார். நெற்றி பாழ, நெற்றி பாழ்னு அர்த்தம் இல்லை, நீரில்லா நெற்றி பால், எதற்கு பால்? அவனிடம் எந்த ஒரு ஞானமும் தங்காது, சூன்யமாகும். ஆகையினாலே சைவத்திலே எந்த நிலையிலே நாம் நின்றாலும், என்ன சாதனத்தை மேற்கொண்டாலும், திருநீர் ருத்ராட்சம் இல்லாமல் நாம் அந்த செயலை செய்தால் அது அற்ப பலனே, சொற்ப பலனே, பலன் இல்லாமலும் பொருள். ஆகையினாலே திருநீர் முக்கியம். இந்த திருநீர் அணிந்தவர்களுக்கு அகத்திரலும் புறத்திரலும் நீங்கும். இன்னும் சொன்னால் திருநீர் சாதனம் என்பதற்கு அங்கே குருவருள் பெற்ற ஒருவனுக்கு திருநீர் அவசியம் என்பது திருவாரூர் புராணத்தில் சொல்லப்படுகிறது. ஒரு உபதேசம் கொடுக்கின்ற பொழுது குரு எப்படி இருக்க வேண்டும், அந்த சீடன் எப்படி, மாணாக்கன் எப்படி இருக்க வேண்டும் என்று திருவாரூர் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உபதேசம் கொடுக்கின்ற குரு செம்பட்டு ஆடை உடுத்தி செங்கழு நீர் மாலை தரித்திருத்தல் வேண்டும். இந்த குருவுக்கு லட்சணம் செங்கழு நீர் மாலை தரிச்சிருக்கணும். மாணாக்கருக்கு இலக்கணம் வெண்பட்டு ஆடை அணிந்து வெண்ணீர் தாங்கி இருத்தல் வேண்டும். திருவாரூர் புராணத்தில் ஆகையினாலே அந்த சாதனம் வெண்ணீர் அணிதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆகையினாலே தான் அந்த திருநீற்றின் பெருமையை உணர்த்துவதற்காக திருநீர் தாங்கு, அதுதான் அகத்திருளை நீக்க வல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை சொல்லுகின்ற பொழுது அந்த அடங்கல் பாடலிலே இந்த திருவண்ணீருக்கு நீற்று பதிகம் நிகழ்த்தும் காலை மாற்றுப்பறையின் வரலாறு ஆகும். மாற்றுப்பறையின் வரலாறு ஆகும். இந்த மாற்றுப்பறையின் வரலாறு என சொல்லுகின்ற பொழுது மாற்றுப்பறை எது? மாற்றுப்பறை நம்முடைய பிறவி துன்பத்தை மாற்றுகின்ற வல்லமை கொண்டது. அந்த திருநீற்று பதியத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு சொல்லாட்சி, முத்தி தருவது நீர். சைவத்திலே வந்த திறத்திலே நிற்பவன் முத்திக்காமியாக இருத்தல் வேண்டும். அந்த முத்திக்காமியர்களுக்கு கண்டிப்பாக திருநீர் ஒரு சாதனமாக இருத்தல் வேண்டும். ஆகையினால முத்தி தருவது நீர் என்று அங்கே சொல்லப்பட்டது. இப்படி ஒவ்வொரு திருப்பால் ஒவ்வொரு வரியிலும் அங்கே திருநீற்றினுடைய மகமே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே குருவர்கள் பெற்றவன் திருநீர் தாங்கி அவன் மனத்தை அகத்தினுடைய நோக்கம் நீக்க முற்படுதல் வேண்டும். அடுத்து ஐந்தெழுத்து. ஐந்தெழுத்து என சொல்லக்கூடியது திருநீர் அணிந்து அருள் வியாபகத்தில் இருக்கின்ற அந்த உயிரானது நிட்டை கூடுதல் நினைத்து மனம் ஒருமைப்பட அதன் வழியாக, அதாவது ஒருமைப்படுத்தப்பட்ட மனத்தினாலே சிவோகம் பாவனையிலே நிற்க முற்படுகின்ற பொழுது அந்த மனத்தை ஒருமைப்படுத்தும் முகமாக அவனுக்கு ஐந்தெழுத்து ஒரு சாதனமாக தேவைப்படுகிறது. அதுதான் ஐந்தெழுத்து உண்மை என சொல்லப்படுகிறது. இந்த ஐந்தெழுத்து உண்மை என சொல்லுகின்ற பொழுது அந்த சாதனமானது மனத்தை ஒருமைப்படுத்த அது என்ன செய்கிறது? துணை செய்கிறது. அந்த ஐந்தெழுத்தினுடைய உண்மை அறிந்து அந்த முத்திக்காமியா ஆனவன் தான் ஒரு வைராக்கிய வலிமையை, வைராக்கிய உணர்வினை பெறுகிறான். அந்த ஐந்தெழுத்து என்ன உணர்த்துகிறது? யாவாகிய உயிரிடம் வாகிய அருள் சக்தி, நாவாகிய திரோதான சக்தியாகி கண்மத்தை புஷிக்க மாயையிலே அழுத்த, பின்பு மாவாகிய அந்த ஆணவ மலத்தை நீக்கி அந்த யாவாகிய உயிரை சீவாகிய சிவத்துடன் கொண்டு போய் சேர்க்கிறது. அருள் வா. ஆக இதுதான் படிமுறையிலே சிவய நம என்று இருக்கின்றது. ஆகையினாலே இந்த படிமுறையின்படி இந்த ஐந்தெழுத்து என்ன உபதேசம் செய்கிறது, அதனுடைய வலிமை என்ன என்பதை அழகாக நாம் புரிந்து கொள்ளுதல், தெளிந்து கொள்ளுதல் வேண்டும் என்பதற்குத்தான் ஐந்தெழுத்து போக்கம் அல்லது. எப்பொழுதுமே நமக்கு வந்து ஒரு தீவினை என்று ஒன்று இருந்ததுன்னா நல்ல சாதனத்திலே நிற்க நம்மை விடாது. நல் ஊழ் ஒன்று இருக்க வேண்டும். அப்படி நல் ஊழ் பெற வேண்டும் என்றால் தீவினையை முதலில் நீக்கி ஆக வேண்டும். அது இடையூறு செய்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த ஐந்தெழுத்து என சொல்லக்கூடியது நம்முடைய தீவினையை போக்க வல்லது. அது ரொம்ப முக்கியம். ஐந்தெழுத்தால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. அர்த்த சிவாச்சாரியார் ஒரு சமயம் அவருடைய குடில் இருக்கிறார். அந்த ஊர்ல ஒரு பிராமணர் இல்லத்திலே பசு வளர்க்கிறார். பசுவுக்கு கன்றும் இருக்கிறது. ஒரு நாள் இந்த பிராமணரானவர் பசுவை வைத்திருப்பவர் வைக்கோல் போரிலே இருந்து வைக்கோலை கட்டாக கட்டி அந்த இருள் கருக்கிற நேரத்தில் வைக்கோல் கட்டை அந்த பசுவும் கண்டும் இருக்கிற கொட்டையைக்குள்ளே இப்படி தூக்கி உள்ளே எரிந்து விட்டார். அந்த கொட்டையைக்குள் செல்லாமல் வெளியிலிருந்து எரிந்த போது அந்த எரியப்பட்ட வைக்கோல் பொதி கன்று படுத்திருந்த அதன் மேல் விழுந்து அந்த கன்று மூச்சு முட்டி இறந்து விட்டது. அதிகாலையிலே சென்று அங்கே மாட்டுக்கொட்டையை திறந்து வாக்கின்ற போது கன்று இறந்து பட்டிருக்கிறது. பசு, தாய் பசு அங்கே அலறுகிறது. உடனே இந்த பிராமணரானவர் இந்த கன்று இறந்த பாவமும் இதனால் இந்த தாய் பசு அடைகின்ற துன்பத்திற்கு உள்ள பாவமும் என்னை பற்றுமே என்று அஞ்சி நடுங்கி உடனே அத்தலத்திலே இருக்கின்ற அரந்த சிவாச்சாரியார் இல்லத்தை நோக்கி அந்த குடிலை நோக்கி செல்கிறார். அந்த விரைந்து வருகின்ற இந்த பசுவினை உடைய அந்தனர் அரந்த சிவாச்சாரியாருடைய அந்த குடிலுக்குள் நுழைகின்ற பொழுது அந்த குடிலானது கட்டைகளால் அங்கே மூடப்பட்டு அங்கே கூரை வேயப்பட்டு தனிந்திருக்கிறது. வேகமாக மனம் பதைத்து வருகின்ற இந்த பசுவினை உடைய அந்தனர் இந்த குடிலுக்குள் நுழைகின்ற பொழுது அந்த முகடு கட்டை அந்த அந்தனர் தலையிலே டம் என்று முட்டியது. அந்த கட்டையிலே முட்டிய காரணத்தினால் வலிதாங்க முடியாத அந்த அந்தனர் சிவசிவா என்று நெற்றியிலே இப்படி வைத்துக் கொண்டு கண்ணீரும் கம்பளையுமா அருந்த சிவாச்சாரியாரிடம் வந்தார். ஏன் இப்படி பலரிகளில் என்ன நடந்ததுன்னா, இப்படி கன்று துன்பப்படுவதற்கும் அந்த கண் பசு துன்பப்படுவதற்கும் கன்று இறந்து கொட்டதற்கும் நானே காரணமானே, எனக்கு இந்த பாவம் பற்றி விட்டது, இதற்கு ஒரு பரிகாரத்தை சொல்லுன்னார். அப்ப அரவிந்த சிவாச்சாரியார் இந்த பாவத்திற்கு பரிகாரத்தை நீ ஏற்கனவே செய்து விட்டாங்கிட்டார். அப்போ இந்த அந்தனர் கேட்கிறார், சுவாமி அரவிந்த சிவாச்சாரியார் சொன்னாங்க நான் ஒன்றுமே செய்யலையே, நான் எப்படி பரிகாரம் செய்தேன் என்று சொல்லியிருந்தார். முகடுக்கட்டை தட்டிய போது சிவசிவா என்று சொன்ன பொழுது அந்த பாபம் உம்மிடமிருந்து போய்விட்டது அப்படின்னார். ஆகையினாலே தான் இதற்குரிய பஞ்சாக்கர மந்திரத்தை ஜெபித்து அவர் உடம்பிலே அந்த பாபம் இல்லதையும் நிரூபித்து காட்டினார். ஆகையினாலே நம் உடம்பிலே இருக்கின்ற பாபத்தை நீக்க வல்லது நம்முடைய ஐந்தெழுத்து. ஆகையினாலே தான் இதை அழகாக இங்கே அந்த ஐந்தெழுத்தை நாம் ஓதுதல் வேண்டும், அப்பொழுதுதான் நன்னெறியிலே நிற்க முடியும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
1: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் கைமாறு கொடுத்தல்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை தலைப்பு சிவபுராணம் வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள் திருச்சிற்றம்பலம்
2: சிற்றம்பல கோவை தேஞ்சொரியும் செம்முகிலை சிற்றம்பல கோவை தேஞ்சொரியும் செம்முகிலை மற்றும் பிலாத திருவாசகத்தின் வாரிதியை அற்றை ஜடைய கருத்துருக்கும் காதல

again.

வழி சிறப்பம் காட்சி கொடுத்தும் அடியே.

அருக்கடலாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே திருவாசகம் சிவபுராணத்தில் 43வது வரி முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயலும். மனித ஒரு பிறவியிலே பிறந்து தமிழ்நாட்டிலே பிறந்து திருவருளை நிரம்ப பெற்ற அருளாளர் இந்த மாணிக்கவாசன். ஒருவன் பணத்தை நிறைய பெற்றிருந்தான்னா அது பல பேருக்கு ஆகாது, அப்படியானாலும் எப்போதும் ஆகாது. பல காலங்களுக்கு அந்த பணத்தை வச்சு எல்லாம் பிழைச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்ல முடியாது. இந்த அருளாளர்கள் சம்பாரிச்சு வச்சதுதான் எப்போதும் உதவுகிறது. அந்த வழியில வருகின்றவர்களுக்கு, அந்த அருள் வழியில வருகின்றவர்களுக்கு எப்போதும் அந்த அருள் வாக்கியங்கள் இருந்து அவர்களுக்கு நன்மை செய்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட அருளாளர்கள் இந்த மாணிக்கவாசகர் ஒரு தனிச்சிறப்புடையவர், தனிச்சிறப்பு அளவில்லாத ஒரு பெருமை பொருந்தியவர். அது அவர் பல பிறவிகளிலே செய்த தவம் சிவபெருமான் தேடி வந்து அவருக்கு உபதேசம் பண்ணும்படியான பாக்கியம். அந்த உபதேசம் தான் இந்த திருவாசகமாக இருக்கிறது. அவர் சொன்னது ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையத்தான் இந்த திருவாசகம். ஒரே வார்த்தையில என்னை நீ பற்றி கொண்டா, என்னை பிடித்து விட்டாய்ங்கிறார் மாணிக்கவாசகர். ஒரு வார்த்தையில என்னை நீ பிடித்து புற்றுமாய் மரமாய் புனல்காலே உண்டியாய் அண்டவானரும் பெறரும் பற்றி யாரும் மலரடி காணார் மன்ன என்னை உட்படுத்து பற்றினாய். ஒரு வார்த்தையிலே என்னை பற்றி. அதனாலே அப்படி ஒப்பற்ற வாசகமாகிய முத்தி பஞ்சாக்கரத்தை இவர் உபதேசம் பெற்று அந்த பஞ்சாத்திரத்தினுடைய விரிவுதான் இந்த திருவாசகமாக வந்தது. அதனாலதான் முதல்ல பஞ்சாச்சரத்துல தொடங்குகிறது. அப்படிப்பட்ட இந்த திருவாசகத்தில் 43வது வரி, போக்குவாய் என்னை புகுப்பாய் நின்றுடும்பின் என்பது ஒரு வாக்கியம். போக்குவாய் என்னை புகுவப்பாய் நின்றுடும்பின் என்பது திருவருள் ஆன்மாவுக்கு கிடைக்கின்ற காலம் வரையிலும் உலகியலிலே அந்த ஆன்மாவை சுழல விடுகிறான், உழல விடுகிறான். போக்குவாய் என்று சொன்னால் உலகில பிறந்து இறந்து இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்காக ஆன்மாவை பிறக்க வைக்கிறது. பக்குவம் வருகின்ற வரையிலும், பக்குவம் வருகின்ற வரையிலும், இப்போ 5 வயசு வரையிலும் பையன் என்ன பண்றான், வீதியிலே விளையாண்டுகிட்டு இருக்கான், அதுக்கு மேலதான் பள்ளிக்கூடத்துல வைக்கிறான்.

வச்சாதான் அவனுக்கு புரி ஓரளவு. அது வரையில மண்ணில வந்து விளையாண்டுகிட்டு இருக்கிறான், புழுதியில விளையாண்டுகிட்டு இருக்கான், அப்படித்தானே. அது போல ஆன்மாவுக்கு கடவுள் அருளை பெறுகின்ற ஒரு காலம் என்பது வருகின்ற வரையிலும் உலகத்துல சுத்திக்கிட்டு அலை, உலகத்துல சுத்திக்கிட்டு அலையிறதுனா பறக்கிறது, அப்புறம் பொட்டாட்டி உள்ள வீடு வாச தேடுறது, அப்புறம் காலம் வந்தா சாவறது, இவ்வளவுதான் இந்த வாழ்வே. அதுதான் போக்குவாய்ங்கிறார். போக்குவாயின பிறவியிலே என்னை போக்குவாய். அப்படி பக்குவம் வந்துருச்சுன்னா தனக்கு தொண்டு செய்யும்படியாக அந்த ஆன்மாவை ஆக்கிவிடும். புகுவப்பாய் நின்றுடுங்க, போக்குவாய் என்னை புகுவப்பாய் நின்றுடும், என்னை போக்குவாய் இங்கே பிறவியில் உலகத்தில் விட்டு விடுவாய், என்னை புகுவப்பாய் நின்றுடுங்க. அதனால குறிப்பிட்ட காலம் வந்துருச்சுன்னா சொன்னபடி கேப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலம் வந்துருச்சுன்னா அப்ப அந்த ஆன்மாவுக்கு தன்னை நினைக்கும்படியான புத்தியை கொடுத்து, தன்னை நினைக்கும்படியான புத்தியை கொடுத்து தனக்கு பணி செய்யும்படியாக அந்த ஆன்மாவை ஆக்குகிறார். தொழும்புனாலும் பணியினாலும் துண்டுனாலும் ஒண்ணுதான். தொழும்பு என்றால் துண்டு, பணி செய்தல் துண்டு செய்தல். பணி என்பது சிவனுக்கு பணி என்பது எல்லாருக்கும் அந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்காது, பல பேரும் செய்ய முடியாது, பணி செய்ய முடியாது. பொதுவா சாமி கும்பிட்டு போறவா வேற, சிவனுக்குன்னு தனியா பணி செய்யறதுங்கிறது சாதாரணமான வேலை இல்ல. அதுக்கு பக்குவம், அதுக்கு தகுந்தபடியான அறிவு வருங்காலத்துல அவனே அந்த ஆன்மாவை தனக்கு பணி செய்யும்படியாக ஆக்கி விடுகிறார். அது வருகின்ற வரையிலும் பணி செய்ய மாட்டான். வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும் என்றார் என்பது சுந்தரர் தடுத்தாட்கொண்ட புராணத்திலே சொல்றாரு. அதனாலே வந்து அது வரையிலும் வித்தகம் பேசிக்கிருப்பான், இதுவரையிலும் பக்குவம் வருகின்ற வரையிலும் இந்த பணியில ஈடுபாடு வராம இத ஒரு இகழ்ச்சியாகவும் பேசிக்கிடுவான். அந்த காலம் வரும்போது புகழ்ச்சியாக பேசுவான், ஈடுபடுவான், பணி செய்வான். அதை யாரு செய்யறான்னா அவர் தான் செய்யறாராம். அதனாலே உயிர்கள் கடவுளிடத்திலே பணிந்து பணி செய்வது என்பது சாமானியம் இல்லை. அவனா பார்த்து ஆக்கனா தான் போக்குவாய், என்னை புகுவப்பாய் நின்றுடும், நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே. நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியான். நாற்றத்தின் நேரியாய் என்றால் கடவுள் எப்படி இருக்கிறான் என்று கேட்டால், பூவிலே வாசனை இருப்பது போல இருக்கிறான். நாற்றம் என்றால் வாசனை, நாற்றம் நாற்றம் மலர் மிசன் நான்முகன் என்பது தேவாரம். நாற்றம் எப்படி இருக்கிறது என்றால் கண்ணுக்கு தெரியாம இருக்கும். பூ கண்ணுக்கு தெரியும், பூவில் இருக்கிற நாற்றம் கண்ணுக்கு தெரியாது. பூ கண்ணுக்கு தெரியுது இல்ல, பூவில் இருக்கிற வாசனை கண்ணுக்கு தெரியாது. அது மூக்கு நுகரும், மூக்கு நுகரனால அது உருவமாக வெளியே தெரியாது. பூவில் நாற்றம் போன்றுயர்ந்து எங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை என்பது திருவண்ட பகுதி. பூவில் நாற்றம் போன்று உலகம் கண்ணுக்கு தெரிகிறது, கடவுள் கண்ணுக்கு தெரிவதில்லை. இப்படி கண்ணுக்கு தெரியாத பொருள் நிறைய இருக்கு. கண்ணுக்கு தெரியாத பொருள் தான் உலகத்தையே ஆட்டு. எது கண்ணுக்கு தெரியலையோ அந்த பொருள் தான் உலகத்தை இயக்குறது. இவ்வளவு பெரிய உலகத்தை இயக்குது, இவ்வளவு பெரிய உடம்பை எது இயக்குகிறது? கண்ணுக்கு தெரியாத உயிர் தான். உயிர் கண்ணுக்கு தெரியாது, உடம்பு கண்ணுக்கு தெரியுது. அந்த கண்ணுக்கு தெரியாத உயிர் தான் இந்த தெரிகின்ற தூள உடம்பை ஆட்டுகிறது. அதே போல உலகத்தை, இவ்வளவு பெரிய உலகத்தை இயக்குகிறது கண்ணுக்கு தெரியாத கடவுள். அதுக்கு ஓமை சொல்றாரு, நாற்றத்தின் நேரியாயினார். நேரியாயினா பூவின் வாசனை போன்றவனே, பூவிலே வாசனை போன்றவன், நாற்றம் போன்றவன். நேரியாயின்னா அதற்கு சமானமா. சேயாய் நனியானே, நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே. சேயாய் என்றால் தூரத்தில் இருப்பவன், நனியா என்றால் பக்கத்தில் இருப்பவன். தூரத்திலையும் இருக்கிறான் பக்கத்திலையும் இருக்கிறானா? அது எப்படின்னா புறத்தாருக்கு தூரத்துல இருக்கிறான், அண்ணீர்களுக்கு தூரத்தில் இருக்கான், அன்பர்களுக்கு பக்கத்துல இருக்கிறான்னு சொல்லு. இவர்கெல்லாம் பக்கத்திலே இருந்திருக்கிறான், அவருக்கு மாணிக்கவாது, அதனால துணிஞ்சு சொல்றாரு. அதனால அன்பர்களுக்கு, அன்பர்களுக்கு பக்கத்திலையும் அல்லாதவர்களுக்கு தூரத்திலே இருக்கார். சேயா சேயா என்றால் தூரத்துல இருப்பவர், நனியான் என்றால் பக்கத்துல இருப்பவர். நாற்றத்தின் ஏரியாய் சேயாய் நனியானே. மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே, மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே. மாற்றம் என்றால் வார்த்தை, மனம் என்பது ஹிருதயம். அதனால இந்த மனம் வாக்கு இரண்டுக்கும் அப்பாற்பட்டு இருப்பதனால மாற்றம் மனங்களையே நின்ற மறையோனே என்றார். மனத்துக்கு எட்டாத, மனத்தாலே நினைக்க முடியாது கடவுளை, வாக்கினாலே பேச முடியாது, வாக்கினாலே கடவுளுடைய புகழை சொல்லி முடியாது, மனத்தாலே நினைவுக்கு எட்டாது. என்ன மனம் ஒரு

ஐவன் என்றால் வேதத்தை அருளி செய்தவன், மர என்றால் வேதம், வேதத்தை அருளி செய்தவனாயிருக்கிற சுவாமி. மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே, கரந்தாவால் கண்ணலோடு நெய்கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூரி நின்று. ஆகையால பரமேஸ்வரன் நல்ல விஞ்ஞானிகளுக்கு, மெய்யடியார்களுக்கு எப்படி இருக்கிறான் என்றால் சிந்தனையிலே இருக்கிறான். அவர்கள் சிந்தனையே அவன் பக்கமாகவே வைக்கிறார்கள். சிந்தனின் தனக்காக்கி நாயினேந்தன் கண்ணினிருப்பாத போது காக்கி என்கிறார் அல்லவா. அதனாலே இவர்கள் அவனை சிந்திக்கிறார்கள். அவனை சிந்திக்க சிந்திக்க அவன் என்ன பண்றான், இவர்கள் சிந்தனையிலேயே குடியா இருந்து விடுகிறான். பரமஞானிகள் விஞ்ஞானிகளுடைய உள்ளத்திலே கடவுள் குடியாக இருக்கிற, விஞ்ஞானிகளுடைய உள்ளத்திலே கடவுள் குடியாக இருக்கிறார், சிந்தனையுடைய இருக்கிறான். எப்படி இருக்கிறான்னா, பாலும் தேனும் நெய்யும் கலந்தார் போல, கறந்தவால் கண்ணலோடு, பால் கண்ணல்னா வெள்ளக்கட்டி, கண்ணல் என்றால் வெள்ளக்கட்டி, பால் சர்க்கரைன்னு வச்சு, கண்ணல் சர்க்கரைன்னு வச்சுக்கோங்க, பால் சர்க்கரை, கறந்தவால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று. அதனால அடியாருடைய உள்ளத்துல சிறப்பாக இருக்கிறான், மற்றவர்களுடைய உள்ளத்துல பொதுவாக இருக்கிறார். அடியார் உள்ளத்துல மாத்திரமா இருக்கிறான் கடவுள், எல்லாருடைய உள்ளத்துல தான் இருக்கிறான். அது மற்றவருடைய உள்ளத்துல இருக்கிறது பாலிலே நெய் போல, அடியார் உள்ளத்துல தயிரிலே நெய் போல. தயிரிலே நெய் வெளிப்பட்டு தோன்றும், பத்த போட்டு கடைஞ்சா வந்துடும். பாலில் தயிரில் இருக்கிற நெய் தெரியும், பாலில் நெய் தெரியாது. அதனால எல்லா இடங்களிலும் பாலில் நெய் இருப்பது போல பொதுவாகவும், மெய்யடியாருடைய உள்ளத்திலே தயிரிலே நெய் போல விளங்கியும் தோன்றுகிறார். அதான் சிறந்து அடியார். இது சிறப்பு பொது, பொது சிறப்புன்னு வெளிப்பட்டுருக்க, பொதுவாக இருக்கிறது சிறப்பாக இருக்கு. சிறப்பு விருந்தன்னு சொல்றாங்க அல்லவா, இப்ப சாதாரண ஆளுக்கெல்லாம் புது விருந்து, சிறப்பு விருந்தினருக்கு தனியார ஒரு ஏசி ரூம்ல வச்சு ஒன்னா நம்பர் சாப்பாடா போடுறான் அல்லவா. அது போல அதனால சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று அவர்கள் உள்ளத்திலே இன்பத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறான். இன்பத்தை உண்டு பண்ணி கொண்டே, அதான் ஊறுதல், ஊறுதல் தேனூரி நின்று. அப்படி நின்று என்ன வேலை செய்யறான்னா, அவர்களுடைய பரப்பை அறுத்து விடுறான். தொடர்ச்சி அழகா சொல்றார், சிறந்தடியார் சிந்தனையுள் கரந்தாவால் கண்ணருடன் நெய்கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூரி நின்று பிறந்த பரப்பருக்கும் எங்கள் குருவான். பிறந்த பரப்பு என்கின்ற இந்த பரப்பை இனிமேல் இல்லாமல் செய்து விடுகிறார். இந்த பரப்பு இனிமேல் வாராதபடி இந்த பரப்பிலேயே அந்த பரப்பை அறுத்து விடுகிறார். இந்த பரப்பிலேயே இனிமேல் பரப்பு வாராதபடி அவர்களுக்கு உதவியை செய்து விடுகிறார். பரப்பு வருவது நல்லதா வராம போறது நல்லதா என்றால், வராம போறதுதான் நல்லது. என்ன காரணம் என்றால், அதனால வந்தால் துன்பம் வரும், பிறப்பு வந்தால் துன்பம் வரும், அதனால பிறப்பு வந்தால் துன்பம் வரும். துன்பம் வந்துச்சுன்னு சொன்னா அதனால அவன் வந்து கடவுளை பத்தி பண்ண முடியாது. அப்புறம் மறுபடி பிறப்புக்கு வேண்டிய வினைய தேடிக் கொள்கிறார், பிறப்புக்கு வேண்டிய வினைய தேடிக் கொள்கிறார். அப்புறம் வினை வர, பிறப்பு வர, பிறப்பு வர, வினை வர, இப்படி தொடர்ச்சியா வந்து உண்டே. அதனாலே மெய்யடியாளர் உள்ளத்துல அவன் தங்கி இருந்து பிறப்பு இல்லாமல் செய்வார். எதற்காக தங்கி இருக்கிறான்னா, அது பின்னாடி வருது, எதற்காக தங்கி இருக்கிறான்னா, அவர்களை ஓய்வில்லாது நினைக்க வைக்கிறது, நினைக்க வைக்கிறது. ஓயாதே உண்புவார் உள்ளிருக்கும் உள்ளாரை என்பதும் திருவாசகம். ஓயாம அவர்களை நினைக்க வச்சு, நினைக்க வச்சு தன் மேல அன்பை செலுத்த வச்சு, அது மூலமாக பரப்பறுத்தார், அன்பு செய்ய வைத்து அதன் மூலமாக பரப்ப அறுத்து விடுகிறார். பிறப்பு இருப்பது என்பது சாதாரண மக்களுக்கு, மற்ற தெய்வங்களை கும்பிடுறவங்களுக்கு எல்லாம் தெரியாது. இதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது, பிறப்பு இறப்பு இதை பத்தி எல்லாம் அங்க எல்லாம் பேச்சே கிடையாது. இங்க இந்த சிவனுகிட்ட வந்தாத்தான் இந்த பேச்சு, சிவன்கிட்ட வந்தாத்தான் இந்த மாதிரி பிறவி, பிறவியினால துன்பம், பிறவியை அறுப்பதற்கான பிறவி அறுக்க நெறி தந்த பிதற்கு பல்லாண்டு ஊருமே என்கிறார் அல்லவா. அதனால இந்த பிறப்பு இருக்கின்ற ஒரு வேலை இந்த சைவ சமயத்துலதான், சைவ சமயத்துலதான் பிறப்ப, மத்த எந்த சமயத்துக்கும் பிறப்ப அறுக்கிற வேலை இல்ல. அந்த சாமிகளால முடியாமையினாலே அதை பத்தி பேச்சு அங்க கிடையாது. அந்த சாமியை கும்பிட்டா அது வரும் இது வரும் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர பிறப்ப அறுப்பான்னு சொல்ல முடியாது. பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் குருவான், எங்களுக்கு தலைவனாக இருக்கின்றவன், நிறங்களோர இந்துடையாய் பரமேஸ்வரன் ஐந்து வகையான நிறங்கள் உடையவனாக இருக்கிறான். ஆகையால் நிறங்கள் என்பது வண்ணங்கள் என்றும் சொல்லப்படும், வண்ணங்கள் என்று சொல்லப்படும். அந்த வண்ணம் முக்கியமான வர்ணங்கள் அஞ்சுதான், அப்புறம் கிளை வர்ணங்கள் பல, கிளை வர்ணங்கள் பல. பிரதானமாக இருக்கிற வர்ணங்கள் எத்தனை என்று கேட்டால் அஞ்சுதான். என்னென்ன அஞ்சு தெரியும்?

0: வெண்மை, பச்சை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள். வெண்மை, பச்சை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், அஞ்சு வகையான. அதனால அவனுக்கு பஞ்சவர்ணேஸ்வர சுவாமின்னு, தேவருமானுக்கு பஞ்சவர்ணேஸ்வரர் என்பது அவனுடைய பெயர். நிறங்களூர் ஐந்துடையாய், ஐந்து முகங்களும் ஐந்து நிறமாக இருக்கிறது. ஈசானம் தத்புருஷா கூட வாமதேவன் ஜத்யூசாத அஞ்சு, அவனுக்கு ஐந்து முகங்களும் அஞ்சு வகையான நிறமாக இருக்கிறது. அந்த அஞ்சு வகையான நிறம் என்ன செய்யுதுன்னா, அஞ்சு வகையான தொழிலை குறிப்பது. அஞ்சு வகையான நிறம் அஞ்சு வகையான தொழிலை குறிப்பது. வெண்மை என்பது படைத்தல், வெண்மை என்பது படைத்தல் தொழிலை குறிப்பு. பசுமை பச்சை காத்தல், பச்சையா இருந்தா தான் விளையும், புரியுதா? பச்சை தான் காத்தல், தெரியல, பச்சை காத்தல். சிவப்பு சங்காரம், சிவப்பு சங்காரம், சிவந்துருச்சுன்னா என்ன பண்றது, தருத்துற வேண்டியது, தாழ் சிவந்துருச்சு, அதனால சிவப்பு சங்காரம். அதற்கு மேல அந்த கருப்பு இருக்குது பாரு, அதுதான் மறைத்தல். கருப்பு மறைத்தல், கருப்புல என்ன தெரியும், ஒண்ணும் தெரியாது இல்ல, இருட்டுல என்ன தெரியும், கருப்பு மறைத்தல். மஞ்சள் தான் அணுக்கரம், மஞ்சள் தான் அணுக்கரம், அதனாலதான் கடைசியில மஞ்சள் நீராட்டு விழா, எல்லா விழாக்களையும் கடைசியில நீராட்டு விழா, கடைசியில என்ன விழா, மஞ்சள் நீராட்டு, அதான் அணுக்கரம். மஞ்சள் மக்களை தரமாறது, எல்லா சுபகாரியங்களும் முதல்ல இருப்பது மஞ்சள், விளங்குதா? அதனாலதான் அது மஞ்சள் அணுக்கரம். வெண்மை படைத்தல், பச்சை காத்தல், சிவப்பு சங்கரித்தல், கருப்பு மறைத்தல், மஞ்சள் அணுக்கிறது, புரியுதா? சிறீ தீதி சம்காரம் திருபவம் அணுக்கிறோம், அதனால பஞ்ச கிருத்தியங்களையும் இப்படி செய்கிறான். அதனால பஞ்ச வண்ணமாக இருக்கிறான், பஞ்ச வர்ணமாக, அதனால பஞ்ச வர்ணேஸ்வர சுவார் நிறங்களூர் ஐந்துடைய. முன்னோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய், நிறங்களூர் ஐந்துடையாய், முன்னோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய். விண்ணோர்கள் என்றால் தேவர்கள், மேலுலகத்தில இருக்கின்ற தேவர்கள். அவர்கள் ஏத்த, ஏத்த என்றால் அவர்கள் வந்து தோத்திரம் பண்ணுவார்கள், வழிபாடு செய்வார்கள், தோத்திரம் செய்வார்கள், வழிபாடு பண்ணுவார்கள் தேவர்களும். அது வழிபாடு பண்ணுவார்னா நம்ம மாதிரி செய்ய மாட்டாங்க, அவங்க எப்படி செய்வாங்கன்னா இங்கதான் வந்து செய்யறாங்களா, அங்க சிவாலயம் இல்லையா, தேவலோகத்துல விஷ்ணு லோகத்துல சிவாலயம் இல்லையா, மானிடத்தவரும் வந்து மண்மேல் அரண்டனை அர்ச்சிப்பார், பணக்காரன் ஊட்டிக்கு போய் குழு குழு குழு அனுபவிப்பாரு, பணக்காரன் ஊட்டிக்கு போய் என்ன பண்ற, பணக்காரன் ஊட்டிக்கு போறேன், நம்மள வந்து ஊட்டி கழிக்கிறேன், நமக்கு ஊட்டி கழிக்கிறேன், அவன் ஊட்டிக்கு போறேன். அதனாலே அப்படி வந்து தேவலோகம் போகலோகம், தேவலோகம் போகலோகம், அங்க வந்து போய் அனுபவிக்கலாம், சுகங்களை நல்லா அனுபவிக்கிறது. இருக்கிறவர்களே அங்க புண்ணிய இருக்கிற வரையில், பணம் இருக்கிறவர்கள் ஊட்டியில இருக்கிற மாதிரி புண்ணிய இருக்கிற வரையில அங்க இருந்து அங்க இருக்கிற சுகத்தை அனுபவிக்கிறது. அது மாதிரி வந்துட்டா கூட பரவாயில்ல நமக்கு, அது பல ஆயிரம் லட்சங்கள் வருஷங்கள் அப்படி இருக்கலாம், கொஞ்சம் அல்ல, 100 200 எல்லாம் இல்ல, பல லட்சம் வருஷங்கள்லாம் கூட இருக்கலாம், புண்ணியத்து இருந்தா இருப்போம், புண்ணிய எவ்வளவு உண்டு போறோமோ அந்த அளவுக்கு அங்க இருந்து அனுபவிக்கலாம். பிரம்மலோகம், விஷ்ணு லோகம், இந்திர லோகம், குபேர லோகம், முதலாம் லோகங்கள், புண்ணியம் மேல் நோக்குவிக்கும், பாவம் கீழ் நோக்கும். இந்த புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலதான் அந்நிய ஞானத்தினால இரண்டினை அறுத்து, அதனாலே தேவலோகம் என்பது போகலோகமாகினாலே அவர்கள் சுவாமியிடத்துல காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி வணங்க மாட்டார்கள். அப்படியே வணங்கினாலும் அவங்களுக்கு இந்த பதவி நிலைச்சிருக்கணும், இன்னும் போகங்களை அனுபவிக்கணும்னு அதை கேட்டுக்கிட்டு போவாங்க. பிறவியை தொலையணும்னு அவங்க கேட்க மாட்டாங்க, நம்ம வந்து பிறவியை தொலைக்கிறது கேட்போம். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி, நாங்க உசரமா இருக்கணும், எல்லாரும் வந்து குட்டையா இருக்கணும்னு வேண்டுவான், புரியுதா? நாங்க உசரமா இருக்கணும், எல்லாரும் வந்து எங்களை கும்பிடணும், குட்டையா கும்பிடுறவங்க குட்டையா தானே இருப்பாங்க, எல்லாரும் வந்து குட்டையா போகணும், நாங்க உயரமா இருக்கணும், நாங்க உயர வேணும், எல்லாரும் தாழ வேணும், சுயநலம். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வார், மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி, சூழ்த்தமது கரமுரலும் தாரோயன் ஆயடியன் பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உழைப்பான். நான் எது கும்படஞ்சாமி தெரியுமா, அவன் மாதிரிலாம் நான் அல்ல, ஆறு அந்த இந்திரன் சந்திரன் குபேர வாயு ஒரு நெம்மாதிரி எல்லாம் என்ன நினைச்சு கூடாது சுவாமி, பிறப்பு அறுக்கிறதுக்காக உன்னை கும்படுறேன், அனுக்கி வாசல் இது மாதிரிலாம் கருத்து நீங்க எங்கேயும் கேட்க முடியாது. வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், தேவர்கள் வாழ்த்துகிறான் என்றால் அவன் வாழ்வதற்காக உன்னை வாழ்த்துகிறான், அவன் உன்னிடத்துல வந்து தாழ்றான்பா. இருக்கு. அவன் ஒசறதுக்காக உனக்கிட்ட வந்து குனிகிறேன், அவன் வந்து உயரமா போறதுக்காகத்தான் உனக்கிட்ட வந்து குனிகிறேன். என்ன அழகு, தாழ்த்துவதும் மாணவர்கள் தாம் வாழ்வான், மன நண்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி. சுத்தமது கரமுரலும் தாரோயை, தாரோயன்னா மதுகரம் என்கின்ற வண்டுகள் முயக்கின்ற மாலை அணிந்தவனே. சுத்த மதுகரம் முரலும் தாரோயை, தார்னா மாலை, தாரோயை நாயடியேன் பாழ்த்த பரப்பறுத்திடுவான் யானும் உன்னை. நான் அந்த தேவலோகத்து போகலாம் வேண்டி உன்னை கும்பிடல, பரப்ப இருப்பதற்காக உன்னை கும்பிடுறேன். அதனாலே அந்த விண்ணோர்கள் ஏத்தும் போது சுவாமி மறைந்து இருக்கிறார். விண்ணோர்கள் ஏத்த மறைந்து இருந்தாய், மறைந்து அவர்களுடைய சாமானியம் வெளிப்பட்டு காட்சி தருவது இல்லையா, மறைந்து இருந்தாய். எம்பெருமான் எமக்கு தலைவனாக இருக்கின்றவர், மறைந்திருந்தா எம்பெருமான் வல்வினையன் தன்னை, மறைந்திருந்தா எம்பெருமான் வல்வினையன் தன்னை.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் தேடும் திசை எட்டும் சிவன் உடல்

உலகேழும் படைப்பது ஓராயமே, உலகேழு அழிப்பதும் ஓராயமே, உலகேழும் துடைப்பதும் ஓராயமே, உலகோடு எர்தானே நாதன் ஒருவனும் நல்ல இருவரும் கொது குலந்தோடும் குட்டி

அழித்தல் அங்கி செய்தீசன் அகலிடஞ்சுட்டது அங்கி செய்தீசன் அலைகடல் சுட்டது.

இறையவன் மாதவன் இன்பம் படைத்த மறையவன் இறையவன் மாதவன்

ஆண் பெண் அலி உருவா நின்ற ஆதியே ஊன்படு நாவுடை நெஞ்சம் உணர்ந்திட்டு சேன்படு பொய்கை செயலணையாரே தருளும் உலகிற்கும் தேவர்க்கும் இன்பம் அருளும் வகை செய்யும்.

தொடர் மூன்றும் உலகுக்கு தச்சும் அவனே சமைக்க வல்லானே குசவன் திரிகையில் ஏற்றிய மண்ணை குசவன் மனத்துற்றதெல்லாம் வனைவன் குசவனை போல் எங்கள் போல் நந்தி வேண்டில் அசைவில் உலகம் அது இதுவாமே விடையுடையான் திகழ்தன்மிகு பூத படையுடையான் விடையுடையான் மிகுதன் மிகு பூத

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாக்டரின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமந்திரம் யான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: ஒளி வளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே, உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே.

எல்லாம் வல்ல நடராஜ பெருமானுடைய திருவடிகளை முதற்கண் வணங்குகிறேன். நல்வினை காரணமாக இந்த திருமந்திர சொற்பொழிவினை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு நெஞ்சங்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். இரண்டாம் தந்திரத்தில் சில கருத்துக்களை சிந்தித்தோம். இன்றைக்கு மூன்றாம் தந்திரத்தில் யோகத்திற்கு உரிய பகுதிகளை இறைவன் உணர்த்திய வண்ணம் இன்றைக்கு சிந்திப்போம். மூன்றாம் தந்திரமும் வீர ஆகமம் என்ற ஒரு ஆகமத்தினுடைய செய்திகளை நமக்கெல்லாம் தொகுத்து வழங்குகின்ற பகுதி. பொதுவாக யோகம் என்று சொன்னாலே இணைவு என்று பொருள். இப்ப சிவத்தோடு இணைதல் என்றால் சிவயோகம், யோக் அப்படின்னா இணைப்பு என்று ஒரு இறைவனை அடைவதற்கு நான்கு வகையான மார்க்கங்கள் உண்டு. அவை சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று நான்கு படிகள். அந்த நான்கு படிகளிலே யோகம் என்ற பகுதி இறைவனை உள்ளத்தில் வைத்து பூஜை செய்து அதன் வழியாக இறைவனை அடையக்கூடிய மார்க்கம். இந்த யோகத்தின் வழியாகத்தான் இறைவனை அடைந்து சித்தர்கள், யோகிகள் நமக்கு அருளுரைகளெல்லாம் வழங்கியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் சில செய்திகளை நாம் சிந்திக்கின்றோம். ஒரு செய்தி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னு இருக்குது. அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு உறுதி பயக்கக்கூடிய பொருள்கள் நான்கு. இது அறம், பொருள், இன்பம், வீடு என்று அழைப்பர். அறத்தால் பொருள் ஈட்ட வேண்டும், அந்த பொருளால் இன்பத்தினை அடைய வேண்டும். மூன்றும் நிறைவானவுடன் அதன் மீது பற்று இல்லாமல் வாழ வேண்டும். அதாவது விடுதலே வீடு என்று சொல்வார். இப்படி நிலையில் வாழ்ந்து கொண்டால் சிறந்த வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை என்று பொருள். ஒரு மனிதன் உழைத்தார், உழைப்புதான் அவருக்கு கண்ணாக இருந்தது. நல்ல குடும்பம் சொல்லுவாங்க இல்லையா, நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொன்னாங்க. அதுபோல நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள், அவர்களும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். அவர் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்க்கின்ற பொழுது வயது அதிகமாக இருந்தது. அப்பொழுது அவருக்கு ஒரு உண்மை புரிந்தது, தனக்காக எதுவும் வாழவில்லையே என்ற ஒரு ஏக்கம். அப்பொழுது தனக்காக வாழ வேண்டும் என்ற நிலை அவருக்கு வேண்டும் என்று சொன்னால் மரணத்திற்கு பின்பும் ஆன்மா பிறப்பு எடுக்காமல் இருக்க வேண்டும், அதற்கு இதுவரை ஒன்றுமே செய்யவில்லை என்ற எண்ணம் அவருடைய மனதிலே உதித்தது. அப்பொழுது இந்த மரணத்திற்கு பின்பும் இந்த வாழ்க்கை, வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்தார். அப்போ சிந்தித்த பொழுது அவருக்கு ஒரு உபதேசம் கிடைத்தது. என்ன உபதேசம்? நீ ஓடாக இரு என்றார். அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. ஓடாக இரு அப்படின்னு இவருக்கு இந்த ஓடு என்று சொன்ன உடனே அவருக்கு மண் பானை ஞாபகம் வந்தது. மண் பானை, அதாவது வந்து அந்த மண் பானை அப்படின்னா அந்த ஒரு குடம் உடஞ்சி போயிடும். அந்த குடம் உடஞ்சி போச்சுன்னா மண் குடம், அதில் மேல் பகுதி கீழே உடஞ்சி வச்சுட்டோன்னு வச்சிங்களேன், அந்த அடிப்பகுதிக்கு பேர் வரகோடுன்னு பேர். அந்த வரகோட்டை ஒன்றுட்டு வந்து ஏதாவது பொருள்களை சேர்த்து வைக்கிறதுக்கு அந்த காலத்தில் வயதானவங்க வீட்டில் அந்த வரகோட்டை கொண்டு வந்து வச்சுருப்பாங்க.
அது குடம் உடஞ்சதுக்கு அப்புறமும் அந்த குடம் வந்து வீட்டுக்கு பயன்படும். ஆனால் இந்த குடம் உடஞ்சதுன்னா பயன்படாது. இதை சொல்ல பாருங்க, குடம் உடைந்தால் அவை ஓடு என்று வைப்பர், இந்த உடல் உடைந்தால் இறை போதும் வையார். அப்போ அந்த மண் ஓட்டை விட மோசமானது இந்த உடம்பு. அப்ப இந்த அழியக்கூடிய உடம்புக்கு மரியாதை வேண்டுமானால் அப்போ அழியாத நிலைக்கு நம்ம வரணும். இதுதான் நம்முடைய பாம்பாட்டி சித்தர், வரவோட்டுக்கும் ஆகாது என்று ஆடு பாம்பேனார். இந்த உடம்பு வரவோட்டு கூட ஆகாது பண்ணார். அப்ப இந்த உடம்ப வந்து நம்ம திருப்பி பார்க்கணும். திருப்பி பார்த்தார் அவ்வை சித்தர், திருப்பி பார்த்தார். சித்தர்களே பெண் சித்தர் உண்டு, அவர் அவ்வையார். அவ்வையார்லே மூன்று அவ்வையார் இருக்கதா சொல்லுவாங்க, இல்ல யோகத்துக்குள்ள அவ்வையார். இந்த உடம்புக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டா, உடம்பினுள் உத்தமனை காண். இப்ப இறைவனை உடலில், உடல் என்று சொன்னால் அந்த உயிருக்குள் இறைவனை பார்க்க வேண்டும். அப்போ இறைவனை உயிருக்குள் இறைவனை பார்க்கும் ரகசியம், உயிருக்குள் இருக்கும் இறைவனோடு சேரும் ரகசியம்தான் இந்த யோக பகுதி. இதற்கு பயிற்சிகள் உண்டு, யோக பயிற்சி என்று உண்டு. இப்ப இந்த யோக பயிற்சி என்பது ஒரு சித்தரிடம் சென்று நாம் பயில வேண்டும். யோக அனுபவம் பெற்றவர்களிடம் நாம் இதை பயில வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு இந்த யோகம் கிடைக்கும். வள்ளுவர் சொல்றார் ஒரு இடத்துல, தவமும் தவமுடையாருக்கு ஆகும்ங்கிறார். தவம் நம்ம கிடைக்கணும்னா கூட அதுக்கும் தவம் பண்ணியிருக்கணும். நமக்கு ஒரு யோக அனுபவம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கும் யோகம் பண்ணியிருக்கணும். அப்பதான் அந்த யோகம் கிடைக்கும். அப்பதான் நமக்கு சித்தர்கள் வந்து குருமார்களாக அமைவாங்க. சித்தர்கள் தம்முடைய உடம்ப காயக்கல்பம் பண்ணி உடம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருப்பாங்க, வலுவாக வச்சிருப்பாங்க. உணவு கட்டுப்பாடு முக்கியம் அவங்கள்ட்ட இருக்கும். யாகாவாராயினம் நாகாக்கா அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். இந்த நாகாக்காங்கிறது சொல்லுக்கு மட்டும் பயன்படுத்தல, சாப்பாட்டுக்கும் சேர்த்தான். கண்டதை சாப்பிடக்கூடாது. அப்ப அந்த உணவு கட்டுப்பாடு முக்கியம், உணர்வு கட்டுப்பாடு அதை விட முக்கியம். அதனால சித்தராக முடியும். இந்த சித்தர்கள் இந்த 96 தத்துவம் அவங்களுக்கு தெரியும். இந்த 96 தத்துவம் அப்படின்னு கேட்டா, அவங்கவுங்க உடம்பு, அவங்கவுங்க உடம்பினுடைய உயரம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது 8 சான் உடம்பு. எறும்பா இருந்தா கூட எறும்பினுடைய உயரம் எறும்பினுடைய காலினுடைய அளவுக்கு 8 சான் வரும். என்சான் தான், என்சான் உடம்பு. ஒரு சான் அப்படிங்கிறது 12 விரக்கடை. அப்ப 8 × 12 = 96. இப்ப 96 விரக்கடை விரல் இப்படி, இந்த இடம் இப்படி. அதான் 96 தத்துவம். இந்த 96 தத்துவங்களையும் அதிகமாக தெரிந்து கொண்ட ரகசியம் சித்தர்களுக்கு உண்டு. அவர்கள் தான் அண்டத்தையும் சரி பிண்டத்தையும் சரி உணர்ந்தவர்கள். இப்படி உணர்வதற்கு யோகத்திற்கு திருமூலர் காட்டுகின்றார் ஒரு வழியை. இல்ல யோகத்திற்கு அட்டாங்க யோகம், 8 படிநிலைகள், 8 படிநிலைகளை கடக்க வேண்டும் அப்படிங்கிறார். இன்னும் நிறைய சொல்றார், கேசர் யோகம் சொல்றார், சந்திர யோகம், அமுரிதாரிணி, இது நிறைய சொல்றார். நிறைய இருக்கு யோகங்கள் வந்து நிறைய வச்சிருக்காரு. அப்போ யோகத்திற்கு முதல்ல அட்டாங்க யோகத்தை அவர் எடுக்கிறார். அட்டாங்க யோகம்னா 8 வகையான படிநிலைகள். அந்த படிநிலைகளை நம்ம கடக்கணும், அப்பதான் தியானம் வரும். தியானம் யோகம் இதெல்லாம் வரும். முதல்ல இயமம்ங்கிறார். இயமம் இது வந்து நெகட்டிவ்ல சொல்றது, அதாவது எதையெல்லாம் நம்ம செய்யக்கூடாதோ அதை நம்ம செய்யாம இருக்கணும். அது பஞ்சமா பாதகங்கள், அது கொலை களவு இதெல்லாம்.
அப்ப தீயனவற்றில் சிந்தை செல்லாமல் கட்டுப்படுத்தக்கூடிய நிலை, அதுக்கு பேரு யமம் அப்படின்னு சொல்றோம். சரி, யமம் ரைட்டு. ரெண்டாவது படி நியமம். நியமம்னா பாசிட்டிவ்ல சொல்லணும், விதிமுறைகளே கடைபிடிக்கணும். இப்போ அனுஷ்டானம் செய்யணும், திருநீர் பூசணும், சிவாய நமங்கிற மந்திரத்தை சொல்லணும், இறைவனை உள்ளத்தில் வைத்து பூஜை செய்யணும், பெற்றோர்களை வணங்க வேண்டும், தெய்வத்தை வணங்க வேண்டும். இது போல விதிமுறைகளை, நல்ல விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். இது இரண்டாவது படி. மூன்றாவது படி யோக ஆசன பயிற்சி. யோகாசனம்னு சொல்லுங்க, ஆசன பயிற்சி நிறைய இந்தியாவிலே ரொம்ப இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய கலை, யோக கலை. இந்த ஆசனம் தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா நாடி ஒடுங்கணும். இப்ப நரம்புகள் வேறு, எலும்புகள் வேறு, நாடிகள் வேறு. இப்போ உங்களுக்கு வந்து எலும்பு தெரியுது, நரம்புகளும் தெரியுது, ஆனால் நாடிகள் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் சித்தர்கள் 72,000 நாடிகள்ங்கிறாங்க. அல்ல, 10 நாடி முக்கியமான நாடி. அந்த 10 நாடியிலையும் இடகலை நாடி, பிங்களை நாடி, அந்த நாடியிலையும் சுழுமுனை நாடி இன்னும் சிறப்பு. இந்த சுழுமுனை நாடிக்கு பேர் தான் நடுநாடின்னு பேர். இந்த நாடிகளை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, இது ஸ்கேனில் தெரியாது. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு தாமரை தண்டை உடைத்தோமானால் அதில் ஒரு சின்ன நூல் மாதிரி தெரியும், அதுதான் நாடி. இந்த நாடி உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்கு. இந்த நாடிகள் நமக்கு சரியாக அமையணும். அப்போ நாடிகள் சரியாக அமைவதற்குத்தான் ஆசன பயிற்சி, யோகத்துக்கு உரிய ஆசனம் யோகாசனம். இது 126 ஆசனம் இருக்கு. இந்த 126 ஆசனங்கள்ல மிக மிக முக்கியமானது 8 ஆசனம். திருமூல ரெக்கமெண்டட் ஒன்லி 8 ஆசனா, அது ப்ராமினன்ட் ஆசனா சொல்ற. இந்த பத்ராசனம் ஒன்று உண்டு, அப்புறம் தாமரை ஆசனம், அதுக்கப்புறம் கேசரி ஆசனம், சௌத்ராசனம், வீராசனம், சுகாசனம், ஸ்வஸ்திகாசனம், இது எல்லாரும் செய்யலாம். ஆனால் இந்த கோமுகாசனம் மட்டும் துறவிகள் மட்டும் செய்யணும், துறவிகளுக்கு உரியது. அப்போ இந்த 8 ஆசனங்கள் அதை செய்யணும். அதுக்கப்புறம் இந்த பிராணாயாமம்னு ஒன்று உண்டு. அது இது இதெல்லாம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே இதை நம்ம பேசணும் அப்படின்னா, ஒரு பெரிய யானைய சிறிய பானையில் அடைக்கிற மாதிரி இருந்தாலும் முடிந்த வரைக்கும் நம்ம முயற்சி செய்வோம். பிராணாயாமம் என்பது மூச்சு காற்றை கட்டுப்படுத்துதல், காற்றினை சேர்த்து வைத்தல். எல்லாம் காற்றில் தான் ரகசியமே இருக்கு. இன்னைக்கு வந்து காற்று தான் வேல்யூபிள் ப்ராப்பர்ட்டி, ஆனால் காற்று முக்கியம். ஒரு மூச்சு காற்றுக்கே 12 அங்குலம்னு கணக்கு பண்றாங்க. நாம் ஒரு மூச்சுக்கு நம்ம வந்து ஒரு மூச்சு இன்ஹேல் பண்ணும் பொழுதோ அல்லது எக்ஸ்ஹேல் பண்ணும் பொழுதோ 12 அங்குலம் விடுறதில்லை, 8 அங்கலம் தான் போவோம், மீது 4 அங்கலம் வேஸ்ட்டு. அப்போ மூச்சு காற்றை சேமிக்கணும். அப்போ மூச்சு காற்றை எந்த அளவுக்கு நம்ம சேமிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வாழ்நாள் உண்டு. அப்போ பிராணாயாம பயிற்சி தேவை. சரி, அப்புறம் பிரத்யாகாரம் அப்படிங்கிறாங்க. பிரத்யாகாரம் அப்படின்னா, இப்போ மனசு இருக்கும், மனசு எல்லாருக்கும், மனம்ங்கிறது ஒரு ஜடம், அது ஓடிக்கிட்டே இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, உடலுக்கு 9 வாசல், மனதுக்கு 80 வாசல்ங்கிறாங்க. 80 வாசல் இல்லை, இன்னும் நிறைய வாசல் இருக்கும், அப்படியே ஓடிடும். அப்ப வெளியில் தெரியக்கூடிய மனதை அகமுகமாக திருப்பி உள்ள

செலுத்துதல் உள்ள பார்க்கணும். அதுக்கு பேர் பிரத்யாகாரம்னு பேர். அதுக்கப்புறம் தாரணை, தாரணைன்னு ஒரு ஸ்டேஜ். இப்போ உள்ளார நுழைஞ்சிட்டோம், உள்ளார நுழைஞ்சி வெளியில் போகிற மனதை தூக்கி உள்ளார உட்காந்து பிடிச்சி போயிட்டோம்னா திருப்பி அது வெளியில் கிளம்ப போகுது, புறப்பட்டு அப்படியே வெளியே போகுது. அப்போ நம்ம என்ன செய்யணும், திருப்பி அதை நிலைநிறுத்த முயற்சி செய்ய வேண்டும். அப்படி நிலைநிறுத்தக்கூடிய பகுதிக்கு பேர் தாரணைன்னு பேர். அப்புறம் தியானம். இந்த தியானம்ங்கிறது இன்னைக்கு எல்லாருடைய நாக்களையும் நடமாடுது. தூங்குறவங்க கூட தியானம்னு சொல்றாங்க. இது என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னா தியானம் பண்றாங்கிறாங்க, ஆனா தூங்குறாங்க. அவங்க தியானம் செய்யறாங்களா தூங்குறாங்களாங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். தியானம் செய்யறவங்களுக்கு இந்த பகுதி வந்து ஹீட்டா இருக்கும், இந்த பகுதி எல்லாம் அப்படியே கொஞ்சம் பொறி பொறியா இருக்கும். அதான் உண்மையான தியானம். யோகம் செய்யறவங்க நிறைய ரகசியங்கள் இருக்கு, இதெல்லாம் இன்னைக்கு நேரத்துக்காக சுருக்கமா சுருக்கமா சொல்றவங்கள்ட்ட. அப்ப தியானம்ங்கிறது இந்த திருமூலருடைய திருமந்திரத்தில் என்ன குறிக்கப்பட்டு இருக்கிறது, சிவ பரம்பொருளை நினைந்து அந்த நினைப்பில் நிலை நிறுத்தி வைத்தல், இதுதான் திருமூலர் தியானத்துக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன், விளக்கம். அதுதான் அது சிவ பரம்பொருள்ன்ட்டார். உருவத்தை சொல்லல, சிவ பரம்பொருள். அது வெட்ட வெளியாகவும் இருக்கலாம், செம்பொருளாகவும் இருக்கலாம், அருவத்திருமேனியோ உருவத்திருமேனியோ அருவுருவத்திருமேனியோ எதையுமே அவர் கோட் பண்ணல. ஒரு பரம்பொருளை நிலைநிறுத்தி வைத்தல், அதுதான் தியானம். இப்ப தியானத்துல நான்கு வகையான தியானங்கள் உண்டு. இப்ப ஒன்று உடம்புக்குள்ள சக்கரங்கள் உண்டு, ஆதார சக்கரங்கள். ஆதார சக்கரத்துக்கு மேல நிராதார யோகம் வேற இருக்கு, பிராசாத யோகம்னு பேர் இருக்கு. இப்ப ஆறு ஆதாரங்களிலே மனதை செலுத்தி அந்த ஆதார சக்கரங்களை எல்லாம் ஆக்டிவேட் செய்தது. ஆக்டிவேட்னா அதை வந்து தூண்டி விடுது. இது ஒரு சக்கர தியானம்னு நினைக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் கலக்கக்கூடிய நிலை. இந்த யோகத்தில கலக்கலாம், இந்த காத்துல கலக்கிற நிலை எல்லாம். அடுத்தபடியாக மூன்றாவது தியானம் உள் உறுப்புகள், இந்த இன்டர்னல் ஆர்கான்ஸ் இருக்கு நம்ம உடம்புக்குள்ள, லங்ஸு, ஹார்ட்டு, பேங்க்ரியாஸ், அதே மாதிரி நிறைய இருக்கு. ஏதாவது ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டால் அந்த உறுப்புக்கு போய் நம்ம தியானம் செய்யறது, அது வந்து யோக மருத்துவம்னு பேரு. அப்படி ஒரு தியானம் ஒன்று உண்டு. இன்னொரு தியானம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சூக்கும தேகம், அந்த சூக்கும தேகத்தில் நுழைந்து அந்த சூக்கும தேகத்தையே சுத்தப்படுத்துறது. இந்த சூக்கும தேகத்தை சுத்தப்படுத்தினோம்னா ஸ்தூல உடம்பு சரியாயிடும். அப்படி ஒரு தியானம் இருக்கு. இப்படி நான்கு வகையான தியானம் உண்டு. அடுத்தது சமாதி நிலை. சமாதிங்கிறது இறைவனோடு ஒன்றிய நிலை. இப்போ நம்ம உயிருக்கும், இந்த உயிருக்குள்ளேயே இறைவன் இருக்கிறான். ஆனா உயிருக்குள் இருக்கக்கூடிய இறைவனோடு நாம் ஒன்றாமல் இந்த ஆன்மா வெளியில் திரிந்து கொண்டிருக்கும், வெளி விவகாரங்களோடு தொடர்பில் இருக்கும். அப்படி வெளி விவகாரங்களோட தொடர்பு இல்லாமல் குறைத்து கொண்டு உயிருக்குள் இருக்கக்கூடிய இறைவனோடு அந்த உயிர் சேரும் நிலை. அப்பொழுது அங்க உயிர் பிளஸ் மனம் அங்க சமநிலை ஆயிடும். சமநிலை வரும்பொழுது அதுக்கு பேர் சமாதி நிலைன்னு பேரு. இதுக்கு பேர் அட்டாங்க யோகம் சொல்றாரு திருமூலர். அழகா சொல்றாரு, இயாம நியமமே எண்ணிலா ஆசனம், நயம் ஒரு பிராணாயாமம் பிரத்யாகாரம், ஜெயமிகு தாரணை தியானம் சமாதி, அயமுறும் அட்டாங்கமாமே. அவரு பட்டியல் போட்டு நமக்கு வழி நடத்திட்டாரு, வேற யாரும் சேர்க்க முடியாது அல்லது குறைக்க முடியாது.

சொல்லுவான். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். சரி, திடம்பட மெய் ஞானமும் சேரவும் மாட்டார். மெய் ஞானம் சேராதுப்பா, உடம்ப உடம்ப பார்த்துக்கணும். உடம்ப வந்து பிராணாயாமம் தியானம் இதெல்லாம் செய்து நம்ம வந்து உடம்ப பக்குவப்படுத்திக்கணும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவ திடம்படமை ஞானமும் சேரவும் மாட்டா. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். இப்ப உடம்பையும் வளர்க்கிறார், உயிரை வளர்த்தல்ங்கிறார். உயிரை உயிர் எப்படி வளரும், உயிர் எப்படி வளரும்? உயிரே உள்ளோண்டு இருக்கும், மைக்ரோசெல்லாம் இருக்கும். உயிரை கண்ணுக்கே தெரியாது, அதிசூக்கும சித்தது, சின்னதா இருக்கும். அந்த உயிர் எப்படி வளரும்னா, ஆன்மீக சிந்தனையோடு இறைவன் இறை சிந்தனை இருந்தால் அது வளரும்னு பேர். இப்ப அந்த உடம்பு முக்கியம், இந்த உடம்பு முக்கியம் இருந்தால் நாம அந்த பயிற்சியை நாம எடுத்துக்கலாம். அப்போ அந்த இதுக்கு ஒரு பிராணாயாம பயிற்சிக்கு ஒரு ரேஷியோ கொடுக்குற, இந்த பிராணாயாமம் பிராணனை எப்படி கட்டுப்படுத்துதல் அப்படின்னு. இப்ப அவர் ஒரு ரேஷியோ கொடுக்குறாரு, ஒரு அளவீடு கொடுக்குறாரு, 1:4:2 அப்படின்னு கொடுக்குறாரு. அது வந்து ரொம்ப மனப்பயிற்சி உடையவங்க, உடல் பயிற்சி உடையவங்க, ஒரு நல்ல நிலையில் இருக்கிறவங்களும் கொடுத்துருக்கிறாரு. இப்ப அது அது வந்து 1:4:2 ரொம்ப சிரமம். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த இடத்த முயற்சி பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் ஒரு ரேஷியோ வச்சிருக்கேன், என்னன்னா முடிந்தவரை பூரகம், முடிந்தவரை கும்பகம், முடிந்தவரை ரேசகம் அப்படின்னு நான் ஒரு ரேஷியோ வச்சு நம்ம பிராக்டிஸ் பண்றோம். இப்ப அந்த பூரகம்னா என்ன அப்படின்னு முதல்ல அதை சொல்றாரு. பூரகம்னா வள இந்த முதல்ல இடது நாசில இழுக்கணும், அடைச்சிக்கணும், அடைச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் இடது நாசியில் ஒரு மூச்சை உள்ள இழுக்கிறோம், அதுக்கு பேர் பூரகம்னு பேர். அது வாமம்ங்கிற வாம ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால், வாம பாகம்னா இடபாகம்னு அர்த்தம். லெஃப்ட் ரைட்னு வச்சாங்க பார்த்தீங்களா, பிரிட்டிஷ்காரங்க அழகா வச்சாங்க, லெஃப்ட் டு ரைட் அப்படின்னாங்க. லெஃப்ட் ரைட் நாம லெஃப்ட்ல ஆரம்பிக்கிறோம், ஏன்னா லெஃப்ட் அப்படின்னா இடது பாகம்னா அம்பாள் சக்தி இருக்கிறது. அதனால இடது பாகத்தில் மூச்சு காற்றை உள்ளிழுத்தல், அதுக்கு பேர் இழுத்து உள்ளார போயிட்டு சிறிது நேரம் அந்த மணிபூரக பகுதி, அதாவது இந்த நாபி பகுதியில் கொஞ்சம் வந்து வைத்திருக்கணும். அப்படி வச்சிருந்தோம்னா அதுக்கு பேர் கும்பகம்னு பேர். வச்சிருந்து அந்த காற்றினை இப்படி இழுக்கணும் வச்சிங்களா, இப்படி இழுத்துட்டு அப்படி வச்சிருந்துட்டு மெதுவா விடணும். அப்படி விடுகின்றது பேர் ரேசகம்னு பேர். உள்ளிழுத்தல் பூரகம், நிலை நிறுத்துதல் கும்பகம், வெளியில் விடுதல் ரேசகம். இதுதான் இப்ப இடது பாகத்தில் இழுத்து கும்பகம் செய்துவிட்டு வலது பாகத்தில் வழியாக மெதுவாக விட்டுவிட்டு மீண்டும் வலது பாகத்தில் இழுத்து கும்பகம் புரிந்து அந்த இடது பாகம் வழியாக விட்டால், மூச்சுக்காற்றை விட்டால் அதுக்கு பெயர் ஒரே ஒரு பிராணாயாமம். இப்ப இது நம்ம இது மாதிரி ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் காலையில 5 மாலையில் 5 செய்யணும். நான் சொல்றது வந்து குறைந்தபட்சம். இது உள்ள நிறைய விஷயம், நிறைய பிராணாயாமம் இருக்கு. பிராணாயாமம் இருக்கு, இதுல வாசியோகம், நிறைய யோகங்கள் இருக்கு. நான் சொல்றது ரொம்ப எளிமையா சொல்றேன், அவ்வளவு நான் வேற. இப்ப இந்த இழுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இழுக்கிற ஸ்டேஜ் வந்து 16 அப்படி 16 சொடுக்கணும், 16 கால அளவு. கும்பகம் வந்து 64, 16

0: 24 கும்பகம் மெது அப்படியே வச்சிருக்கணும். அப்படி விடுகின்ற பொழுது மெதுவா விடணும். அப்படி மெதுவா விடுகின்றது ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கும். அப்போ அந்த அந்த காத்து வந்து அந்த மேல் உதட்டில் வர்றது தெரியாம இருக்கணும், அந்த அளவுக்கு ஸ்லோவா இருக்கணும். இப்ப உள்ளே இழுக்கின்ற பொழுது வெளிக்காற்றை உள்ளே இழுக்கின்ற பொழுது பிராணசக்தியானது வெளியில் இருந்து உள்ளே செல்கிறது. கும்பகம் புரிகின்ற பொழுது அந்த பிராணனானது உடல் முழுவதும் பரவுகிறது. ரேசகம் புரிகின்ற பொழுது ஒவ்வொரு செல்களிலும் அந்த காற்று பதிகிறது. பதினும்ல அதுதான் மெதுவா விடும். அதனாலதான் ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காரு, 16:64:32. இப்ப இது வந்து ஒரு ஒரு கணக்கு கொடுத்திருக்கிறார். ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பம் கும்பகம் 64 கும்பகம் வந்து 64 போடுறார். இப்ப 16 எழுத்துட்டோம்னா 64 உள்ள வச்சிருக்கணும். அதில் ஊறுதல் 32 ரேசகம். மாறுதல் ஒன்றின்கண் வஞ்சகுமாமேன்ட்டார், மாறிடக்கூடாதுங்கிறார். இப்ப யோகத்தை கடுமையான யோக பயிற்சி கொடுக்குறாரு. இப்ப இதை வந்து ரொம்ப பயிற்சி எடுத்து செய்யணும். அதனால தான் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பூரகம் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் வச்சிருங்க, முடிஞ்ச வரைக்கும் மெதுவாக விடுங்க. ஒரு எளிமையான முறையில் நாங்கள் அதை பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இந்த காற்று இருக்கு பார்த்தீங்களா, அந்த காற்றை வந்து நம்ம பிடிக்க தெரியணும். இந்த பிராணாயம பயிற்சியிலே வந்து காற்றுங்கிறது ஒரு முக்கியமான பகுதி. அதான் சொன்னாரு, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே அப்படிங்கிற. கூற்றுன்னா கூற்றுவன் யமன் அர்த்தம், யமன் வர மாட்டாங்கிறாரு. கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. பிரீத் கண்ட்ரோல் கிவ்ஸ் சுப்ரீம் ஸ்ட்ரென்த். சுப்ரீம் ஸ்ட்ரென்த் பெரிய ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அந்த காற்றுனால உடம்ப. ஆனா இந்த பஞ்சபூதங்கள்லேருந்து நம்ம வந்து பிராணான சக்தியை நம்ம வாங்கணும். வாங்குகின்ற பொழுது காற்று வழியா வாங்குறது தான் ரொம்ப எளிமை. நிலத்து வழியா வாங்கலாம், நீர் வழியா வாங்கலாம், நெருப்பு வழியா வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆகாயத்தை வழியா ரொம்ப தூரத்தில் இருக்கு. இப்போ நிலத்து வழியா வாங்குறதுக்காக தான் வாக்கிங் போகிறோம். 50% காலில் வாக்கிங் போனோம்னா, வெறுங்காலில் வாக்கிங் போனோம்னா நிலத்தினுடைய தொடர்பு நமக்கு கிடைக்கும். அப்போ 50 விழுக்காடு நமக்கு நிலத்திலேருந்து நமக்கு பிராணிக்கு எனர்ஜி கிடைச்சிடும். நமக்கு வாக்கிங் போகணும். இப்போ காற்று வழியாக நம்ம வந்து பிராணனை வாங்கிக்கலாம் நம்ம. அதான் சித்தர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த காடு மலைகள்லாம் ஏறி நடப்பாங்க, வெறுங்கால் நடப்பாங்க, அந்த காற்று அந்த பிராணாயம் பயிற்சி பண்ணுவாங்க. அப்போ அந்த உடம்புல வந்து அந்த காற்றையே அவங்க சுவாசித்து காற்றையே உணவாக உண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அப்போ அந்த காற்று வந்து நமக்கு வந்து கரெக்ட் பண்ணணும். நம்ம கரெக்டாக வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம சரியான முறையில் இந்த பிராணாயம் பயிற்சி எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா 120 ஆண்டுகள்ங்கிறாங்க. இந்த காற்றை வைத்து தான் நமக்கு வயதே நமக்கு அளக்குறாங்க. அப்புறம் இந்த இது வந்து பிராணாயாமத்துக்காக சொல்லிருக்காரு.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.

திருப்பாண்டிக் கொடுமுடி. அரவரசாம் ஆதிசேடனுக்கும் வாயுவுக்கும் நடந்த போட்டியில் மேருவின் சிகரங்களுள் ஒன்று 5 மணிகளாகச் சிதறின. அவற்றுள் சிவப்பு திருவண்ணாமலை, மரகதம் திரு இங்கோய்மலை, மாணிக்கம் திருவாட்பொக்கி, நீலம் பொதிகை, வைரம் திருப்பாண்டிக் கொடுமுடியாகவும் ஆயின. மேருமலையின் சிகரம் கொடுமுடியே சிவலிங்கத் திருமேனியாக உள்ள தலம். அகத்தியர் தழுவிய விரல் தழும்பு ஏற்ற விண்ணவர் அண்ணல் கண்மாடன் வயிற்றில் இருந்த கரை தவிர்த்து அருளியதால் கரையூர் ஆயிற்று. பாண்டிய மன்னனின் அங்கக்குறை தவித்தலால் பாண்டியாயிற்று. மேரு மகுடமே கொடுமுடியாதலால் கொடுமுடியாயிற்று. கற்றவர் தொழுது ஏத்தும் சீர்கரையூரி பாண்டி கொடுமுடி என்பது திருமுறை தொடர். மூவர் தேவாரமும் பெற்ற திருத்தலம். நான்முகன் திருமால் நலந்திகள் திருமேனிகளும் நம்பன் திருத்தல வளாகத்து அமைந்தமை கருதி மும்மூர்த்தி தலம் என்று மொழிபோரும் உண்டு. முயலகன் இல்லாமல் இன்று சதுர்முகத் தாண்டவம் செய்யும் ஆடலீசன் சித்திரை நிறைமதி நன்னாளில் பரத்துவாச முனிவருக்கு நடனக்காட்சி நல்குகின்றார். காகவடிவிற் கணபதி அகத்தியர் கமண்டலம் கவிழ்த்துவிட காவிரி பெருக்கு எடுத்தது. காவிரி கண்ட கணேசர் இத்தலத்தை அமைந்துள்ளார். காவிரி நடுவனதாக அகத்தியர் பாறை என்று இற்றைய நாளிலும் உள்ளது. கரகநீரை கவிழ்த்த மதகரி என போற்றுவர் சிவபிரகாசர். தெற்கு நோக்கி வரும் காவிரி இத்திருத்தலத்தில் கிழக்கு நோக்கி திரும்பி பாய்கின்ற காட்சி கவினார்ந்தது. ஆம் செப்பருஞ்சீர் திருப்பாண்டி கொடுமுடி பருவமரா பொன்னி பாண்டிக் கொடுமுடி என்று அடிமுடி அறியவனா அண்ணலார் பதியை போற்றுவர் குன்றைமுனி. நருந்தேன் படுமுடியா பாய்நீர் பரந்தொழு பாண்டிக் கொடுமுடி என்பார் கபிலதேவர். கொடுமுடி குமரப்பெருமாளை குளிரு தமிழார் போற்றுகின்றார் அருணைமுனி. பாண்டிக் கொடுமுடியிற் பன்மயமே என்று அருளி செய்வார் அருட்பிரகாசர். இறைவர் மலைக்கொழுந்தீசர் கொடுமுடிநாதர் மகுடேஸ்வரர் இறைவி பன்மொழி நாயகி வடிவுடைய நாயகி திரிபுர சுந்தரி மதுர பாஷணி தீர்த்தம் காவிரி தலமரம் வன்னி சித்தரும் தேவரும் கூடி செழுமலர் நல்லன கொண்டு பத்தர்கள்தாம் பணிந்து ஏத்தும் பாண்டிக் கொடுமுடியாரை திருஞான உண்ட செல்வர் பாடிய பதிகம் பண் காந்தாரம் ராகம் நவரோஸ்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டார்வின் அன்பான நேர்களை, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம், விளக்க உரை, தொடர்ச்சி. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வதையே அரகர மகாதேவா, சித்சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம்

0: போற்றியே போற்றி. நின்மலனின் அருளாலே நீத்துலக வாழ்க்கையினை சொன்மையனை சிவனவனை துதித்திடிய சொல்லினால் எம் பொன்மையினை போக்கிய மாளிகை தேவர் முதற் புலவோர் நன்மலர்த்தாள் இணை பணிந்து மனத்தகத்து நாட்டுவோமே என்று இந்த ஒன்பது ஆசிரியப் பெருமக்களுக்கு ஒரு வணக்கத்தை கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி அந்த ஒன்பது ஆசிரிய பெருமக்களையும் பணிந்து அருமையான முறையிலே இந்த எழில் ஞான பூஜையினை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கருவூர் தேவர் அவருடைய பாடல்களை நாம் அன்று பார்த்திருந்தோம். அதிலே ஒரு பாடல் கங்கை கொண்ட சோழேச்சரத்துக்கு, அண்டம் ஓர் அணுவாம் பெருமை கொண்டு அணு ஓர் அண்டமாம் சிறுமை கொண்டு அடியேன் உண்ட ஊன் உனக்காம் வகை எனது உள்ளம் உள்கழந்தெழு பரஞ்சோதி கொண்ட நான் பாம்பா பெருவரை வில்லில் குறுகலர் புறங்கள் மூன்றெரித்த கண்டனே நீலகண்டனே கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே என்று ஒரு அருமையான பாடல்ல இந்த அண்டங்கள் தண்டங்களோடு சிவபெருமான ஒப்பிடும் போது அவையெல்லாம் ஓர் அணு. இந்த அண்டங்கள் நம்ம பாக்குற பிரம்மாண்டமா பாக்குற இந்த அண்டங்கள் எல்லாம் ஒரு அணு மாதிரி சின்னதா இருக்கு. அந்த அளவுக்கு சுவாமி பிரம்மாண்டமா இருக்கிறாரு. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சொல்றோம் இல்லையா அப்படி. அப்புறம் தன்னோடு ஒப்பிடும் போது ஓர் அணுவே ஓர் அண்டத்தை ஒத்த பேர் உருவானதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உண்மையாகவும் அவரால் இருக்க முடியும். அவ்வளவு சிறிய வடிவத்திலையும் இருக்க முடியும், அவ்வளவு பெரிய வடிவத்திலையும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடியேன் உண்ட ஊன் உனக்காம் வகை அப்படின்னு சொல்றாரு. இப்ப நமக்கு தெரியும் நம்ம செய்யும் போது வினைகள்லாம் ஆகாமியம், அதெல்லாம் சென்று தங்கும் போது சஞ்சிதம், அதுல இருந்து ஒவ்வொரு பிறவிக்கு தகுந்தாற் போல இறைவன் நமக்கு எடுத்து எடுத்து கொடுத்து அனுப்புறாரு. அது இந்த பிறவில நம்ம உடம்பு எடுத்தோம்னா அந்த வினை பயனாகிய இன்ப துன்பம் அது பிராரத்த வினைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை அனுபவிச்சுத்தான் கழிக்கணும் அப்படின்னு நமக்கு சித்தாந்தம் தெளிவா சொல்லுது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, நான் நுகரக்கூடிய பிராரத்த வினை உன்னை சேர்ந்ததாக ஆகுமாறு அடியேனோட உள்ளத்துல நீ கலந்து விளங்குகின்றாய் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம வந்து அனுபவிக்கும் போது நமக்குள்ளேயே பிராரத்த வினை அனுபவிக்கும், நமக்குள்ள இருக்க சுவாமி இருக்கிறாருன்னு ஒரு உணர்வு நமக்கு வரணும். சரி, இது சுவாமி இப்படி பிரம்மாண்டமாகவும் சின்னதாகவும் இருக்கார் அப்படிங்கிறத அழகான நமது திருவிளையாடல் புராணத்துல நமது பரஞ்சோதியாரும் அண்டங்களெல்லாம் அணுவாக அணுக்கள் எல்லாம் அண்டங்களாக பெரிதாய் சிறிதாயினானும் அப்படின்னு அழகா சொல்லியிருக்க. சரி, இப்ப இந்த பிராரத்த வினைய பார்க்கும்போது சிவஞான போதம் 10வது சூத்திரம் என்ன சொல்லுது, அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறைபணி நிற்றல். இந்த ரெண்டு விஷயத்த நமக்கு தெளிவா சொல்லியிருக்கு. அப்படி அவனே தானே ஆகிய அந்நெறியில ஏகனாகி இறைபணி நிற்பவர்களுக்கு பிராரத்த வின வரும்போது அது அவங்கள பாதிக்காது. இவனுக்கு செய்தது எனக்கு செய்தது என்று உடனாய் நின்று ஏற்றுக்கொள்ளுதல் சுவாமி வந்து அதை நமக்கு செய்யறாருன்னு சிவஞான சித்தியாரோ அழகா அந்த கருத்தை நமக்கு சொல்லுது. ஆக இது இந்த கருத்தை நம்ம தெளிவா மனசுல வச்சுக்கிடணும். அதனாலதான் நல்ல ஒரு அனுபவம் மிக்கவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, இறைப்பணியில நிற்கும் போது தனக்கு வரக்கூடிய அனுபவங்கள் எந்த விஷயமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லதோட மட்டும் இல்லாம அப்படி மனசுல கொள்ளணும். அப்படி கொண்டால் பிராரத்தம் நம்மை தாக்காது. பிராரத்தம் தாக்காம இருக்கிறதுக்கு ஒரு அருமையான தீர்வை நமக்கு கரூர் தேவர் மிக அழகாக இந்த பாடலிலே தந்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக பந்தமும் அதாவது திருவிடை மருதூர் தலத்துக்கு பந்தமும் பிரிவும் தெரி பொருட்பணுவல் படிவழி சென்று சென்றேறி சிந்தையும் தானும் கலந்ததோர் கலவி தெரியினும் தெரிவுறா வண்ணம் எந்தையும் தாயும் யானும் என்று இங்க எண்ணில் பல்லூழிகள் உடனாய் வந்து அணுகாது நணுகி உள்கலந்தோன் மறுவிடம் திருவிடை மருதே அப்படின்னு சொல்றாரு. பந்தம்னா நமக்கு தெரியும் கட்டு, பிரிவு அப்படிங்கிறது அதுல இருந்து விடுதலை பெறுதல், அதாவது மும்மல கட்டுக்கள், பாசமும் பாசத்துல இருந்து விடுபடுறதும் நமக்கு இதுல சொல்றாரு. பந்தம், பந்தமும் வீடும் பொதுவா வரும் திருமுறைகள்ல இந்த இடத்துல பந்தமும் பிரிவும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு. அப்ப இத பத்தி ஆராய்கின்ற பொருட்களை பற்றி சொல்லக்கூடிய தத்துவ சாத்திரங்கள் இதெல்லாம் படி வழியில பலகாலும் படித்து கொண்டே வந்து இதுதான் சிவநெறி அப்படின்னு புரிஞ்சு சிவநெறியை அடைஞ்சு நம்முடைய சிந்தையும் இறைவனும் அதுல எப்படி இறைவன் கலந்து கலவியானது விளங்காத படிக்கு அவர் எனக்கு தந்தையாகவும் இருக்காரு தாயாகவும் இருக்கிறாரு நானேயாகவும் இப்படி நான் அப்படியே நினைக்கிற மாதிரி என் கூட இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? பல ஊழி எப்ப இருக்கிறாருன்னா பல ஊழி காலங்கள். எப்படி இருக்கின்றார் என்றால் உடனாகவும் வேறாகவும் நின்று பின்னால வந்து ஒன்னா கலக்கல பண்டே சித்து பொருளாகிய உயிரில்ல அதை விட நுண்ணியனாய் ஒன்றாகவே இருக்கின்றார். என்னைக்கோ வந்தெல்லாம் அவர் சேரல, அதுலேதான் அவர் இருக்கிறார். உயிருக்கு உயிராதான் அவர் எப்போதும் இருக்கிறார், கலந்து இருக்கின்றார் அப்படின்னு மிக அழகாக, அதான் வேற இருந்தாரு அப்புறம் வந்து கலந்தாருன்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ள கூடாது. அவரு ரொம்ப நுண்ணியன், உயிரை விட நுண்ணியன், அந்த சித்து பொருள்கிட்ட உயிருக்கு உயிரா அவரு எப்போதும் இருக்கின்றார் என்ற ஒரு செய்தியை நமக்கு அழகா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நிறைய நூல்கள் இருக்கு, ஒவ்வொரு நூல் சாத்திர நூலும் ஒவ்வொரு மாதிரி கருத்துக்களை சொல்லும், ஒவ்வொரு சமயங்களை சார்ந்ததெல்லாம். அப்ப அது வேற வேற மாதிரி சொல்லுது அப்படின்னு சொன்னா கடைசியில எது மெயின் நூல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குழப்பம் வருது. படிச்சுக்கிட்டே போய் இதுவே மெயின் நூல் இதுவே மெயின் நூல்னு தெளிஞ்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அறிவு முதிரும். இதைத்தான் நமது குமரகுருபர சுவாமிகள் கந்தர் கலிவெண்பால தொன்னூல் பரசமயந்தோறும் அது அதுவே நன்னூல் என தெரிந்து நாட்டு வித்து அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். இது எல்லாம் எப்படின்னா சிவநெறியை அடைவதற்கு நமக்கு படிகள் ஒன்றுல எல்லாத்தையும் ஏறி ஏறி கடைசியில சைவ சித்தாந்தத்துல வந்து நம்ம நிக்கணும், சிவநெறியில வந்து நிக்கணும். இத நம்மளுடைய சித்திக்கு மேல் நூல் இல்லை என்ற நூல்லையும் புறச்சமய நெறி நின்றும் என்ற ஒரு பாடல் அதுல மிக அழகாக இந்த கருத்தை நமக்கு அவர் எடுத்து கொடுத்திருக்கிறார் நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியார். புறச்சமய நெறி அல்ல புறசமயங்கள் நூல்கள் எல்லாம் சொல்ற வழியில நின்று அப்புறம் அகச்சமயம் தான் நமக்கு சைவத்துல இருக்கு இல்லையா, புறச்சமயம் இருக்கு புறப்புறச்சமயம் இருக்கு அகப்புறச்சமயம் இருக்கு அகச்சமயம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் இருக்கு. அதுல புறச்சமய நூல்கள்ல சொன்ன மாதிரி ஒழுகி அதுக்கப்புறம் அகச்சமய நூல்கள்ல சொன்ன மாதிரி ஒழுகி அப்புறம் மிருதி நூல்கள் அந்த மிருதி நூல்கள்ல சொன்ன வழியிலே ஒழுகி அதுக்கும் பிற்பாடு புகழும் ஆச்சிரமத்து அறத்துறைகள் அவை அடைந்து வேதங்கள்ல சொன்னப்பட்ட மாதிரி அந்த ஆச்சிரம தர்மங்கள்ல வலுவாது ஒழுகி அப்புறம் அருந்தவங்கள் செய்யணும் செயற்கரிய தவங்கள்லாம் செய்து அருங்கலைகள் பல தெரிந்தும் கலைஞானங்கள் நிறைய அரியவற்றை எல்லாம் பயின்று ஆரணங்கள் படித்தும் வேதத்தை ஓதி சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்து புராணங்களின் வழியாகவும் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அதனால அவற்றையெல்லாம் உணர்ந்து வேத சிறப்பொருளை மிக தெளிந்து வேத சிரம்ங்கிறது உபநிடதம் உபநிடத கருத்துக்களையும் ஆராய்ஞ்சு தெளிவுற்று அதுக்கும் அப்புறம் சென்று சைவத்திறத்தை அடைவர். இத்தனையும் கடந்தால்தான் புறச்சமயம் அகச்சமயம் மிருதி வழி அப்புறம் ஆச்சிரமங்கள்ல வேதத்துல சொன்ன ஆச்சிரமங்களோட வலுவுல வலுவாம நின்று ஒழுகி தவங்கள் செய்து அருந்தவங்கள் செய்து அரிய கலைஞானங்களை பயின்று அப்புறம் ஆரணங்களை எல்லாம் படிச்சு புராணங்களை உணர்ந்து உபநிடதங்களை ஆராய்ந்து தெளிஞ்சு அதன் பின்புதான் எங்க வர முடியுமா, சைவத்திறத்தை அடைய முடியும். இது சோபான முறை. அதுக்கப்புறம் அங்கே இருக்கணும், அதுல அந்த சைவ நெறிக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் சைவம்னு மட்டும் சொன்னா போதாது, சரியை கிரியை யோகம் அதெல்லாம் அனுட்டித்து அதுல முற்றிய பின்பு ஞானத்தால் சிவபெருமான் திருவடியை சேர்வர் என்று மிக அழகாக இதே கருத்தை தான் படிப்படியா தான் நம்ம வந்து இறைவனை பக்குவ நிலையில சென்று அடைய முடியும் என்ற கருத்தை சித்தியார்ல நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டி இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதன் பின்ப இதுக்கு அதற்கு அடுத்தபடியாக எழிலை யாழ் செய்கை பசுங்கலன் விசும்பின் இன்துளி பட நனைந்துருகி அழலை யாழ் புருவம் புனலோடும் கிடந்தாங்கு ஆதனின் மாதரார் கலவி தொழிலை ஆள் நெஞ்சம் இடர்படா வண்ணம் தூங்கிருள் நடுநல் யாமத்தோர் மழலை யாழ் சிலம்ப வந்து அகம் புகுந்தோர் மறுவிடம் திருவிடை மருதே அப்படிங்கிறது ஏழாவது பாடல். அதாவது நல்ல அழகான செயல்பாட்டை உடைய ஒரு பசிய மட்கலம் இருக்கு, மண்ணால் செய்யப்பட்ட கலம். அதுல வானத்துல இருக்க மழை துளி பட்டா அது என்ன செஞ்சிடும், கரைஞ்சு போயிரும். ஆனா அதையே நம்ம நல்லா சுட்டுட்டோம்னு வைங்களேன், அந்த மண் பாத்திரத்துல தண்ணிய வச்சாலும் அந்த பாத்திரமும் கெடாம அப்படியே இருக்கும். அதுல வச்சு நம்ம அந்த பாத்திரத்தை நம்ம புழங்கலாம். அது மாதிரி அறிவே இல்லாத அடியேனுடைய உள்ளம், அதுல இந்த மாதிரி மகளிர் அந்த பெண்ணாசை எல்லாம் வந்து ஏற்பட்டு இடர்படாத வண்ணம் நீ என்னோட உள்ளத்துல புகுந்த பெருமான் எங்க இருக்கின்றார், என்ன அந்த மாதிரி பெண்ணாசையில மாட்டி சிக்கல் படாம வைக்கக்கூடிய சிவபெருமான் எங்க இருக்கிறார்னா இடைமருதுல இருக்கிறார். அறிவிலேனாகிய எனது நெஞ்சம் மயக்கத்தில் படாதபடி புகுந்தார் அப்படின்னு அழகா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இறைவனுடைய திருவுருளை பெற்றவரோட நிலை பெறாதவருடைய நிலைன்னு இரண்டு நிலைகள் இருக்கு. பெற்றவங்க எல்லாம் இப்படி சிந்திப்பாங்க, என் கூட சுவாமி இருக்காரு அதனால என் மனசுல எந்த ஒரு தவறான எண்ணமும் வராது என்று தெளிவாக சொல்லுவார்கள். பிழைப்பனாகிலும் திருவடி பிழையே சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இதைத்தான் சொல்லுவார். இறைவன் திருவருள் கை கூடாம ஏகப்பட்ட விரதம்லாம் இருந்து உடம்ப வருத்தினாலும் அப்படிப்பட்டவர்களுக்கு மயக்கம் ஒரு காலம் நீங்காது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இத நமது சிவஞான சித்தியர்ல நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியார் மிக அழகாக சகலாகம பண்டிதர்லயே அவர் மிக அழகாக சொல்லுகிறார். நாடுகளில் புக்கு உளன்றும் காடுகளில் சரித்தும் நாகமுளை புக்கிருந்தும் தாகமுதல் தவிர்ந்தும் நீடு பல காலங்கள் நித்தராயிருந்தும் நின்மல ஞானத்தை இல்லார் நிகழ்ந்திடுவர் பிறப்பில் ஏடுதரு மலர் குளரார் முளைத்தலைக்கே இடைக்கே எரிவிழியின் படுகடைக்கே கிடந்தும் இறைஞானம் கூடும் அவர் கூடறிய வீடும் கூடி குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதான் சொல்லியாச்சு, முதல்ல நாடுகளில் புக்கு உளன்றும் அப்படின்னா புண்ணிய தேசங்களை தேடி அந்த அதையெல்லாம் தரிசனம் பண்ணி அதுக்கு அடுத்தபடியா புண்ணிய தீர்த்தங்கள்ல எல்லாம் நீராடி அதற்கு அடுத்தபடியா காடுகளில் சரித்துன்னு சொன்னதுனால வனத்துக்கு சென்று காட்டுக்கு போய் அங்க போய் சாகம் மூலம் பலம் தவிர்த்து நம்ம அப்புறம் சுவாமி அப்படிதான் கைலாயத்துக்கு போனாங்க. அந்த தானா உதிரக்கூடிய இலை தானா உதிரக்கூடிய பலம் அப்புறம் சில வேர்கள் அப்படியே அந்த மரங்கள் இதா இருந்ததுன்னா அந்த சில இதில் உள்ள வேர்கள் வந்து உணவுப் பொருளா இருக்கும். அது எதையுமே சில தாவரங்கள்ல அது எதையுமே அவர் எடுக்காம இருந்தார். அது மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க, வனத்துக்கு போய் இதெல்லாம் எடுக்காம இருந்து நாகமுளை புக்கு மலையில இருக்க குகைக்குள்ள போய் ஒரு யோக நிலையில இருந்து தாகம் முதல் தவிர்த்து அந்த யோக பயிற்சியோட வலிமையினால தாகம் பசியெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. நீடு பல காலங்கள் நித்தரா இருந்தும் ரொம்ப காலம் மரணம் இல்லாமல் இருந்து நின்னன ஞானத்தை இல்லார் நிர்மலமாக இறைவன் இறைப்பணி நிற்றல் அந்த மெய்த்தொண்டு செய்யக்கூடிய ஞானம் இல்லாதவர்கள் பிறப்பில் நிகழ்ந்திடுவர், அவங்க பிறவிக்கு வருவாங்க. ஏடுதரு மலர் குளலார் முளைத்தலைக்கே இடைக்கே எரிபடு விழியின் கடைக்கே கிடந்ததான் மங்கையோட பெண்ணாசையினால அவங்க வந்து என்ன செய்ய அந்த பெண்களுடைய அவயவங்களையே பார்த்து பார்த்து அவங்களுக்கு அவங்க இப்படியே இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் இறைஞானம் கூடும் அவர் அரண்பணி நிற்றலாகிய ஞானத்தை பெற்றோர்க்கு கூட அரிய வீடும் கூடி குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருப்பர். பெறுதற்கரிய வீட்டினை தலை கூடி சிவபெருமானுடைய அந்த குஞ்சித பாதத்தை வணங்கி அதுல அடங்கி நிற்பார்கள் அப்படிங்கிறது நமக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கோம். ஆக இங்கனம் அவர் நமக்கு உரைத்த சில கருத்துக்களை எல்லாம் நம்ம அதுல பார்த்தோம். இப்போது நம்ம அதே பதிகத்துல மீண்டும் இன்னும் ஒரு பாடல்ல எட்டாவது பாடல் அதுல சொல்றாரு. வையவாம் பெற்றம் பெற்றம் ஏருடையார் மாதவர் காதல் வைத்தென்னை வையவாம் செந்திப்பட்ட இட்டிகை போல் விழுமியோன் முன்பு பின்பு எங்கோ நொய்யவாறென்ன வந்துள் வீட்டிருந்த நூறு நூறாயிர கோடி மையவாம் கண்டத்து அண்டவானவர்கோன் மறுவிடம் திருவிடை மருதே அப்படின்னு சொல்றார். வைக்கோல விரும்புகின்ற காளைய வாகனமா வைத்திருக்கின்றார். அதன் மீது வரக்கூடிய ரொம்ப அழகான சிவபெருமான் அடியேனை நல்ல அடியாரோட அன்புல நிற்க செய்தார். இந்த தீயிடை வைக்கப்பட்ட செங்கல் எப்படி வெந்த பின் உரம் கொண்டு முதல்ல அது களிமண்ணா இருக்கும் போது எப்படி இருக்கும்னு பாருங்க, அதே சுட்ட உடனே எவ்வளவு உரம் கொண்டு உறுதியா இருக்குன்னு பாருங்க. அந்த மாதிரி பாசத்தால் கட்டுண்டு எளியவனா நின்ற என்ன ஞானத்தால் திண்ணியனாகும்படி செய்தார். இதுதான் இவர் வழிபடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன். அப்படி செய்து என்னோட உள்ளத்துல அவர் எழுந்தருளி இருக்கின்றார் அப்படின்னு மிக, அது எப்படி இருக்க எளிமையாக எழுந்தருளி இருக்கின்றார் அப்படின்னு மிக அழகாக அதுல சொல்லி, அவர் என் உள்ளத்துல வீட்டிருந்தது முன்புன்னு சொல்லுவனா பின்புன்னு சொல்லுவனா, எப்ப வந்தாரு என் மனசுக்குள்ளேன்னு கேட்டுட்டு அதுக்கு எது விடைனா அதுக்கு காலம்லாம் சொல்ல முடியாது, எப்போதும் இறைவன் நம்மோடுதான் இருக்கின்றார் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அப்ப இந்த பாடல்ல இன்னொரு கருத்து நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அடியவர்களுக்கு ஏவல் செய்யணும், அப்படி ஏவல் செய்தால் அஞ்ஞானம் நுழைவதற்கு வாயிலே இருக்காது. நம்ம கிட்ட எப்போதும் அடியார் பணி செய்து கொண்டே இருந்தால் நம்ம கிட்ட அஞ்ஞானம் இருக்காது என்று மிக அழகாக நமக்கு தெளிவாக எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: வாழ்த்து பாடல் ராகம் மத்தியமாவதி தாளம் ஆதி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
3: நாட்டியத்தான் பதிகைகள் 15 பண் தக்கரா.

கொண்டாடி கால

0: ओम नमः शिवाय। यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை, தலைப்பு ஒன்னி திலநகையாய். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அடுத்த திருப்பாடல் ஒன்னி திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ, வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம், அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்று உருக யாம் மாட்டோம், நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய். ஒன் இத்தில நகையாய் முத்தன்ன வெண்ணகையாயின்னு முந்தைய பாடல்ல அழைத்தால் அல்லவா, அதே மாதிரியான ஒரு அழைப்பு தான் இதுவும். நித்திலம் என்றாலும் முத்துதான். ஒள் நித்திலம் சேர்த்து எழுதும்போது ஒன்னித்திலம்னு ஆகுது. ஒள் நித்திலம் ஒளி பொருந்திய முத்து, நகையாய் பற்களை உடையவளே, ஒளி பொருந்திய முத்து போன்ற பற்களை உடையவளே. இன்னம் புலர்ந்தின்றோ, உனக்கு இன்னமா விடியவில்லை, இன்னமா உனக்கு விடியவில்லை. உடனடியாக அவ பதில் கொடுக்குறான். போன பாடலையாது அத்தன் ஆனந்த நமுதன் கல்லூர் தித்திக்க பேசுவாய் வந்துன் கடைதிரவாய் சொல்லி முடிக்கிற வரைக்கும் காத்திருந்தா. இப்போ உடனே இன்னம் புலர்ந்தின்றோன்னே உடனே உள்ளே இருந்து மறுமொழி வருது. என்னமோ நான் தான் எழுந்து வராதபடி பேசுறீங்க. வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, அழகிய கிளி போலும் மொழி பேசக்கூடிய நம்முடைய தோழிகள் எல்லாரும் வந்து விட்டார்களோ, என்னமோ நான் தான் வரா என்ன எழுந்து வராதபடி பேசுறீங்களே. எல்லாரும் வந்திருக்க மாட்டா எனக்கு தெரியும், ஏதோ வந்தமா கூட்டமான்னு இல்லாம இன்னும் விடியலையா, இன்னும் உறங்குறியான்லாம் கேள்வி பேசுறீங்களே, இன்னும் வராதவா எத்தனை பேர் இருப்பா அப்படின்னு சொல்லி இல்லையா. ஒரு ஆசிரியர் வகுப்புல மாணவனை பேசாம என்னடா பேசிட்டு இருக்கிற அப்படின்னா, நான் மட்டுமா சார் பேசுறேம்மா உடனே இல்லையா. என்ன பாருங்க, அவன் எனக்கு மேல கத்திக்கிட்டு இருக்கிறான், நீங்க எதுக்கு எடுத்தாலும் என்னதான் கேட்பீங்க அம்மா. அத மாதிரி எல்லாருக்கும் ஒரு குறையை சொன்னால் நம்ம வேற எல்லாரும் ஓகேனா அப்படின்னு கேக்குற மாதிரி. என்ன வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ அப்படின்னா உடனே சொல்ற, எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம். எண்ணிக்கொடு, எண்ணிக்கொண்டு, கொண்டு என்பது கொடு என்று இருக்கின்றது. எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுவோம். அப்ப நாங்க எண்ணி பார்த்து உள்ளபடி சொல்றோமா உனக்கு, எல்லாரும் வந்தாரோன்னு கேட்கிறேன். நம்ம தோழிகள் எத்தனை பேருன்னு தெரியும், அதுல எத்தனை பேர் வந்திருக்காங்க எண்ணி பார்த்து சொல்றேன் இல்லையா. அப்பந்தான் நினைக்கிறான் இப்படி இவங்க ஏதாவது எண்ணிக்கிட்டு இருக்கட்டும், அந்த நேரத்துக்கு நம்ம ஒரு குட்டி தூக்கம் போட்டுக்கிடுவோம்னு நினைக்கிறா போலுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. நாங்க எண்ணி தொகை கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்ன, நீ கண்ணை தூயின்று காலத்தை அவமே போக்காதே. அவன் வீணாக தவத்தில் ஈடுபட வேண்டிய நேரத்தை வீணாக போக்குது. தவத்திற்கு நேர் மாறானது அவம். உலகத்தின் மீது பற்று வைத்து அந்த உலக வாழ்க்கையே உறுதியாக கொண்டு அதற்கு மேல திருவடி பேரெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மனப்பான்மையோடு செய்யப்படும் செயல்களெல்லாம் அவம்தான். யார் தவம் செய்கிறாங்களோ அவன் தான் தங்களுக்குரிய வேலையை செய்கிறவனா இல்லையா. நான் தூத்துக்குடி ஐயாலாம் அழைச்சி தூத்துக்குடி வந்திருக்கிறேன்னா இங்கே வந்த வேலை எது, இங்கே திருவம்பாவை சிந்தனை இதை செய்யணும் இல்லையா. இதை செய்யாமல் என்ன வார வார மடத்துக்கு வரணும் வார வாரன்னு சொல்லிட்டு அங்கே போய் அவரை பார்க்கணும், இங்கே போய் இவரை பார்க்கணும்னு இங்கே டவுனை சுற்றிக்கிட்டு இருந்தேன்னு வைங்க. அப்போ நான் என்ன செய்கிறேன்னு அர்த்தம், அவத்தை செய்கிறேன்னு அர்த்தம், அவத்தை பெருக்குகின்றேன். இங்கே வந்து ஐயா இங்கே வந்து தவத்தை பெருக்கணும், ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க என்று அழைத்திருக்கிற அழைப்பை ஏற்று இங்கே வந்து நான் இதை விட்டு போட்டு வேற ஏதாவது செஞ்சோம்னா இல்லையா, அது நான் வந்து தவத்திற்கு மாறாக அவத்தினை பெருக்கிக் கொண்டிருக்கிறேன். ஆயிரும் இங்கே வந்து நான் இதை சிந்திச்சாதான் இங்கே வந்த வேலையை நான் பார்க்குறேன்னு அர்த்தம். அது மாதிரி உலகத்தில் எல்லாரும் வந்திருக்கிறோம், உலகத்துக்கு வந்திருக்கிறோம். கேவல நிலையிலிருந்து எம்பெருமான அருளால பிறக்கரிய மானிட பிறவியை பெற்று வந்திருக்கிறோம். வந்த நாம நமக்குரிய வேலையை எப்போ செய்கிறோம்னா, எப்போ வழிபாட்டை செய்கிறோமோ, வழிபாடு தான் தவம், எப்போ வழிபாடாகிய தவத்தை செய்கிறோமோ அப்பந்தான் நமக்குரிய கடமையை செய்கிறோம்னு அர்த்தமா. தவஞ்செய்வார் தங்கருமன் செய்வார் இல்லையா. சிலர் வந்து வள்ளுவர்லாம் வந்து பொது நோக்கு உடையவர், அவர் இறை வழிபாடெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு இவங்களா ஒரு கற்பனையை வச்சுக்கிட்டு, தவஞ்செய்வார் தங்கருமன் செய்வார்னா தங்கருமன் செய்வார் தவஞ்செய்வார் அப்படி வச்சுக்கோங்க ஐயான்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்குல்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒவ்வொரு உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, அது மாதிரி குடும்ப பொறுப்புல இருக்கிறாங்க, அலுவலகத்தில் அந்த ஆபீஸ் வேலையை ஒழுங்காக பார்க்கணும், வீட்டுக்கு வந்தா குடும்ப பொறுப்போட நடந்துக்கணும், அவ்வளோதாயா அதாயா அதத்தாயா தவம்னு சொல்றாரு வள்ளுவர். வேற இறை வழிபாட்டெல்லாம் ஒன்றும் சொல்லலை, தங்கருமன் செய்வார் தவம் செய்வார். எவ்வளவு சிறப்பான விளக்கம் பார்த்தீங்களா. ஆனால் வள்ளுவர் அந்த பகுதியோடு நிறுத்தலை, இன்னும் கொஞ்சம் சொல்லி வச்சார், இப்படி ஏதாவது புரட்டி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி வச்சார். என்ன சொல்லி வச்சார், மற்றெல்லாம் அவஞ்செய்வார் ஆசையுட்பட்டுனர், அதாவது உலக ஆசையில் பட்டு அந்த உலக ஆசையை நிறைவேற்றுவதற்கே பொழுதை போக்கிக் கொண்டிருப்பவர்கள்லாம் அவத்தை செய்கின்றார்கள், வீண் வேலை செய்கின்றார்கள் சொல்லியிருக்கிறார். ஆக இந்நிலை வழிபாடு என்பது ஒன்று இல்லை என்று சொன்னால் எல்லாம் அலுவலகக்கடமை செய்ய வேண்டிதான், குடும்ப பொறுப்பு செய்ய வேண்டிதான். ஆனா இதெல்லாம் செய்வதற்கு வாய்ப்பா ஒரு பிறவியை யார் கொடுத்தார் இல்லையா, அது குடும்பத்தினர்களோ அல்லது அலுவலக மேலதிகாரோ கொடுக்கல, அலுவலகத்தில் உள்ள மேலதிகாரிகளோ அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களோ கொடுக்கல, அந்த இதெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்தவன் பெருமான். அப்ப அவனை நினைச்சு அவனை வழிபடணும் இல்லையா, மேலும் இந்த கடமைகளுக்கு இடையூறு வராமல் இருக்கின்றவர்களுக்கும் வழிபடணும் எப்படி பார்த்தாலும் சரி இல்லையா. அதனால அந்த வழிபாட்டை செய்யாமல் மற்றவற்றையெல்லாம் செய்தால் அது அவன் செய்தல் தான். அதான் முதல்லயே கடவுள் வாழ்த்துன்னு ஒரு அதிகாரம் சொல்லிட்டு தானே இங்க தவம்னு அதிகாரம் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே ஒரு குரல்ல ஒரு தொடரை மட்டும் வைத்துக் கொண்டு நாம அப்படி புரட்ட முடியாது. ஆகவே எவர் தவம் செய்கின்றார்களோ அவர்கள் தான் தம்முடைய கடமையை செய்பவர்கள் இல்லையா. ஆகையினாலே அதற்கு மாறானதெல்லாம் அவன் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே என்று சொல்லிவிட்டு அவளுக்கு எல்லாரும் வந்துட்டாங்களான்னு எண்ணி எல்லாரும் வந்துட்டாங்களா தெரியணுங்கிறாள், சரி எண்ணுவோம் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு என்ன முற்படுகின்றாள். ஆனா ஈசன்பால் முதிர்ந்த அன்பினாலே உள்ளம் உருகி என்ன சிந்தனைகள் அங்கே எண்ணி எண்ணி சொல்வதற்கும் சிந்தனை செல்லாமல் உள்ளம் அசைவற்று நிற்க, என்ன எம்பெருமானை பாடிக்கொண்டே வந்ததனால இடையில ஏதோ இவளை எழுப்பதற்காக இவரிடம் பேச்சு கொடுத்தார்கள் அவ்வளவுதான் இல்லையா. அவளும் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து பாடணுங்கிறது தான் பேச்சு கொடுத்ததன் நோக்கம். ஆக எம்பெருமான் திருவடி சிந்தனையிலேயே இருக்கின்றார்கள், அதனால் அவளுக்கு எண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் ஈடுபட முடியல பாருங்க. அதாவது தொடர்ந்து அந்த இறை சிந்தனையிலே இருந்தால் என்ன மற்றதில் ஈடுபட முடியல, இது எவ்வளவு உயர்ந்த நிலை பாருங்க. அப்போ ஒரேடியா இறை பக்தி இருந்தால் நம்ம அதனால் மற்ற வேலையிலே ஈடுபட முடியாதோ அப்படின்னு பயந்துடுறோம். அப்படி இல்லை, உலகத்தில் எந்த வேலையில ஈடுபடுறோமோ அப்போ அந்த ஒரு வேலையை தவிர மற்றதில் ஈடுபடாம இருந்தா தானே அந்த வேலையை வெற்றிகரமாக செய்ய முடியும். இது எல்லா துறையினருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தானே இல்லையா. அலுவலக வேலைன்னு இருக்கும்போது அப்ப வீட்டை நினைக்க முடியாது, அப்போ அந்த வேலையிலே தான் கண்ணும் கருத்துமா இருக்கணும், அப்போ தான் அந்த வேலையை வெற்றிகரமாக செய்ய முடியும். இது மாதிரி வீட்டு பொறுப்புகளை கவனிக்கும் போது நேற்று ஆபீஸில் அந்த வேலை அப்படி பெண்டிங் நினைக்குதே அவர்கிட்ட ஃபோன் பண்ணுமா இவர்கிட்ட ஃபோன் இதே நினைச்சுக்கிட்டு இருந்தா வீட்டு வேலையை கொட்ட விட்டுருவோம். எப்போ எந்த வேலையில ஈடுபடுறோமோ அப்போ முழுமையா சிந்தனையும் செயலையும் அந்த வேலைக்கு அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறதான எல்லாருக்கும் உடன்பாடு. அது மாதிரி வழிபாடுன்னு எப்போ செய்கின்றோமோ அப்போது நம்முடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாம் வழிபாட்டில் நிலைத்திருக்க வேண்டும். வழிபாட்டுக்கு மட்டும் இது பொருந்தாதா இல்லையா. ஆனால் வழிபாடு என்ற ஒன்றை தவிர மற்ற எல்லா நேரத்திலையும் வழிபாட்டுக்குன்னு ஒதுக்கின அந்த கொஞ்ச நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரங்களையும் உலகியல் சிந்தனைகளுக்குள்ளேயே நம்மை ஆட்படுத்திக் கொள்வதனால அந்த கொஞ்ச நேரம் வழிபாடுன்னு வரும்போது உள்ளம் நிலைத்து நிற்பது என்பது அரிய செயலாகி விடுகின்றது. ஆனால் இந்த பெண்ணடியார்களுக்கு அதுதான் எளிய செயலாக இருக்குது. வழிபாடு நேரத்தில் வேறொரு செயலை செய்வது தான் அரிதாக இருக்கிறது. பெரிய செயல் ஒன்றும் இல்லை, கூட வந்தவர்கள் எத்தனைன்னு என்ன முயல்கின்றால் அதுவே முடியலை. எப்பேற்பட்ட நிலை பாருங்க, அதுவே முடியலை. ஏன் முடியலை என்பதை தெள்ளத்தெளிவாக சொல்லிவிடுகின்றார். தெள்ளத்தெளிவாக ஏன் என்ன சொல்ல முடியல, என்ன கணக்கு தெரியாத அவர்களுக்கு ஏன் என்ன முடியல, ஏன் என்ன முடியலன்னா பாடிக்கொண்டிருந்ததுனால என்ன ஓஹோ பாடி இசையில லயிச்சிட்டாங்களோ அப்படின்னா அப்படி அல்ல. யார் மீது பாடினார்கள், அந்த பாடப்பட்ட பொருள் எந்த பொருளை பாடினார்கள், விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத வெளுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி பாடினார்களா, சரி பாடுறதுனால என்ன விளைவு ஏற்பட்டது, கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்று உருக இல்லையா, பாடினால உள்ளம் கசிந்தது நின்று. பண்டிதமணி அவர்கள் உள்ளம் நின்று என்று கூட்டுகின்றார்கள். உள்ளம் நின்று என்றால் சலனமற்று நின்று, உள்ளம் அந்த சிவசிந்தனையில நிலை பெற்று விட்டது. அதான் வேறொரு செயல ஈடுபட முடியல, எண்ணுதல் என்பதை செய்ய முடியல. எத்தனை பேர் வந்தா ஒன்னு ரெண்டு மூணு என்ன முடியல. என்ன உள்ளம் அந்த சிந்தனையில, திருவடி சிந்தனையில நிலை பெற்று விட்டது. உள்ளம் நின்று என்று கூட்டுகின்றார்கள் அருமையாக. உள்ளம் நின்று உள் நெக்கு உருக இல்லையா, உள்ளே அந்த மனமானது நெகிழ்ந்து உருகுகின்றது. சிவசிந்தனையில நிலை பெற்று விட்டதனால இந்த உள்ளம் நெகிழ்ந்து உருகுகின்றது. அப்படி உருகி கொண்டிருக்கின்ற எங்களால் என்ன என்ன பண்ண முடியவில்லை, என்னை சொல்ல முடியவில்லை. இப்ப என்ன மாதிரி சாதாரணாளுக்கு எப்ப வரும்னா, ஒரு உலகியல் மகிழ்ச்சி, நான் எதிர்பார்த்ததை விட பெரிய ஒரு இன்பம் எனக்கு கிடைச்சிட்டுது, என் எதிர்பார்ப்பெல்லாம் தாண்டி எனக்கு இன்பம் கிடைச்சிடுதுன்னா அந்த மகிழ்ச்சியில திளைக்கும் போது சின்ன சின்ன வேலைகளை கூட செய்ய மாட்டேன் இல்லையா. அந்த புத்தகம் இருக்கு பாரு மேஜையில, அதை எடு அப்படின்னு யாரும் கேட்டா கூட சரியா ஒத்து கவனிக்க மாட்டேன் இல்லையா. எங்க புத்தகம் இருக்கு அதெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என்னோட மகிழ்ச்சியில திளைச்சிக்கிட்டு இருப்பேன். அல்லது நான் எதிர்பார்த்தது நடக்கல, பெரிய ஒரு ஏமாற்றம் எனக்கு கிடைச்சு போச்சு, பெரிய ஏமாற்றம் கிடைச்சு போச்சுன்னா அந்த ஏமாற்றத்திலேயே அமிழ்ந்து கிடப்பேன். அப்போ ஒரு சின்ன வேலை நீ சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன் இல்லையா. அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்களா, நான் சொன்னேன், அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணீங்களா, விவரம் கேட்டீங்களா அப்படின்னா எங்கையா ஒன்றும் மனசே சரியில்லை, ஃபுல்லாக மூட் அவுட்டு, என்னத்தை ஃபோன் பண்ண போங்க அப்படின்ட்டுருவேன். இந்த மாதிரி ஃபோன் பண்ணது சின்ன வேலை தான், அந்த சின்ன வேலை ஏன் செய்ய முடியலன்னா நான் வேற சில விஷயங்கள்ல பற்று வைத்துக் கொண்டு, அந்த பற்று நிறைவேறிய பட்சத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் நிறைவேறாத பட்சத்தில் மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் இவற்றில் நான் அழுந்தி இப்படி வினைப்போகங்களிலேயே உழன்று கொண்டிருப்பதனாலே அதனால சின்ன சின்ன செயல்களை கூட செய்ய முடியாம இருக்கிறேன். எனக்கு உள்ள வேலைகள்லையும் அளப்பறைகள்லையும் நீங்க வேற போட்டு அதை செய்ய இதை செய்யுங்கிறீங்க, அவங்க சின்ன சின்னதான் சொல்லியிருப்பாங்க, நீங்க வேற அதை செய்ய இதை செய்யுங்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இப்படி சின்ன சின்ன செயல்களை கூட செய்ய முடியாமல் இருப்பதும் மிக மிக போற்றத்தக்கதாகிறது. எப்போ எம்பெருமானை நினைத்து அந்த நினைவிலே உள்ளம் நிலை பெற்று அவனை பாடி அது பாடியதனால உள்ளம் அந்த திருவடியில நிலை பெற்று அது நெகிழ்ந்து கசிந்து உருகி அதன் காரணமாக மற்ற வேலைகளை செய்ய முடியாமல் இருக்கின்ற நிலை இருக்கிறதே அது மிகப்பெரிய நிலை. உள்நக்கு நின்று உருக யாம் மாட்டோம், எங்களால் முடியாம போயிட்டுது. அதனால எண்ணி சொல்ல முடியவில்லை. மாட்டோம்னா முடியவில்லைன்னு அர்த்தம், செய்ய மாட்டோம்னு மறுக்கிறது இல்லை இல்லையா. வி ஆர் அனேபிள் டு டூ தட் அப்படிங்கிறங்களை முடியல, முடியாத நிலைக்கு இருக்கிறோம். ஏன்னா ஒரு வேலை ஒரு செயல்ல எங்களை நாங்கள் முழுமையாக அர்ப்பணிச்சிட்டோம், பாடி கசிந்து உருகுவதில் நாங்கள் எங்களை அர்ப்பணிச்சிட்டோம். ஆகவே எம்பெருமான பாடுதுன்னா அது உள்ளம் கசிய வேண்டும், உருக வேண்டும், அந்த திருவடியில் சிந்தனையிலே நிலை பெற வேண்டும். அதனால முடியாமல் போய்விட்டோம். நீயே வந்து எண்ணி, ஆனால் உன்னால் வந்து என்ன முடியும், என்ன நீ அந்த திருவடி சிந்தனையில இல்லை, நீ சகஜமான நிலையில் இருக்கிற, நீயே வந்து எண்ணு குறையில் இல்லையா, எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு, நான் அவா வரல இவா வரலன்னு தெரிஞ்சா தூயில் கோயில் தூங்கிக்கோ, இவ்வளவுதானே. அதுதானே உன்னோட விவாதம், உன்னோட வாக்குவாதம் அதுதானே இல்லையா. எல்லாரும் வந்தாலும் நான் என்ன சொல்லலாம் அப்படிங்கிற, நீ வந்து எண்ணிப்பாரு, எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா நீ போய் தூங்கிக்கோப்பா, எங்களால் எண்ணி சொல்லக்கூட முடியல அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு எப்படி இருக்கும், ஆகா இப்படிப்பட்ட நிலையில அவர்கள் இருக்கிறார்கள், நாமளும் இன்னும் விழித்து எழுந்து எழுந்த நிலையில கூட இல்லை, அறத்தூக்கல அறத்தூக்கத்துல ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பெரிய உறுத்தலாகி விடும் அல்லவா. ஆகவே அவளுக்கு உறுத்தணுங்கிறதுக்காக மட்டுமல்ல, இவர்களுடைய நிலைப்பாடே அதுதான், விண்ணுக்கு ஒரு மருந்தை, வேத விழுப்பொருளை, கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் நின்று உள் நெக்கு உருக யாம் மாட்டோம், நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோர் எம்பாவாய் என்று சொல்கின்றாள். விண்ணுக்கு ஒரு மருந்தை என்று சொல்லும்போது விண் என்பது ஆகுபெயராக விண்ணுலகத்தில் உள்ள தேவர்களை குறிக்கின்றது. விண்ணோர்களுக்கெல்லாம் மருந்தாக இருக்கின்ற ஆலகால விடமானது அவர்களை அழிக்க முற்பட்ட போது அந்த விடத்திலிருந்து காத்த மருந்து எம்பெருமான் அல்லவா இல்லையா. அங்கு அமுதமும் தான் தோண்டிருக்கு, நினைச்சு பார்க்கணும். என்ன ஆலகால விடம் மட்டுமா தோண்டுச்சு, அமுதமும் சேர்ந்துதானே தோண்டி இருக்குது, அமுதத்தோடு விடமும் வந்து விட்டது. ஆனா அப்ப நினைச்சு பார்க்கணும், அமுதம் அமுதம்னு அதை கொண்டாடுறோமே, அந்த அமுதத்தினால ஆலகால விடத்தின் ஆற்றலை ஒடுக்க முடிந்ததா, முடியலையே. ஆலகால விடத்தின் ஆற்றலை யாரால ஒடுக்க முடிஞ்சது, பெருமான் ஒருத்தரால் தான், மற்ற எல்லா தேவர்களும் இருக்கின்றார்கள். இன்று உலகிலே எத்தனையோ மக்களால் வழிபடக்கூடிய எத்தனையோ தெய்வங்கள்லாம் அங்க இருந்தார்கள், எல்லாரும் பிரசன்ட் தான் இல்லையா. அவர் இல்லைங்க, அவர் மட்டும் இருந்தாரு, அவர் ஒரு கை பார்த்திருப்பாரு ஆலகால விடத்தை அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் வழி இல்லை, எல்லாரும் இருந்தாங்க. யாரால ஒடுக்க முடிஞ்சது, எம்பெருமானால மட்டும்தான் ஒடுக்க முடிஞ்சது. அந்த அமுதத்துக்காக தானே இவ்வளவு முயற்சி பண்ணாங்க, அந்த அமுதத்தால அந்த செயலை செய்ய முடியவில்லை. ஆலகளவிடத்தை கொடுக்க முடியவில்லை. அமுதம் நல்வினை பயன், ஆலகளவிடம் தீவினை பயன் என்று கொள்ளலாம். நல்வினை பயன் நமக்கு இன்பத்தை தரும், இன்பமாக வரும். ஆனால் தீவினை பயனை தடுக்கும் ஆற்றல் நல்வினை பயன் கிடையாது. தீவினை பயனை தடுக்கும் ஆற்றல் இது கொண்டு சிவபுண்ணியத்துக்கு தான் உண்டு. சிவபெருமான் தான் அங்கே ஒடுக்கியிருக்கிறாரு. தேவர்கள் எல்லாம் அந்த அமுதத்தை உண்டார்கள் இல்லையா, அதனால் அவர்கள் ஆயுள் நீட்டிக்கப்பட்டது அவ்வளவுதான். மற்றபடி என்ன நிலையா இருப்பார்களா? பேரொழி காலம் மகாசங்கர காலத்தில் எல்லாரும் ஒடுங்க வேண்டியதுதான். அதுவரை அவர்கள் நல்ல இளமையோடும் மகிழ்ச்சியோடு இருக்கலாம். என்ன அவ்வளவுதானே ஒழிய அந்த நிலை பேறு என்ற ஒன்றை, நிரந்தரமான ஒரு நிலை பேறு என்பதை அதனால் தர முடியாது. ஆனா அந்த அமுதம் அவர்கள் உண்டு, அவர்கள் நீண்ட காலம் வாழ்வதற்கு வழி செய்யும் வகையிலே பெருமான் நஞ்சை ஏற்றாரே, கண்டத்திலே கரையை காட்டி அருளினாரே, அந்த திருநீல கண்டத்திலேயே ஆழ்ந்து ஆழ்ந்து ஆழ்ந்து என்றும் அழியாத பெருவாழ்வு பெற்றார் நம்முடைய நாயனார். தேவர்கள் அமுதம் உண்டு, போகங்களில் ஆழ்ந்து என்ன ஊழிக்காலம் வரை ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போனார்கள் அவ்வளவுதான். ஆனா அந்த ஆழகால விடத்தை அருந்திய அந்த கண்டத்தினையே நினைத்து நினைத்து இந்த அமுதத்தை பெறுவதற்கு ஏதுவாக பசுபுண்ணியங்களை செய்து தேவலோக வாழ்க்கை நாடாமல் அந்த ஆழகால விடத்தை உண்ட அந்த கரைகண்டத்தையே எண்ணி எண்ணி நம்முடைய திருநீலகண்ட நாயனார் போன்ற எத்தனையோ நாயனார்கள் அருளாளர்கள் எல்லாம் உண்டாய் நஞ்சை உமையோர் பங்கா என்றுள்வி தொண்டாய் திரியும் அடியார்தங்கள் துயரங்கள் அண்டாவண்ணம் அறுப்பானெந்தை ஊர் போலும் வெண்டாமரை மேல் கருவண்டியால் செய் வெண்காடே என்றார். அந்த திருநீலகண்டத்தையே நினைத்து நினைத்து அழியாத ஒரு நிலைவேற்றினை பெற்றுவிட்டார்கள். தேவர்களுக்கும் மேலான வானோர்க்கும் உயர்ந்த உலகம் பெற்றுவிட்டார்கள். அப்படி விண்ணுக்கு ஒரு மருந்தாக இருக்கின்றார். விண்ணுலகத்துக்கு எப்போ இது மாதிரி ஆழகால விடம் மாதிரி ஒரு பாதிப்பு வரும்போதோ அல்ல அசுரர்களுடைய கூடிய ஆதிக்கத்தினாலே அழிவு வரும்போதோ இல்லையா, மருந்தாக இருந்து காப்பவன் பெருமான். வேத விழுப்பொருளாக இருக்கிறான். வேதத்தில் எத்தனையோ பொருள்கள் வாழ்த்தப்பெற்றுள்ளன, போற்றப்பெற்றுள்ளன. ஆனால் அந்த பொருள்களெல்லாம் மேன்மையான பொருளாக சொல்லப்படுவது சிவபெருமான் தான். வேதத்தில் பல பொருள்கள் போற்றப்பெறுவதனால வேதத்தில் என்ன அப்படின்னு சொன்னா எல்லாரையும் தான் போற்றியிருக்காங்க, ஒரு இடத்துல சொன்னது இன்னொரு இடத்துல முரண்படுது என்றெல்லாம் சொல்வார்கள். அப்ப என்னன்னா அதை சரியான முறையிலே நாம தான் புரிந்து கொள்ள வேண்டும். குமரகுரு சுவாமிகள் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். வேதம் குழப்புகிறது குழப்புகிறதுன்னு என்னன்னா கற்பவருக்கு முதிர்ந்த அறிவு இல்லாமையினாலே அவர் தம்மிடம் ஏற்படும் குழப்பத்தை வேதத்தின் மீது ஏற்றி வேதம் குழப்புகிறதுன்னு சொல்லிடுவான். இல்லையா, வகுப்புல சரியா கவனிக்காத மாணவன் என்ன சொல்லிடுவான், அது கெமிஸ்ட்ரியா அது ஒரே போரியா ஒரே ஈக்குவேஷனா எழுதிக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்காரு, அது பாடம் குழப்பம் நடத்துற வாத்தியம் அதுக்கு மேல குழப்பம்னு போயிடுவான். ஆனா உண்மையில என்ன, இவன் ஒரு குழப்பமான சிந்தனையோடு இருந்து கொண்டிருக்கிறான், அதான் உண்மை. அதை ஒத்துப்பானா ஒத்துக்க மாட்டான். அத மாதிரி குமரகுரு சுவாமியில அருமையா சொன்னார் என்னன்னா தன்னுடைய மயக்கம் திசை மேல் வைத்து, அதாவது என்னன்னா எந்த தெருவுக்கு எப்படி போகணும் தெரியல, ஊருக்கு புதுசு, ஒரு தெரு நினைச்சு இன்னொரு தெருவிலேயே போயிட்டான், போன உடனே தெரியுமா தெரியாது, அதுல ரொம்ப தூரம் போயிருவான், போன பிறகுதான் நம்ம நினைச்ச இடம் வரலையே அங்க இங்க இங்கன்னு தெரியவான். ஆனா கேட்ட என்ன சொல்லுவான், திசை மயங்கி விட்டதுமா, திசை மயக்கம்னு அதுக்கு பேர். ஆனா திசை வந்து மயங்கல, இவனுடைய அறிவு தான் மயங்கி இருக்குது. தன்னுடைய மயக்கத்தை திசை மேல ஏற்றி திசை மயங்குதுன்னு சொல்வது போல தன்னிடம் ஏற்பட்ட குழப்பத்தை வேதத்தின் மேல் ஏற்றி பல மறைகள் குழப்புகின்றன என்று ஒரு சாரார் கூறுவர் என்று அன்றைக்கே குமரகுரு சுவாமிகள் குறிப்பிட்டுள்ளார். தன்னுடைய மயக்கம் திசை மேல் வைத்து சென்னறி விளைத்தோன் திசை மயங்கின்றன, திசை மயங்கிற்றன மொழிகுவது ஏய்ப்ப போல, மொழிவது ஏய்ப்ப முதுக்குறைவின்மையின் நுண்ணறிவு இல்லாததனாலே பழமறை மயங்கிற்றா, பழமறைகள் மயக்குகின்றன சொல்வார்கள் என்று அருமையாக சொல்லியிருக்கின்றார். அன்பர்களே, வேதத்திலே பல தேவர்கள் போற்றப்பெற்றாலும் அந்தந்த தேவர்களை போற்றும் போது அவர்களை வேதம் போற்றுகிறது அவ்வளவுதான். சிவபெருமானுடைய திருவருள் வியாபகத்திலே அவர் அருளாலே ஒவ்வொரு பதவியில் இருப்பதனால அது பற்றி போற்றுகின்றது. மேலும் ஒவ்வொருவருடைய பரிபக்குவப்படி ஒவ்வொரு தெய்வம் வரைதான் அவர்கள் சிந்திக்க முடியும், வழிபட முடியும். ஆகவே எல்லா தரப்பு மக்களுக்கும் பயன்படுத்தும்னு அவ்வாறு போற்றுகிறது. ஆனா சிவபெருமானை போற்றும் போதுதான் பிற தேவர்களோடு ஒப்பு நோக்கி சிவபெருமானுக்கு உயர்வு கூறி, அப்படி ஒப்பு நோக்கி உயர்வு கூறி போற்றுவது சிவபெருமானை மட்டும்தான். மற்ற எந்த தெய்வத்தையும் அவர் சிவபெருமானுக்கு இணையானவர் என்றோ சிவபெருமானுடைய மேலானவர் என்றோ போற்றவில்லையே, சும்மா போற்றிருக்க உபசாரமா அவ்வளவுதான். ஆனா சிவபெருமானை போற்றும் போது மட்டும் இந்திரர் பிரம்மா திருமால் போன்ற பிற தெய்வங்கள் எல்லாம் பஞ்சபூதங்கள் போல தோன்றி இருந்து ஒடுங்குபவர்கள், தோற்றக்கேடுகளற்ற நிலையான பரம்பொருள் யார் என்றால் ஞானாகாசத்தில் விளங்குகின்ற சம்புவே ஆவான் என்று சிவபெருமானை இப்படி ஒப்பு நோக்கு உயர்வு கூறி பல இடங்களிலே போட்டுகின்றது. பிரம்மம் என்ற அந்த பரம்பொருள் என்ற பொது சொல்லை பலருக்கும் சொல்லியிருக்கலாம். ஆனால் பசுபதி, பசுவர்க்கத்துக்கு தலைவன் என்று பொருள்படும் பசுபதி என்ற திருநாமத்தையோ, யமனை வென்றவன் மிருத்யுஞ்சயன் என்ற திருநாமத்தையோ சிவபெருமான் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் வேதம் வழங்கவில்லை என்பதும் அங்கே நினைவில் கூறத்தக்கது. ஆகையினாலே வேத விழுப்பொருளாக இருப்பவன் பெருமான் தான். அதனால தான் ஞானசம்பந்த பெருமான் வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாவன் நமச்சிவாயவே என்றார்கள். வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை, இப்படி விண்ணுலகத்தவருக்கு மருந்தா இருக்கிறான், வேதத்தின் விழுப்பொருளா இருக்கிறான். எளியவர்களாகிய நாமளும் கண்ணார தரிசிக்கும் பொருட்டு ஆலயங்களிலே திருமேனி கொண்டு எழுந்தோடி இருக்கின்றான். கண்ணுக்கு இனியானை அதை, இப்படி விண்ணுக்கெல்லாம் மருந்தாக இருக்கின்ற பொருள் நமக்காக எளிவந்து கண்ணுக்கு இனியானாக இருக்கின்றானேன்னு அவனுடைய கருணையை நினைஞ்சு உருகும் போது எங்களால் இந்த எண்ணுதலாகிய வேலையை செய்ய முடியல என்று அருமையாக சொல்கின்றார்கள் என்ற அளவிலே இந்த நான்காவது திருப்பாடலை சிந்தித்து
3: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
4: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை பாடல். தலையே நீ வணங்காய், கண்கால் காண்மீன்களோ, செவிகால் கேண்மீன்களோ, மூக்கே நீ முரலாய், தேடி கண்டுகொண்டேன். பாடியிருப்பவர் ஆவராணி புதுச்சேரி குகானந்தம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.

கடல் சொல்ட கண்டல் தள்ளி கடனல் சொல்ட கண்டல் தள்ளி என்றோர் பேசினின் காடும் தீரா தன்னை கண்ட

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த திரு அரிசிக்கரை புத்தூர் திருத்தலத்திற்குரிய திருப்பதிகம் பண் இந்தளம் 9 திருப்பதிகம் பண் வரிசைகள் திருச்சிற்றம்பலம்.

0: சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

0: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் ஆத்மசுத்தி பன் மோகனம்.

ஆழ்வதற்குரியவன் விரைமலர் திருப்பாதம். முற்றிலா இளம் தளிர் பிரிந்திருந்து நீ உண்டனையெல்லாமும் அத்தவாரும் நின் அறிவும் நின் பெருமையும்

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: அந்த யாவையுமாம் அல்லையுமாம்னா யாவையுமாம் என்று இருக்கிறான். என்ன எல்லாமாக இருக்கிறான். எப்போ நாமெல்லாம் இயங்குகின்ற பொழுது, நாமெல்லாம் நம்ம ஒரு ஓய்வு எடுப்பதற்காக தன்பால் ஒருத்தில் ஒடுக்கி கொண்ட பிறகு தான் வேறாக இருக்கும். அவன் ஒடுங்கி இருக்க மாட்டான், ஒடுங்கிய விட்டு தலைவனா இருக்கும் இல்ல. அப்ப யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனே துண்ணிருளே. இங்க பாருங்க, ஜோதி என்கிறார், உடனே இருள் என்கிறார். ஜோதியன்னு சொல்லுங்க, சரி ஒத்துக்கிறோம். இருளன்னு வேற சொல்றீங்களா? என்னன்னு சொன்ன பாருங்க. நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட எங்க நிக்கிறான்? பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. எந்த இடத்துல நிக்கிறான்? நெஞ்சிலே நிக்கிறான். நம்ம நெஞ்சு ஒளியா இருளா? இருள். அந்த இருளோடு இருப்பதனால இவனும் அந்த இருள் என்று சொல்றான். அவன் ஒளி ஒளிதான், ஒளிதான். நீங்க பேட்லைட் கையில இருந்தாலும் கூட நீங்க அதை அடிச்சால வந்து ஒளி வருது. இல்லைன்னா நம்ம கிட்ட பெதில படுக்கையில பக்கத்தில் கிடந்ததுன்னா எல்லாம் இருளுதான். அது இருளுதான். எங்க வச்ச காணா, எங்க வச்ச காணான்னு சுத்த வேண்டியதான். நீங்க அதை எடுத்து அப்படி அடிச்சாதான சாமி வெளிச்சம் வருது. இல்லைன்னா பேட்லைட் அப்படித்தான் இருக்குது, அது இருளா தானே இருக்குது. அப்போ ஆன்மாக்களுக்கு அருள் செய்கின்ற பொழுது ஒளியாய், இல்லாத போது அது இருளா இருக்கு. பேட் லைட்டும் இருளா தான் இருக்கு. இருக்கா கிடையாதா? நம்ம எப்படிதானே இருக்குது இல்லவா? இருக்குது. அதே போல் நீங்க வந்து 1000 வால்ட் பல்பு போட்டிருக்கீங்க, எரியும் போது 1000 வால்ட் இருக்குது. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா என்ன சார் எங்க இருக்குன்னு கதவு தெரியலேங்கும் போது இல்லவா? லைட்டும் அதே சங்க தான். அப்ப நமக்கு ஒளி தருகின்ற ஒன்றும் இருளில் வருகின்ற பொழுது ஒளி இல்லாமல் தான் இருக்கிறது. அதுபோல் அவன் இருள் என்று சொல்லுவதை தவிர வேறும் இல்லை. அவன் எல்லாமாய் அல்லவுமாம் சோதியனே துண்ணிருளே. இந்த ஆன்மாக்கள் தன்னுடைய முனைப்பினால் காணுவேன் என்று சொன்ன தோன்றா பெருமையனே. ஏன் பிரம்மனுக்கும் பெருமாளுக்கும் தோன்றல என்று கேட்டா, நான் காண்பேன் என்ற ஒரு செருக்கோடு போச்சு. ஒரு காலத்தில் நடக்காது. காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. நீ காட்டினா தானே நான் காண்பேன், இல்லைன்னா எனக்கு என்ன இருக்குன்னு அதே காட்சி கொடுத்துருவோம். அவ்வளோ விஷயம் அவ்வளோதான். அப்போ ஆண்டவன் அரியவனா எளியவனா என்று கேட்டா, தன்முனிப்பால் காணனிப்பார்க்கெல்லாம் அரியவன், எஞ்சியோருக்கெல்லாம் எளியவன். அவ்வளோதான். அதனால நம்ம அருமையும் எளிமையும். அதனாலதான் அருமையில் எளிய அழகே போற்றி பின்னால வரப்போகுது போட்டி திருவல்ல. அருமையில் எளிய அழகையே போட்டி. நீ உன்னுடைய நிலைமையை பார்க்கும் போது ரொம்ப அருமைதான், ஆனா ஆன்மாக்கள் உதவும் போது ரொம்ப எளிமையா வந்து. அருமையில் எளிய அழகையே போற்றி இன்னும் பின்னால் வரப்போகுது. அதனாலதான் இங்கேயும் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானீ. பாருங்க, ஆதியுமா இருக்கிறான், அந்தவுமா இருக்கிறான், நடுவுமா இருக்கிறான், அல்லாதவனா இருக்கிறான். நீங்க இதுல கூட படிக்கலாம், திருப்பள்ளிச்சியா, முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார். அது அந்த பிரிகால 4 மணிக்கு இந்த பூலா பூபாலத்துல படிச்சாதான் அழகா இருக்கும். இப்ப ஆதியும் அந்தம் நடுவாகி அல்லானீ அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படி கேட்டா, அவன் தான் ஆதி அந்தம் இல்லாதவன் சொல்லிட்டீங்கல்ல. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி. இங்க ஆதியும் அந்தம் நடுவாகி அல்லானீ இப்படி விட இந்த முரண்பட்ட இடங்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு நல்ல தெளிவா விளங்கணும். கண்ட தெரியா போச்சு அவ்வளவுதானே. எங்கெல்லாம் கொஞ்சம் ஒன்றை கொன்று என்ன ஒரு மாறுபாடு போல தெரிகிறது என்று தெரிவிதம், அது எதனால் அப்படி சொல்லப்படுகிறது தெரிஞ்சுட்டு சரியா போகுது. அந்த மதங்களும் நல்லா வலிமையா தெரிஞ்சுக்கணும். இப்ப அவர் வந்து ஆதியும் அந்தம் நடுவாகி ஆனா அல்லாதான்கிற எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அந்தந்த ஆன்மாக்களும் எத்தனை பிறவியில ஒன்று கரையிறதோ, சிலது சில பிறவிலேயே கரையிடும், சிலது பல பிறவி எடுத்து கரையிறோம். இந்த பிறவி எடுத்து கரையேறும் போது என்ன சொல்லுன்னு கேட்டா, பெருமான் என்ன உரு

பிறவிதோடு என்னை ஆட்பட வைத்து என் பாசத்தை நீக்கி என்னை வந்து கொண்டு திருவிழி சேர்த்துட்டான். அப்போ எனக்கு அவன் யாருனர், நான் அந்த ஆணவத்தோடு கட்டுண்டு கிடந்த அந்த ஆதியும் அவன் தான். நான் நடுவில் இந்த பிறவி எடுத்து சீப்டனே இந்த காலத்திலே அவன் தான். எல்லாம் கடந்து இன்னைக்கு இன்பமா இருக்கிறனே ஆண்டவனோட இந்த முடிவும் வந்தான். இப்ப இந்த ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் ஆதி எது ஆணவத்தோடு இருந்தது, நடுவது இந்த மாதிரி பிறவி எடுத்து அந்த போக்குறது, முடிவது ஆண்டவனை அடைவது. தன்னளவுல ஆதி அந்தம் நடுவு இருக்குதே, அத்தனைக்கு யாரு காரணம்? ஆண்டவன் இருக்கிறான். எனவே ஆதியும் அந்தமும் நடுவாகி அல்ல நீ, அந்த நடுவாகி இருக்கிறான் அல்லானிங்கிறது அவனுக்கு ஒன்னும் ஆதி அந்தம் இல்ல. இவனுக்கு இப்ப இங்க நம்ம சொல்றான் பையன், என்னடா ஏ நீ எப்படா படிச்ச? நான் 70ல் போய் சேர்ந்தப்பா, 75ல் கரையர்னு. நான் போன போது அவர் தான் பிரின்சிபல், நடுப்புற பிஏ முடிச்சுட்டு எம்ஏ வந்த போது அவர் தான், கடைசியா எம்ஏ டிகிரி வாங்கிட்டு வந்தபோது கடைசியா அவர் தான். எனவே அந்த பையனை பொறுத்த வரைக்கும் 70 to 75 இது ஆதி அந்த நடுவாள். ஆனா அந்த பிரின்சிபால் 50ல் இருந்து 80 வரைக்கும் இருந்திருக்கிறான். அப்போ இவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா ஆதி மந்தமும் நடுவும் 70 to 75. இன்னொருத்தர் கேட்டா 75 to 80, இன்னொருத்தன் 50ல் இருந்து 55. அப்ப அந்தந்த பையனும் தன்னுடைய முதல் நடு இறுதி இவர் சொன்னாலும் கூட அவனுடைய ஆட்சி அவன் நீக்கதில்லை. இந்த வெறும் கேவலம் ஒரு 30 நிமிஷம் பிரின்சிபாலுக்கு இந்த மாதிரி இருந்தா நீந்த ஆதி மந்தம் எல்லாம் அரும்பெருஞ்சோதிக்கு. இப்ப நாம் பொருளுகிற ஆன்மாவுக்கு இப்ப நடுவாகி இருக்கிறான்னு அர்த்தம். ஆதி எழுந்து விட்டுட்டோம், ஏன்னா ஆனமலத்தோடு தரமே இப்ப உணர்ந்துருக்கான். இன்னுமே இறுதியா வரணும். வந்த அன்னைக்கு என்ன சொல்லுவோம்? ஆதியும் அந்தமும் நடுவாகி. இப்படி எண்ணிறந்த உயிர்களுக்கு இருக்கிறேன், ஆனா அவனுக்கு ஆதி உண்டோ அந்தம் உண்டோ இறுதி உண்டு கிடையாது. அதான் இல்ல நீ ரொம்ப அருமையா அதெல்லாம் சொல்லியிருக்காரு. எங்க இருக்குது நடுவாகி அல்லுடைய வாழ்க்கை அமைப்பு இருக்குதே, இதற்கு அவன் தொடங்கி வைத்தவன் வந்தான், தொடக்கு வைத்தவன் வந்தான். இல்லைன்னா இந்த ஆன்மா இந்த மாதிரி கரையேறிக்க முடியாது அல்லவா? அதான் நம்ம என்ன சொல்றோம், நீங்க சிவதானம் படிச்சிருப்பீங்க, கேவலம் சகலம் சுத்தம் என்று மூன்று இல்லை. கேவல நிலையில இருந்தோம், அடுத்தது சகல நிலையில இருக்கிறோம், இப்போ இனி சுத்த நிலை போகணும். கேவலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆணவம் வேறு இந்த உயிர் வேறு இல்லாது அப்படியே கிடக்கிறது இருக்குது, அது கேவல நிலை. சகல நிலைங்கிறது அந்த ஆணவத்தை நீக்கிறதுக்கு இந்த மாதிரி பிறவி கொடுத்து கைகாலெல்லாம் கொடுத்து நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சு ஆண்டவனை வணங்கணும் அப்பதான் போகும் என்றெல்லாம் சொல்லி உணர்ந்து இப்ப செய்து கொண்டிருக்கிறமே இது சகல நிலை. இது மாதிரி செய்து செய்து செய்து இந்த உயிரானது பக்குவப்பட்டு ஆண்டவன் அடைஞ்சிட்டதுன்னா அதுக்கு என்ன பேரு? சுத்த நிலைன்னு பேரு. அப்ப கேவலம் சகலம் சுத்தம். இதெல்லாம் தாய்மான ரொம்ப அருமையா விளக்கிறார். காரிட்ட ஆணவ கருவறையில் கட்டுண்டு கண்ணிலா கிழவி போல் கட்டுண்டிருந்த எனை, ஒரே இருட்டரை, அதுல ஒரு சின்ன குழந்தை, அதுக்கும் கண்ணு தெரியாது, அந்த குழந்தை மாதிரி கிடந்தேன் எப்போ ஆணவத்தோடு இருந்த போது. இப்ப பொய் என்று பேசு மெய் உடல் காட்டி, இது பொய் தான் ஆனா அது மெய்யின்னு பேர் இருக்கு உடம்புக்கு, பக்கா பொய் இது, ஆனாலும் என்ன தெரியுமா, பக்கா மெய் இருக்குது, அதெல்லாம் இது மெய்யா இருக்குது. நல்ல அருமையா பேசு பாழ் உடலை பாடுகின்றது, உடலை ஒரு கட்டி அண்ணன் அப்பா அம்மா எல்லாம் கூட்டு கொடுத்து எல்லாம் செய்து மனைவிக்கு எல்லாம் கொடுத்து இதெல்லாம் போட்டு கசை கசைக்கு பிழிஞ்சி இது மாதிரி எல்லாம் அந்த பிறவி எடுத்த பிறகு எங்க இருக்கேன், சீரிட்ட முத்தி முதலான அன்னையே, சித்தாந்த முத்தி முதலே, சிறகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியே, என்னவா சின்மயா ஆனந்த குருவே. கேவலம் சகலம் சுத்தத்தை ரொம்ப அருமையா ஒரே பாட்டுல சொன்னார். திருமூலர் பார்த்தார் இப்படி எல்லாம் சொன்னா சைவதான கிளாஸுக்கு வரமாட்டேங்கிறாங்க, இது என்னது கேவலம் சகலம் சுத்தம்ங்கிறாங்க அப்படின்னாரு. சரி நாளைக்கு ஒரு வேலை செய்ய முடியாது, கூட்டம் பிள்ளைகள் நிறைய வருது நாளைக்கு, கிழவிக்கு கல்யாணம் போடுறான். அல்ல இப்படி கிடந்த அந்த காரிட்ட ஆணவ கருவார், இதுக்கு என்ன விளக்கம்?
சீக்கிரம் இந்த குரல் கிழவனுக்கு என்ன விளக்கம் கேட்டா, கிழவன் சொன்னது திருமூலர். அது அப்படியே தாய்மானார் பதினான்றான்ல, காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குடவியை போல் கட்டுண்டிருந்த எனை. அப்படி இருந்த கேவலிருந்து என்ன பண்ணது, இந்த பொய் என்று மெய் என்று பேசு பொய் உடலை கொடுத்து இப்படி எல்லாம் தகவல் நிலைமையில உன மெதுவா மெதுவா போட்டு போட்டு போட்டு பிறந்து எல்லா பிறப்பும் பிறந்து அழைத்தேன் எம்பெருமான் என்ற உணர்வு வந்து, இது வேண்டாம் என்ற வெறுப்பு வந்து, பெருமான் மீது அன்பு வருகின்ற வரையிலும் இதை கொடுத்தார். இது சகல நிலை. அந்த அன்பு வந்த பிறகு

0: வந்து பெருமான் மீது இருந்தார். அப்படி பெருமானை அடைஞ்ச உடனே அதுக்கு என்ன பேரு? சுத்த நிலை. அப்போ கேவல நிலை சகல சுத்த நிலை. அதான் அந்த கிழவன் மீது யாருக்கு அன்பு வந்தது? பெருமானுடைய அருட்சக்தி இருக்கிற கிழவிக்கு அன்பு வந்தது. உடம்ப கொடுத்தது, அவரை நடக்க முடியாத இயக்கத்தை கொடுத்தது, தான் நல்ல இளம் வயதை கொடுத்தது, ஏன்னா அனுபவிக்க முடியாத அந்த அமைப்பை இளம் வயதை கொடுத்தது. இப்படி எல்லாம் கொடுத்து ஆக்கினது சகல நிலை. பிறகு தான் போய் கல்யாணம் செய்து கொண்டது என்பது என்னன்னு கேட்டா முத்தி நிலை. முத்தி நிலை, முத்தி நிலை. நம்ம வரவர் நான் சொல்ற மாதிரி, நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க. கேவல நிலையிலும் சகல நிலையிலும் ஆண்டவன் வேற, ஆன்மா வேறையா இருக்குது. ஆனா முத்தி நிலையில என்ன இருக்கு? சுத்த நிலையில இருக்கு என்ன? நீ வேறனாது இருக்க நான் வேறனாது இருக்க. ரெண்டு பேரும் முருகா, நீ தனியா இருந்து அருணகிரி ஆகிய நான் தனியா இருந்து என்னடா படப்பட போறோம்? சேர்ந்தாலவா இன்பம்? ஒரு கை என்ன பண்ணும்? ரெண்டு கை தட்டினாதான்டா ஓசை. அதனால நீ வேறனாது இருக்க நான் வேறனாது இருக்க நேராக வாழ்வதற்கு அருள் கூறாய். நேராக அப்படி ஒத்து இருக்கணும், அதான் முத்தி நிலை. அப்ப நீ வேறு நான் வேறா இருப்பதெல்லாம் கேவல நிலையிலும் சகல நிலையிலும், ஆனால் நேராக வாழுகின்ற நிலை சுத்த நிலை. ஆகவே அந்த அந்த அருள்சக்தி ஆகிய அந்த அன்னை இந்த கிழவனை இப்படி எல்லாம் ஆக்கி தகுதியாக ஆக்கி கொடுத்தது. என்ன அந்த பாடுபடலை இந்த குருட்டினை நீக்கி, இவர் சொல்ற திருமலர், குருட்டினை நீக்கி அந்த கடவுளுடைய குருட்டு தன்மையை நீக்கி குணம்பல கூட்டி. என்ன குணம்பல கூட்டினார் சரிங்களா? அந்த ஆன்மாவுக்கு நல்ல இளமைத்தன்மை, நல்ல கரலிங் சரிங்களா, அருமையா ஒரே கண்ணும் கடையில் இருக்க முடியாது சரிங்களா. அப்புறம் அதுக்குரிய அமைப்பு உடவு கட்டு எல்லாம் கொடுத்தது சரிங்களா. அந்த அதுக்கு குணம்பல கூட்டி என்ன பண்ண? இந்த கிழவி அவனை மணந்தாளி என்றார். அப்போ என்ன அர்த்தம்? சுத்த நிலை கொண்டு சென்றாள் என்று கிழவி கல்யாணமாக ஆக்கி சொன்னார் திருமூலர். அதனாலதான் தாய்மானார் கூட சீரிட்ட உலகன்னை வடிவான எந்தையே, உலகு அன்னை வடிவான எந்தையே என்னதுன்னா, பெருமானுடைய அருட்சக்தி தான் இந்த ஆன்மாவை கரையேற்றுகிறது சித்தாந்தம். அதான் அன்னையாம் சித்தாந்தம் சொன்னதில்லை. இப்பொழுது இந்த கேவல சகல சுத்தத்துக்காக அவ்வளவு சொன்னேன் சரி. ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி. ஈர்த்து அருமையான சொல். இழுத்துன்னு ஒரு சொல் இருக்குது, ஈர்த்துன்னு ஒரு சொல் இருக்குது, அது ரெண்டுக்கு என்ன வேற்றுமே? தமிழ் இருக்கே என்னமோ நாம இந்த தமிழ் மொழி பிற இடங்கள்ல இருந்ததுன்னா இந்த இது என்ன எத்தனையோ பாராட்டுறான். இந்த வடவேங்கன தென்குமரி இதுக்குள்ளப்பட்டதுனால நமக்கு தமிழன் உணரல, உணரல. அவ்வளவு அழகான தமிழ் அல்லவா? முன்னேறவில்லை நம்ம தமிழ்பட்டனால சொல்லல. மண்ணிடைச்சில இலக்கண வரம்பிலாமொழி போல் என்னிடப்பட கடந்ததால் என்னவும் படுமோ திருவிழாப்பான ஆசிரியர். ஐயா எங்க தமிழ் மொழி என்ன? மண்ணிடைச்சில இலக்கண வரம்பிலா மொழி போல். என்னது? எத்தனையோ மொழி இருக்குது, இலக்கணம் இல்ல ஒண்ணு கிடையாது, இப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு இருக்கிற இதெல்லாம் இருக்கிற மாதிரி இல்லாத அதுல எங்க மொழியை சேர்க்கறது? அதுக்கெல்லாம் மேலியா என்று யார் சொன்ன? பதினொன்றாம் டிஎம்கே சொன்னதில்ல, டிகா சொன்னதில்ல. ஆமா, இதுகளாலதான் தமிழ வந்ததுன்னு அர்த்தம் இல்ல. அருமையா பதினொன்றாண்டுல ரொம்ப அருமையா தொழிலாளர்பான ஆசை சொன்னார் இல்ல. தொண்டர்நாதனை தூது இடைவிடுத்ததும் முதலை உண்டா பாலனை அடித்ததும் எலும்பு பெண்ணுருவா கண்ணதும் கன்னி தண்டமில் சொலோ மறுபுல சொற்கொலோ சாற்றி. ஐயா இந்த மாதிரி செயற்கரிய செயலாம் செய்தது எங்க தமிழா அல்லது வேற மொழியா இருந்தா சொல்லவ? சொன்ன இப்ப சொல்லணும் நான் என்றேன் அப்படின்னு இப்படி எல்லாம் பேசிட்டு திருவிழாப்பானோம் பதினொன்றாண்டுல தமிழ் தமிழ் பிரிமையெல்லாம் இப்படி எல்லாம் சொல்றோம் அல்லவா? அது போல இழுத்துன்னு ஒரு சொல் இருக்குது, ஈர்த்துன்னு ஒரு சொல் இருக்குது. இந்த இழுத்துங்கிறதுக்கு ஈர்த்துங்கிறதுக்கு என்ன? பொள்ளாச்சி மாளிகை ரொம்ப உகந்தார். இது மாதிரிலாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு இந்த இடத்துல மட்டும் தன்னை மறந்து சொல்லிட்டேன் மேடையிலேயே. இழுத்து இழுத்துன்னா உடம்ப பிடிச்சி எடுக்கிறது, ஈர்த்துன்னா உடம்ப வைத்து உள்ளத்தை இழுக்கு, உள்ளத்தை. அப்ப இந்த அருவமாக இருக்கிற நிலை ஈர்த்தல், உருவமாக காண்பது இழுத்தல். பாஞ்சாலையை கொண்டாந்து இதெல்லாம் கொண்டாந்து கட்டி எழுத்துட்டு வந்தான் துச்சாதனன் அப்படின்னு சொன்னா அது இழுத்து. ஆமா, சபையில கொண்டாந்து இழுத்து தூள் முடிஞ்சா. ஆனா குருந்த மரத்தில் இருக்கிற ஒரு குருநாதன் குதிரை வாங்க போன ஒரு மந்து மாண்புமிகு அமைச்சரை இருந்தது இழுத்ததல்ல, ஈர்த்து ஈர்த்து அப்படிங்களா. அப்போ குருந்த மரத்தில் இருந்த செய்த ஆளு ஈர்த்தது, அவன் அரச வேலை ஒரு பெண்ணை பிடிச்சி எழுத்துட்டு வந்தது இழுத்ததுதான், அங்க ஈர்த்ததல்ல. அதனால ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானி, உண்மையிலேயே குதிரை வாங்கத்தான் வந்தார், உண்மையா அதை நான் அரசன் பண்ணத்தை எல்லாம் என்ன வேற மாதிரி செலவு பண்றதுக்கு வரல, அந்த ஆன்மா உண்மையை எடுத்துட்டு போய் எடுத்துட்டு வந்து திருப்பெருந்துறை வந்த போதும் அது வரைக்கும் தான், திருப்பெருந்துறையில நின்ன போதும் அதுதான். இந்த குருநாதனை அப்படி பார்த்த மாத்திரத்துலதான் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானி என்றாயிற்று. அப்போ தன் உள்ளத்தை அப்படியே எடுத்துட்டார். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், தான் யார் தான் அமைச்சரது, குதிரை வாங்கத்தான் பணம் வந்தது, போச்சு வருது, தெரியல என்ன பண்ணார், ஒப்படைச்சுட்டாராம். அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமையும் எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. அன்னைக்கு குருந்த மரத்தில் உன்னை பார்த்த உடனேயே நான் மணிவாசகன் மாண்புமிகு அமைச்சன் கையில பொருள் கொண்டாந்தேன், அரபிய நாட்டு குதிரை தான் வாங்கறதா வந்த போனோம் எல்லாம் எல்லாம் போயிட்டு. அப்படி ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்த பெருமானி, கூர்த்தமஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார்த்தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. அப்பா, கூர்த்தமிஞானத்தால் கொண்டுணர்வார். நீங்க நம்ம மாதிரி இருக்கிற அஞ்ஞான உடையவர்களுக்கு மட்டும் ஆண்டவன் வந்து அரிதற்கரியவனா இல்ல, ஞானிகள் கூட அரிதற்கரியவனாயிருக்கிறான். இங்கதான் ரொம்ப கவனமாக கேட்கணும். அப்ப ஞானிகளுக்கு நமக்கு வேற்றம் இல்லைங்களா ஐயா? அப்ப ஞானிகள் நம்ம மாதிரி தானா அப்படின்னு நினைப்பீங்க. இங்கதான் சித்தாந்த சாஸ்திரம் உதவுது. நீங்க எங்க இடர்பாடு நேருகிறதோ அங்கே தத்துவம் நமக்கு உதவுகிறது. இல்லைன்னு ஒண்ணும் தெரியாது, இப்ப நாம வந்து நோக்கரிய நோக்கா இருக்கிறான், நம்மால நுணுக்கமா என்ன முடியாத அறிவா இருக்கிறான், சத்தியம் அது. ஏன் நமக்கு அவ்வளவுதான் மூளை ஒத்துக்கிறோம். கூர்த்த மெஞ்ஞானத்தால் கூறிய நல்ல சிறந்த மெஞ்ஞான உடையவர்களாக கொண்டு உணர்வார். தம் மனசுலயே நினைக்கிறாங்களே, பெருமானை உள்ளத்துல வச்சுக்கிறாங்களே, இப்படி எல்லாம் கொண்டு உணர்வார். அவர்கள் தம் கருத்திற்கு கூட நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. சத்தியமா விளங்காது. எப்படி விளங்க? ஐயா நமக்கு அறிவனா இருக்காங்கிறத ஒத்துக்கிறோம். பெரிய ஞானிகளுக்கும் ஆண்டவன் அறிவனா இருக்கிறான்னா அது எப்படி முடியுங்க? உண்மையில சொல்ல நாங்களாம் உண்மை அந்த பகுதியெல்லாம் படிக்கும்போது விளங்கலதான், சித்தாந்த சாத்திரத்தான் தெளிவு பண்ணிச்சு. திருக்கல்ட்டுப்படியார் தான் அந்த மாதிரி, திருக்கல்ட்டுப்படியார் சொன்ன மாதிரி சிவியான பதம் கூட சொல்லலாம் அந்த இடத்துல. அதனாலதான் எல்லா சாத்திரம் படிக்கணுங்கிறது, 14 படிக்கணும். படிச்சாதான் நமக்கு ஒன்று கொண்டு ஒன்று கொண்டு தெளிவு. ஒரு அருமையான பாட்டு திருக்கல்ட்டுப்படியார், அது இந்த சித்தாந்தத்துக்கு பாடம் வச்சிருக்காங்கல்ல, வச்சிருக்காங்க அருமையா. 14 படிக்கணும், ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நுணுக்கம். அதுல வரும்போதுதான் ரொம்ப லேசா சொல்லிட்டேன், லேசா சொல்லிட்டேன். இப்ப இருக்க இவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல, இப்ப ஞானிகளுக்கும் கடினமா இருக்கிறார், அவங்களும் நோக்கரிய நோக்கம்னா என்ன சார் அப்பா போயிடணும், ஆண்டவன் என்ன? இப்ப யாருக்குமே வழங்க மாட்டானா? அஞ்ஞானிக்கு அப்படித்தானே, மெஞ்ஞானிக்கு அப்படித்தானே? என்ன சாமி அப்படி இருக்கிற ஆணவன் நமக்கு தான் என்ன தேவை, வாங்க சார் அப்படின்னு கூட போடுவானு. ஆமா ஆமா, ஞானியே வழங்க முடியாது அப்படின்னு சொன்ன சார், பிஹெச்டி படிச்ச டாக்டரேட்டு இதை தொட முடியாதுன்னு, ஐயா நான் எஸ்எல்சி பிளஸ் டூ வாங்கடா போலான்ட்டு. நீங்க தான் டாக்டரேட்டுக்கே விளங்காதுன்றீங்களே, அப்ப டாக்டருக்கே விளங்காத போது நாங்க எப்படி இருக்கோம்? நாங்களாம் வெறும் பிளஸ் டூ சாமி சரிங்களா, கிடக்கு எந்த வாங்கி வந்ததே தப்புட. அது மாதிரி கூர்த்தமிஞானத்தால் கொண்டுள்ளவார் தங்கருத்தில் நோக்கரிய நோக்கு, அவனால நுணிகறிய முடியாத நுண்ணுணர்வா இருக்கிறான்னு சொன்னா நமக்கு இருக்கிறாங்கிறது என்ன அர்த்தம்? ரொம்ப அருமை அருமையா விளக்குனர். ஆசிரியர்லாம் இப்ப இருந்தா திருவடி இப்படி அப்படியே வணங்கி, அப்பா இப்படி ஞானத்தை உங்களுக்கு கொடுத்தாரேப்பா, அது நான் கண்ட இன்பம் பெருகை வையம்னு நீங்க நூலாவது நீங்களே சித்தாந்த சாத்திரமா எங்களுக்கு கொடுத்துட்டு போனீங்களே, இடோடி உங்க திருவடி வாழ்க என்று சொல்லணும். அப்படி வாழ்த்தி எல்லாம் படிக்கணும். சொன்னார், ஏப்பா நீ ஆடி அமாவாசைக்கு எல்லாம் கடலுக்கு போயிருக்கிய அப்படின்னா, நான் போயிருக்கேனுங்க, ராமேஸ்வரமே போய் குளிச்சுட்டு வந்திருக்கிறேன். எத்தனை தரம், அஞ்சாவது தரம் போயிருக்கேன், அங்கதான் மட்டும் குளிச்சேன். ஏன் நான் திருச்செந்தூர் போய் வந்து இதுக்கு போனங்களே கந்த சஷ்டிக்கு, அந்த சூரசம்மார்த்தன்னைக்கு அங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, சூரன் சம்மாரானவன தீட்டுன்னு கடல்ல குளிப்பாங்க. இது நம்ம திருச்செந்தூர்ல என்ன, எவன் செத்துட்டான் சூரபதம, ஒருத்தனுக்கு நாலு பேர் செத்தா நம்ம பாட்டு குளிக்காம போறதாவது. அப்ப நம்ம வீடு வேற அல்லவா, இறைவன் செய்த செயல் வேற இல்லைன்னு. நான் கூட மொத்தம் குளிக்காம தான் அப்புறம் பார்த்தேன், சரி எங்க பக்கம் கிடையாதுப்பா குளிக்கிறது இல்ல சூரசம்மார்த்தன்னைக்கு. ஏன்னா கடல் கரை ஓரத்தில் நடக்குது, சும்மா அது ஓட ஓடியாரு நம்ம பிரமாணம், மணல்ல ஓடுறது கஷ்டம். போட்டு நல்லா சரியா நாலு மணிக்கு தொடங்கினாங்கன்னா ஆறு மணிக்கு சுரசம் வர முடியுது. ஆறு ஆறு பகுதியிலே கடல் இருக்குல்ல, அது எது பத்து பத்துன்னு குளிச்சுட்டு வரும். ஏயா குளிக்கிறீங்கன்னு கேட்டா, நீங்க ஒண்ணு நீங்க குளிக்கலையா, சூரபதமன் செத்து போகல, நாலு பேர் போட்டா நீங்க குளிக்காம போறதாவது அப்படின்னு அவ்வளவு பின்னி பண்ணிருந்திருக்கிறாங்கன்னு தெரியுது அல்லவா. அதுல வேற எங்கேயுமே அந்த மாதிரி கிடையாது, குளிச்சுட்டு வராங்க. அதெல்லாம் நான் திருச்செந்தூர்லையும் குளிச்சிருக்கிறேன், கன்னியாகுமரிலையும் குளிச்சிருக்கேனுங்க, எங்க நீங்க பூம்புகாரில் போய் அங்கேயும் குளிச்சிருக்கணுங்க, அதெல்லாம் குளிச்சிருக்கேன். அப்போ உங்களுக்கு கடல் வந்து அருமையாக தெரியுது என்ன. ஆமாம் நான் பலதான் குளிச்சிருக்கேன். அப்படி ஆனால் அந்த கடலினுடைய நீளம் அகலம் அல்லவா, அது என்னென்ன தோன்றுகின்றன, எவ்வப்பொழுது தோன்றுகின்றன என்பது எல்லாம் அத்தாரிட்டினர். நீங்க என்ன சார், நான் ஏதோ அமாவாசை குளிச்சுட்டு வந்தேன், அதில் எங்கள் சோப்பு இப்பெல்லாம் போட்டு குளிக்கிற பழக்கம் இல்லை, அப்படியே துண்டு இடுப்பில் கட்ட வேண்டியதுங்க, குளிக்க வேண்டியதுங்க அப்படி. ஏன்னா அதுக்கு மேலேயும் அந்த உப்பு தாங்க முடியாது, அதனால உடனே தலை தோட்டி வேண்டியதுங்க. அது ஏதோ குளிச்சிருக்கேன்னு சொன்னதுங்க, அவ்வளோதானுங்க. நீங்கள் அகலம் ஆழம் நீளம் அகலம் எல்லாம் நீங்கள் சர்வே பண்ணி சரிங்களா, அங்கே எப்படி பவளம் தோன்றுகிறது, எங்கே முத்துக்கள் தோன்றுகிறது, எங்கே மாணிக்கம் தோன்றுகிறது என்று எல்லாம் கேட்டீங்கன்னா, சிவ சிவ கடலில் முதலே இல்லாமல் வேறு என்ன பொருள்கள் இருக்கின்றன, ஆமை அது அந்த ரெண்டும் இல்லாத வேறு என்ன உயிரினங்கள் இருக்கிறேன்னு கேட்டா, ஏன்னா அவ்வளோ அத்தாரிட்டியா ஒன்றுமே கிடையாதுன்னு. அப்போ கடல்ல குளிச்சவங்க எல்லாம் கடலினுடைய நீளாகலமோ அதுல தோன்றுகின்ற பொருளோ தெரியாததுலப்பா தெரியாது. ஆனா கடல்ல குளிக்காம இருந்துட்டாங்களோ குளிச்சாங்க. அது போலத்தான் ஞானியர்கள் ஆண்டவனை தன் அனுபவத்துல கண்டிருப்பாங்க, ஆனா அந்த அனுபவம் தான் அனுபவம் இல்ல, ஆண்டவன் எங்கேயோ இருக்கிறான் அவனுடைய அனுபவம். அருமையான ஓமை இல்ல, யார் சொல்ல முடியும் உண்மையா இந்த கருத்துக்கு. அந்த திருக்கல்ட்டு படியா தவிர விளக்கம் தருவது நாடி கிடையாது. யார் இருக்கா கடல் அலைத்தே குளித்திடினும், கடல்ல போய் நல்லா அருமையா குளிச்சிருந்தாலும் கூட அந்த கடல் அளக்க வாராது போல, கடலை முழுமையா அளந்து விட முடியாது போல. அறுத்தி செய்த அன்பரை வந்து ஆண்டதும் அவர்தம் கருத்துக்கு சேயனாய் காண். அந்த ஞானிகளை ஆட்கொண்டது உண்மை, ஞானிகளும் ஆட்கொள்ளப்பட்டது உண்மை. ஆனா அவங்க அனுபவம் தான் இந்த ஆண்டவன் அனுபவம் இல்ல, ஆண்டவன் அனுபவம் எவ்வளவோ பறந்து விரிந்து இருக்கு. இவங்க அதுல போய் குளிச்சுட்டு இவங்க கோர்த்தமை ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணு. எப்படி திருமுறைகளுக்கு சித்தாந்தம் விளக்கம் தெரிஞ்சுறீங்களா, பல இடங்கள் அது மாதிரி கடிதத்துக்கு எல்லாம் அப்படி விளக்கம் தரும். அப்பதான் தெரியும் அந்த ஆசிரியருடைய பெருமை. இந்த அரிய நினைக்கும் போதெல்லாம் தெருக்கெழுத்து படி யாரும் நினைக்காம சொன்னீங்களே இல்லைன்னா இங்க எப்படி வழங்க வைப்போம், தவிப்பமே. அப்படிப்பட்ட ஞானியர்களும் கூட தம்முடைய அனுபவம் தான் கண்டார்களே தவிர அந்த அனுபவம் தான் ஆண்டவனுடைய அனுபவம் இல்லை. ஆண்ட அனுபவம் கடல் போல பறந்தது. இவங்க நம்ம போய் குளிக்கிறது மாதிரி இவங்க போய் குளிச்சிருக்கலாம், குளிச்சது உண்மை, அந்த அளவில் அவங்க பயன்பெற்றது உண்மை, ஆனா அவ்வளவுதான் இல்லாமல். அப்ப திருஞான சம்பந்தர் போன்றவர்கள், திருநாவுக்கரசர் போன்றவர்கள் பெற்ற அனுபவங்கள் உண்மை, ஆனால் அவர் அவர்களுக்கு தந்த அனுபவம் தான் அனுபவம் என்பதல்ல. எங்கேயோ
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: மாணிக்க வாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிய திருச்சதகத்தில் மெய் உணர்தல்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு பதி முதுநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் மூன்றாம் திருமுறை 54வது பதிகம் 4வது பாடல் ஆட்பாளவர்க்கு வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திரு ஆலவாய் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த மூன்றாம் திருமுறை திருப்பாசுரம் பண் கௌசிகம் ராகம் பைரவி. இப்பதிகம் புனல்வாதத்தின் போது பாடியருளிய திருப்பதிகம்.

உலகராய் உங்காய் உலகம் படைத்து வந்தான் மனத்துள் இருக்க என்றான் இமையவர்.

ஆலம்தான் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடிய

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: தலம் திருச்சிற்றேமம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த மூன்றாம் திருமுறை பண் கொல்லிக் கவ்வாணம் ராகம் நவரோஸ் திருச்சி.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.